நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சகவருடம் 1948 ஜெயிஷ்ட மாதம் 19ஆம் தேதி, 2026ஆம் வருடம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நிலையத்தில் நேரம் 5:56, 25 நொடி. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம்
1: குரலோசை. வெகுளாமை 31 அதிகாரம் முதல் குரட்பா.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நேர்கள் இனி கேட்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை, மயிலாடுதுறை ஏஆர்சி நடஜி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ். அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை நீடூர் தின் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொல் அமது, வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுரட்டி சி அரங்கநாதன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் வி முகுந்த ராகவன், 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்பு, 8:00 துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடஜி செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ், வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்கவிருக்கிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள், 9:05 பாயிண்ட் பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சரி, 9:35 பாயிண்ட் பாயிண்ட் தொடரும், 10:00 சிந்தனை அரங்கம், கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள் என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், 11:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடஜி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸின் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர், திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே எஸ் பாலசண்முகம் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 11:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடஜி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸின் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர், 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் வி முகுந்த் ராகவன், 12:55 பன்னிசை, 1:00 தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கிய விளம்பரதார நிகழ்ச்சி, 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் மருத்துவம் ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் பி கலியமூர்த்தி அவர்கள் பங்குபெறும் நேரலை, 2:55 வானிலை அறிக்கை, 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் லைக் ஷேர் கமெண்ட், 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி, 4:00 ஊர்முறவும், நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடியிலிருந்து நேரலையாக உலாவர கேட்கலாம், 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸின் ஊர்முறவும், மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 கலையோசை, 5:30 விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸின் இன்சொல் அமது, வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுரட்டி சி அரங்கநாதன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ், பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர்

0: were displaced by the disaster. Mindanao in the Philippines is the second largest island by both area and population and is home to approximately 26 million people. And in women's cricket, India defeated West Indies by 26 runs in their first warm-up match ahead of the ICC Women's T20 World Cup in Cardiff, UK yesterday. After being invited to bat first, Harmanpreet Kaur led Women in Blue, posted 179 for 8 in the stipulated 20 overs, powered by Bharti Fulmali's unbeaten 56 runs off 40 balls. India will next face host England in their next warm-up fixture tomorrow. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
3: இவ்வுலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மிகச்சிறந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் கடைபிடித்தார்கள். சிறு வயதிலேயே முதுமை காலத்திலும் சரிதான், காலையில் எழுந்திருச்சா பல் துலக்கிய பிறகுதான் அந்த காலத்தில் நீராரம் அருந்துவார்கள். தற்காலத்திலே பார்த்தால் பல் துலக்காமலேயே காஃபியை குடிக்கிறோம், முகம் கழுவாமலேயே, பல் துலக்காமல் முகம் கழுவாமல் எல்லா காரியத்தையும் நாம் செய்ய வருகின்றோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, காலையில் எழுந்து பல் துலக்கி முகம் கழுவி நீராடி தூய்மைப்படுத்திய பிறகுதான் மற்ற கடமைகளை எல்லாம் செய்ய துவங்குவார்கள். அப்படித்தான் சிறு கிராமங்கள் எல்லாம் இருந்தது, பெருநகரங்களும் அப்படித்தான் இருந்தது. காலையிலே பார்த்தால் இல்லத்திலே இருந்து கீத முழக்கங்கள் எல்லாம் கேட்கும், நீராடி முடித்த பிறகு அந்த கீதங்களை எல்லாம் கேட்டு அவர்கள் ஒரு நல் உணர்வை உருவாக்கி கொண்டு இந்த வாழ்க்கையை அற்றைய பொழுதிலே துவக்குவார்கள். ஆனால் இப்பொழுது நாகரீகம் என்ற பெயரால் உடலுக்கு எதுவெல்லாம் கேடு விளைவிக்கக்கூடியதோ, எந்த வழக்கங்களெல்லாம் நம்மை போற்றி பாதுகாக்கக்கூடியதோ அவற்றையெல்லாம் நாகரீகம் என்ற பெயரால் புறந்தள்ளி புறந்தள்ளி நம்முடைய வாழ்வை நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வழக்கத்தை எல்லாம் திசை திருப்பி கொண்டிருக்கிறோம், பழக்கங்களெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி செல்லுமையானால் நம்முடைய ஆயுள் காலம் என்பது குறைந்து கொண்டே வரும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்களே, நோயற்ற வாழ்வு நமக்கு இல்லாமல் போய்விடும். சிறு குழந்தையாக இருந்தாலும் தாய் தந்தையாக இருந்தாலும் அவரவர்கள் காலை எழுந்து அந்த நல்ல வழக்கங்களை எல்லாம் கடைபிடித்துத்தான் அன்றைய பொழுதையெல்லாம் துவக்குவார்கள். பெண்கள் இப்போ உடனே காஃபி போடணும்னா உடனே போய் பல் துலக்காமல் முகம் கழுவாமல் போய் அடுப்பை ஏற்றிடுறாங்க, இது வழக்கம் இல்லை. அந்த காலத்தெல்லாம் வாசலை தெளித்து கோலம் போட்டு அடுப்பு மேடையெல்லாம் கழுவி அதை சாணமிட்டு மெழுகி கோலமிட்டு அதற்கு பிறகுதான் அடுப்பை பற்ற வைப்பார்கள். பசுவினுடைய சாணம் மிகச்சிறந்த பூச்சிக்கொல்லி என்று இன்றைய அறிவியல் சொல்லுகிறது. அந்த வழக்கமெல்லாம் இப்பொழுது இல்லாமலே போய்விட்டது. அந்த மண்கலயத்துக்கு கூட மலர் சூடியெல்லாம் செய்வார்கள், இந்த வழக்கமெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இந்த நிகழ்வை ஆசார கோவையிலே 46வது பாடல் நமக்கு காட்டுகிறது. காட்டு களைந்து கலம் கழியும் இல்லத்தை யாப்பி, காட்டு களைந்து கலம் கழியும் இல்லத்தை யாப்பி, நீர் எங்கும் தெளித்து சிறுகாலை நீச்சால் கரகம் நிறைய மலரணிந்து, இல்லம் பொலிய அடுப்பினுள் தீப்பெய்க என்று சொல்லி நல்லது உரல் வேண்டுவோர் என்று முடிக்கின்றார். அந்த நீர்ச்சால் கரகத்துக்கு கூட மலரணிந்து அந்த அடுப்பிலே ஏற்றி சமைக்க துவங்குகின்ற அந்த அழகான காட்சியை இந்த பெண்பாவானது மிக தெள்ள தெளிவாக விளக்குகிறது நமக்கெல்லாம். ஆகவே எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் பெண்கள் அந்த சமையல் என்ற கலையை விட்டுவிடக்கூடாது. ஆயகலைகள் 64 என்பதில் இந்த சமையல் கலை பெண்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. இது நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கும், ஈன்று வளர்க்கின்ற குழந்தையை அது பாதிக்கும். சமையலே தெரியாத பொழுது அப்புறம் குழந்தையை வளர்ப்பதற்கான கை மருந்துகளெல்லாம் அந்த காலத்திலே வயது முதிர்ந்தவர்கள் தாத்தா பாட்டிமார்களெல்லாம் கொடுத்து வளர்ப்பார்கள். அந்த கலையெல்லாம் இன்றைக்கு தெரியாமலே போய்விட்டது. எதற்கெடுத்தாலும் மருத்துவமனை நோக்கி ஓடுகின்ற காட்சியைத்தான் காண முடிகிறது. ஆகவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கெல்லாம் சொல்லித்தந்திருக்கின்ற வாழ்வியல் முறையை, அந்த சமையற்கலையாக இருந்தாலும் அது மருத்துவ கலையாக இருந்தாலும் எந்த கலையாக இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன கலைகளை எல்லாம் போற்றி பாதுகாத்து வாழ்வை செம்மையாக்க வேண்டும்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க

0: வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்றிரவு 10 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலையில், நாளை 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தூயிலும் முன். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசித்து மகிழ்ந்து பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:15. நேர்கள் இனி கேட்கலாம் ஆன்மீக மலர்களின் மனம் வீசும் பக்தி மாலை. செழுமையாய் விடியும் சிவந்த காலையில் செவ்வாய் நாயகி துர்க்கையம்மனை வணங்கி பாடியிருக்கிறார் மீரா கிருஷ்ணா.

விடியலில் வேல்கொண்டு விளையாடும் வேலவனை வணங்கி பாடியிருப்பவர் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

மன்னித்து அருள் செய்யும் சென்னி வணங்கி நின்றால் பால் காவடி பன்னீர் காவடி பார்க்க பார்க்க இனிக்குதான் பால் காவடி பன்னீர் காவடி பார்க்க பார்க்க இனிக்குதான் படிகளிலே

0: மலர்ந்து இசை மனம் தந்தது. பக்தி மாலை. மீண்டும் பக்தி பாடல்களை இன்று மாலை 5:30 உலாவரவிருக்கும் விளக்கேற்றும் வேளையில் கேட்டு மகிழலாம். நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று முற்பகல் 11 மணிக்கு. அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடரில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் KS பாலசண்முகம் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெற காத்திருங்கள். இன்று முற்பகல் 11 மணிக்கு அடுத்தது என்ன? இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகமனை, இருதயம் சிறுநீரகமனை, இருதயம் சிறுநீரகமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 26 செவ்வாய்க்கிழமை. இனி வருவது காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
7: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
8: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
5: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
1: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: உழவர்களுக்கு
0: உலாவரும் நேரம் 6:35.
3: பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் பற்றி சிறு தகவல்கள். இந்த திட்டம் பல விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணமாக அமையும். நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். விவசாயிகளின் உழைப்பால் தான் நம் தட்டில் தினமும் உணவு வருகிறது. அந்த உழைப்பை மதித்து விவசாயிகளுக்கு நிதி ஆதரவாக இந்திய அரசு அறிமுகப்படுத்திய முக்கிய திட்டம் தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி, அதாவது PM கிசான். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி வழங்குவது. இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு பயிர் சுழற்சியின் முடிவிலும் எதிர்பார்க்கப்படும் பண்ணை வருமானத்திற்கு ஏற்ப பயிர் ஆரோக்கியம் மற்றும் பொருத்தமான மகசூலை உறுதி செய்ய பல்வேறு உள்ளீடுகளை வாங்குவது நோக்கமாக உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு மொத்தம் 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த தொகை ஒரு முறையில் அல்லாமல் 3 தவணைகளாக ஒவ்வொரு தவணையும் 2,000 வீதம் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. இந்த திட்டம் கடன் வழங்குபவர்களின் பிடியில் சிக்காமல் அவர்களை பாதுகாக்கும் நோக்கமும் மேலும் விவசாயிகள் நடவடிக்கைகளில் அவர்கள் தொடர்வதை உறுதி செய்யவும் உதவுகிறது. கிசான் கிரெடிட் கார்டு, இது விவசாயிகளின் சாகுபடி மற்றும் பிற தேவைகளுக்கு நெகிழ்வான மற்றும் எளிமையான நடைமுறையுடன் ஒற்றை சாளரத்தின் கீழ் வங்கி அமைப்பிலிருந்து போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் ஆதரவை வழங்குவதே கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் நோக்கமாகும். PM கிசான் திட்டத்தின் கீழ் பயனாளிகள் அடையாளத்தை சரிபார்க்க EKYC சேவை அவசியமாகும். இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் பயன்பெற தங்கள் அடையாளத்தை சரிபார்க்க EKYC சேவை அவசியமாகும். விவசாயிகள் தங்கள் நோ யுவர் கஸ்டமர், அதாவது KYC செயல்முறையை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். இதன் மூலம் அவர்கள் தகுதி அளவுகோல்களை பூர்த்தி செய்து நிதி உதவியை சரியான நேரத்தில் பெறுவதை உறுதி செய்யலாம். இத்திட்டத்தின் பயனை பெற விரும்பும் விவசாயிகள் தங்கள் ஆதார் எண், வங்கி கணக்கு மற்றும் நில விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். இந்த திட்டத்தின் மூலம் ஏராளமான விவசாயிகள் பயனடைந்து வருகிறார்கள். விதை, உரம் அல்லது சிறிய விவசாய செலவுகளுக்கு இந்த திட்டம் ஒரு சிறிய ஆதரவாக விவசாயிகளுக்கு இருக்கும். விவசாயம் வளர்ந்தால்தான் நாடு வளரும். விவசாயிகளை ஊக்குவிக்கும் இந்த PM கிசான் திட்டத்தை அறிந்து பயன்படுத்தி பயனை பெறுவோம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
0: உலா வந்தது காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
1: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.
5: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட். செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேர்கள் இனி கேட்கலாம். மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி.
8: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
9: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
9: BSc பயோடெக்னாலஜி,
8: BSc விஷுவல் கம்யூனிகேஷன், BSc ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
9: போன்ற பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ் உடலுக்கு

0: சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
1: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
2: பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ். பூமெக்ஸ்
3: இன் சொல் ஆமோது.
0: இணையும் நேரம் 6:40.
3: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். சங்ககாலத்தில் தமிழ் மன்னர்கள் போர் முறைகளை வெச்சி கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை என பாகுபடுத்தியுள்ளனர். ஒரு மன்னன் பகை நாட்டின் மீது போர் தொடுக்க எண்ணினால் திடீரென போர் தொடுக்க மாட்டான். எங்கள் நாட்டு மன்னன் உங்கள் நாட்டின் மேல் போர் தொடுக்க இருக்கின்றான். ஆகையால் நீங்களெல்லாம் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று பறையறைந்து தெரிவித்து அதன் பின்னர்தான் போரிலே ஈடுபடுவான். அவ்வாறு அந்த செய்தியை கூறுவதை பற்றி புறநானூர் கூறுகின்றது. ஆவும் ஆணியர் பார்ப்பனமாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் பேணி தென்புலம் வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நும்மரண் சேர்மின் என்ற பாடல் மூலம் இந்த கருத்து விளக்கப்படுகிறது. மன்னர்கள் தாங்கள் படையெடுக்க எண்ணிய பகை நாட்டில் உள்ள பசுக்கள், பெண்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், குழந்தை பேறு இல்லாதவர்கள் இவர்களெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று போர் தொடங்கும் முன்பே தெரிவித்து விடுவார்கள். திடீர் தாக்குதல் நடத்துவது அக்காலத்தில் இல்லை. எதிரிகள் பலவீனமாக இருக்கும் நேரம் பார்த்து போர் தொடுக்கும் கோழைத்தனமும் சங்க காலத்தில் இல்லை. பாஞ்சாலங்குறிச்சி மக்களெல்லாம் திருச்செந்தூர் திருவிழாவிற்கு சென்றிருந்த நேரத்திலே ஆங்கிலப்படைகள் பாஞ்சாலங்குறிச்சியை தாக்கியதை நாம் அறிவோம். இவ்வாறு போர்க்களத்திலே ஈடுபடுகின்ற பொழுது படைக்கலன்களை இழந்தவர்களையும் கண் இமைத்தவர்களையும் குடுமி அவிழ்ந்தவர்களையும் கொல்லாது விடுவது மரபாக இருந்தது. அவ்வாறு போரிலே ஈடுபட்டு புறமுதுகு காட்டி ஓடுபவர்களையும் கொல்லாது விட்டிருக்கின்றனர். இவ்வாறு மரத்திலும் அறம்போற்றியவர்களாக நம்முடைய தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.
3: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி.
5: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
6: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
6: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
1: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
2: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பூமெக்ஸ்.
7: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 9 உலாவரவிருக்கும் நலமாய்வாழ நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள்

வழங்கவிருக்கிறார். காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது காலை மணி 6:45 மாநில செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி உற்பத்தி 1 பில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். உலகின் 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தி நாடாக இந்தியா மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பையும் 25 லட்சம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பையும் இத்துறை வழங்கி வருவதாக அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் நிலக்கரி இறக்குமதி குறைந்துள்ளதாகவும் இதனால் 60,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிலக்கரித்துறையில் தொடர்ந்து சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தற்போது போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருந்து உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், இத்துறையின் உற்பத்தி தற்போது 60 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் இது 2 மடங்காக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். உயர்தரத்திலான மருந்துகளை இந்தியா தொடர்ந்து உற்பத்தி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் இத்துறை பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியா மேற்கொள்ளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் உலகளாவிய சந்தைகளில் இந்திய மருந்துகள் முக்கிய இடம் பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்றின் போது பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசி வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் மருந்து உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை சர்வதேச மருந்து நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் குறித்த காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளிலும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கூறினார். 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் பல்லுயிர் மற்றும் சூழலியல் பூங்காக்களை நிறுவ நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் வலியுறுத்தினார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பேருந்துகளை குறித்த நேரத்தில் இயக்குதல், தூய்மையாக பராமரித்தல், பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுதல், மாணவர்கள், முதியோர், மாற்று

0: மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் ஆகியவற்றை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். பண்டிகை நாட்கள் மற்றும் வார விடுமுறை நாட்களில் பேருந்துகளின் சீரான இயக்கத்தை உறுதி செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டார். போக்குவரத்து ஊழியர்களின் நலன், பணி பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். 149 என்ற போக்குவரத்துத்துறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் பயணிகளிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: உலகளாவிய லெவல்ல பாத்தீங்கன்னா பெருந்தொற்று நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. கொரோனாக்கு அப்புறம் வெளிநாட்டிலிருந்து வர பயணிகள், குறிப்பா எப்போலோ பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வந்த பயணிகளை நாங்க ஒரு 3 விதமா பிரிச்சு, சிம்டம்ஸ் இருந்தா அவங்க அங்கேயே ஏர்போர்ட்லயே அங்க குவாரண்டைன் பண்ற பெசிலிட்டிஸ், சப்போஸ் அவங்க சிம்டம்ஸ் இல்ல பட் கான்டாக்ட் இருந்தா ஹோம் குவாரண்டைன் அந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கோம். நாங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம்.
0: தமிழகத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். திருச்சியில் அக்கட்சியின் இளையோர் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு முன்னுரிமை அளிப்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது என்றும் அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக வடகொரியா சென்றுள்ளார். அர்மேனியா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு நிகோல் பாஷினியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நில எல்லைப் பகுதிகளில் அண்டை நாடுகளுடனான சரக்கு போக்குவரத்து மேலாண்மை தொடர்பான சிறப்பு தளத்தை தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாதுகாப்பான தாய்மை இயக்கம் தொடர்பான திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடங்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட உள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூரில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துதல் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு வீரப்பன் வழங்கினார். காஞ்சிபுரத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் இந்தியா 102 தங்கம், 9

வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஜப்பான் 2வது இடத்தையும் அர்ஜென்டினா 3வது இடத்தையும் பிடித்தன. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி பனாஜியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24

0: துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:52.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: துளிர்த்து எழுகிறது காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் ராபின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் டிரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழலை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம் தம்பி.
7: வணக்கம்.
6: உங்க பேர் என்ன?
7: வி முகுந்த் ராகவன்.
6: சரிப்பா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்காக என்ன சொல்றதா இருக்கீங்க நீங்க?
7: நான் ஹிந்தி ஸ்டோரிக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுக்க போறேன்.
6: என்ன சொல்லுங்க?
7: ஏக் தின் ஏக் ஷேரோ சூஹே ஏக் ஷேர் அப்னே குஃபா மே சோ ரஹா தா, தப் உஸ்கி குஃபா கே பாஸ் சே ஜா ரஹா தா, தப் ஷேர் கோ தேக் கே உஸ்கே ஊபர் சட் கே உஸ்கோ போல் ரஹா தா கி கே நாகூன் கித்னே லம்பே ஹே, உஸ்கே தாத் கித்னே, ஷேர் உட் கே உஸ்கோ போலா தா கி ஓய் தூ கோன் ஹே மேரே குஃபா கே அந்தர் ஆனே மே, சூஹே நே போலா தா கி சாரி மேம் அப்சே இதர் நீ ஆகா, ஷேர் நே போலா டீக்கே தரா ஆகி பார இதர் ஆயா மேம் துஜே கா ஜாங்கா. ஏக் தின் ஷேர் ஏக் நதி மே பானி பி ரா தா, தப் ஷிகாரி உஸ்கே ஊபர் ஜால் பிச்சா தியா, வோ ஜால் மே ஃபசா கே பச்சா சிலா ரா தா, தப் ஏக் சூஹா நே உஸ்கா ஆவாஸ் சுன் லியா, ஃபிர் சூஹா நே உஸ்கே தோஸ்தோ கோ புலா கே உஸ்கோ பச்சா லியா. இப்ப தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல சொல்றேன். ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்து அது கேவ் குள்ள தூங்கிட்டு இருந்துச்சு. அப்ப வந்து எலி வந்து அது மேல ஏறி எவ்வளவு பெரிய நகம், எவ்வளவு ஷார்ப்பான பல்லு அப்படின்ட்டு சொல்லிச்சான். அப்ப வந்து சிங்கம் வந்து ஏஞ்சிட்டு, யாருடா நீ, எங்க எப்படிரா உள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு எலி சொல்லிட்டு இருந்துச்சு. சாரி நான் இந்த மேல இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சிங்கம் வந்து, சரி இது வந்து உன்னோட கடைசி வாட்டி, இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நான் சிந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் சிங்கம் வந்து ரிவர்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது வேட்டையாடுறவன் வலைய வச்சு குடிச்சிட்டான். அப்ப வந்து அது கத்துனச்சு, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. எலி வந்து அதோட நண்பர்கள்லாம் கூட்டிட்டு, வா நண்பர்களே அதை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காப்பாத்துனச்சு.
6: சூப்பரா கதை சொன்னீங்களே, யாரு உங்களுக்கு இந்த கதை சொன்னது?
7: ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க.
6: சரிப்பா, இப்ப நீ குட்டியா இருக்கல, படிச்சு பெரிய அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
5: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில்

0: துளிர்த்து எழுந்தது காரைக்கால். கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தலி இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நாம் காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேரம் 7 மணி. நேர்கள் இனி கேட்டு மகிழலாம்.
6: இளங்காலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருட வருகிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைம்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம்.
7: அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
8: இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் ஷோரூம்,
7: காரைக்கால்.
9: வணக்கம் நேயர்களே. விடிந்த பொழுதில் முடிந்த கதையாய் துன்பங்கள் ஓடட்டும், இன்பங்கள் உங்களுக்கு கூடட்டும். இந்த அழகிய காலையில் நேயர்கள் அனைவரையும் காலை வணக்கங்களோடு தங்கமான நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒலிக்கும் மணி ஓசையில் இசைக்கும் இரு கண்மணிகள்.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர் Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
0: நீ நிலவும் இல்லை, நட்சத்திரமும் இல்லை, இவைகளை எல்லாம் அள்ளி சூடிக்கொள்ளும் வானம் நீ.

சரி நண்பர்களே, இந்த நாள் இனிதேமய வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்திகா பன்னீர்செல்வம். நன்றி.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் டிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால்.

அம்மா சத்திரம் காரைக்கால் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால் நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசஜன் ராசஜன்.

0: படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன். நேர்களை, இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜே பி நட்டா, மேற்குவங்கமும் இத்திட்டத்தில் இணைந்திருப்பதன் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இது செயல்படுத்தப்படுவதாக கூறினார். இது மேற்குவங்கத்திற்கு மட்டுமல்லாமல் நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று அவர் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 12 கோடிக்கும் அதிகமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் 182,000 கோடி ரூபாய் மதிப்பில் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மாநிலத்தில் இத்திட்டத்தால் 1,24,00,000 குடும்பங்கள் பயனடையும் என்று கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்கத்திற்கு அண்மையில் 527 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்ததை சுட்டிக்காட்டிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளித்து வருவதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுதில்லியில் நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை திரு சுவேந்து அதிகாரி சந்தித்து பேசினார். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை மாநிலத்தில் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து நிதி அமைச்சருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குறிப்பாக தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகள் இணைந்து பணியாற்றி இந்த நதியின் சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். கழிவுகள் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை 129 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் மேலும் 59 சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். யமுனை ஆற்றின் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பான முன்னேற்றம் குறித்து 20 நாட்களுக்கு ஒருமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர்லால், திரு சி ஆர் பாட்டீல், தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். லக்னோவில் புதிய மண்டல வானிலை ஆய்வு மையத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார். 2014 முன்பு நாட்டில் 17 டாப்ளர் ரேடார்கள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 50 அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். வானிலை இயக்கத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் நாட்டில் மேலும் 50 டாப்ளர் ரேடார்கள் நிறுவப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வானிலை முன்னறிவிப்புகளில் கடந்த 12 ஆண்டுகளில் துல்லியம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ளூர் அளவில் தயார்நிலை மற்றும் திட்டமிடலுக்கு ஏற்ப வானிலை முன்னறிவிப்புகள் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க மேலும் பல மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திடீர் வெள்ளம், மேக வெடிப்பு, மின்னல், கடும் வெப்பம், பனிப்பொழிவு உள்ளிட்ட தீவிர வானிலை நிகழ்வுகள் குறித்து முன்கூட்டியே துல்லியமான தகவல்களை வழங்கவும் பேரிடர் அபாயத்தை குறைக்கவும் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு ஜிதேந்திர சிங் கூறினார்.

0: விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆலையின் ஒரு பிரிவில் வார்ப்பு பணிகள் நடைபெற்றபோது திடீரென தீ பிடித்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக எஃகு அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பொதுத்துறை நிறுவனமான ராஷ்டிரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள மத்திய எஃகு ஆணையத்தின் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமி, சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எஃகு அமைச்சகத்தின் சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று திரு குமாரசாமி அறிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குழந்தைகளின் கல்வி செலவை எஃகு அமைச்சகம் ஏற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விபத்து குறித்து ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மாநில தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிரிவின் வடக்கு மண்டல மாநாட்டை சண்டிகரில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். உள்ளூர் அளவிலான திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் கூறினார். மாநில சட்டப்பேரவைகளில் இயற்றப்படும் சட்டங்கள் வருங்கால தலைமுறையினரின் நலனுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். மும்பை தாராவி பகுதி மறுசீரமைப்பு திட்டத்தில் மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அப்பகுதி மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். 2028ஆம் ஆண்டுக்குள் முதற்கட்டமாக 10,000 வீடுகளை கட்டி பயனாளிகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். எபோலா வைரஸ் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதானம் உகாண்டா சென்றுள்ளார். அங்கு எபோலா தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். உகாண்டா அதிபர் திரு யோவேரி முசுவேனியையும் திரு டெட்ராஸ் அதானம் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். தாக்குதல்களை நிறுத்துவதாக இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பரம் அறிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விடுத்த அழைப்பை ஏற்று இரு நாடுகளும் சண்டை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீதான ராணுவ நடவடிக்கையை மீண்டும் தொடங்கப்போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. நாட்டின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளா, மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் பி.வி. சிந்து, மால்விகா பன்சோத், லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி துருக்கியில் இன்று தொடங்குகிறது. வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 300க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் ஜோதி சுரேகா வென்னாம், தீபிகா குமாரி, யஷ்தீப் சஞ்சய், தீரஜ் பொம்மதேவரா, அதானுதாஸ் உள்ளிட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தம்பூலாவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்பு

0: செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வங்கக்கடலோர இசையலையில் நின்று இது சங்கத்தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் நேரம் 7:25:30.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
10: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
11: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
12: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
11: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
13: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
10: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
14: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
15: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
16: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: நேர்கள் இனி கேட்டு மகிழலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
17: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
1: சைபால்
18: மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், கொசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
19: உங்கள் கடை காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
16: ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சம்பாதிச்சான், ஆனால் செலவு பண்ண மனசு வரல, கருமி. அவன் என்ன பண்ணா, சேர்த்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில் புதைச்சி வச்சுருந்தான். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான், புதைச்ச இடத்த ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் போயிடுவான், அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான், இவன் புதைச்சி வச்சுருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். இது தெரிஞ்சு போச்சு, அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இவன் புலம்பலை கேட்டதும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கள்லாம் ஓடி வந்தாங்க. என்ன விஷயம்னு விசாரித்தாங்க. இவன் சொன்னான், ஒரு பெரியவர் கேட்டார், ஏப்பா வார வாரம் வந்து இந்த இடத்த பார்க்குறதாக சொன்னியே, எப்போவாவது இதில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் அப்பப்போ வந்து அதை பார்க்குறது தான் வழக்கம், அதை தொட்டதே இல்லைன்னா. அவன் சரி அப்படின்னா, இப்போவும் நீ அதே மாதிரி வார வாரம் ஒரு தடவை வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகலாமே அப்படின்னாரான் அந்த பெரியவர். அதுவும் சரிதானே, எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் போனாலும் ஒன்று தான். இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு

0: அவர் பணக்காரரா ஏழையா அப்படின்னு முடிவு செய்கிறது சரியில்லை. அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன், பயன்படுத்துகிற திறன், அதை வச்சு தான் அவர் ஏழையா பணக்காரரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும். அதுதான் சரி. செலவு பண்ண தெரியாதவன் சேகரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தலைமுடியே இல்லாதவன் தாராளமாக சீப்புகளை வாங்கி சேகரம் பண்ணுறது மாதிரி தானே இது. சில சமயம் செலவு பண்ண நாம் தயாராக இருந்தால் கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறதில்லை. அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி, விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக போயிட்டுருக்கிறார் ஒட்டகத்தில். அப்போது திடீர்னு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டுது. திசை தவறி இவர் எங்கேயோ வந்துட்டார். கூட வந்தவங்களையும் காணலை, எங்கே போனாங்களோ தெரியல. இவர் ரொம்ப பயந்து போய் அங்கே எங்கேயுமா அலைஞ்சு திரியிறார். வழியே தெரியல, பசி கடுமையாயிட்டுது. ஒட்டகத்து முதுகில் ஒரு மூட்டை இருந்தது, அதை பிரித்து பார்த்தார். உள்ளே ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறார். அது வரைக்கும் கண்ணில் தட்டுப்படாத அபூர்வமான ஒரு பை கண்ணில் பட்டுது. ஆஹா, அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆவலாக அதை பிரித்து பார்க்குறார். அந்த பையில் விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைய இருந்துதான். அப்போ தான் அவர் நினச்சாராம், விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமாக கிடைக்கணும். அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும். அது நமக்கும் பயன்படலாம், நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம். அதுதான் செல்வத்தின் பயன். ஒரு மரத்தடியில் ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த பக்கமாக வந்த இன்னொருத்தன், ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிறேன்னு கேட்டான். இந்த இடத்துல தான் பூமிக்கு அடியில் பணம் இருக்குது, புதைச்ச இடம் தெரியல, அதான் அழறேன் அப்படின்னான். நல்லா ஞாபகப்படுத்திப்பார், எந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு கேட்டான் இவன். அது எப்படி எனக்கு தெரியும், புதைச்சி வச்சிருக்கிறவன் நான் இல்லையே, எங்கள் எழுத்து விட்டுக்காரன் அப்படின்னு நானா இவன்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து ஒலியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்,
5: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். உங்கள் கடை காரைக்கால்,
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: செவியில் விழுந்த இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உணர்வலையாய் நின்று நம்மை இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலையின் 100.3.

சுற்றி தொடரும் வானொலியில் நின்று பற்றி படரும் இசையலையாய் இனிக்க இணைகிறது காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
8: வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது, தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது, தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது என்ற இந்த நற்காலையின் நற்சிந்தனையோடு இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு நான் காமேஸ்வரம் என் கே அன்பழகன். செவ்வண்ணம் தெளிந்து பொன்வண்ணம் சூடி வெண் வண்ணமாய் விடிந்த காலை, கடல் வழி குளித்து வான்வழி பயணிக்கும் கதிரவனின் கனிந்த வேளை, குளிர்காற்றில் கூவிய குயிலோசையில் தளிரோடு தலையாட்டும் மலரோசை, அரிதாரம் தொடுக்காத அழகான இயற்கையில் அவதாரம் எடுக்கும் காலை பொழுதில், இயற்கையும் இணையமுமாய் விடிந்த வேளையில் செயற்கையில்லா வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் சுகந்தமாய் இணையும் காலை காம்போ நிகழ்ச்சிக்கு நேர்களை வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் வரவேற்கிறோம்.

நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. காரைக்கால் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. காரைக்கால் பகுதியில் வசிக்கும் மீனவ மாணவர்களிடையே கல்வி கற்கும் ஆர்வம் மற்றும் அதிக அளவில் மதிப்பெண்கள் பெற ஊக்குவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் பாராட்டத்தக்க மீனவ மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கும் திட்டம் காரைக்கால் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டும் இந்த திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு, SSLC, மேட்ரிக், CBSE, பிரெஞ்சு பிரவே மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் அறிவிக்கப்பட்ட விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்த மீனவ மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு நிர்ணயித்துள்ள ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது. 10ஆம் வகுப்பு, SSLC, மெட்ரிக், CBSE, பிரெஞ்சு பிரவே இந்த வகுப்பில் 70 விழுக்காடு மற்றும் அதற்கு மேல் பெற்றவர்களுக்கு 7,500 ரூபாயும், 60 விழுக்காடு மற்றும் அதற்கு 70 விழுக்காட்டிற்கு கீழ் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 5,000 ரூபாயும், 12ஆம் வகுப்பில் HSC, CBSE பாடப்பிரிவில் 70 விழுக்காடு மற்றும் அதற்கு மேல் பெற்றவர்களுக்கு 15,000 ரூபாயும், 60 விழுக்காடு மேல் மற்றும் 70 விழுக்காட்டிற்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கு 7,000 ரூபாயும் வழங்கப்படவிருக்கிறது. கடந்த 2025-2026 கல்வியாண்டில் அறிவிக்கப்பட்ட தேர்வுகளில் அறிவிக்கப்பட்ட விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்ற காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவ சமுதாயத்தில் மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையால் வரவேற்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள்: மீனவ மாணவர்கள் காரைக்கால் பகுதியில் வசிப்பவராய் இருத்தல் அவசியம். வருவாய்த்துறையிடமிருந்து 5 வருடத்திற்கு குறையாமல் தொடர்ந்து வசிப்பதற்கான சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். 1/4/2026 பிறகு பெறப்பட்ட சான்றிதழாக இருத்தல் வேண்டும். மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதற்கு வருவாய்த்துறையிடமிருந்து பெறப்பட்ட சாதி சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். 1/4/2026 பிறகு பெறப்பட்ட சான்றிதழாக இருத்தல் வேண்டும். 2025-2026 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு, SSLC, மெட்ரிக், CBSE, பிரெஞ்சு பிரவே அல்லது 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றவராகவும், 60 விழுக்காடு அல்லது அதற்கு மேலோ மதிப்பெண் பெற்று இருத்தல் வேண்டும். மதிப்பெண் சான்றிதழ்கள் இணைக்கப்பட வேண்டும். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த அரசு பள்ளிகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பள்ளிகளில் படித்தவராய் இருத்தல் வேண்டும். மாணவரின் ஆதார் அடையாள அட்டையின் நகல் மற்றும் மாணவரின் பெயரில் உள்ள வங்கிக் கணக்கு புத்தகத்தின் நகல் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும். இந்த உதவித்தொகை விண்ணப்பிக்க www.edistrict.py.gov.in என்ற வலைதளம் மூலம் 30/6/2026 வரை விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. விண்ணப்பிக்கும் போது சான்றிதழ்கள் ஆவணங்களை பதிவேற்றம் செய்யுமாறும் அறிவுறுத்தப்படுகிறது. மாணவரின் புகைப்படம், பாஸ்போர்ட் சைஸ், மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், குடியிருப்பு சான்றிதழ், ஆதார் அடையாள அட்டை, மாணவரின் வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம், 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பயின்ற பள்ளியிலிருந்து கல்வி பயின்றதற்கான சான்றிதழ் அல்லது மாற்றுச் சான்றிதழ். இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியற்ற விண்ணப்பங்களும் சரியாக பூர்த்தி செய்யப்படாத அல்லது தேவையான சான்றிதழ்கள் பதிவேற்றப்படாத விண்ணப்பங்களும் உண்மைக்கு புறம்பான தகவல் அடங்கிய விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படும். நேரடியாக

0: இந்த அலுவலகத்தில் எந்த விண்ணப்பமும் சமர்ப்பிக்க தேவையில்லை என்று அறிவுறுத்தப்படுகிறது.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இதமாக இணைத்திருக்கும் இனிய காலை பொழுதில் காரைக்கால் பண்பலையின் காலை காம்போ நிகழ்ச்சியில் பட்டாம்பூச்சி பறக்கும் நேரம் 7:46.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை காம்போ நிகழ்ச்சியோடு இந்த இனிய காலை பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம். நேர்கள் காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த கல்வி ஆண்டிற்கான 2026-2027 முதுகலை எம்காம் எம்ஏ எம்எஸ்டபிள்யூ எம்எஸ்சி பட்டப்படிப்புக்கான விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மாணவ மாணவிகள் www.kmkpgskkl.in என்ற இணையதள முகவரிக்கு சென்று விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பின்பு பதிவிறக்கம் செய்து அத்துடன் அனைத்து சான்றிதழ் நகல்களையும் இணைத்து கல்லூரியில் உள்ள பிஜி சேர்க்கை அலுவலகத்தில் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலமாக பதிவிறக்கம் செய்ய கடைசி நாள் 15-7-2026 அல்லது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் இறுதி ஆண்டு ஃபைனல் செமஸ்டர் தேர்வு முடிவுகள் வெளியான 7 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாம் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பனையின் காலை காம்போ நிகழ்ச்சியில் தொடர்கிறது. சேவை செய்திகள். திருவிடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வைகாசி திருவிழாவில் இன்று பஞ்சமூர்த்திகள் சுவாமி திருவிதி உலா. வேப்புத்தூர் கல்யாணபுரம் காவேரி ஆற்றங்கரை சக்தி மாரியம்மன் வைகாசி திருவிழாவில் இன்று மதியம் சந்தன காப்பு அலங்காரம் கஞ்சி வார்த்தல். நாகப்பட்டினம் மாவட்டம் ஆதலையூர் அருள்மிகு மகாமாரியம்மன் மகாசாஸ்தா மன்னமடையார் ஸ்ரீ தேவி செல்லியம்மன் ஆலய வைகாசி திருவிழாவில் கஞ்சி வார்த்தலும் மாலை திருவிளக்கு பூஜையும் நடைபெறும். கேட்டது சேவை செய்திகள். மின்சார சட்டம் 2003 விதிகளின் கீழ் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் கோவா மாநிலத்தின் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் நுகர்வோர் குறைதீர் அவை புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் குறைதீர் அவை இன்று காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் வருகை தந்து மின் நுகர்வோர் சேவை குறைபாடுகளை நேரடியாக கேட்க உள்ளது. அதனால் மின் நுகர்வோர் சேவை குறைபாடுகள் சம்பந்தமாக நேரடியாக எழுத்துப்பூர்வமாக தலைவர் நுகர்வோர் குறைதீர் அவை அவர்களிடம் புகார் அளிக்கலாம். மின்சார இணைப்பு சம்பந்தமான சேவைகளை செயல்படுத்துவதில் தாமதம், பெயர் மாற்றுதல், மாதாந்திர மின் விநியோக பில் சம்பந்தமாக உள்ள பிரச்சனைகள், பழுதான மின் மீட்டர்களை மாற்றுதல், ஆய்வகத்திற்கு அனுப்புதல், பில்களில் திருத்தம் கோருதல், மின்தடை குறைந்த மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த ஏற்ற இறக்கம் இதுகுறித்தான புகார்களை நுகர்வோர்கள் தெரிவிக்கலாம். வாய்ப்பினை நுகர்வோர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு காரைக்கால் மின்துறை அறிவித்திருக்கிறது. இதமான காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ.

0: நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் உங்களுக்காக காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சகோதரர் எம் எம் கலியபெருமாள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.

0: சிறகடித்து விடைபெறுகிறது. காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
0: தொலைபேசி தொட்டு நீங்கள் விரும்பிய பாட்டு, மனம் விரும்பி கேட்டு இணையும் இது துள்ளி வரும் பாட்டு.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். அன்பை விதையுங்கள், அதையே நீங்க அறுவடை செய்யலாம் அப்படிங்கறது வந்து நம்ம வாழ்க்கையில அனுபவிச்ச விஷயம். அதாவது சொல்லுவாங்க, தினை வைத்தவன் தினையா இருப்பான் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம விதைக்கிறதா அறுவடை பண்ண முடியும். ஒரு பையன் வந்து டெய்லி ஆபீஸ் போயிட்டு இருக்கான். ஆபீஸ் போயிட்டு இருக்கும்போது வரும்போது பாக்குறான், ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு பாட்டியம்மா வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வித்துட்டு இருக்காங்க. அந்த பழங்களை விற்கும் போது ஆபீஸ் போகும்போது பார்த்துட்டே போவான், வரும்போது அந்த பாட்டியம்மாட்ட பழம் வாங்குவான். ஆனா அவனுக்கு என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம்னா, நம்ம வீட்டுல ஒரு பாட்டியம்மா இருந்தா இப்படிதானே இருப்பாங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அந்த அம்மாட்ட வந்து பழத்தை வாங்குறான். பழத்தை வாங்கி என்ன பண்றான்னா, பிச்சு அந்த அம்மாட்ட கொடுக்குறான். கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றான். இப்படி வந்து அவன் வந்து ஒரு கிலோ ஆரஞ்சு பழம் வாங்குறான் அப்படின்னா, அந்த ஆரஞ்சு பழத்துல பாத்தீங்கன்னா அந்த பழம் புளிப்பா இருக்கு, டேஸ்ட் பண்ணி பாருங்க பாட்டி, இதை பாருங்க பாட்டினா, அந்த பாட்டிக்கு ஒன்னொன்னா சொல்லையை உரிச்சு உரிச்சு கொடுத்து ஒரு ரெண்டு பழத்தை அவன் கொடுத்துருவான். கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலுக்கு நல்லா இருக்க பழத்தை நான் எடுத்துட்டு போறேன் பாட்டினு சொல்லிட்டு எடுத்து வருவான். இது எப்படியே செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இளைஞனுடைய அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ஏன்பா நல்ல பழமா இருக்க அப்படிங்கறத அந்த பாட்டிகிட்ட ஏன் டெய்லி செக் பண்ற அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பையன் சொல்றான், அம்மா நான் இந்த பாட்டியை பாக்குறேன், எவ்வளவு நாளா நான் ஆபீஸ் போகும்போது பாத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு அந்த பாட்டி வந்து ரொம்ப பாவமா இருக்காங்க, அவங்க இவ்வளவு பழம் விற்கிறாங்களே தவிர அந்த காசுக்காக தான் அந்த பழத்தை விற்கிறாங்கிறது எனக்கு தெரியும், ஆனா வந்து ஒரு நாள் கூட அவங்க உடம்புக்காக ஒரு பழத்தை கூட அவங்க சாப்பிட்டது கிடையாது, ஒவ்வொரு முறையும் நான் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ற மாதிரி அந்த பாட்டியை டெய்லி ரெண்டு பழம் சாப்பிட வச்சிடறேன். அப்படி சாப்பிடும்போது நம்ம வீட்டுல நம்ம பாட்டி இருந்தா எப்படியோ அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்றேன், அதனாலதான் வந்து எனக்கு வந்து அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு ரெண்டு பழம் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னான். இதை கேட்டோம்னா அந்த அம்மாவுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு, சரி பரவாயில்ல நம்ம பையன் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. மறுநாள் அந்த அம்மா வந்து பையன் ஆபீஸ் போனது அப்புறமேக்கு அந்த பாட்டியோட கடைக்கு போறாங்க. அந்த பாட்டியோட கடைக்கு போகும்போது இவங்க கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்குறாங்க. அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, ஏன் பாட்டி டெய்லி ஒரு பேரன் வரானே வந்து உங்கள்ட்ட பழம்லாம் வாங்குறான், பழம் வாங்கிட்டு டெய்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பழத்தை பிரிச்சு இது சரியில்லை சரியில்லைன்னு செக் பண்ண சொல்லி உங்களை சாப்பிட வைக்கிறான், சாப்பிட வச்சு அனுப்புறானே, இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பாட்டியம்மா சொல்றாங்க, அந்த பையன் வந்து டெய்லி வந்து எனக்கு கொடுக்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பையன் வந்து காசு கொடுத்து வாங்கினதுல பிரிச்சு எனக்கு கொடுக்கும் பொழுது நான் நினைப்பேன் எனக்கு டெய்லி பழத்தை கொடுத்துட்டு போற பையனுக்கு அளவு குறையுமேனு சொல்லிட்டு அந்த பையனுக்கு தெரியாம அந்த கூடையில ரெண்டு பழத்தை எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுருவோம் நானு, அது அந்த பையனுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னு அப்ப அந்த அம்மா வந்து நினைச்சு பாக்குறாங்க, இந்த சின்ன சின்ன அன்புலதான் மிகப்பெரிய ஜீவன் இருக்கு அப்படிங்கறத அந்த அம்மா உணர்ந்துறாங்க புரியுறாங்க. அப்ப நம்ம அன்பை எப்பயுமே மற்றவங்கள்ட்ட செலுத்தணும். நம்ம யாரை பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு நம்ம முடிஞ்சது நல்ல வார்த்தைகளை பேசலாம், ஸ்மைல் பண்ணலாம், இல்ல நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாம், இல்ல ஒரு தலையை அசைச்சிட்டு போகலாம். இப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அன்பா நீங்க செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த காரியங்கள் உங்களுக்கே வந்து மத்தவங்க வந்து உங்களை பார்த்து அவங்க ஒரு காலகட்டத்துல கேட்பாங்க. ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஆபீஸ்ல ஒருத்தர் லீவ் போட்டாரு, மறுநாள் வந்து கேளுங்க அவர்கிட்ட, அன்பா என்னாச்சு நேற்று வந்து லீவ் போட்டீங்களேன்னு சொன்னும் போது அவர் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் நேற்று உடம்பு முடியல அதான் லீவ் போட்டேன்னா, சரி டாக்டர் பாத்தீங்களா டேப்லெட் சாப்பிட்டீங்களா ஓகே நல்லா இருக்கீங்களான்னு நீங்க அவங்களை அன்பா விசாரிச்சீங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவர் ஓடி வந்து உங்க கூட நின்று உங்களை என்கொயரி பண்ணுவாரு எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாரு. ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள்ட்ட அன்பை கொடுங்க. அன்பால செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அழகானதா அமையும். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும்

0: ஏஆர்சி நடேச செட்டியாரன் போன் ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: என்ன நேர்களே, டைம் ஆயிடுச்சு இல்லையா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நேர்களே, பரபரப்பான சுறுசுறுப்பான இந்த கால நேரத்தில் நீங்கள் கேட்க போறீங்க, ரசிக்க போறீங்க விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நீங்களே கேட்டீங்களா அப்படின்னா

0: அதுக்காக நீங்க என்ன
1: என்ன பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடி போடுவேன்.
0: பாட்டெல்லாம் பாட மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சமான புத்தம் புதிய பாடல்களை தான் கொடுக்கறதுக்காக நான் இப்போ லைவ் ஸ்டுடியோவில் காத்திருக்கிறேன். ஆமாங்க, உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை கேட்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற எந்த எண்களுக்கு விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். 0436823123 இந்த எண்ணிலோ, அல்லது 0436829948 இந்த எண்ணிலோ, அல்லது 0436829958 இந்த எண்களில் அழைக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம காரைக்கால் பண்புலையுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்றீங்களா? ஆமாங்க, தமிழ்நாட்டின் எலுமிச்சை நகரம் அப்படின்னு ஒரு நகரம் அழைக்கப்படுது. அந்த நகரம் எதுதான் அப்படின்னு கேள்வி
2: கேட்டிருக்கிறேன்.
0: ஆமாங்க, தமிழ்நாட்டின் எலுமிச்சை நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்புகளுடைய முகநூல் பக்கத்தில் கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுடைய பதில்களை பதிவு பண்ணுங்க. நிகழ்ச்சியில் உங்களோட உங்கள் ஆர்ஜே முன்கலி பெருமாள்.

0: நேர்களை துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன் சொல் அமது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இணையத்தில் இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமேக்ஸ்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச்.

0: மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 to June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
4: வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம். கேளுங்க, இது காரைக்கால் பண்பலை 100.3. துள்ளி துள்ளி வருதுங்க பாட்டு, அதை நம்ம நேர்கள் கேட்டு. இது துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம்.
5: மாணிக்க அற்புதராஜ்.
4: மாணிக்க அற்புதராஜ் சியா, சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: பாடல் ஜிங்கிலியா.
4: புலி பாத்திருக்கீங்களா? புலிய நேரா
5: பாத்துருங்க
4: சார். எங்க ஜூல பாத்திருக்கீங்களா?
5: வண்டலூர்ல பாத்துருங்க.
4: வண்டலூர்ல போய் பாத்திருக்கீங்க. சரி, ஓகே, வருதுங்க புலி, கேட்கலாம். நன்றி.
5: நன்றி.

0: நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. அபிபீரிச்சை நேரம் 8:20. அபிபீரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபீரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபீரிச்சை.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட் அளவுலயும் நோக்கம்.

0: சாய்ஸ் மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
1: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: டெல்டா மக்களின் பேச்சு, நம் காரைக்கால் பண்பலையின் மூச்சு. நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை மாலை 5:15 திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசித்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை யாவும் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 9 மணிக்கு நலமாய் வாழ நிகழ்ச்சியில்.
8: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள்.
7: வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். கேட்க காத்திரங்கள் நேர்களை, நிகழ்ச்சி இன்று காலை 9 மணிக்கு. துளி ஒரு பாட்டு நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் சார்.
7: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
9: நன்றிமா,
7: இணைப்புல வந்தமைக்கு.

அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களின் இதயங்களிலிருந்து அசைக்க முடியாத தோணு.

ஆம் நேயர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3. நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை.
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் ஊரும் உணவும். வானொலிகளில் ஓர் இசை அரசன். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. துள்ளி துள்ளி வருதுங்க பாட்டு, அது நம்ம நேர்களின் மனசை கேட்டு. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சூப்பரா இருக்கும் நடராஜன் ஐயா போலவே. சொல்லுங்க நடராஜன் ஐயா, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
3: எனக்கு வாய்ஸ் பார்த்துக்கோங்க சார். ரஞ்சிதமே.
0: சரி, பாட்டு கேட்கலாங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. நீங்களே நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு.
4: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ஆகாஷ்வாணி காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை இது நம் காரைக்கால் FM 100.3. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 9 ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகளின் துள்ளி பெறும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
4: தூளி நடராஜன் ஐயா கேட்ட பாட்டு எங்க எங்க எங்க தோ இங்க.

நேர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நீங்களே நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 எந்த பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்ல
2: மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம்.
1: அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில

0: ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் பி கலியமூர்த்தி அவர்கள் பங்கேற்கும் நேரலை. கேட்க காத்திருங்கள் நேர்களே, நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:00 அது லஞ்ச் பிரேக்ல துளி ஒரு மாட நிகழ்ச்சியில பாட்டு கேட்க போற அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் வேதாரண்ய வட்டம் சேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க செல்வ பாரதி, காலத்தை அட்டிபன் ஆயிடுச்சா?
1: இன்னும் சார்.
0: இனிமேதான் பாட்டு கேட்டுட்டு தான், முதல்ல செவிக்கு அப்புறம் தான் வயிற்றுக்கு.
1: ஆமா சார்.
0: சரி, என்ன படத்துல என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: தேசிங்கி ராசா படத்துல இருந்து நிலா வட்டம் பாட்டுல என்ற பாடல் சார்.
0: சரி, பாட்டு வர்றது கேட்கலாம். நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காற்றலைகளில் ஒலியின் உற்சாகம் இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. துளி விரும்பாடு நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யார் நாம கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: காளிதாஸ்.
5: காளிதாஸ் லைன் பிடிக்கிறதுல இன்னும் பசி அதிகமா எடுத்துருச்சா? டல்லா பேசுறீங்க. சாப்பிட்டுட்டா பேசுறீங்களா? சரி ஓகே ஓகே, சொல்லுங்க காளிதாஸ்.
6: படத்துல இருந்து வாரா வாரா சீமா ராஜா அந்த பாட்டு.
5: சரி பாட்டு கேட்கலாம். நன்றிங்க. நீங்களே வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு ஊராக தேடி போவோம் இல்லையா? இன்னைக்கு நாம என்ன ஊருக்கு போக போகிறோம்? ஒருவேளை

0: என்னங்க இது இதெல்லாம் தென் மாவட்டங்களில் இருக்கிற ஊருங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அட ஆமாங்க அப்படின்னா ஆமாங்க, இதுதான் நம்ம சைடில் இருக்க ஊருங்க இல்லையா? இன்னைக்கு நாம ஊர் ஒரு நிகழ்ச்சிக்காக என்ன ஊருக்கு போகிறோம் தெரியுமா? நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடியில் இருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி பகுதி நேர்களே,
1: நம்பி வாங்க சந்தோஷமா போங்க.
0: ஆமாங்க, பனங்குடி பகுதி நேர்களே,
1: நம்பி வாங்க சந்தோஷமா போங்க.
0: வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நேரம் 8:45.
2: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு.

0: நேர்களுக்கு உள்ளங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு உள்ளங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ்.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நேர்களை, நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இங்கே ஒழிப்பதெல்லாம் தேனு. துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாரு கேட்கலாம்? வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கமா, யார் பேசுறீங்க? சொல்லுங்க நதியா.
4: தலைவன் தலைவி படத்துல பொட்டலம் மிட்டாய் பாடல் கொடுங்க சார்.
3: சரி, பாட்டு கேட்கலாமா? ரொம்ப நன்றி இணைப்புல வந்தமைக்கு.
4: நன்றி.
3: பாட்டு கேட்கலாங்கண்ணா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன் இல்லையா, காரைக்கால் பண்புலையுடைய முகநூல் பக்கத்தில். அது ஒரு குவெஸ்டின் கேட்டிருந்தேன், தமிழ்நாட்டின் எலுமிச்சை நகரம் எது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கான விடையை நம்ம நேயர்கள் நிறைய அனுப்பிட்டே இருக்காங்க. சரியான விடையைத்தான் எல்லாருமே அனுப்பிச்சிருக்காங்க. தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளியங்குடி தமிழ்நாட்டினுடைய எலுமிச்சை நகரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. புளியங்குடி மற்றும் அதன் அருகில் உள்ள புண்ணையாபுரம் கிராமம் எலுமிச்சை விளைச்சல்ல முதன்மையா இருக்குங்க. இங்கு விளையிற எலுமிச்சை பெரிதாகவும் அதிக சாறு, அதாவது நீர்ப்பதம் கொண்டதாகவும் மற்றும் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமலும் இருக்கிறதுல தனி சிறப்பு வாய்ந்தது. தமிழ்நாட்டிலேயே எலுமிச்சை கன்று உள்ள மிகப்பெரிய தனி சந்தையும் இந்த புளியங்குடியில இருக்குங்க. இங்கிருந்து தினமும் பல டன் எலுமிச்சை பழங்கள் தமிழகத்தினுடைய பிற மாவட்டங்களுக்கும், கேரளா, ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களுக்கும், வளைகுடா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. இந்த விடயத்தான் நம்ம நேர்கள் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. யார் யார் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அந்த பாட்டு கேட்கறது முன்னாடி, சென்னை பிரமிளா தமிழ்ச்செல்வன், டிஆர்பட்டினம் நளினி சங்கர், அரியலூர் மாவட்டம் ஆரியங்காவல் சங்கர் விக்னேஸ்வரன், ஆண்டிமடம் சரவணன், கும்பகோணம் ஜெயஸ்ரீ, அரியலூர் மாவட்டம் அமிர்தாயன்கோட்டை பாரிவல்லல், ஐயாவடி அசோக்ராஜ், காரைக்கால் பிரகாஷ், உட்கோட்டை நிவேதா வேல்முருகன், ஆண்டிமடம் சரவணன், சிவபுரி சோமசுந்தரம், பேரளம் சந்தோஷ்குமார், பூவம் குபீர், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், நன்னிலம் சுப்பிரமணியன், மேலவடுதுறை சீப்பு விஜயராகவன், அதம்பார் கலைச்செல்வி செல்வம், நாகூர் ஜெகபர் சாதிக், பாளையம் ஆனந்தமுருகன், அமிர்தாயன்கோட்டை ஐயா கண்ணு காந்தி, காரைக்கால் நளினி, புளியங்குடி அப்படின்னு கற்றாணிவரை சொல்லியிருக்காங்க, சென்னை அன்புராணி, இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன், திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, செந்தில்கண்ணன் பேரளம், கிழக்குடியிருப்பு சிங்காரவேலு, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், அன்னபன்பேட்டை ஜோதி, தாணிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், ஆயக்காரம்புலம் பழனிவேல், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், காரைக்கால் தலைவர் பத்மாவதி ஸ்ரீதர், அரியலூரிலிருந்து வீரதுரை, பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன் விஜயலட்சுமி, திருபுவனம் மலமேலு மங்கை சத்யபாமா, மாஸ் நகர் காரைக்காலிலிருந்து ஸ்ரீதர், குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம், அவரிக்காடு வித்யா அபிரமணி, நன்னிலம் அம்பலவாணன், மலையமான் ஆட்டோதுரை கைலாசபுரத்திலிருந்து ரவி, ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி, நெம்மேலி நந்தகுமார், தேன்மொழி முத்துக்குமாரசாமி விளமல்லேந்து, நாகூர் ராம ஏஏஎம் ஜெம் முகமது ஜலீல், திருமலசானம் வீரசுந்தரி, வாட்டார் கலைவாணி வெங்கடேஷ் மன்னார்குடியிலிருந்து, காங்கேயம் பூவராகவன், காரைக்கால் நிறைவி நச்சிப்பிள்ளை, தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோமசுந்தர பிரபு. விடையே சொல்லலை. குத்தாலத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி, நாகை பாபு, ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன், காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் தோப்புத்தர் வேல்முருகன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி குளஞ்சியப்பன், விருத்தாச்சலம் அரசக்குழி ஜான் சொல்லியிருக்கிறாரு, கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல், உட்கோட்டை கமல், மேட்டுப்பாளையம் நாகராஜன், புதுத்துறை செல்வகுமார், அரசரிக்குப்பம் சரவணன், இந்த நேர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 63 நேர்கள் இதுக்கான விடைய, சரியான விடையை தான் சொல்லியிருக்கிறாங்க.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்.

0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
4: நீங்களே அடுத்து 9:05 வரப்போகுதுங்க.

நிகழ்ச்சியில ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறோம். நான் ஆர்ஜே எம் எம் கலைப்பெருமாளும் ஆர்ஜே எம் கே அன்பழகனும். என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்றீங்களா? உங்க வாழ்க்கை துணையிடம் நீங்க மறைச்ச சொல்லக்கூடிய ஆனா சொல்லாம விட்ட ரகசியம் என்ன? உங்க வாழ்க்கை துணையிடம் நீங்க மறைச்ச சொல்லக்கூடிய ஆனா சொல்லாம விட்ட ரகசியம் என்ன? நேர்களே எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். அவங்க உங்களுடைய கமெண்ட்ஸை காரைக்கால் பண்களுடைய முகநூல் பக்கத்தில் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன், அதில் தான் இந்த கேள்வியும் கேட்டிருக்கிறேன். உங்களுடைய பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போய் பண்ணுங்க. இது நம்ம காரைக்கால் பண்பலையில் துள்ளி வரும் பாட்டு, நேர் கேட்ட அந்த பாட்டு இதோ.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: கடைக்கு போக சொன்ன.
1: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
0: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
2: என்னமா அங்க சத்தம்?
0: சமைச்சுக்கிட்டு இருக்க மாமா.
3: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.
4: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
5: டிஎம்சி திருவாரூர் மெடிக்கல் சென்டர் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
6: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
9: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
10: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
9: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
10: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
9: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
10: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை, காரைக்கால்.
11: நேர்கள் இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
9: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
10: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
9: ஜிஎல் மருத்துவமனை
10: காரைக்கால்.
3: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
11: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். சிங்கிள் சுளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
12: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
13: தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
12: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
13: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
14: நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள்.
15: டிவியோட லைட்டை விட மொபைல்ஸோட லைட்டு, நம்ம என்ன பார்க்குறோம், என்ன விதமான ரீல்ஸ் பார்க்குறாங்க, என்ன விதமான வீடியோ, என்ன மெசேஜஸ் உள்ளே போகுது, இது எல்லாமே நம்மளுடைய எண்ண அலைகளையும் ஜாஸ்திப்படுத்துது இல்லையா. ஜாஸ்திப்படுத்தும் போது அந்த ரேடியேஷனோட எக்ஸ்போஷர், இந்த எண்ணங்கள் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு தூங்க விடாமல் அலர்ட்டாக வச்சுக்குது. ஸோ அதுதான் அவங்களோட மெயின் ரீசன் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்னால பாதிக்கப்படுறது. இன்சோம்னியா டிசார்டர் வர்றதுக்கான மெயின் ரீசனும் இதுதான். இதனால் நெக்ஸ்ட் டே அவங்க ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. மன சோர்வு, மன அழுத்தம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தூக்கமும் ஸ்ட்ரெஸ்ஸும் இன்டர் ரிலேட்டட். ஸோ இந்த தூக்கம் நல்லா இருந்ததுனா தான் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் தான் தூக்கமும் வரும்.
16: தூங்க போகிறதுக்கு எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன்லாம் ஆஃப் பண்ணிடணும் டாக்டர்?
15: மேக்ஸிமம் 1 to 2 hours பிஃபோரே வந்து ஆஃப் பண்ணுறது நல்லது. மினிமம் 1 hour, மேக்ஸிமம் 2 hours பிஃபோர் ஆஃப் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்துட்டு அந்த லைட் இல்லாமல் நம்ம தூங்கும் போது தான் நம்மளுக்கு நல்ல டீப் ஸ்லீப் இருக்கும். ஸோ அந்த நினைவுகள் எல்லாமே நம்ம கொஞ்சம் பேக் டு நார்மல் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால 1 hour பிஃபோரே வந்து ஆஃப் பண்ணி வச்சிடுறது நல்லது. லேப்டாப் கூட சொல்கிறேன், எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் தூர வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுத்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும்.
16: சரிங்க டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ நாள் அந்த யூசேஜில் இருந்திருப்பாங்க, பழகியிருப்பாங்க, இப்போ அதுலேருந்து விடுபட்டு வெளியில் வரணும்னா வேற எப்படி நம்மளை வந்து டைவர்ட் பண்ணிக்கலாம் டாக்டர்?
15: அவங்க வந்துட்டு சில யோக முறைகளில் மைண்ட் பாடி டெக்னிக்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அவங்கள வந்து தயார்படுத்திக்கலாம். அவங்கள அவங்களே ரிலாக்ஸ் பண்றது, நல்லா டீப் பிரீதிங் பண்றது, பிராணாயாம பயிற்சி பண்றது,
16: நைட்டு
15: தூங்க போறதுக்கு முன்னாடி டீப் பிரீதிங் பண்ணலாம். டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு, அது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ரிவர்சல் கவுண்டிங் பண்ணலாம். அப்புறம் லைட் மியூசிக் கேட்கலாம். காலையிலிருந்து அவங்க செய்த செயல்களை வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாம், எது சரி எது தவறு. இதெல்லாம் வந்து அவங்கள மேம்படுத்திக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்ல அவங்க போயிட்டு நான் நல்லா படுத்து தூங்க போறேன் அப்படின்னு அவங்களுடைய மனநிலையில அவங்க நினைச்சிட்டு அவங்க படுத்தாங்கன்னால ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9 மணி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையமன் சன்னதி, திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி

0: தூக்கம் வந்துடும். இப்பெல்லாம் வந்து மெலட்டோனின் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மெலட்டோனின் டேப்லெட்ஸ் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால எந்த ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம அவங்க வந்து எந்த பில்ஸுமே, ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கக்கூடாது, மெலட்டோனின் பில்ஸும் எடுக்கக்கூடாது. கரையும் நார்ச்சத்து, கரையா நார்ச்சத்து, ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச், ப்ரீபயாட்டிக் அண்ட் ப்ரோபயாட்டிக் ஃபுட்ஸ்னு சொல்லுவோம், அந்த ஃபுட்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் அவங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பழைய மாதிரி நல்லா தூங்க முடியும். சூரிய வெளிச்சத்தில் ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது அவங்க எக்ஸ்போஸ் ஆகணும் கண்டிப்பாக. அப்படி பண்ணாங்கன்னா அது ரிவர்ஸ் ஆகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். செவிதேடும் இசையலையில் ஒழிப்பதெல்லாம் தேனை, இது கவிபாடும் காரை பண்பலையின் 100.3.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பரபரப்பான சுறுசுறுப்பான இந்த இனிய காலை பொழுது நம்ம இணைத்திருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். இந்திய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக ஒரு கேள்வியை நம்முடைய காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் விடுத்திருக்கிறோம். உங்க வாழ்க்கை துணையிடம் நீங்க மறைச்ச சொல்லக்கூடிய ஆனா சொல்லாமல் விட்ட ரகசியம் என்ன, எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க யாருகிட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதாகை நம்ம விடுத்திருக்கிறோம். நிறைய நீங்க மனசு விட்டு இன்னைக்கு நம்ம பண்பலையில நீங்க தைரியமா சொல்லலாம், பயப்படாம சொல்லலாம், யோசிக்காம சொல்லலாம், யோசிச்சுக்கிட்டும் சொல்லலாம். ஏன்னா சிலது மறந்து நீங்க மறந்து போனதையும் சொல்லலாம், மறக்காததையும் சொல்லலாம்.
5: ஆனா
4: வாழ்க்கை துணையிடம் நீங்க மறைச்ச சொல்லக்கூடிய ஆனா சொல்லாமல் விட்ட ரகசியம் என்ன?
5: நடந்ததை மட்டும் சொல்லுங்க, நடக்காததெல்லாம் சொல்லிடாதீங்க. கிடைக்கிற சோத்துக்கு ஆப்பு வந்துடும்.
4: ஆமா,
5: ஓகேவா? நிகழ்ச்சியோட தொடக்கமா ஒரு நேயர் சொல்லியிருக்காரு, கும்பகோணம் சந்தில்நாதன் ஜெயா விவேகானந்த் என்ன சார்
4: வில்லங்கமா ஒரு
5: கேள்வி கேட்டுக்கிறதுக்கு தெரியும் சார் அப்படின்னு.
4: அரசடிக்குப்பம் சரவணன், நிறைய நிகழ்வுகள் உண்டு, உங்களிடம் மட்டும் சொல்றேன், யாரிடமும் சொல்லிடாதீங்க, ரகசியமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னே சொல்லல. ஏதோ ஒரு படத்துல அடிச்சு கேட்டாலும் சொல்லாதீங்க,
5: அடிச்சு கேட்டாலும் சொல்லாதீங்க,
4: ஆமா
5: அப்படின்னு சொல்லுவாங்க.
4: அது மாதிரி அவரும் சொல்லாமே
5: போயிருக்கிறாரு. இங்க பாருங்களேன், நச்சுப்பிள்ளை காரைக்கால் நிறைவில் இருந்து அனுப்பிச்சிருக்காரு. உங்களிடத்துல ரெண்டு பேர்த்தையும் சொன்னோம் அப்படின்னா குடும்பத்துல

0: குழப்பம் ஏற்படுத்தி விட்டுருவீங்க. நீங்க ஆகாஷ்வாணி அதாவது ரேடியோவில் சொன்னா அவ்வளவுதான் எங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு.
1: அடுத்தது கிளிய நூறு பைசல் மன்சூர், பைசல் மன்சூர் சூப்பரான கேள்வி. ஆனா ஒண்ணும் இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னு நினைப்பீங்க.
0: பாண்டியராஜன் படத்துல வந்து ஒரு ஏலம் விடுவாங்க, பிம்பிளி கேப்லாக்கி
1: அப்படின்னு
0: அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு போல இருக்கு. அடுத்து கீழக்குடியூர் போர் சிங்காரவேல சொல்லியிருக்காரு, ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குங்க. ஆனா உங்க ரெண்டு பேரிடமே இது சொல்லவே முடியாது அப்படின்னு எஸ்கேப் ஆயிட்டாரு.
1: அடுத்தது திருக்கண்ணபுரம் ஆனந்த், ரகசியத்தை எல்லாம் மறைக்கிற அளவுக்கு டேலண்ட் எனக்கு இல்ல, எதா இருந்தாலும் சொல்லிடுவேன் அப்படின்னு
0: இருக்காரு. சேம் டு யூ.
1: ஆமா,
0: செம்மனார் கோயில் குணசேகர் சொல்லியிருக்கிறாரு, வாழ்க்கை துணையோட ரகசியம் எதனையுமே நான் மறைக்க மாட்டேன், சில சமயங்கள்ல சினிமா போயிட்டு வந்ததை வந்து மரத்தால் கூட பையில வச்சிருந்த டிக்கெட்டை வச்சு என் மனைவி எத்தனையும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மரத்தரை மரம் எல்லாம் சீட் இருக்கும் போது சில இது ஒட்டிக்கும் போல இருக்கு, அதான் சொல்ல வந்திருக்காருன்னு நினைக்கிறேன்.
1: அடுத்தது வந்து குணா எஸ்டி தேகர் டாக்டர் ஒண்ணு அந்த அடையாள பக்கத்துல இருந்து வந்திருக்குது, மறந்தால் கூட அப்படின்னு வச்சுட்டேன்
0: ஒரே லைன்,
1: அவ்வளவுதான்
0: சிங்கிள். ஓகே, சிங்கிள் பர்சன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நாகூர் முகமது ரஃபீக் சொல்லியிருக்காரு, என்னுடைய வாழ்க்கை துணைவி யாருக்கிட்டையும் நான் ரகசியம் சொன்னதில்லை, மனைவிக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: புதுத்துறை செல்வகுமார் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, முதல்ல உங்க ரெண்டு பேருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆளுனாலேயே தாங்காது, இதுல ரெண்டு பேரா இருக்கீங்க, உங்ககிட்ட சொன்னாக்கா ஊரெல்லாம் சொல்லிட மாட்டீங்களா, சொன்னதா சொல்லுங்க உண்மையை வாங்கலாம்னு பாக்குறீங்களா, சொன்னதை சொல்லுங்க ஆனா உண்மையை வாங்கலாம்னு பாக்குறீங்களா, எங்க கிட்ட நாங்க யாருன்னு கேக்குறாங்க. ஐயா காலையிலேயே கேள்வியே அப்படின்னு கேட்க முடிச்சு
0: என்னங்க இவர் இப்படி சொல்றாரு.
1: ஆமா,
0: இப்ப நமக்குதான் அனுப்புறாரு, நீங்க இருக்கீங்க நான் இருக்கேன்,
1: ரெண்டு பேருக்கு மட்டும்தான்,
0: ரெண்டு பேருக்கு மட்டும்தானே தெரியும், எப்படி எல்லாருக்கும் தெரியும்,
1: அதானே
0: யோசிக்க வேணாமா,
1: அவருக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். சரி, எப்படி அடுத்த
0: வண்ணாரப்பேட்டையில சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில இருந்து சோமசுந்தர பிரபு சொல்லியிருக்காரு, நான் என் மனைவி கிட்ட சொல்லாதது நான் என்னுடைய கடன் ஆகும், அதை அவரிடம் சீக்கிரமே சொல்லி அவர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு குழப்பி விட்டுருக்காரு.
1: அடுத்தது வந்து பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வமரி, ஏங்க வம்பளை மாட்டி விடுறீங்க, நான் இந்த விளையாட்டுக்கு வரலங்க, மத்தியானம் சாப்பாடு வேணும்ல, ஒருவேளை காலை சாப்பாட்டை முடிச்சிட்டாரு,
0: தைரியமா பேசுற,
1: தைரியமா
0: நினைக்கிறேன். அடுத்து திருவாரூர் குடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, ரெண்டு பேருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு வாழ்க்கை துணையிடம் சொல்ல மறைச்ச ரகசியத்தை எப்படிங்க உங்ககிட்ட சொல்றது, துணைவிக்கு தெரிஞ்சதாதா, ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும் சார், அதுதான் நம்ம எல்லோருக்குமே நல்லது அப்படின்னு.
1: ஷாகுல் ஹமீதுக்கு வேணா நம்ம இப்ப ஒரு யோசனை சொல்லிடலாம், நீங்க எங்ககிட்ட இப்ப கூட தைரியமா சொல்லலாம், ஏன் அப்படின்னா வானொலி பெட்டிய
0: சவுண்ட
1: குறைச்சு வச்சுட்டு நீங்க நமக்கு பின்னுட்டு அனுப்பலாம், நாங்க ரெண்டு பேரும் சொல்றது யாருக்குமே தெரியாது, உங்க வானொலி பெட்டிய அளவுல உங்க இல்லத்துல நீங்க மட்டும்
0: கேட்டுக்கலாம். ஆமா, அடுத்து பாத்தீங்கன்னா
1: ஒருவேளை உங்க வீட்டுல குழந்தைங்க வந்து நிறைய ஒளி அளவோட வானொலி பெட்டியை திறந்து வச்சுட்டு அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல,
0: ஸ்கூல் போயிருப்பாங்களே,
1: அது வேற ஒண்ணு இருக்குல்ல, தைரியமா சொல்லுங்க.
0: ஆமா, அண்ணப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய கணவர் பஸ்ல இருந்து அவருக்கு தெரியாம அப்பப்போ பணத்தை எடுக்கிற பழக்கம் என்கிட்ட இருக்கு, பணத்தை காணும்னு அவங்க தேடும் பொழுது எனக்கு பாவமா இருக்கும் சார், என்ன பண்றது, நமக்கு காரியம் பெருசு, என் கணவர்கிட்ட சொல்லிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் நம்பர் இருந்தா அனுப்பிச்சிருந்தா கொஞ்சம் நல்லதா இருந்திருக்கு.
1: ஆமா, அடுத்து திருவோணம் ரவி லட்சுமி அனுப்பியிருக்காங்க, நிகழ்ச்சியை கலகலப்பாக்கும் இருவருக்கும் வணக்கம், காலை உணவு முடிச்சாச்சு, அது என்னன்னு தெரியல, மதிய உணவு கிடைக்கலன்னா எஃப்எம் ஆபீஸ் தான் வரணும் போல இருக்கு, எதையும் மறைச்சது இல்ல, மறைக்கவும் தெரியாது, பண்பலை குடும்பத்துல கும்மி அடிச்சிடாதீங்க ஐயா அப்படின்னு இருக்க.
0: ஓகே, அடுத்து பாருங்க, அவர் வெளிநாடு போனா கூட நம்ம இப்படிதான் இருக்கும் போல இருக்கு எல்லா வீட்லயும், குவைத்துல இருந்து குவைத் நாட்டுல இருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் சொல்லியிருக்காரு, கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணின சில லொட லொடக்கான கதைகள் எல்லாம் இன்னும் முழுசா சொல்லாம மறைச்சு வச்சிருக்கேன் சார் அப்படின்னு இருக்கிறாரு.
1: அடுத்தது ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி அனுப்பியிருக்காங்க, கேள்வி சற்று கடினமான கேள்விதான், சூழ்நிலைக்கு தகுந்தா போல என் மனைவியிடம் எல்லா விஷயங்களையும் சொல்ல மாட்டேன், தைரியமா சொல்லியிருக்காரு பாருங்க,
0: நெஞ்சு நிமித்தி நடப்பார் போல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பூங்குன்றன் காவலக்குடி, காவலக்குடி பூங்குன்றன் சொல்லியிருக்காரு, சார் இந்த கேள்வியால பல குடும்பத்துல சண்டை வரப்போகுது, அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் காரணம், நல்லா இருங்க சார், சிலவற்றை சொல்லலாம் ஆனா பல விஷயத்த சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட இந்த இனிய காலை பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம். நாளை காலை 9 காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 11 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி நடஜி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸின் இன் சொல் அமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின்

0: மரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி 100.3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே,
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
0: பரபரப்பான பகல் பொழுதை கலகலப்பாக்கி கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல அறிவிப்பாளர் சகோதரர் MM கலிபெருமாள், இந்த பாயிண்ட்ல நான் உங்க காமேஸ்வரம் MK அன்பழகன். எங்க உள்ள எந்த ரகசியமும் இல்லைங்க அப்படின்னு நாங்க எதுவும் சொல்ல போறது இல்லை. இருந்தா ரகசியம் இருந்தா உங்ககிட்ட தான் சொல்ல போறோம். அது உங்க காதோட இல்லத்துல இருக்க வானொலி பெட்டியில காதை உன்னிப்பா வச்சு கேட்டுட்டே இருங்க, நாங்க நிச்சயமா சொல்லுவோம் இல்லையா?
8: இல்ல உண்மைதான், நிறைய நேர்களுக்கு மனசுக்குள்ளார ஓடும். அங்க சுடியலோ உட்காந்து அப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள நீங்க மறைச்ச ரகசியம், நீங்க மனைவிட்ட சொல்லணும்னு நினைச்ச ரகசியத்தை என்னத்த மறைச்சிங்க அப்படின்னு நம்மள பார்த்து கேக்குறாங்க.
0: ஆமா
8: இல்லையா?
0: நிச்சயமா.
8: நான் என்ன சொல்றேன், ஒரு டைம் ஒய்ஃப் கல்யாணம் ஆகி ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு இப்ப ஜாலியா விளையாடுவோம், ஜாலியா இது பண்ணுவோம், திருமணமான புதியது இல்லையா? அவங்க தான் கேட்டாங்க, என்ன எங்க என்கிட்ட என்ன கல்லூரி எல்லாம் போயிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருக்கா, லவ் ஏதாவது பண்ணிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்கும் போது
0: இயல்பா கேக்குறது
8: கேக்குறது தானே. சொல்லும் போது ஆமாமா நான் உன்ட்ட மறைச்சிட்டமா, உன்னை ஒண்ணு மறைச்சிட்டமா அப்படின்னு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அவங்க பயம் வந்துருச்சு.
0: ஓ
8: இல்லம்மா, இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு 1 நடை 2 நடை கல்யாணம் ஆகலம்மா அப்படின்னு சொன்னேன். வெறுத்துட்டாங்க. அதே தான் இங்க பதிலா கொடுத்துருக்கிறாரு நாகை பாபு. அடியாத்தி, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு மாட்டிட பாக்குறீங்களா, என்ன பண்றது, ஏதாவது சொல்லணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கல்யாணம் கூட ஆகலங்கிறத சொல்லக்கூடிய ரகசியத்தை தாங்க சொல்லாம விட்டுட்டேன். இந்த கேள்விக்கும் பதில் சொல்லிடுவோம்ல அப்படின்னு இருக்காரு.
0: அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, திருவாரூர் மருதம்பட்டினத்திலிருந்து இருவெளி ரேவதி இளங்கோவன். நான் நிறைய மறைச்சிருக்கேன், சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். என்னத்த நான் சொல்லுவது, சொன்னா நான் தான் மாட்டிப்பேன், அப்புறம் நான் மூடி மறைச்சது எல்லாம் வேஸ்டா போயிடும்ல அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கிட்டே திருப்பி
8: கேட்டுருக்காங்களா? அடுத்து காரைக்கால்னால நீ சொல்லியிருக்காங்க, எனக்கும் அந்த தலைப்புக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இருந்தாலும் எங்களை வீட்டுல போட்டு கொடுக்க பாரலாம் பாக்குறீங்களா சார்? வாய்ப்பே கிடையாது சார், நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது நாகூர் யூசுப் மாலிம், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன இது வில்லங்கத்தனமான கேள்வியா இருக்கு, உங்க ரெண்டு பேரோட கருத்து தான் என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டுட்டு நான் என் துணைவியாரு கிட்ட எதையுமே மறைச்சது இல்ல.
8: வாங்குற சம்பளத்தை முழுசா கொண்டு கொடுக்கறவங்க எத்தனை பேர்னு சொல்லுங்க பாப்போம் முதல்ல. சரி ஓகே,
0: ஏங்க இந்த நேரத்துல இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கீங்க,
8: வீட்டுல அன்னி கேட்டுட்டு இருப்பாங்கல்ல ரேடியோ. சரி ஓகே, இரண்டு பேருக்கும் கண்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க, எனக்கு புடவை நைட்டி ரொம்பவே பிடிக்கும், நானும் என் மகளும் எங்கேயாவது வெளியில போறப்ப ஒரு புடவை அல்லது நைட்டி எடுத்துட்டு வந்துருவோம், வீட்டுக்கார்ட்ட நாங்க சொல்லவே மாட்டோம், இந்த புடவை நல்லா இருக்கு எப்ப எடுத்ததுன்னு கேட்பாங்க, அது 2 வருஷம் ஆயிருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அவர் கேபிள்ல வசூல் பண்ணிட்டு வந்த வீட்டுல காசு வச்சிருப்பாரு, அந்த கேபிள்ல வசூல் பண்ணி வந்த காசு கொஞ்சம் திருடி வச்சுக்குவேன், அவர் இல்லாத தடுமாறும் பொழுது நான் எடுத்து கொடுப்பேன், இந்த ரெண்டு உங்க ரெண்டு பேர்ட்ட மட்டும் நான் சொல்லிருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் லீக் அப் பண்ணீங்க அவ்வளவுதான், மனசுல வச்சுக்கோங்க சார், என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்ன சண்டை போடுவாரு அப்படின்னு இருக்காங்க.
9: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலை 100.3 நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்முடைய நேர்களை சும்மா சொல்லக்கூடாதுங்க, அப்படியே சொல்லிக்க அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, அத்தனையும் தடிக்க விடாம முடிக்கி விட்ட குதிரை போல நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட்ல வந்து நீங்க, ஆனாலும் நம்மளை முடிக்கி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க.

0: ரகசியத்தை எப்படி சார் சொல்ல முடியும்? தாங்க நாங்களும் சொல்றோம், அது ரகசியமா எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்றோம். ரகசியத்தை எப்படி சார் சொல்ல முடியும்? நான் வைத்திருக்கும் ரகசியம் 500,000 ரூபாய் பணம் தான் சார். இதுவே இப்ப ரேடியோ கேட்டாங்கன்னா அதுவும் தெரிஞ்சு போயிரும்.
1: தெரிஞ்சு போயிரும். ஓகே, நீங்க அங்க ஊர்ல வந்து ஷடவுனா இருந்தா நல்லா இருந்திருக்கும். கடவுனார் கோயில் கொளஞ்சியப்பன் சொல்லியிருக்கிறாரு, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு சில நடைமுறையில் உள்ள எதிர்மறையான பழக்கம் இருந்துச்சு, உண்மைதாங்க. ஆனா அதை திருமணம் முடிச்சு எல்லா பெண்களும் கேட்கக்கூடிய கேள்விதான், உங்களுக்கு ஏதாவது தவறான பழக்கம் இருக்கா அப்படின்னு. ஐயோ, அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கத்தை எல்லாம் நான் குறைச்சிக்கிட்டேன். ஆடிக்கு ஒரு முறை, அமாவாசைக்கு ஒரு முறைன்னு நான் உண்மையை தான் உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அடுத்தது பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், ரொம்ப தெளிவான மனிதருங்க அவரு. ஏன் சொல்லுங்க?
1: ஏன்
0: சுகன்யா பரத் சென்னையிலன்னு ஒரு பேரை போட்டுட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி எஸ்கேப் ஆகிருக்காரு.
1: அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, கார்த்திகேயன் கார்த்திகேயன் அப்படின்னு தான் அவருடைய முகநூல் அட்ரஸ்ல இருக்கு. ஆனா யாருன்னு தெரியும், ஊர்னு குறிப்பில்ல. ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்லிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நலமாய் வாழும் சென்னையில ஒரு நிறுவனத்துல டிரைவரா பணிபுரிஞ்சு இருக்கும் பொழுது, நான் ஊருக்கு இப்ப வர மாட்டேன் 6 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு கிளம்பி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு இருக்காரு. சம்பளத்தோட கொடுத்தா நல்லா இருந்தது.
0: ஆமா, ஏற்கனவே நான் சொன்ன அந்த பொன்னியம்மன் மீடு வண்ணை கணேசன் இருக்காருல்ல, அவர் இரண்டாவது முறையா தான் ரகசியத்தை சொல்லியிருக்காரு.
1: ஓ,
0: முதல்ல நமக்கு வாழ்த்து சொல்லிட்டு சுகன்யா பரத் அப்படின்னு சொல்லிட்டு
1: இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன்.
0: நம்ம கேள்வி நல்லா தான் இருக்கு, சொல்லதான் மனசு இல்ல, இது எங்க கொண்டு போய் முடியுமோ, அதனால பதில் இல்ல அப்படின்னு.
1: அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி சொல்லிருக்காங்க, எங்க ரெண்டு பேருக்குமே இடையில எந்த ரகசியமும் இது வரைக்கும் இருந்தது இல்லைங்க. ஏன்னா ரெண்டு பேருமே உளறி கொட்டுருவோம், அப்படியே சொல்லாம விட்டா கூட நாம விட்டுருவோமா? இதை நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏங்க, உண்மையிலேயே நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா நாங்க ப்ராமிஸ் பண்ணி சொல்லுவோம், நானும் அன்போம். நாங்க சொல்றது யாருக்குமே தெரியாது, இங்க சொல்றது யாருக்குமே நாங்க சொல்லவே மாட்டோம்.
0: இப்பவும் சொல்றோம், ரகசியத்தை எங்ககிட்ட சொல்லுங்க, யாருகிட்டயும் சொல்ல மாட்டோம்.

0: நாம் ஏந்து கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது.
1: ஆகாஷ்வாணி காற்றின் மொழி, உங்கள் செவியின் வழி. இதனம் காரைக்கால் FM 100.3.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல்படி.
1: நேர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
5: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
6: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகளுடன், அனைத்து கண் நோய்களுக்கான சிறப்பு ஆய்வு கூடங்களுடன் கண் நோய்களை மிக துல்லியமாக பிபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.

0: ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
2: தேதியும் சேதி, இன்று ஜூன் 9 வரலாற்று ஏடுகளில் புரட்டப்பட்ட சில நிகழ்வுகளின் தொகுப்பு. வரலாற்றின் ஒவ்வொரு காலகட்டமும் நமது தாய்நாட்டின் வீரமிக்க புதல்வர்களையும் புதல்விகளையும் உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையில் நவீன இந்திய வரலாற்றின் மகத்தான ஆளுமையாக திகழ்ந்து தேசத்தின் பாதையை ஒளிரச் செய்யும் விண்மீன் கூட்டத்தில் ஒளிமிகுந்த விண்மீனாக திகழ்ந்தவர் பிர்சா முண்டா. வெள்ளைய அதிகாரிகளிடமும் உள்ளூர் நில பிரபுக்களிடமும் பழங்குடி சமூகங்களை சுரண்டி நிலங்களை கைப்பற்றி அவர்களுக்கு இன்னல்களை செய்தபோது சமூக பொருளாதார சுரண்டலுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து மக்களின் உரிமைக்காக போராடியவர் பிர்சா முண்டா. 1890களின் பிற்பகுதியில் பிரிட்டிஷ் அடக்குமுறைக்கு எதிராக உல்குலான் எனப்படும் முண்டா கிளர்ச்சியை ஏற்படுத்தி வெள்ளைய அரசை நடுநடுங்க செய்தவர். பழங்குடிகளின் வனத்தின் குரலாக, விடுதலையின் ஆன்மாவாக ஒலித்ததால் அவரை பகவான் என்றே அழைத்தார்கள். 1874 பிறந்து 1900 ஆண்டு வரை வாழ்ந்த பிர்சா முண்டா இன்றைய நாளில்தான் ஆங்கிலேய சிறையிலேயே இறந்தார். 25 ஒரு மாபெரும் வரலாற்று பக்கத்தையே புரட்டி போட்ட பிர்சா முண்டாவின் 150வது நினைவு நாள் இன்று.
3: பள்ளிகரம் தமிழக புலவர் நீ கந்தசாமி புலவர் அவர்களின் பிறந்த தினம் என்று, பள்ளி இறுதி வகுப்பு வரை பயின்ற அவர் தன் சொந்த முயற்சியாலும் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் தொடர்பாலும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தவர். மேலும் அவர் தாமே முயன்று ஆங்கிலம், பிரான்சியம், லத்தீன், வடமொழி ஆகிய மொழிகளை கற்று புலமை மிக்கவராக திகழ்ந்தார். இவர் ஆங்கிலத்திலும் தமிழும் பல நூல்களை படைத்திருக்கிறார். இவர் 1898 ஜூன் 9 இதே நாளில்தான் இவர் பிறந்தார்.
2: உலகளாவிய தொழில் வளர்ச்சியை கட்டுப்பாட்டோடு மேம்படுத்தவும், சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வலுவூட்டவும், அங்கீகாரம் பெறுவதன் அவசியத்தை வலியுறுத்தியும் என்று உலக அங்கீகார நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
3: இந்திய மெய்யியல் அறிஞர் ராமச்சந்திர காந்தி அவர்களின் பிறந்த தினம் என்று, இவர் காந்தியடிகளையும் மகரிஷியையும் ஒப்பிட்டு வேறுபடுத்தியும் ஆராய்ந்த நூல் ஒன்றை எழுதியிருக்கிறார். இவர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் மெய்யியல் படித்து முனைவன் பட்டம் பெற்றிருக்கிறார். இவர் 1937 ஜூன் 9 பிறந்தார்.
2: தமிழ் இலக்கியங்களில் பொதிந்து கிடந்த அரிய இசை நுட்பங்களை, குறிப்பாக சிலப்பதிகாரத்தின் இசைக்கூறுகளை, தமிழர்களின் செம்மார்ந்த இசை புலமையை எளிய தமிழில் எடுத்துரைத்தவரும், தமிழ் பண்களின் அழகியலையும் பண் இயல்புகளையும் தமிழ்ச்சங்கங்கள் மூலமாக கொண்டு சேர்த்தவருமான பன்னாராய்ச்சி வித்தகர் என்று அழைக்கப்படுகிற குடந்தை பா சுந்தரேசனார் அவர்களின் நினைவு நாள் என்று.
3: தமிழ்நாட்டின் சினிமாவில் சொர்ணாக்கா என அறியப்படும் தெலுங்கானா சகுந்தலா அவர்களின் பிறந்த தினம் என்று, மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்த இவர் 70 மேற்பட்ட தெலுங்கு தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை வில்லி பாத்திரங்களில் நடித்திருக்கிறார். இவர் தூள், சிவகாசி போன்ற திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இவர் 1951 ஜூன் 9 பிறந்தார்.
2: தொடர்ந்து 60 நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவரும், கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தவரும், இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு உழவர்கள் போராட்டத்தை தலைமை தாங்கி ஏற்று நடத்தியவருமான என்ஜி ரங்கா என்று அழைக்கப்படும் கொக்கினேனி ரங்க நாயுடு அவர்களின் நினைவு நாள் என்று, 1991 பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.
3: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
4: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: பிபிஎன் கண் மருத்துவமனை.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
1: முதலிடம் சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
0: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நேரம் 9:35 வருவது நொடி. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பாயிண்ட் டு பாயிண்ட். இதையெல்லாம் நல்லா சத்தம் போட்டு சொல்லுங்க. ஆனா நாங்க எங்க ரகசியத்தை மட்டும் கேட்டு நீங்க வானொலி மூலமா நல்லா சத்தமா வச்சு கேட்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா நேயர்களும் எந்த ரகசியத்தை சொல்றது, எதை விடுறது, எதை சொல்லாம இருக்கிறது அப்படின்னு கூட சொல்ல முடியாம நிறைய ரகசியங்கள்

0: அள்ளி குட்டிட்டு இருக்காங்க. அந்த வகையில தன்னோட ரகசியத்தை சொல்ல வந்தவர் யார்?
1: புவனகிரி சுமதி பாபு. கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள் நிறையும் இருக்கும். அதில் முக்கியமாக மாத சந்தாக்களுக்காக நாங்கள் கொடுத்துட்டு இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி காசை வாங்கி நான் அவர்கிட்டேருந்து வச்சுக்குவேன், அடுத்த மாதத்திற்காக இந்த வேலையை செய்கிறேன், நான் புவனகிரி சுமதி பாபு அப்படின்னு தைரியமாக அப்படின்னு திறந்த புத்தகம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: ஆமாம்,
1: அப்படி சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்து கார்த்திகேயன் அப்படிங்கிற அந்த அடையாளத்திலிருந்து தான் வந்திருக்குது, முகவரி அடையாளத்திலிருந்து. இருவருக்கும் வணக்கம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நலமாய் வாழும் சென்னையில் ஒரு நிறுவனத்தில் டிரைவராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கும்போது,
1: அது முன்னாடி நம்ம படிச்சுட்டேன்,
0: நான் ஊருக்கு இப்போ வரமாட்டேன். ஆமாம், ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா? அடுத்தது அதம்பார் கலைச்செல்வி, சூப்பர் கேள்வி, கேட்டு மாட்டி விட பார்க்குறீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: அதெல்லாம் கிடையாதுங்க, எங்கள் ரெண்டு பேருக்கும் வெள்ளை மனசு, நல்ல மனசு.
0: ஆமாம்,
1: ஓகே.
0: யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம், இப்போ கூட நீங்கள் நம்மக்கிட்ட சொல்லலாம்.
1: நம்பலாம்,
0: நம்பலாம்,
1: நம்பி அனுப்புங்க,
0: நம்பி அனுப்புங்க,
1: சந்தோஷமாக போங்க,
0: அவ்வளோதான்.
1: அடுத்து அன்பு அறிவிப்பாளர்கள் ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு, நான் மேட்டுப்பாளையம் நாகராஜன். என்ன சார் இப்படி கேட்டு விட்டீங்க சார்? மறைக்க முடியும், ஏதோ ஒரு நேரத்தில் எந்த ரகசியமும் வெளியில் வந்துடும் சார், அதனால் சொல்லாத ரகசியம் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. நன்றி, வணக்கம் அப்படின்னு போயிட்டாரு.
0: அடுத்து பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன், நான் வாழ்க்கை துணையிடம் எதையும் மறைச்சதில்லை, அவளும் என்னிடம் மறைத்ததில்லை, நாங்கள் இருவரும் ஓபன் டைப், எங்களிடம் எந்த ஒளிமறைவும் இல்லை, அதனால் தான் எனது வாழ்க்கை சுமார் 40 வருடம் கடந்து செல்கிறது. இதுவே ரகசியம் தாங்க.
1: அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காரு, ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ஏதோ ரெண்டு பேரும் பிளானோட வந்திருக்கீங்க, அந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு எல்லாம் எப்படி சார் வருது? என்ன விட்டுருங்க சார், அந்த ரகசியம் கடைசி வரைக்குமே ரகசியமாகவே இருந்துட்டு போட்டோம், இந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: அவரும் அந்த ரகசிய கேசா இருப்பாருன்னு
1: நினைக்கிறேன்.
0: அடுத்தது விருத்தாச்சலம் அரசு குழி ஜான், ரகசியத்தை எப்படி சார் சொல்லுவாங்க? அதைத்தாங்க கேட்கணும், ரகசியத்தை எங்ககிட்ட மட்டும் சொல்லுங்கன்னு.
1: நம்ம அந்த கேள்வியிலேயே நம்ம ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டோம், நீங்க மறைச்ச சொல்லக்கூடிய அந்த சொல்லாம விட்ட ரகசியம் அப்படின்னு
0: சொல்லாம விட்ட ரகசியத்தை தான் கேட்கணும்,
1: அதனால உண்மையத்தான் சொல்லி நாங்க கேட்கிறோம். ஓகே, அடுத்து காட்டுமணர் கோயில் தீ மடப்புறம் தோப்பு தர வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, என்னங்க மனைவிட்ட போய் மறைக்கிற விஷயத்தை போய் உங்ககிட்ட சொன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், அதனால ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும், ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா
0: என்ன
1: சொல்லிருக்காருன்னா, சொல்லலாம் நம்பி சொல்லாமா, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை சொல்லுவாருன்னு பார்த்தா,
0: வாழ்க்கை துணையிடம் மறைத்த விடயங்கள் ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு நிறைய இருக்கு சார், ஆனா சொன்னா எனக்கு பூஜை நடக்கும் சார், அதனால உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், என்னோட வயசை மறைச்சிட்டேன் சார், பழைய காதலை மறைச்சிட்டேன் சார், அப்புறம் நண்பர்களிடம் சேர்ந்து அடிச்ச கூத்துக்கள் எல்லாம் மறைச்சிட்டேன் சார், ஆனா நீங்க ரேடியோல சொல்லிடாதீங்க சார், என் மனைவி ரேடியோ கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார், இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்கிறது உங்க வாயில தான் இருக்கு சார், எல்லாரும் கையில இருப்பாங்க, உங்க வாயில தான் இருக்கு சார் என்று கரு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன்.
1: இன்னொரு விஷயம், நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரே வயசு தான், 23 முடிஞ்சு 24 ஆகுதுங்கிற உண்மையை நம்ம கரெக்டா சொல்றோம் இல்ல?
0: இப்ப தைரியமா நம்ம சொல்றோம்
1: இல்ல, ரொம்ப தைரியம் யாருக்காவது வருமா? அடுத்து திருமணஸ்தான வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, சூப்பரான கேள்வி, ஆனா நான் சொல்லக்கூடிய நிலைமையில இல்லைங்க, உண்மையை சொன்னா நீங்க படிக்க மாட்டீங்க, அதனால மறைமுகமாவும் ரகசியமாவும் சொல்றேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஆமா, ரேடியோல சொல்றதுக்குன்னு ஒரு இது இருக்கு, வரைமுறை இருக்கு, அதைத்தான் நாங்க சொல்லுவோம் இல்லையா?
0: அடுத்து ஜெயமணி, கேஜி ஜெயமணி அப்படிங்கிற அந்த அடையாளத்துல இருந்து வந்திருக்குது, அஸ்கு புஸ்கு ஆசை தோசை அப்பள விட உங்க ரெண்டு பேரையும் நம்பி சொல்றதா ஐயோ அப்படின்னு எஸ்கேப்
1: ஆயிருக்காரு. அடுத்து நகமாடி சுதா சொல்லியிருக்காங்க, என்னுடைய கணவர்கிட்ட மறைச்ச விஷயம் நிறைய இருக்கு, உண்மையை சொன்னா கோபம் வரும், சண்டை வரும், அதனால சொல்லக்கூடியது மட்டும்தான் சொல்லுவேன், மற்றபடி சொல்லாம விட்டுட்டு ஓடிடுவேன் அப்படின்னு
0: சொல்லிருக்காங்க. பிரபாகரன் வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இன்னைக்கு நமக்கு சொல்லிருக்காரு, வாழ்க்கை துணை எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு அனுப்பியிருக்காரு. இன்னும் அவருக்கு
1: பொண்ணு தேடுறாங்க, பொண்ணு தேடுற போல இருக்கு.
0: ஆமா,
1: ஓகே. அமிர்தராயன் கோட்டை அரியலூர் மாவட்டம் பாரிவள்ளல் அனுப்பிச்சிருக்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் வணக்கம் காலை வணக்கம் சொல்லிட்டு, என்னங்க சார் இப்படி கேட்டுட்டீங்க, இந்த கல்லாட்டத்துக்கு நான் வரல, ஆளை ஒடுங்க சாமி அப்படின்ட்டு இருக்காரு.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கும் இந்த இணைய நேரம் 9:45. பாருங்க, நேரத்தை எல்லாம் ரகசியமே இல்லாம எவ்வளவு பப்ளிக்கா நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
6: யாருக்குங்க தெரியுது, நல்லது சொன்னா யாருக்கு புரிய மாட்டேங்குது.
0: உங்க ரகசியத்தை எங்ககிட்ட சொல்லுங்க, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம்னு காலையில கூவி கூவி சொல்லிட்டு இருக்கோம். யாருமே சொல்ல மாட்டாங்க, ஆனா ஒரு சில பேர்
6: சொல்றாங்க.
0: சொன்னவங்களுக்கு வாழ்த்துக்கள், சொல்லாம விட்டவங்களுக்கு பாராட்டுகள்னு சொல்லிட்டு போக வேண்டியது
6: பரவாயில்லையா? வாழ்த்துக்களோட பாராட்டுகள் நல்லா இருக்கு. அடுத்து பெரிய ஆளுங்க நீங்க. அடுத்து காரைக்கால் மாஸ் நகர்ல இருந்து என்பி சீதர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க மனுகள் என்ன வரமா கேக்குறீங்க, நீங்க யாருக்கும் சொல்ல தேவையில்லை, நாங்களே எஃப்எம்ல கூவி கூவி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அடுத்தது சிவபுரி கீர்த்தி ராஜன்,

0: ஏங்க, என் காலத்துக்கு என் காலத்துக்கும் நீங்க சாப்பாடு போடுவீங்களா? இந்த கேள்வியை மறந்துருங்க.
1: ஏங்க, என் காலத்துக்கும் நீங்க சாப்பாடு போடுவீங்களா அப்படின்னு இருக்காங்களா? திருப்பூட்டி சுந்தரி பாஸ்கர் இணைய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரை மறைக்கப்பட்ட ரகசியம் எங்களிடம் கிடையாது, இருவருமே எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்வதான் ரகசியத்துக்கு வேலையே இல்லை, ரகசியத்தை ரகசியமாக கேக்குறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து வணக்கம் சார், கூட வாசல் சசிகலா, நான் சொல்றேன் ஆனா யாருக்கும் சொல்லக்கூடாது. கணக்கு பரீட்சையில மதிப்பெண் குறைத்து வாங்கியது.
1: இது என்னங்க பிரமாதம்? நான் உண்மையை உடஞ்சு சொல்றேன், டென்த்ல நான் 36 தான் மேக்ஸ்ல. அடுத்து கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல் சொல்லியிருக்கிறாங்க, நான் மற்றவர்களுக்கு உதவி செய்து யாரிடமும் சொல்லாத விஷயம் ஒண்ணு இருக்குங்க, அதை அந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், என்ன செய்ய, அதனால அது வேண்டாம் விடுங்களேன், அந்த ரகசியம் ரகசியமாவே என்னிடம் மட்டுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்கோட்டை பாரி வள்ளல் பவர் அனுப்பியிருக்காரு. என்ன சார் இப்படி கேட்டுப்பிட்டீங்க, இந்த கல்லாட்டத்துக்கு நான் வரல, ஆளை விடுங்க சாமி அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்காரு.
1: கும்பகோணம் குமரன் ரைமிங்க பாருங்களேன், டைமிங் கும்பகோணம் குமரன் கூக்கு, அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நான் மறைச்சது இல்ல சார், நன்றி விடக்கம் அப்படின்னு போயிட்டாரு.
0: அடுத்தது பாருங்க, நளினி சங்கர் டிஆர் பட்டணத்துல இருந்து, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார், சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஓகே. அடுத்து அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர் சொல்லியிருக்காரு, அதாவது நான் என் மனைவி திருமணம் செய்வதற்கு முன்னாடி வெளிநாடு போய் சம்பாதிச்சுட்டு பிறகு கல்யாணம் செய்யலாம் அப்படின்ட்டு இருந்தேன், என்னுடைய சூழ்நிலையெல்லாம் அவரை கல்யாணம் செய்த பின்பு தான் வெளிநாடு சென்று சம்பாதித்தேன், இது சொல்லக்கூடிய விஷயம் தான், ஆனா இது வரைக்கும் சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு. எங்க அதையெல்லாம் தெரிஞ்சிருக்குங்க, இது ஒரு ரகசியம் வாங்க.
0: அடுத்தது காரை பண்பலைக்கு இனிய காலை வணக்கம், செல்வி தத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆகா பத்த வச்சிட்டீங்களே, நான் என்னத்த சொல்ல அப்படின்னு இருக்காங்க.
1: 16 வயதுல ஒரு டைலாக் சொல்ல
0: வச்சிட்டியே பரட்ட அப்படிங்கிற மாதிரி.
1: ஓகே. நாகூர் விஜயம் முகமது ஜலீல் சொல்லியிருக்காரு, எனக்கும் என் மனைவிக்கும் இடையில் எந்த ஒரு ரகசியமே இருந்ததில்லை, எல்லாமே நாங்க வெளிப்படையா பேசிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க.
0: நான் சின்ன வயசுல சிதம்பரத்தில் வளர்ந்தவன் வாழ்ந்தவன், அந்த சிதம்பர ரகசியம் ரகசியமாவே இருந்துட்டு போட்டும் விட்டுருங்க அப்படின்னு இருக்காரு வழங்கை மாநாட்டு.
1: என்ன ஒரு தைரியம்! அடுத்து என்ன சார் இப்படி ஒரு கேள்வி கேட்டுவிட்டீங்க, நான் அப்படி ஒன்றும் ரகசியத்தை மறைக்கிற மாதிரி எந்த ஒரு ரகசியமே எங்கிட்ட இல்லைங்க, எதா இருந்தாலும் நேரடியாக பேசிடுவேன், ஆனால் ரகசியம் என்பது ரகசியமாக இருக்கும் வரை தான் ரகசியம் அப்படின்னு நெம்மேலி நந்தகுமார் சொல்லியிருக்கிறாரு.
0: அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், குடும்பத்துல குழப்பம் வேண்டாம் சார் அப்படின்னு புஷ்பவனம் விஸ்வநாதன் அனுப்பியிருக்காரு.
1: குடும்பத்துல
0: குழப்பம் வேண்டாம்னு சொன்னாலே அங்க ஏதோ ரகசியம் புதஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்பவும் சொல்றேன் விஸ்வநாதன் சார், நீங்க மறுபடியும் வேணாலும்
1: கமெண்ட்
0: பின்னூட்டம் போடுங்க, யாருகிட்டையும் சொல்ல மாட்டோம்.
1: ஆமா, இப்ப கூட சொல்றோம், அடிச்சு கேட்டா கூட நாங்க யார்கிட்டையும்
0: சொல்ல மாட்டோம்.
1: ஓகே. அடுத்து தேத்தாக்குடி தெற்கு கலையரசன் சொல்லியிருக்காரு, ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு, எனது வாழ்க்கை துணையிடம் நான் எதையுமே மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: அடுத்து நாகூர் அலோன் சிராஜ், என் மனைவிடம் நல்லா பேசுவேன், அப்படி சொல்றதுக்கு பதிலா நல்லா பாடுவேன்னு சொல்லிட்டேன், ஒரு பாடல் பாடுங்கன்னு கேட்டாங்க, நான் பாடுனேன், அன்னைக்கு காதை மூடியவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் கையை காதுல இருந்து கையை எடுக்கவே இல்லைன்னு இருக்கேன், ஆனா என்ன பாடுனாருங்கிறத சொல்றல.
1: இல்ல உண்மை, எனக்கு நானும் ஒரு ரகசியம் சொல்றேன், ஒரு நாள் வீட்டுல பாத்ரூம் சிங்கர் எல்லாம் கிடையாது, உட்காந்துட்டு பாடிட்டு உட்காந்த போட்டிகளை உட்காந்து பக்கத்துல ஒருத்தங்க போனாங்க, சொல்றாங்க, ஏன் தம்பி உங்க வீட்டுல குயில் ஏதாவது வளர்க்குறீங்களா
0: ஓ
1: அப்படின்னு கேட்டு போனாங்க. இதுவும் ஒரு ரகசியம் தான், இப்பதான் உண்மையை சொல்றேன். வீட்டுல அம்மா வீட்டம்மா ரேடியோ கேட்டாங்கன்னா தெரியும்,
0: முடியலங்க.
1: அடுத்து
0: பெண்ணு பாடுனா குயில்னு சொல்லலாம், ஆண் பாடுனா குயில்னு சொல்ல மாட்டாங்க, மயில்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுங்க?
1: ஏன்
0: மயில் தான் பாடவே தெரியாம கத்தும்.
1: ஓ, நல்ல வேலை அந்த ஒரு மாடு ஒன்னு சொல்லுவாங்க, எரும மாடு மாதிரி கத்துறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க.
0: போக கூடாதுன்னு தான் நான் இப்படி போனேன்.
1: ஓகே. பிரதமரம் போய் அருள்தாசன் நினைக்கிறேன், அவர் டைப் பண்ண மறந்துட்டாரு, என் துணைவியிடம் எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டேன், சொல்லவும் கூடாதுங்கோ அப்படின்னு இருக்காரு.
0: அடுத்தது கொடுவை எம்பி சாமி, தொந்தரவே வேணான்னு ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிருக்காரு.
1: தில்லை வில்லாளன் திருநீலகண்டன் சொல்லி இருக்கிறாரு, சார் 30 வருஷமா மறைச்ச விஷயத்த 3 நிமிஷத்துல சொல்ல சொன்னா என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு.
0: ஒரு 5 நிமிஷம்னாலும் சொல்லுங்க, நாங்க கேக்குறதுக்கு தயாரா இருக்கும்.
1: ஓகே.
0: அடுத்தது கோவி கார்த்திகேயன் குடவாசல இருந்து, ஏன் குடும்பத்துக்குள்ள குண்ட போட பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு.
1: அடுத்து மன்னார்குடி வாட்டார்ல இருந்து கலைவாணி வெங்கடேஷ் சொல்லி இருக்கிறாங்க, என்ன சார் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க, இப்போ நான் என்ன சொல்றது அப்படின்னு இருக்காங்க.

0: கரைக்க பெண்களின் 100.3 காலை வேலையை கலகலப்பாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில உங்க வாழ்க்கை துணையிடம் நீங்க சொல்ல நினைச்ச சொல்லாமல் விட்ட ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். நிறைய பேர் ரகசியமே இல்லாம நிறைய சொல்லியிருக்காங்க.
1: 69 ரகசியம் வந்திருக்கு.
0: ஆமா,
1: கமெண்ட்ஸ் வந்திருக்கு.
0: கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நேயர்கள் கேட்டு இந்த நேரத்துல 69 பேருக்கு தான் தைரியமா
1: இருந்திருக்காங்க.
0: மற்ற பேர்லாம் ஏன் பெண்ணூட்டம் விடல அப்படின்னு நமக்கு தெரியல. காரணம் என்ன? ஏன்னா இப்ப கூட ஒன்னும் நேரம் இன்னும் ஒரு 5 நிமிடம் இருக்கு. அதுக்குள்ள உங்க ரகசியத்தை நமக்கு சொல்லணும்னா இப்ப கூட பெண்ணூட்டம்
1: இடலாம்.
0: காரைக்கால் பண்பலைங்கிற முகநூல் பக்கத்துல போய் நீங்க உங்க பெண்ணூட்டத்தை இடலாம். அந்த வகையில அடுத்து ஒரே ஒரு பெண்ணூட்டம் வந்திருக்குது. கடைசியா யாரு? வழுவூர் பண்டாரவாடை ஸ்ரீ கிருஷ்ணா.
1: ஓகே,
0: I am 2K kids, so எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்காரு.
1: ஓகே, பரவாயில்ல, கல்யாணம் ஆகும். அதனால என்ன ரகசியத்தை நம்ம வந்து ஒழிச்சு வைக்கலாம், எதெல்லாம் நம்ம மனைவிட்ட சொல்லலாம் அப்படின்னு இன்னையில இருந்து கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருங்க ஸ்ரீ கிருஷ்ணா. ஓகே, பரவாயில்ல, நம்ம இது வரைக்கும் நம்ம நேர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: அடுத்து உங்களுக்கு ஒண்ணு வந்திருக்குமே.
1: அப்படியா?
0: பிஆர் பட்னா ரமேஷ் அனுப்பியிருக்காரு.
1: என்ன நினைச்சிருக்காரு?
0: என்னுடைய வருமானத்தை சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சு சொல்லாமலேயே மறைச்சிட்டேன் சார்.
1: வருமானத்தை?
0: ஆமா.
1: ஓகே, வேலைக்கு போறாரா?
0: அதுதான் சந்தேகம்.

0: இந்த வருமானத்தை மறைச்சிட்டேன் அப்படின்னா வேலைக்கு போனாதான வருமானம் ஒன்று வரும்.
1: ஆமாம்
0: சரி ஓகே பரவாயில்ல, இவ்வளோ பேர்த்தையும் நம்ம ரெண்டு பேரும் அப்படியே பெரிய வந்து நிறைய கேள்விகள் கேட்குற அது மாதிரி கேட்டுட்டு இருந்தோம்ல. சரி ரைட் ஓகே, நான் என் ரகசியம் ரெண்டு ரகசியத்தை சொன்னேன்.
1: ஆமாம்
0: அன்பு ஐயா, தாங்கள் தங்கள் துணையிடம் சொல்லக்கூடிய அல்லது மறைச்ச சொல்ல முடிய அந்த முடிஞ்ச அந்த ரகசியம் என்ன?
1: இப்ப நான் சொல்லாம விட்டதுக்கு வாங்கி கட்டுறத சொல்லவா இல்ல சொல்லி வாங்கி கட்டினதை சொல்லவா?
0: எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா நல்லா இருக்கணும். நாங்க விழுந்து விழுந்து சிரிக்கணும், அடிபட்டாலும் பரவாயில்ல, நாங்க ஜிஹெச்சுக்கு போய்க்கிறோம்.
1: ஒண்ணு இல்ல, உங்களுக்கு திருமணமான அதே புதிதுதான், எல்லாரும் கேட்கிற அதே கேள்வியதான் எங்க வீட்டுக்காரமும் என்கிட்ட கேட்டாங்க.
0: என்னது
1: உங்களுக்கு கல்லூரியில படிக்கும் போது அப்படி இப்படி அப்படின்ட்டு கேட்டாங்க.
0: ஓகே,
1: நானும் வந்து உண்மையை சொல்லணுமே அப்படின்னு
0: நினைச்சு
1: உண்மையை சொன்னேன்.
0: இல்லை தப்பாக கேட்டாங்க சார், நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது என்ன ஆரம்பிச்சுருந்துருக்கணும்.
1: இல்லை அப்படியெல்லாம் அப்போல்லாம் நமக்கு தெரியாதுல்ல.
0: எது தெரியாது?
1: எதுவுமே தெரியாது அப்பெல்லாம்.
0: ஓஹோ,
1: படியில் வரல வச்சா கூட நமக்கு கடிக்க தெரியும்,
0: கடிக்க தெரியாது.
1: அதனால கல்லூரியில இருந்தால் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கல்லூரியில் ஏதாவது அப்படின்னும் போது தான்

0: உண்மையை சொன்னேன்.
1: இல்லை தப்பாக கேட்டாங்க சார், நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதுன்னு ஆரம்பிச்சுருந்துருக்கணும்.
0: இல்லை அப்படியெல்லாம் அப்போல்லாம் நமக்கு தெரியாதுல்ல.
1: எது தெரியாது?
0: எதுவுமே தெரியாது அப்பெல்லாம்.
1: பள்ளிக்கூடமே போல
0: உட்கார்ந்து மேலதான் நான் டைரிய
1: வச்சிருந்தேன்.
0: என்னை அறியாமலேயே என் ரகசியத்தை காட்டி கொடுத்தது என்னுடைய டைரி.
1: ஓகே,
0: அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் டைரி எழுதுற பழக்கத்தையே விட்டுட்டேன்.
1: அன்பே அருயிரே, ஒண்ணு கீழே ஒண்ணு.
0: அன்பே என்ன பேருங்க?
1: அன்பே அன்பே, நான் அன்பே, நானும் அன்பே, நீங்களும் அன்பே அப்படின்னு எல்லாம் அன்பாவே முடிச்சிருக்கேன்.
0: நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அந்த கல்லூரியை விட்டு வரும்போது விடை பெறுவதற்கா எல்லாம் எழுதி கொடுப்பாங்க.
1: ஆமா ஆமா,
0: அதுல ஒரு கல்லூரி தோழி எழுதி கொடுத்ததுதான் மோட்டு வலையில இருந்து.
1: அதை நீங்க மோட்டு வலையில வைக்க தோணுச்சே, அதுல இருந்தே நீங்க அந்த கல்லூரி தோழி வந்து என்ன என் இதுல இருந்தீங்க அப்படிங்கறத எண்ணத்தை வந்து வீட்டுல இது நேரம் அன்னி கண்டுபிடிச்சிருப்பாங்க.
0: ஆமா
1: ஆமா, இது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமா அவன் நேயர்கள் வந்து நிறைய விஷயங்களை ரொம்ப நிகழ்ச்சியா நம்ம கிட்ட சொன்னாங்க. நம்மளும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம். அடுத்தடுத்து நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம காரைக்கால் பண்பலைக்கு இன்றைக்கு இருக்கு இல்லையா. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மத்தியம் 4 மணிக்கு அந்த ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய அறிவிப்பாளர் அந்த ஊருக்கு போக போறாரு. எந்த ஊருன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் அந்த பனங்குடி.
0: பனங்குடி அப்படிங்கிற கிராமத்தை நேயர்கள் மத்தியில் நேரலையா
1: கண்டிப்பா
0: உலாவரம் இருக்கிறது.
1: அங்க போய் கூட இன்னைக்கு வந்து நீங்க மறைச்ச நாங்க நம்ம கேட்டோம்ல, அது கூட நம்ம அறிவிப்பாளர்கிட்ட சொல்லலாம்.
0: ஆமா, நீங்க வந்து விரல் வலிக்க வந்து இதுல வந்து என்னால டைப் பண்ணி அனுப்ப முடியலங்க. அதனால நான் நேரடியாக அங்க போய் சொல்லிக்கிறேன்
1: நினைச்சேன்.
0: நேரா பனங்குடியில போய், நாகை மாவட்டம் பனங்குடியில போய் அங்க இருக்கிற அறிவிப்பாளர்கிட்ட யாருக்கும் தெரியாம ரகசியமா அவர்கிட்டயும் சொல்லலாம்.
1: ஆனா அவர் மைக் ஓபன் பண்ணி பேசிட்டு இருக்காரு பாருங்க, அப்ப சொல்லுங்க.
0: ஆமா,
1: அவரு ஆஃப் மைக்ல இருக்கும் போது அவர் காதல போய் சொல்லிட்டு வந்துடாதீங்க.
0: இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக தங்களுடைய பின்னூட்டங்களை காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் விடுத்த நேர்களுக்கும் இல்லத்திலிருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி கேட்டு
1: இப்போ கூட நிறைவு செய்கிற நேரத்தில் கூட ஒரு 2 கமெண்ட் வந்திருக்கு. அப்படியே நீங்கள் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்ட்டு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கவனித்தோம் அப்படின்னா, அம்மாபேட்டை வைத்தியநாதன் சொல்லியிருக்காரு, ரகசியத்தை வெளியில சொன்னா அது ரகசியம் இல்ல, அதனால ரகசியமாவே இருக்கட்டும்னு சொல்லியிருக்காரு. பிரதமர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, சார் வணக்கம், உங்களுக்கு என்ன நீங்க கேட்டு போயிருவீங்க அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே
0: பரவாயில்ல, கடைசி நேரத்திலயாவது ரகசியத்தை நம்மோட பகிர்ந்து தைரியத்தோட வந்தாங்க பாருங்க.
1: 10 மணிக்கு பஸ்னாலும் லேட்டா ஓடி பரட்ட 10:29.30 பஸ் பிடிக்கிற பாருங்க,
0: ஓடி போய் ஏறுற
1: அப்படிதான்
0: ஓடி வந்து பிடிச்சிருக்காங்க.
1: ஓகே,
0: அவர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லி இல்லத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் நன்றி கூறி நம்மிடம் இருந்து விடை பெறுகிறது. பாயிண்ட் டு பாயிண்ட் நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி.

0: நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
5: நித்தம் நித்தம் ஒரு புத்தம்புது தலைப்பினில் உலாவரும் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள். இந்த பொருண்மையில் நாம் இன்று காற்றலையில் கைகொழுக்கவிருக்கிறோம் நேர்களே. இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நல்ல நல்ல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிற நேயர்கள் 43368 என்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 2312231 இந்த எண்ணிலும், 2994840 இந்த எண்ணிலும், 2995 இந்த 3 எண்களிலும் உங்களுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். சமூகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இலக்கை தொட்டுவிட வேண்டும் என்கிற எண்ணம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதற்கு சரியான பாதையை திட்டமிடுவது நம்முடைய கைகளில் இருக்கிறது. அதில் ஒன்று தான் வருமான ஏற்றத்தாழ்வு என்பது. இந்த வருமான ஏற்றத்தாழ்வு இருக்கிற பொழுது எதையும் சிந்தித்து அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டிய ஒரு காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகள். வாழ்க்கையில் சிலருக்கு வந்து வருமானத்தை தாண்டிய செலவுகள் இருக்கலாம், அல்லது வருமானம் மிஞ்சி இருப்பதற்குள் செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். இப்படி பல முனைப்போடு தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்கிற நிறைய குடும்ப நண்பர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி சூழலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு செலவும் நம்மால் கவனிக்கப்பட வேண்டியது மிக அவசியம். நம்மால் மட்டுமல்ல, நம்முடைய இல்லத்தரசிகள் மூலமாக நம்முடைய இல்லத்தில் இருப்பவர்கள் அந்த வருமானத்தை சரியாக கையாளக்கூடியவர்கள் கவனிக்கப்பட வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தினுடைய செலவுகள் மட்டுமில்லைங்க, பொதுவாகவே நம்முடைய செலவுகள் எந்த அளவிற்கு இருக்கிறது, எப்படியெல்லாம் செலவு செய்யலாம், இந்த செலவுகள் நம்முடைய வருமானத்தை தாண்டி இருக்கிறதா, அல்லது விரலுக்கேற்ற வீக்கமாக வருமானத்திற்கு இணையான செலவுகளாக இருக்கிறதா, அல்லது வருமானத்தை மிஞ்ச வைக்கக்கூடிய அளவிற்கு நாம் செலவுகளை செய்கிறோமா என்பது குறித்தான ஒரு தனி திட்டத்தை கொண்டு குடும்பத்தை நகர்த்தி செல்வது என்பது எல்லோராலும் முடியுமா என்றால் ஒரு கேள்விக்குரிய விடயம்தான். ஏனென்றால் தேவைகள் அதிகரிக்கிற பொழுது செலவுகளும் அதிகரிக்கிறது, செலவுகள் அதிகரிக்கிற பொழுது நம்முடைய வருமானத்தினுடைய தேவைகளும் அதிகரிக்கிறது. ஆக ஓடி உழைத்தாலும் வருமானத்தை ஈட்டினாலும் கூட இந்த செலவுகள் என்பது கட்டுக்குள் வைத்து கொள்ள முடியுமா என்பது தான் முக்கியம். அதைவிட இன்னொரு முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகளாக இருக்கட்டும், அல்லது அடுத்தடுத்த வேறு மாதிரியான நிகழ்வுகளாக இருக்கட்டும், இந்த நிகழ்வுகளுக்கான செலவுகள் எல்லாம் நாம் சரிபார்த்து நம் கட்டுக்குள் வைத்து செய்கிறோமா என்பது குறித்தான ஒரு பார்வையோடு இன்றைக்கு சிந்தனை அரங்கம் காற்றலையில் பயணிக்கவிருக்கிறது.

0: சந்திக்க செவிகளில் இணைகிறது. சிந்தனை அரங்கம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரம்.

0: ஆம்நேர்களே, இன்றைய சிந்தனை அரங்கத்தில் கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள் என்ற பொருண்மையில் நம்மோடு பேச வருகிற முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்
1: ஐயா. இனிய காலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ஐயாவுக்கு வணக்கம். மணக்குடி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க ராஜேந்திரன் ஐயா.
1: ஐயா, 10 ரூபா வருமானம் வந்தாலும் சரி, 2 ரூபா வருமானம் வந்தாலும் சரி, முதலில் சேமிப்புங்க ஒண்ணு இருக்கணும்.
0: சரி.
1: திட்டமிடல் வந்துட்டு வச்சுங்களா, சேமிப்பு வந்துருவாங்க.
0: சரி,
1: அதுதான் உங்களுக்கு 2 ரூபா வருமானம் வந்து

0: ரூபா வருமானம் வந்து இல்ல, அதுல ஒரு ஒரு ரூபாயாவது நம்ம எடுத்து வைக்கணும். அப்பதான் வந்து சம்பளம் நமக்கு என்னைக்கு ஏற்றத்தாழ்வு நம்ம இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறத வந்து நாம் தான் அது சரியான முறையில் கைப்படுத்தணும். அதுவும் அது குறிப்பாக குடும்ப பெண்கள் சொன்னீங்க, குடும்ப பெண்கள் அது சரிவர செய்வாங்க, அது எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கு முதல் சோறு இருந்தால்தான் சித்திரம் பறைய முடியும்.
1: சரி,
0: அது வந்து இளமை காலங்கள்ல வந்து அந்த ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னா நானும் அதே மாதிரி ஒரு நிலையில இருந்துட்டு வந்து இன்னைக்கு முதுமை அடைந்த பிறகு பல நோய்களுக்கு ஆட்பட்டு இருக்கேன். ஏன்னா அப்ப பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற நம்மளோட அப்ப நம்மளுடைய மோட்டிவ் என்ன, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், மனைவி, மக்கள், அதுதான் நமக்கு வரும். இருக்க இருக்க உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு, அந்த ஒரு மோட்டிவேஷன் போகும். பிள்ளையோட கல்வி செலவுகள் தெரிய கொண்டு போகும்.
1: சரி,
0: அப்ப அதை என்ன பண்றோம், அப்ப நம்ம விட்டுறோம். அதை சாதாரண ஒரு இதா விட்டுறோம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விடுறது என்ன ஆகுது, பின்னாடி வந்து அது வந்து நமக்கு வந்து பெரிய பெரும் செலவுகளாக கொண்டு வந்துருது.
1: சரி, இப்ப நாம பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம் அப்படின்னா, வருமானத்திற்குள் தான் நாம வந்து சேமிப்பு என்பதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பொழுது எல்லோராலையும் அது சரியாக கடைபிடிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல
0: சார். முடியும் சார், அதாவது சோறு, அதாவது சோறு சாப்பிடணும் கிடையாது, கஞ்சி கரைச்சு கூட குடிச்சு உயிர் வாழலாமே.
1: வளர்க்கும்
0: போதே நம்ம குடும்ப சூழ்நிலை பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும் சார். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சூழ்நிலைக்கு இருந்தா நம்ம பிள்ளைகள் கண்டிப்பாக எடுத்துவாரு, நமது ரத்தம் அவங்க.
1: சரிங்க,
0: அப்படிங்கிறது தம் தாய் தந்தையில படுற கஷ்டங்கள் அந்த பிள்ளைகள் புரிஞ்சுக்குவாங்க. அப்ப அந்த கல்வி அன்னைக்கு இருந்த கல்வி அறிவு வேற, இன்னைக்கு கல்வி அறிவு மேம்பட்டுட்டு.
1: சரிங்க,
0: அப்ப கல்வியறிவு மேம்பட்டதுனால அவங்களும் நம்மளுடைய கஷ்டங்கள் எடுத்துருக்கா. அதனால என்ன சிக்கனமும் ஆரோக்கியத்துக்கும் ரெண்டுக்கும் நம்ம பிரியாரிட்டி கொடுக்கணும். மற்ற செலவுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், அதே மாதிரி நல்ல நம்மளிட இருக்கக்கூடிய ஒரு வாகனங்களாக இருந்தாலும் சரி, மின்சாரங்கள் பழுதுபட வீடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் முதல் முதல் செலவு நம்ம பண்ணணும்.
1: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்தமைக்கு.
0: நன்றி ஐயா, நன்றி.
1: அடுத்து வருகிற நேயரை நாம் சந்திக்கலாம். வணக்கம். நலமா இருக்கும், சொல்லுங்க ஐயா.
2: செந்தில் கண்ணன் பேரலாம் சார்.
1: பேரலாம் செந்தில் கண்ணன், சொல்லுங்க.
2: அதாவது சார், சேமிப்பு முதல் செலவா இருக்கணும் சார். திட்டமிடல் வேணும் சார்.
1: ஓ, சேமிப்பே முதல் செலவா இருக்கணும்.
2: ஆமா சார், நம்ம சம்பாதிக்கிற சம்பாதிச்சதுல சேமிப்பு முதல் செலவா இருக்கணும்.
1: சரி,
2: அதாவது சார், அப்புறம் வந்து சார், உள்ள சூழ்நிலையில நீங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சா பட்ஜெட் 2000 ரூபாய்க்கு வரும், எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. ஆரம்ப செலவுகளை குறைக்க வேண்டும்.
1: ஓ,
2: மெயினா அத்தியாவசிய செலவுகளை கவனிக்க வேண்டும். இப்ப நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகணும், இந்த மாதிரினா அதெல்லாம் செய்யணும். இப்ப ஆரம்பமா எங்கேயாவது சினிமாவுக்கு போறது, வெளியில சுத்துறதுக்கு போறது, இந்த மாதிரி செலவுகளை குறைச்சிக்கலாம்.
1: சரிங்க,
2: நமக்கு தேவையான செலவுகளை செய்தால் துண்டு இல்லாம குடும்பத்தை ஓட்டலாம் சார்.
1: சரிங்க,
2: வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்திருக்கீங்க, பேசலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார். திருவாரூர் மாவட்டம் தையல் கலைஞன், சித்தியமணி என்கிற தியாகராஜன்.
1: தையல்,
3: நல்லா தலைப்பா கொடுத்துருக்கீங்க.
1: எந்த ஊருங்க?
3: திருவாரூர் மாவட்டம், திருவாரூர் ஆழித்தேரோட திருவாரூர்.
1: சரி, திருவாரூர் தான். சரி,
3: கந்தைய என்ன சார், என்ன சார்,
1: திருவாரூர் தியாகராஜனுங்களா? சரி,
3: திருவாரூர் தியாகராஜன்.
1: சொல்லுங்க.
3: திருவாரூர்ல பிறந்தனால தியாகராஜன் பேர் வச்சிருக்காங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி.
3: திருவாரூர் பெரிய கோயில நினைவு வச்சு.
1: சரிங்க, சரிங்க.
3: கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து விடுங்கிற சொல்ற மாதிரி, எவ்வளவுதான் வருமானம் சம்பாதிச்சாலும் போனாலும் சாயா தான் மொழம் சறுக்கிடு சார்.
1: எந்த இடத்துல அது சறுக்கிறதா நினைக்கிறீங்க?
3: பரமபதம் விளையாட்டு மாதிரி, என்னத்தான் வரும்போது லாஸ்ட்ல பாம்பு கடிச்சு கீழே இறங்கிடுறோம்ல.
1: சரி,
3: உச்சகட்டத்துல போகும்போது இறங்கி வந்துடுறோம்.
1: இல்ல, அதுதான், எந்த இடத்துல நம்ம சறுக்குறோம் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு ஆய்வு செய்வோம்ல, அது எந்த இடம் நினைக்கிறீங்க?
3: அது எந்த இடம்னா, ஒரு இடைப்பட்ட கால இடம் தான் சார். ஆரம்ப ஸ்டேஜும் கிடையாது, கடைசி ஸ்டேஜும் கிடையாது, இடைப்பட கால ஸ்டேஜ்.
1: சரி, இல்ல அது நம்முடைய திட்டமிடலில் ஏற்பட்ட கோளாறுனால வந்து அந்த மாதிரி கீழே இறங்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா?
3: திட்டமிடுதல் சரியில்லாதனாலதான் நடக்கிறது. திட்டமிடுதல் கரெக்டா இருந்தா எதுவுமே நடக்காது சார்.
1: சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கத்தில் இணைகிற அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார். வாழ்க வளமுடன்.
1: சொல்லுங்கம்மா.
4: விலமல் தேன்முடிசாமி பேசுறேன் சார்.
1: பேசுங்கம்மா.
4: கூடுமானவரை சார், கடன் அட்டைகளை நம்ம தவிர்க்கலாம்.

0: வங்கிகள் தரும் அட்டைகளை நம்ம வாங்க வேண்டியதில்ல. ஒருவரோட பொருளாதாரத்தை நிலைத்தன்மையோட வைத்திருப்பதை தடுப்பதுதான் சார் நமது கடன். அதிலும் கடன் அட்டையை வச்சிருந்தோம்னா தேவையில்லாத செலவு செய்ய நமக்கு தோணும். அவசியம் நாம் செய்யும் செலவுகளுக்கு நம்ம கணக்கு எழுதணும் சார். அதனால வீண் செலவுகளை நம்ம தவிர்க்கலாம், சேமிக்கும் வழியும் நமக்கு கிடைக்கும். இதனால பெருமைக்காகவும் மற்றவங்களுக்காகவும் ஆடம்பரமாக செய்யும் வீண் செலவு செய்வதை நம்ம தவிர்க்கலாம்.
1: இந்த கடன் அட்டைகள் கையில இருந்தாலே எதையாவது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும் இல்லையா?
0: ஆமா சார், நமக்கு தான் தர்றாங்களே நினைப்போம். பின்னாடி அது பெரிய சுமை இருக்கு, வட்டி இருக்கு, நம்ம அடுத்தடுத்த செலவுகளை அன்றாட செலவுல செய்ய முடியாதுன்னு பலர் நினைக்கிறதே இல்லை சார். அதனாலதான் சார் நம்ம வாங்கும் பொருட்கள்ல எது அவசியம் எது தேவைன்னு நம்ம சிந்திக்கும் போதுதான் சார் நம்ம கடனோ வறுமையோ நம்மள அண்டாது.
1: நிச்சயம்
0: சேமிப்பு நமக்கு அதிகமாகி நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம். அதே போல அடிக்கடி வெளியில உண்பது திரைப்படங்களுக்கு செல்வதை நம்ம தவிர்க்கலாம். அதே போல இந்த மருத்துவ காப்பீடு, ஆயுள் காப்பீடு மற்றும் கிரெடிட் கார்டு நிலுவைத் தொகைகள் இருந்ததுன்னா அதை கட்டுறது ரொம்ப தவிர்க்க முடியாதவைகள்.
1: சரி,
0: அதெல்லாம் நம்ம கட்டினோம்னாக்கா நம்ம சுமை இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழலாம்.
1: ரொம்ப மகிழ்ச்சிமா, நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: நாகப்பட்டினம் பௌர்ணமி கிருபம்
1: பேசுங்கம்மா.
2: அதாவது எந்த கால நாமளும் பல வருடங்களா நாம் நீங்களும் இந்த காரைக்கால் வானொலியில் இப்படி ஒரு நல்லது ஒரு குடும்பத்துக்காக நல்ல திட்டங்களை வந்து தலைப்புகளை கொடுத்து வழங்கிதான் வரீங்க.
1: சரி,
2: ஆனா நாங்களும் அது பிரகாரம் நாங்களும் முயற்சி பண்றோம். இந்த வர்ற வருமானத்துக்குள்ள இந்த செலவுகளை ஒரு கட்டுக்குள்ள வச்சு கடன் வாங்காம அதிகப்படியா செலவு செய்யாம தான் பாக்கணும்னு.
1: சரி,
2: ஆனா முடியல சார். எப்படி இருந்தாலும் நம்மளுடைய குடும்ப தேவைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்கத்தான் நம்ம வந்து நினைக்க வேண்டியதா இருக்கு.
1: சரி,
2: ஏன்னா இன்னைக்கு கல்விக்காக வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக வந்து அதிகப்படியா மற்ற விஷயங்கள்ல நம்ம வந்து செலவுகளை வந்து குறைத்து செலவழிக்க முயன்றாலும் நம்ம பிள்ளைகளுடைய அந்த கல்வி செலவுகளுக்காக அதிகப்படியான ஒரு ஒரு பணத்தை வந்து நம்ம வந்து செலவழிக்கத்தான் வேண்டியிருக்கு. அதுக்காக வேண்டி கடன் வாங்கித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்தான் ஒவ்வொரு குடும்பத்தினரும் இருக்கும். இப்போ எப்படித்தான் இருந்தாலும் நீங்க வர்ற வருமானத்துக்குள்ள நீங்க இருங்க, வந்து அதிகப்படியான செலவுகள் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றீங்க. ஆனா அதை நாங்க ஏற்றுக்கொண்டு மற்ற செலவுகளை நாங்க வந்து குறைத்து அதை இது பண்ணாலும் ஏதாவது ஒரு வகையில அதிகப்படியான செலவு செய்ய வேண்டியதா இருக்கு.
1: சரி, முக்கியமா ஒரு இல்லத்தரசியா உங்களுடைய மனதுல இந்த செலவுகள் நம்முடைய வாழ்க்கையில கவனிக்கப்பட வேண்டியது அப்படின்னா என்ன செலவு சொல்லுவீங்க?
2: கவனிக்கப்பட வேண்டியதா குறைத்து செலவு பண்ணணும் அப்படின்ற வகையில சொல்றீங்களா? அது என்ன பண்ணாலும் நம்ம குடும்ப செலவு இப்ப ஒவ்வொரு நாளைக்கு நம்ம குடும்பத்துக்காக எப்படி இருந்தாலும் கொஞ்சம் இப்ப ஒரு 500 ரூபாய் இல்லாம ஒரு குடும்பம் ஓடல, எப்படிப்பட்ட அடிமட்ட குடும்பமா இருந்தாலும். ஆனாலும் அதுக்குள்ளயும் கொஞ்சம் நம்ம 500 ரூபாய் வேணும்னு தாராளமா அதை செலவு பண்ண நினைக்காமல் ஒரு 100 ரூபாய் அதுல ஒரு மிச்சம் பண்ணலாம்.
1: சரி,
2: ஒரு கல்யாண செலவு நம்ம சுப செலவுகள்ல கூட அதுல எல்லாம் குறைச்சு செய்யலாம். இப்ப வசதிகாரங்க வந்து ஆடம்பரமா செய்யறாங்க அப்படின்னா நம்மள மாதிரி உள்ளவங்க அப்படித்தான் பண்ணணும்னு நினைக்க கூடாது. எதில நம்ம குறைச்சு செய்யலாம் அப்படின்னு குறைச்சலாம், அதுல நிறைய குறைச்சு செய்யலாம். ஆனால் மற்றவங்க என்ன நம்மள மாதிரி உள்ளவங்க என்ன
1: நினைக்கிறாங்கன்னா
2: கௌரவத்துக்கு பாக்குறாங்க.
1: சரிங்கம்மா,
2: இன்னைக்கு மண்டபத்துல வச்சுதான் இன்னைக்கு வந்து 50,000 கொடுத்து மண்டப செலவு பாக்கணும், அது தேவையில்லை. ஒரு அழகா அதுக்குன்னு நம்மள மாதிரி ஒரு அடிமட்ட ஜனங்களுக்கு ஒன்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க.
1: சரிங்கம்மா,
2: ஒரு கோயில்ல பண்ணிக்கங்க, அதுல ஒரு மண்டபம் இருக்கு, அதுல ஒரு
1: இது போன்ற செலவுகள் ஆடம்பர செலவுகள். ஆடம்பர செலவுகளை குறைத்து கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள் அதிகம் இல்லையா?
3: வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள் என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்.

0: நம்முடைய நேயர்கள் வந்து நிச்சயமாக வந்து கட்டுக்குள் செலவுகளை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் கவனிக்கிறோம். ஆனால் எங்களை அறியாமலே கவனிக்கப்பட முடியாமலேயே கைமீறி போகிறது செலவுகள் அப்படின்ட்டு தங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இணைகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுகிறார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: வருமானம்
0: வந்தாலும் அதற்கான செலவுகள் ஈடுகட்டப்படுகிறது அப்படின்னு ஒரு இல்லத்துல இருக்கிறப்ப எந்த செலவுகள் கவனிக்கப்பட வேண்டியது அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: அதாவது வந்து ஒரு பொருள் இருக்கும் போதே இன்னொரு பொருள் வாங்குறாங்க பாருங்க, அதை முதல்ல குறைக்கணும்.
0: அழகு.
1: அந்த மாதிரி வந்து வாங்குறது வந்து தப்பு. ஏன் நம்ம கிட்ட இருக்குது, அது வந்து வீணா போய் அது பழசா போய் ரொம்ப இதா போனதுக்கு பிறகுதான் அது வந்து நான் அதால ஒண்ணும் முடியாதுங்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை வாங்குவோம்.
0: சில பொருட்கள் வந்து பழுதடைந்து போனால் கூட அதை மீள் உருவாக்கம் செய்து நம்ம பயன்படுத்தலாம். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கொஞ்சம் பழுதானாலும் கூட அதை அப்படியே ஓரங்கட்டிட்டு புதிது வாங்குகிற பொழுது நம்முடைய சுமை அதிகரிக்கும்.
1: ஒரு செல்ல வந்து வீணா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, அது என்ன விவரம் அப்படின்னு போய் கேட்டு நம்ம வந்து அதை வந்து அப்புறம் இதாவது ஒண்ணும் முடியாது அப்படின்னு தெரிஞ்சாதான் இன்னொரு போனுக்கு நம்ம போகணும்.
0: சரி,
1: சாதாரணமா ஒரு ரிப்பேர் வந்திருக்கலாம், அதனால அதை பார்த்து நம்ம மறுபடியும் வச்சுக்கலாம். அதனால ஒண்ணும் இல்ல, அவங்க வந்து மாடலா வாங்கிருக்காங்க, இவங்க மாடலா வாங்கிருக்காங்க, அவங்க எல்லா பொருளும் வாங்குறாங்க, அதை திரும்ப திரும்ப திரும்ப நம்ம வாங்கினோம்னாக்கா கண்டிப்பா வந்து நம்ம வந்து வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட வேண்டியதா இருக்கு. அதாவது உள்ளத கொண்டு நம்ம நல்லது செய்யணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம எப்ப பார்த்தாலும் வந்து பெரிய ஆடம்பரமா இருக்கணும், அவன் வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து நம்ம அடுத்தவங்களை பார்த்து ஒப்பீடு பண்ணி நம்ம வந்து நம்மளும் அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படிலாம் நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால வந்து எந்த பொருளை வாங்கணும், எந்த பொருளை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத துணிமணிங்க வந்து வருஷத்துக்கு ஒரு 4 துணிமணிங்க இருந்தா போதும், ஒரு 2 பேண்ட் சட்டை, ஒரு 4 பேண்ட் சட்டை இருந்தா போதும். வாங்கி ஆங்கர் பூரா மடிச்சு கொண்டாந்து தொங்க விட்டு எங்க வீட்டுல நானும்
0: எல்லாவற்றிலும் கொஞ்சம் சிக்கனத்தை வந்து சரியா கடைபிடிச்சோம்னா செலவுகள் நிச்சயமா கவனிக்கப்படும் இல்லையா?
1: கண்டிப்பா.
0: சரி, மிக மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா இணைப்பில் வந்து.

0: 100.3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸ் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாள்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்வாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம், இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: மற்றும் அனைத்து
0: கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலையின் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியினை அடுத்து உலாவரவிருக்கிறது. முற்பகல் 11 மணிக்கு அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் KS பாலசண்முகம் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்கவும் பயன்பெறவும் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளவும் காத்திருங்கள். இன்று முற்பகல் 11 மணிக்கு அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள் என்ற பொருண்மையில் இணைகிற அடுத்த நேயர், வணக்கம். இணைப்பில் வந்திருக்கீங்க, பேசலாம்.
6: ஹலோ,
0: வணக்கம்மா.
6: ரேவதி பாரதிதாசன் பேசுறேன்
0: சார். பேசுங்க.
6: வெள்ளி விழாவில் கட்டுரை போட்டியில் அப்புறம் இது சிறப்பு இதுன்னு போட்டு கொடுத்துருக்கீங்க சாண்டிவேல்.
0: சரிங்க, அது சரிங்க. பண்பலையில் கொடுத்தாங்களா?
6: ஆமாங்க சார்.
0: சரி, கட்டுரை போட்டியில் நீங்கள் பரிசு வென்றிருக்கிறீங்க. 25வது வெள்ளி விழா ஆண்டுல இல்லையா?
6: ஆமாங்க சார்.
0: சரி, இப்போ சிந்தனை அரங்கத்தில் கலந்துட்டு இருக்கீங்க. கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள் உங்கள் குடும்பத்தில்னா எது சொல்லுவீங்க?
6: சிக்கனமா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் காய்கறிகள் வெளில வாங்காம நம்ம வீட்டு கொள்ளையிலேயே போட்டு எல்லாத்தையும் பயிர் பண்ணணும் சார். அந்த சிக்கனமா பண்ணிக்கலாம்.
0: இந்த காய்கறி செலவு எப்பயெல்லாம் காய்கறி விலை அதிகரிக்குதோ அப்பயெல்லாம் நம்ம தோட்டத்து காய்கறியை வளர்த்துக்கிட்டோம்னா அந்த செலவுகள் கொஞ்சம் குறைக்கப்படும் இல்லையா?
6: கீரை எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நிறைய போடணும்னு இல்ல, இயற்கை விவசாயமாவே செய்யலாம். அதை
0: சரி
6: செலவு மிச்சம் பண்ணி ஒரு 5 கிலோ அவரைக்காய் காய்ச்சதுன்னு வச்சுக்கீங்க, அதை அப்படியே விட்டு ஒரு கோழி வாங்கணும்.
0: செலவுகள் ஆகும் தானே?
6: அது கிராமம் தானே, வீட்லயே செஞ்சுக்கலாமே.
0: கிராமமா இருந்தாலும் அதுக்குன்னு புண்ணாக்கு பருத்தி கொட்டை எல்லாம் வாங்கி வைக்கணும்ல, அதுக்கு செலவாகும்ல?
6: வீட்டு கொள்ளையில இருக்கிற பிள்ளை எல்லாம் வயல் எல்லாம் இருக்குல்ல, வயல் இருக்காங்க.
0: நான்
6: செஞ்சு முன்னேறணும் சார்.

0: ஓ
1: சரிங்க சரிங்க.
0: ஒரு பவுனுக்கு செயினே வாங்கினா சார்.
1: இப்போ உங்க இப்போ உங்களுடைய அனுபவத்துல வந்து இந்த மாதிரி பண்ணனா செலவுகளை குறைக்கலாம் இல்லையா?
0: எப்பொழுதுமே
1: அசைவம் சாப்பிடுறவங்க வந்து அதை குறைச்சிக்கிட்டு செய்வதற்கு கொஞ்சம் மாறிக்கலாம் இல்லையா?
0: மாறிக்கலாம் சார்.
1: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா இணைப்பில் வந்தமைக்கு.
0: நன்றிங்க, நன்றிங்க.

0: 100.3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் RKG நெய்.
3: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா

0: மாதிரி பாத்துக்கோ.
1: ஆர்கேஜி நெய்
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
4: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள் என்கிற பொருண்மையில் நேயர்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் சார்.
2: திருத்துறைப்பூண்டி தேவி பேசுங்க.
7: அதிகமா ஆடம்பர செலவு எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் சார். தெருவுலயே நிறைய புடவை எல்லாம் எடுத்துட்டு கொண்டு வருவாங்க, எல்லாருமே வாங்குவாங்க, கால்மீன குடிப்போம். ஆனா நான் மட்டும் வெளியில போய் வாங்க மாட்டேன் சார். பிடிக்காது கடை வாங்குறது. கையில இருந்தாதான் அசைவம் வாங்குறதே நாங்க வாங்குவோம், இல்லன்னா விட்டுருவோம் சார். இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துருவோம் சார். கடை வாங்குறதே எங்களுக்கு பிடிக்காது.
2: சரி, இப்ப கடன் வாங்கல
7: செலவு, ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த மாதிரி திடீர்னு செலவுன்னா அது வாங்கிக்குவாங்க, குடுத்துருவாங்க சார். மத்தபடி ஆடம்பர செலவுக்காக இது வாங்கணும் அது வாங்கணும்னு நாங்க கடன் வாங்க மாட்டோம்.
2: இப்போ சில நேரங்கள்ல வந்து நம்ம என்னதான் கடன் வாங்காம வந்து குடும்பத்தை கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட சில நேரங்களில் நமக்கான செலவுகள், இப்போ உங்க வீட்டில் ஒரு குழந்தைகளுக்கான ஒரு சுப செலவு வருது அப்படிங்கிறப்ப அதற்கு நம்ம கடன் வாங்கித்தனாங்க.
7: அது வாங்கி வாங்குவோம் சார். திடீர்னு எங்கள் பொண்ணு குழந்தை பண்ணி அப்போ திடீர்னு ஒருத்தவங்கள்ட்ட வாங்குற மாதிரி இருந்தது. திரும்பி அதை மறுமாசம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவாங்க சார்.
2: சரி, அப்படி கடன் வாங்குகிற போது இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள், இதை குறைக்கலாம் அப்படின்னு சில செலவுகளை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. சில செலவுகள் வந்து இயல்பிலேயே இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு சில செலவுகளை வந்து நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு நினைச்சா ஒரு இல்லத்தரசியா எதை கவனிப்பீங்க?
7: அதான் சார், ஆடம்பரமா அந்த புடவை இருக்கு, உடைய புடவை எடுக்கிறது, வீட்டுக்கு தேவையில்லாத பொருட்கள் வாங்குறது, தெருவுல என்ன போனாலும் சில பேர் வாங்குவாங்க சார், அந்த மாதிரி வாங்க கூடாது, அதெல்லாம் குறைச்சிக்கலாம் சார்.
2: ஓஹோ, சரி.
7: இதெல்லாம் வந்து நம்ம தேவையான செலவு, படிப்பு செலவு, ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமா தவிர்க்க முடியாத செலவு சார். அதுக்கு நம்ம ஒரு அர்ஜென்ட் கையில இல்லைன்னா வாங்கிதான் ஆகணும்.
2: சரி,
7: இது வந்து தேவையில்லாத செலவு வந்து வெளியில வாங்குறது கொண்டு அது ஆடம்பர செலவு தானே சார்.
2: நிச்சயமா, நிச்சயமா. ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்கம்மா இணைப்பில் வந்தமைக்கு. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் சிந்தனை அரங்கத்தோடு இணைந்திருக்கும் இந்த இனிய நேரம் 10:34:25. கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள் குறித்து நம்முடைய காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் நம்முடைய நேயர்கள் நிறைய பின்னூட்டங்களை மெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வரவு என்பது நீர் குமிழி போன்றது, செலவு என்பது பெருங்கடல் போன்றது. அத்தியாவசிய தேவைகளை முதலில் முடித்துவிட்டு ஆடம்பர செலவை தூர விட்டுவிட வேண்டும். அளவுக்கு மீறிய செலவு வந்தால் அகமும் முகமும் வாடிவிடும். கவனத்துடன் திட்டமிட்டு வாழ்ந்தால் காலமும் என்றும் கை சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மீனாட்சி காட்டுமன்னார் கோயிலிருந்து, நிதி மேலாண்மை மற்றும் சேமிப்பில் நாம் தவறாமல் கவனிக்க வேண்டிய முக்கிய செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசிய செலவுகள், வீட்டு வாடகை, மளிகை, காய்கறி செலவுகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் போன்ற தவிர்க்க முடியாதவை. இதை வந்து நம்ம எதுவுமே மாற்ற முடியாது, அது இயல்பாக எப்போதும் உள்ளது தான், எல்லோருக்கும் உள்ளது தான் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து செலவு, இந்த போக்குவரத்தில் வந்து வாகன எரிபொருள், வாகனங்களுக்கான இன்சூரன்ஸ் சர்வீஸ் கட்டணங்கள் மற்றும் பொது போக்குவரத்து செலவுகள், மருத்துவ செலவுகள்லாம் வந்து கவனிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பாராத உடல்நலக் குறைபாடுகளை சமாளிக்க அவசரகால நிதி வீட்டில் வைத்திருப்பதுடன் குடும்பத்திற்கான மருத்துவ காப்பீடும் மிக அவசியம். இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஆர் பட்டினம் நளினி சங்கர், கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்திற்கு ஏற்பது போல் செலவுகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆடம்பரமாக செலவு செய்வதில் கவனம் தேவை, சேமிப்பு மிகவும் அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிதி மேலாண்மை சேமிப்பு, ஆடம்பர செலவுகளை தவிர்த்தல் அப்படின்னு பாபு முள்ளக்காட்டிலிருந்து சொல்லியிருக்கார். அடுத்து ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வரவறிந்து செலவு செய்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, வரவு அறிந்து செலவு செய்கிற பொழுது இயல்பாக ஒரு குறிப்பிட்ட காலம் வரை, ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு வந்து வரவறிந்து நாம் செலவு செய்யலாம். ஆனால் ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கோ அல்லது வேறு ஒரு நிகழ்வுகளுக்கோ நாம் செலவுகள் செய்கிற பொழுது அதில் எதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. அடுத்தது சென்னையிலிருந்து

ராணி, சுற்றுலா செலவு கவனிக்கப்பட வேண்டும், அதிக பட்ஜெட் வராமல் இருந்தால் சிறப்பு, மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு ஒரு உண்மையில் நல்ல விடயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வெளியில் செல்லும்போது உணவுகள் கடைகளில் வாங்கி சாப்பிடுவதில் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. நம்முடைய திட்டம் போக்குவரத்து செலவுகளில் கவனிக்க வேண்டும், போக்குவரத்தை எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது போன்று புது போக்குவரத்து அதை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது, மின்சாரத்தை செலவு செய்வதிலும் முக்கியமாக உணவு பண்டங்களை வீணாக்காமல் அளவுக்கு ஏற்ற மாதிரி சமைத்து உண்பதிலும் நம் செலவுகளை கவனிக்கலாம். மாதம் முக்கியமாக மளிகை பொருட்களை வாங்கும்போது மொத்தமாக வாங்குவது செலவுகளை குறைக்கும். சில்லறையாக பெட்டிக்கடையில் வாங்குகிற பொழுது நம்ம செலவுகள் அதிகமாகின்றது, கணக்கு எழுதி செய்யும்போது செலவுகள் குறைக்கப்படும் அப்படின்னு புவனகிரி சுமதி சொல்லியிருக்காங்க.

0: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்.
3: நேர்களை இன்றைய சிந்தனை அரங்கத்தை அடுத்து முற்பகல் 11 மணிக்கு வரவிருக்கிறது.

0: கல்வியில் அடுத்தடுத்து நாம் என்ன செய்யலாம், எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், எந்த பிரிவினை எடுத்து படிக்கலாம், எந்த கல்வி குறித்தான விழிப்புணர்வை நாம் நமக்குள்ளே சரியான முறையில் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லோருமே இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்தது என்ன இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். முற்பகல் 11 மணிக்கு வரவிருக்கிற அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடரில் உங்களுடைய கேள்விகளின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க தொலைபேசி வழியை இணையவிருக்கிறார் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே எஸ் பாலசுப்ரமணியம் பாலசண்முகம் அவர்கள். நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். நேர்களே, காத்திருங்கள், இன்று முற்பகல் 11 மணிக்கு அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். சிந்தனை அரங்கத்தில் கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள் குறித்து அடுத்து பின்னூட்டங்களை இட்டிருக்கிற நேர்கள் யார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மனவெளி அப்படின்னு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் நந்தகுமார் அந்த அடையாளத்திலேருந்து வந்திருக்குது. பொருளாதாரம் செலவாணி என்பது ஆடம்பரம் இல்லாமல் கடன் கஷ்டம் இருக்குது என்னமோ சொல்ல வந்திருக்கிறார். கடனாக இருக்கிறார், கஷ்டமாக இருக்காருன்னு மட்டும் தெரியுது. அடுத்தது, கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள் என்றால் நாம் ஈட்டும் வருமானத்தை பொறுத்து கவனித்து செலவு செய்தால் நம் வாழ்க்கையும் சிறக்கும், மற்றவருக்கும் கடுகும் கலவாதது, உதவி செய்து மகிழலாம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல். அடுத்து காட்டுமன்னார் கோயில் டீம் மடப்புறம் பெயில் முருகன். கவனிக்க வேண்டிய செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினசரி அரிசி பருப்பு போன்ற காய்கறிகள் இவைதான். இவை நடைமுறையில் உள்ள விடயம்தான். ஆனாலும் திடீர்னு வருவது வந்து ஹாஸ்பிட்டல் செலவு, உறவுக்காரர்களிடம் வருவது சுப நிகழ்ச்சி செலவு. எவ்வளவு கவனித்து செய்தாலும் கூட பற்றாக்குறை தான் ஏற்படுகிறது. திடீரென டூ வீலர் செலவு வைக்கும், எப்படி சேமிக்க முடியும்? நான் அரை நூற்றாண்டு தாண்டினாலும் சேமிப்பு குறைவுதான். இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் சிக்கனமாக இருப்பேன். கடமை தவறாமல் வேலையும் செய்கிறேன். கடன் வாங்காத நிலை வருமா? வாழ்க்கை வட்டம் தான், வாழ பழகிக்கொண்டேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்தது திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா. அடுத்தவர் வாழ்க்கையோடு நம் வாழ்க்கையை ஒப்பிடாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்தாலே செலவுகள் மிக குறைவாக இருக்கும். உண்மைதாங்க. அதாவது பக்கத்து வீட்டை பார்த்து அவங்க அதை வாங்கினா நாமளும் இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பக்குவத்தை முதல்ல குறைச்சாலே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி. கவலைப்பட வேண்டிய செலவாகத்தான் நான் நினைக்கிறேன். கவனிக்கப்பட வேண்டிய செலவுகளை வந்து கவலைப்பட வேண்டிய செலவாகத்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடம்பர செலவுகளை அதிகமாக சில பேர் செய்கிறார்கள். வருமானத்திற்கு ஏற்பது போல் செலவு செய்ய வேண்டும். இன்றைக்கு 500 ரூபாய் சம்பாதித்து அன்றைக்கே செலவு செய்யாமல் அடுத்த நாளுக்கு 100 ரூபாய் எடுத்து வைக்க வேண்டும். சிறு சேமிப்பு சில பேரிடம் இல்லாமல் போய்விட்டது சார் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, மன்னிக்க வேண்டும், ஒரே ஒரு முக்கியமான கருத்து, கவனிக்கப்பட வேண்டிய செலவுகளில் ஒன்று நமது வீட்டில் யார் அதிகமாக செலவு செய்கிற ஆள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அதுவும் கவனிக்கப்பட வேண்டிய செலவுகளில் ஒன்று அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணுமா? காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. பந்தலை 100.3 காரைக்கால் வானொலியோடு கைகுலுக்கி கொண்டிருப்பது சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தின் கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள் குறித்து நம்முடைய நேர்கள் காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் பின்னூட்டங்களை இட்டிருக்கிறார்கள். அடுத்தது காரைக்கால் நளினி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. திருமணத்திற்கு அதிக விலை கொடுத்து புடவை வாங்குவது, ஏன்னா அதை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கட்டுப்போகிறோம், அதை குறைச்சிக்கலாம். பிறந்த நாளைக்கு அதிக விலை கொடுத்து உடை எடுப்பது, அதையும் குறைத்து கொள்ளலாம்.

0: பெட்ரோல் தட்டுப்பாடு அதிகரித்து விட்டது, சைக்கிளில் செல்வது மிகவும் நல்லது, இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, வாழ்க்கையில் எல்லா விடயத்திலும் கவனம் இருந்தால் மகிழ்ச்சி தருணம் நீடிக்கும். வீட்டு தோட்டங்களில் காய்கறிகள் பயிரிட்டு பராமரிப்பது கொஞ்சம் செலவுகளை குறைக்கும். குறிப்பாக திருமண செலவுகளில் அதிக ஆடம்பர செலவுகளை குறைத்து சிக்கனமாக செலவு செய்தால் கடன் சுமையால் அவதிப்படாமல் இருக்கலாம். வரவுக்கு தகுந்த செலவுகளை செய்தால் குடும்பத்தின் முன்னேற்றம் மேலோங்கி நிற்கும். ஆடம்பர செலவுகளை முக்கியமாக குறைக்க வேண்டும். அத்தியாவசிய செலவுகளை நிச்சயமாக செய்ய வேண்டும் அப்படின்னு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் அனுப்பியிருக்கிறார். அதாவது அவர் சொல்லிய ஒரு விடயம் வந்து திருமண செலவுகளில் அதிக ஆடம்பரங்கள், ஆக கௌரவம் என்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிறைய நடுத்தர குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்தவர்கள் செய்ததை போன்று நமக்கு இருப்பது ஒரு பிள்ளை தான், அந்த ஒரு பிள்ளைக்கு வந்து நல்ல செலவு பண்ணி திருமணத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். ஆனாலும் கூட இவர்கள் அந்த ஒற்றை பிள்ளைக்கு செய்கிற அந்த செலவுகளினுடைய ஆடம்பர செலவுகளினுடைய அதிகரிப்பு இருக்கிறது இல்லையா, கவனிக்கப்படாமலேயே சில செலவுகள் வந்து சேரும். அப்படி செய்கிற அந்த செலவுகள் அத்தனையும் பிற்பால் கடன் என்கிற பெயரில் அந்த செல்லமாக வளர்த்த அந்த பிள்ளையின் தலையில் தான் விழப்போகிறது என்பதை பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, நாம் செய்கிற அந்த செலவு முழுவதும் ஒரு காலகட்டத்தில் நமக்கு பெற்றோர்களுக்கு வயதாகி போகிற பொழுது அந்த கடன் இருந்து கொண்டே இருக்கிற பொழுது திரும்ப அதே பிள்ளை வந்து அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவருடைய குடும்பத்தை சரியான முறையில் எடுத்து சொல்ல முடியாத சூழல் ஏற்படும் இல்லையா. அதை தான் வந்து திருமண செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, நன்னிலம் அம்பலவாணன், நிதி மேலாண்மையே கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள். உங்கள் மாதாந்திர பட்ஜெட்டில் நீங்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டிய முக்கிய செலவுகள், 50 விழுக்காடு தேவைக்கு, 30 விழுக்காடு விருப்பங்களுக்கு, 20 விழுக்காடு வந்து சேமிப்பு வைத்தல். இந்த சேமிப்பு பணம் அவசர காலத்திற்கு உதவும் அப்படின்னு நன்னிலம் அம்பலவாணன் அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து, கடலூர் துறைமுகம் சுரேஷ், கவனிக்கப்பட வேண்டிய செலவு, குடும்பத்தில் நிதி நிலைமையை உறுதி செய்ய மாதாந்திர வரவு செலவுகளை கவனிப்பது மிக அவசியம். அத்தியாவசிய செலவுகள், எதிர்கால சேமிப்பு மற்றும் ஆடம்பர செலவுகள் ஆகியவற்றை முறையாக பிரித்து திட்டமிடுவதே சிறந்த வழியாகும். மருத்துவ செலவு, சுப நிகழ்ச்சிகள், வீட்டு வாடகை செலவை தனியாக ஒதுக்கி வைப்பது நல்லது. பணத்தை எப்படி சேமிப்பது, எப்படி செலவு செய்வது என்பது கவனம் தேவை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்தது, புதுத்துறை செல்வகுமார், முதலில் உங்களுக்கும் சிந்தனை அரங்கத்திற்கும் வணக்கம். எங்க சார், வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது, நன்றி வணக்கம் அப்படின்னு முடிச்சிருக்கார். அடுத்து, அதில் தாங்க நாங்கள் கேட்குறோம், செலவுக்கும் வரவுக்கும் சரியாக இருக்குன்னா எந்த செலவுகளை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருக்குறீங்க அப்படின்னு உங்களை நீங்களே கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்கள், நாளைக்கு அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அடுத்து, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, குடும்ப நிதி நிர்வாகத்தில் நம் கண்ணுக்கு தெரியாமல் கரையும் சிறு சிறு தேவையற்ற செலவுகளை கண்டறிந்து தவிர்ப்பதே சிக்கனத்தின் முதல் படியாகும். உங்கள் மொபைல் அல்லது கணினியில் குறித்து வைத்து பயன்படுத்த விரிவான சிக்கனமான செலவுகள் மற்றும் பட்ஜெட் வழிகாட்டி கீழே அட்டவணை முக்கிய குறிப்புகளாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்கிருந்தோ நகல் எடுத்திருக்கிறாங்க அந்த PDF ஃபைல்லேருந்து, அதை அப்படியே காப்பி பண்ணி நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் அனுப்புனவங்க கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணை முக்கிய குறிப்புகள்லாம் வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய அந்த முக்கிய குறிப்புகள்லாம் என்னன்னு தெரியலை. முக்கியமாக திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, நீங்கள் இப்படி பண்ணுறதை விட உங்களுடைய சிந்தனையில் உதிக்கிற அந்த கருத்து இருக்கு இல்லையா, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்படி சேமித்து வைக்கலாம் அல்லது நீங்கள் என்ன கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து சரியாக நீங்கள் கொஞ்சம் பின்னூட்டமாயிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா இது இன்னொரு இடத்துலேருந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே அனுப்புறதுனால ஒரு முடிவு கிடைக்காமல் போய்விடுகிறது அந்த கருத்துக்கு. அடுத்து, கீழக்குடியிருப்பு சிங்காரவேல், வருமானம் எவ்வளவு வந்தாலும் செலவுகள் வந்து கொண்டு தான் இருக்கும், வருமானத்திலிருந்து கொஞ்சம் சேமித்து மீதியை செலவு செய்யுங்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க கீழக்குடியிருப்பு சிங்காரவேல். அடுத்து, விருத்தாச்சலம் அரச குழி ஜான், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவையில்லாத செலவுகளை குறைத்தாலே பின் வாழ்க்கையில் கவலைப்பட தேவையில்லை. நாம் முதலில் நடந்து செல்ல வேண்டும், நடந்து சென்ற பிறகு சைக்கிளில் வேண்டும், சைக்கிள் வாங்கிய பிறகு இங்கே சைக்கிளை சம்பாதிக்க வேண்டும், சைக்கிளிலே சம்பாதித்த பிறகு மோட்டார் சைக்கிள் வாங்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டுமே தவிர எடுத்த உடனேயே வந்து ஆடம்பர செலவுகளுக்குள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காற்றலையில் கைகுலுக்கிக் கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் என்று கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள் என்பது குறித்து

0: நேயர்கள் அனுப்பிய பின்னூட்டங்களை நம்ம படிச்சிட்ருக்கோம். நாகூர் அலோன்சராஜ் என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னா, கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள். மதுவுக்கு அதிக செலவு செய்யும் சில பேர் மருத்துவத்திற்கு செலவு செய்து பார்த்து பார்த்து செலவு செய்கிறார்கள். சரியான நேரத்தில் சரியான மருந்து வாங்க தயங்குகிறார்கள். அதனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் 10 ரூபாய் இருந்த தேநீரானது 5 ரூபாய்க்கு 5 ரூபாய் விற்கிறார்கள். 5 ரூபாய் விற்ற வடை இன்றைக்கு 10 ரூபாய் ஆகிவிட்டது. வெளியில் டீ குடிப்பதை நிறுத்த வேண்டிய சூழல் வந்துவிட்டது. இதெல்லாம் ஒன்றையும் ஒன்றையும் கவனித்து பார்த்து செலவு செய்ய வேண்டிய நிலைமைக்கு நாம் இருக்கிறோம். ஆக இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மிகவும் சிரமமாக செலவு என்றால் அது கல்விக்கான செலவு தான். இருந்தாலும் மற்ற தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டு சிக்கனமாக இருந்து கல்விக்கான செலவில் கவனம் செலுத்தி நம் குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கைக்கு துணை நிற்போம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்தது, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதோட முடிச்சிருக்கிறாங்க. கவனிக்கப்பட வேண்டிய செலவுகள் நம்மளுடைய இல்லத்தில் மட்டுமில்லைங்க, பொதுவாக சமூகத்திலும் சில செலவுகள் வந்து பொதுவான செலவுகள் வந்து நம்மை தேடி வரும். ஆக இல்லத்தில் நாம் எந்த அளவுக்கு சரியாக ஒரு சேமிப்பை நாம் கொண்டு சென்றாலும் கூட சமூகத்திலிருந்து வருகிற செலவுகள் என்பது நம்மை நோக்கி வருகிற பொழுது அதை எதிர்கொள்கிற பக்குவமோ அல்லது அதை எதிர்கொள்கிற சக்தியோ நமக்கு இருக்குமானால் அது எதுவென்று கவனிக்கப்பட வேண்டியது மிக முக்கியம். அதுதான் கவனிக்கப்பட வேண்டிய செலவு. ஏனெனில் சமூகத்திலிருந்து வருகிற நம்மை நோக்கி வருகிற செலவுகள் எந்த நேரத்தில் எப்பொழுது எந்த சூழலில் வரும் என்று சொல்ல முடியாது. அப்படி வருகிற பொழுது அதை மிகச்சரியாக கவனித்து நாம் மேலோட்டமாக நீரோட்டமாக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தினோமானால் நிச்சயமாக வந்து நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இல்லையா?
1: Hey dude.
2: Hi Anthony.
1: What's up? What's happening?
2: Nothing much da.
1: So sad.
2: Kuchaku, kuchaku, kuchaku, kuchaku na ji, kuchaku, kuchaku, kuchaku.
3: Kaase pana gatte mane mane, kaase pana gatte mane mane, kaase pana gatte mane mane, kaase pana gatte mane.

0: இப்படி தாங்க வாழ்க்கையில் காசு பணம் துட்டு மணி மணின்னு ஓடிக்கிட்டு இருக்க நம்முடைய வாழ்க்கையில் வந்து எந்த செலவுகள் கவனிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நாம் அந்த பொருண்மையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் பின்னூட்டங்களை இட்ட நேயர்களுடைய பின்னூட்டங்களை படித்திருக்கிறோம். அடுத்து தொலைபேசி இணைப்பில் வருகிற நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
1: ₹50 செலவு

நம்ம வீட்டுக்கு வர்ற மருமக வந்து ஆளு சட்டை எடுக்கணும், பாஜி எடுக்கணும், கொய்யா எடுக்கணும், பிள்ளைகளுக்கு இது எடுக்கணும்.

பக்கத்து வீட்டில் சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப தெளிவாக இங்கே வந்து சொல்லிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. காரைக்கால் பண்பலை 100.3 அடுத்தடுத்து வரவிருக்கிற நிகழ்ச்சியினை காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் தொகுத்து வழங்க காத்திருக்கிறார் நம்முடைய ஆர்ஜி நித்யா. வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனித்து செய்கிற ஒவ்வொரு செலவுகளும் வந்து நம்முடைய வருமானத்தை ஒரு ஈடாக கொண்டு செல்லும் என்று நினைத்தாலும் கூட, நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று நாம் கவனிக்கப்படாமல் விட்ட செலவுகளும், நம்மை நோக்கி வரக்கூடிய செலவுகளும், அல்லது நாமே தேடி செல்கிற செலவுகளும் கூட நம்முடைய வாழ்க்கையில் வந்து எங்கோ ஒரு இடத்தில் இடறி சென்றுவிடும். அப்படி இடறி செல்கிற அந்த இடத்துல வந்து நம்ம தடுமாறி விழுந்து விடாமல் கொஞ்சம் எழ வேண்டும் என்று நினைத்தால், விழுவதை விட அதற்கு முன் விழாமல் இருப்பதே சிறந்தது என்பதால், முன்கூட்டியே நாம் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கை முறையை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையை நினைத்து நம்முடைய செலவுகளை கவனிக்க வேண்டும் என்பதுதான் வந்து ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பு. ஆக பொது போக்குவரத்து, சுற்றுலாவை நீண்ட தூரம் செல்லாமல் அருகில் இருக்கிற சுற்றுலா தலங்களை பயன்படுத்துவது, திருமண செலவுகளில் வந்து ஆடம்பரங்களை குறைப்பது, அதே போன்று பார்த்திங்கன்னா பொது போக்குவரத்தினை செலவு செய்து எரிபொருளை மிச்சப்படுத்துவது, இப்படி பல செலவுகள் நாம் கவனிக்கலாம். இதுவரை தாராளமாக செலவு செய்தவர்கள் இனிமேலாவது தாராளத்தை குறைத்து கவனிக்கப்பட வேண்டிய செலவுகளை கவனித்து இல்லத்தையும் சமூகத்தையும் எதிர்நோக்குமாறு இந்த சிந்தனையும் உங்களோடு பரிமாறிக்கொண்டு, இன்றைய சிந்தனை அரங்கத்தில் பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியினை இல்லத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் நன்றி கூறி நம்மிடமிருந்து விடைபெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்த நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேர்களை.

திசை எங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் நித்யா. நேரம் காலை 11 மணி.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி ஜெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே பாலசண்முகம் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
1: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான பீட்ரூட் கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், செவ்வாழை கடலை மிட்டாய், மாம்பழம் கடலை மிட்டாய், பப்பாளி கடலை மிட்டாய் என மனம் கவர்ந்த பல ரகங்களில் உங்கள்
2: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
1: காமராஜ் ஃபுட்ஸின் கடலை மிட்டாய்கள்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.

0: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர். இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்விகள் கேட்கறதுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரெடி ஆகிட்டீங்களா? மாணவர்களோட கனவு அடையறதுக்கு பாலமா இந்த கல்வி நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சிங்க. கல்விங்கிறது சும்மா பட்டத்தை வாங்கறதுக்கான விஷயம் மட்டும் கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையில அழகான எதிர்காலத்தை அமைச்சுக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லலாம். பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா எந்த படிப்பை தேர்வு செய்யறது அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். நமக்கு எந்த துறையில ஆர்வம் இருக்கு, திறமை இருக்கு, எந்த துறையில அதிக வாய்ப்புகள் இருக்கு, இப்படி நிறைய கேள்விகள் மாணவர்கள் மனசுல வந்துகிட்டே இருக்கும். சென்ற நாட்கள்ல நீங்க கேட்ட கல்வி தொடர் நிகழ்ச்சிகள்ல நிறைய துறை சம்பந்தமா பல்வேறு சந்தேகங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும். அந்த வகையில இன்னைக்கு சட்டப்படிப்பு, அதாங்க நம்ம உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு துறையை பத்தி தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். சட்டக்கல்வினா என்ன, அதுக்கான படிப்புகள் என்னென்ன, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, ஒரு சட்ட வல்லுநராக உருவாக இருக்க வேண்டிய திறன்கள் என்ன, இப்படி நிறைய கேள்விகளுக்கு விடைகளை தெரிஞ்சுக்க போறோம். நேர்களான நீங்களும் கால் பண்ணி சட்டத்துறை படிப்புகள் சம்பந்தமா உங்களோட கேள்விகளை கேட்கலாம். உங்கள் சந்தேகங்களை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-4-3-6-8. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580. 9566-427-7231 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு நம்மோட இணைஞ்சிருக்காங்க திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே பாலசண்முகம் அவர்கள். வணக்கம் சார்.

0: சார், உங்களை பற்றியும் உங்களோட பணி அனுபவத்தை பற்றியும் சொல்லுங்கள் சார்.
1: வணக்கம் மேடம். நான் வந்து தென்காசி மாவட்டம் சங்கரம் கோவில் தம்பதியரின் 6 பெண் பிள்ளைகளுக்கு அடுத்து ஒரு ஆண் பிள்ளையாக பிறந்து சென்னை மடிப்பாக்கத்தில் பள்ளி கல்வியை முடித்து அப்புறம் நம்ம செங்கல்பட்டு அரசு சட்டக்கல்லூரியில் வந்து 5 ஆண்டு சட்டப்படிப்பை முடிச்சுட்டு மேற்படிப்புக்காக சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் 2 வருஷம் மேற்படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி அதுக்கப்புறம் ஐஐடி கடக்பூரில் சட்டத்தில் பிஹெச்டி முடிச்சுட்டு நான் வந்து தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய பல்கலைக்கழகத்தில் நான் வந்து ஒரு உதவி பேராசிரியராக 2 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் 2019 நான் மத்திய பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்துட்டுருக்கேன்.
0: சூப்பர் சார். இப்போது சட்டப்படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்க மாணவர்களுக்கு 11-12 வகுப்பில் இந்த சப்ஜெக்ட் தான் மேஜராக எடுத்துருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்?
1: சட்டம் படிக்கணும்னா சட்டம் படிக்கணுன்ற ஆர்வம் மட்டும் போதும். எந்த பிரிவு எடுத்திருந்தாலும் அவங்க வந்து லா படிக்கலாம். பயாலஜியாக இருந்தாலும் சரி, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் சரி, காமர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஹிஸ்ட்ரி குரூப்பாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த குரூப்பாக இருந்தாலும் லா படிக்க முடியும்.
0: ஓகே சார். 12 வகுப்புக்கு பிறகு சட்டம் படிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது சார்?
1: 5 இயர்ஸ் கோர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக வந்து நீங்கள் பண்ணலாம். அது 12th முடிச்சுட்டு அப்புறம் 5 இயர்ஸ் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மெரிட் பேசிஸில் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பல்கலைக்கழகத்துலேயும் அரசு சட்டக்கல்லூரிகள்லேயும் இருக்குது. ஸோ இது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 15 அரசு சட்டக்கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகள், அது எல்லாத்துலேயுமே நீங்கள் 5 ஆண்டு சட்டப்படிப்புகள் வந்து படிக்கலாம். ஸோ இது இல்லாமல் புதுச்சேரியில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மற்றும் தனியார் சட்டக்கல்லூரியில் நீங்கள் வந்து 5 ஆண்டு சட்டப்படிப்புகளை வந்து படிக்க முடியும்.
0: ஓகே சார். ஒரு நேயர் வந்து

0: லைனில் வராங்க, அவங்களோட சந்தேகத்தை கேட்கலாம்.
1: வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, யார், எங்கேருந்து பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சார் சிவகுமார் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், உங்களோட சந்தேகத்தை சார் கிட்ட கேளுங்க.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: அதாவது இந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து சட்டம் பயில்வதற்கு அதுக்கு அவருக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி அவர் வந்து +2 வந்து சிறப்பு தமிழ் தான் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இளங்கலை தமிழ் படிச்சிருக்காரு. அவர் வந்து மேலும் அந்த சட்ட கல்லூரியில சேர்ந்து சட்டம் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதற்கான என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ரேடியோல கேட்டுக்கிறேன்.
1: ஓகே சார், தேங்க்யூ. சொல்லுங்க சார்.
3: அருமையான கேள்வி சார். இது வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ற விதமா சட்டக்கல்வியும் அவங்களுக்கு வந்து மறுக்கப்படலை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா புதுச்சேரி அரசாக எடுத்துக்கோங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு தனி சிறப்பாக ஒரு 5% ரிசர்வேஷனே வந்து நம்ம அட்மிஷனில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு தடையும் இல்லை, தாராளமாக அவங்க சட்டம் படிக்கலாம். அவங்க இளநிலை ஆல்ரெடி படிச்சிருக்கிறதுனால 3 ஆண்டு சட்டப்படிப்பு வந்து நம்ம அரசு சட்டக்கல்லூரிகளில் இன்னும் சமீபத்தில் வரப்போகுது நோட்டிஃபிகேஷன். அதில் வந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக அவர் ஜாயின் பண்ணலாம். அவர் இன்னும் மென்மேலும் சிறக்க நல்லா படிக்கலாம். அவர் ஆசிரியராக வரக்கூடிய தகுதியுமே அவருக்கு கிடைக்கும்.
1: ஓகே சார், இப்போது அடுத்ததான் நம்ம அந்த கேள்வி தான் வச்சுருந்தேன். 1 டிகிரி வச்சுருக்கவங்க, இளநிலை படிப்பு முடித்தவங்க அல்லது முதுநிலை படிப்பு முடித்தவங்க தனியாக வந்து சட்டம் படிக்கணும் அப்படிங்கும்போது படிக்க முடியுமா சார்?
3: கண்டிப்பாக படிக்கலாம் மேம். ஆக்சுவலாக நீங்கள் ஆரம்ப 2003-2006லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தான் வந்து ஒரு பெரிய ஒரு பூமாக இருந்தது. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கு வந்து நிறைய மாணவர்கள் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஈவன் இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் கட் ஆஃபே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 86% மேலே இருந்தால் மட்டும்தான் சட்ட லா படிக்கிறதுக்கான சீட்டுன்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் தாராளமாக முதுகலை பட்டம் பெற்றவர்களும் சரி, இளங்கலை பெற்றவர்களும் சரி, கண்டிப்பாக 3 வருட லா கோர்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் அதாவது முதுகலை பட்டப்படிப்பு பெற்றவர்கள் வந்து நம்ம ஐஐடி கடக்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஐஐடி இருக்குது, அதில் வந்து சட்டப்படிப்புகள் இருக்குது, அங்கே கண்டிப்பாக அவங்க வந்து லா படிக்க முடியும்.
1: ஓகே சார், இது வந்து 3 வருடம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. வயது வரம்பு ஏதாவது இருக்கா சார்? இப்போ ஒரு டிகிரி முடிச்சு ரொம்ப நாள் ஆயிருக்கும், ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது அவங்க திரும்ப படிக்க முடியுமா சார்? வயது வரம்பு எதுவும் இருக்கா சார்?
3: 5 ஆண்டுகள் சட்டப்படிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை 3 ஆண்டுகள் சட்டப்படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வயது வரம்பும் இல்லை, எப்போ படிக்கணும்னு நினச்சாலும் படிக்கலாம்.
1: ஓகே சார், இப்போது டிகிரி முடிச்சுட்டு சட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து எந்த கோர்ஸ் எடுத்திருந்தாலும் ஒரு பொதுவான படிப்பு தான் படிப்பாங்களா சார்? எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சட்டங்கிறது எல்லா மாணவர்களுக்கும் பொதுவான படிப்பு தானே சார்?
3: 3 ஆண்டுகள் சட்டப்படிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் LLB அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது BL பேச்சுலர் ஆஃப் லா ஈக்குவல் டு LLB அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது வந்து ஜென்ரல் லா மாதிரி தான் இருக்கும். அதில் எல்லா விதமான சட்டங்களும் வந்து அவங்க படிப்பாங்க, எந்த ஒரு பிரிவுகளும் அதில் இருக்காது.
1: ஓகே சார், ஒரு நேயர் லைன்ல வராங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேசுறது யாருங்க?
4: நான் டி மணப்புறம் வேல்முருகன் பேசுறேன்
1: மேடம். சொல்லுங்க சார்.
4: நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீங்க கேட்டீங்க.
1: சொல்லுங்க.
4: என்னுடைய பையன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான்னு
1: சொல்லுங்க.
4: இப்போ அவன் படிச்சு இப்போ நான் ஏற்கனவே எனக்கு இந்த ஒரு ஆசை இருந்தது படிக்க சொல்லுன்ட்டு. சப்போஸ் அப்போதான் அவனுக்கு ஆர்வம் இல்லை. ஆனா இப்ப நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு திரும்பி சார் சொன்னாங்க 3 வருஷம் தானா, அது இப்ப நம்ம ஒரு டிகிரி படிச்சாலும் 3 வருஷம் தான் படிக்கணும் இல்ல? நேரடியாவே நம்ம 12th படிச்ச பசங்க சில பேர் படிக்க, சில பசங்க வந்து டிகிரி முடிக்காம நான் படிக்க போறேன் 12th படிக்கும் போது சொல்றாங்க, அப்படி சேரலாமா?
1: அது 5 இயர்ஸ் கோர்ஸ்ன்னு சார் சொன்னாங்க இல்லையா? நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்ச உடனே டைரக்டா படிக்கணும் அப்படின்னா 5 வருட படிப்பு, அது டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா 3 வருட படிப்பு அப்படின்னு இருக்காங்க. உங்களோட சந்தேகத்தை தெளிவா கேட்டுருங்க சார், பதில் சொல்லுவாங்க.
4: என்னுடைய பையன் வந்து இப்ப பட்டம் வாங்கிட்டானா திரும்பி 3 வருஷம் தான் படிக்கணும் அது கொடைச்சா.
1: நேரடியா இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, 3 வருடம் அவங்க வந்து பையன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டாங்க, 3 வருடம் தான் அடுத்து சட்டம் படிக்கணும்னா படிக்கணுமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி இல்லாமல் நேரடியாக காலேஜ் போய் தான் படிக்கணுமா அப்படின்னும் கேட்டிருக்காங்க சார்.

0: ஸோ இந்த கேள்வி வந்து ஒன்று நான் பதில் சொல்கிறது, இந்த எல்எல்பி 3 இயர்ஸ் கோர்ஸ்க்கு வந்து ரெகுலர் தான் ரெகுலராக தான் போகணும். ஸோ முன்னாடி வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லலாம் இருந்தது, ஈவினிங் காலேஜ் சிஸ்டம் எல்லாமே இருந்தது லாக்கு. ஆனால் இப்போ வந்து சமீபத்தில் எல்லாமே எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ரெகுலராக நீங்கள் 3 இயர்ஸ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டிகிரி வாங்க முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, 5வது 5வது ஆண்டு சட்டப்படிப்புகள் வந்து 4 பிரிவுகள் இருக்குது. BA LLB, BBA LLB, BCOM LLB, BCA LLB அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் ஒரு சில காலேஜில் வந்து BSc LLB அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ 12th முடித்த மாணவர்கள் வந்து இந்த 5 பாடப்பிரிவுகளில் அவங்க சட்டம் படிக்க முடியும். எல்லாமே ரெகுலர் கோர்ஸ் தானே தவிர எந்த விதமான டிஸ்டன்ஸ் எஜுகேஷனும் லால இல்லை.
1: ஓகே சார், இப்போது சட்டம் படிக்கணும் அப்படின்னா சட்டப்படிப்பில் சேர்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் சார்? பேசிக்காக ஸ்கூல் முடிச்சிருக்கும் போது இவ்வளோ மார்க் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்?
0: 10th + 2 அந்த ஸ்ட்ரீமில் இருக்கணும். அதே போல் டிகிரி 3 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். எல்லாமே மெரிட் அடிப்படையில் தான் வந்து சீட் அலாட் ஆகும். அதனால உங்களோட மார்க் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது இதில் இவ்வளோ எடுத்துருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் ஒரு பேசிக் லிமிட் வச்சுருக்காங்க. அதாவது அன்ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தாங்க அப்படின்னா 45% மார்க்ஸ் இருக்கணும் 12th. அதே போல் SC ST மாணவர்களாக இருந்தாங்கன்னா 40% மார்க்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க.
1: ஓகே சார், இப்போது மேஜர் சப்ஜெக்ட் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இந்த பேச்சு திறன் சட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியம் சார்?
0: அதாவது தெளிவாக பேசுகிற திறனும் எழுதுகிற திறன் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம லாவை வந்து சிறப்பாக நம்ம படிக்க முடியும். நீதிமன்றத்தில் வந்து நமக்கு வழக்காடுற டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம அதாவது நம்ம மூவிஸில் பார்க்குற மாதிரி நமக்கு நிறைய டைம்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கறதுக்கான டைமும் இருக்காது நீதிமன்றத்துக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து நம்ம குறைந்த நேரத்தில் நம்மளோட வழக்குறைகளை வந்து எடுத்துரைக்கணும்னா நல்ல பேச்சு திறன் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நல்லா நம்மளால் பண்ண முடியும்.
1: ஓகே சார், வேறு என்னென்ன திறன்கள் இருக்கணும் சார் இந்த பேச்சு திறன் மாதிரி?
0: அதே போல் ஆராய்ச்சி திறன் இருக்கணும் மாணவர்களுக்கு. எப்போவுமே ஒரு ரிசர்ச் அனாலிசிஸோடு தான் வந்து அவங்க எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் அணுக முடியும். ஸோ அதாவது என்ன அப்ளிகபிளா அப்படின்றது வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே போல் தினமும் அவங்க ஒரு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கக்கூடிய சூழல் இருக்கணும். அதே போல் நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ஒரு டிகிரி வாங்கிட்டாலும் சரி, கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணாலும் சரி, அவங்களுக்கு இது வந்து பேசிக்காக தேவையானது.
1: ஓகே சார், சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு திரும்பவும் பேசலாம் நேர்களே. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர்.
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான பீட்ரூட் கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், செவ்வாழை கடலை மிட்டாய், மாம்பழம் கடலை மிட்டாய், பப்பாளி கடலை மிட்டாய் என மனம் கவர்ந்த பல ரகங்களில் உங்கள்
3: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
2: காமராஜ் ஃபுட்ஸின் கடலை மிட்டாய்கள்.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சுலமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்லாப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடைசி

யரன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும், மற்றும் 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.

0: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான பீட்ரூட் கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், செவ்வாழை கடலை மிட்டாய், மாம்பழம் கடலை மிட்டாய், பப்பாளி கடலை மிட்டாய் என மனம் கவர்ந்த பல ரகங்களில் உங்கள்
1: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
0: காமராஜ் ஃபுட்ஸின் கடலை மிட்டாய்கள்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர். இன்னைக்கு நிகழ்ச்சியில சட்டப்படிப்பு சம்பந்தமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் மிக தெளிவா விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே பாலசண்முகம் அவர்கள். நிகழ்ச்சிகள் செல்வோம். நேயர்களே, சார், ஒரு நேயர் வந்து இணைப்புல வராங்க. வணக்கம்.
3: இன்னொரு
2: தடவை பேர் மட்டும் சொல்லிடுறீங்களா?
3: என்ன படிக்கலாம் அந்த மாதிரி சொல்லுங்க. இல்லனா எனக்கு அடிப்படை புக் அது மாதிரி புக் இருந்தா தமிழ்ல
4: முடியும். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புக்ஸ் இருக்குது. லா படிக்கணும் அப்படின்னா தமிழில் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனம் முதல்ல அதுதான் வந்து பைபிள். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஏதாவது ஒரு தமிழில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதுலேருந்து நீங்கள் ஆரம்பம் செய்யலாம். அதாவது என்ன வழக்கு அந்த அதுக்கேற்ப நீங்கள் வந்து அந்த சட்டத்தை வந்து படிக்கணும். சட்டம் வந்து நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்குன்னு ஒரு புக்கில் அடைக்கிற முடியாது. அதனால் முதல்ல நான் சொல்கிற மாதிரி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பிங்க.
2: ஓகே சார், அவங்களுக்கு சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் வந்து லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்?
4: இது ரொம்ப நிறைய பேர் இப்போ இது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக லாயர்னா எல்லாருமே தவறாக புரிஞ்சுக்கிறீங்க அட்வொகேட்னு சொல்லிட்டு. அதாவது 5 ஆண்டு சட்டப்படிப்பாக இருக்கட்டும், இல்லை 3 ஆண்டு சட்டப்படிப்பாக இருக்கட்டும், ஒரு மாணவனோ இல்லை மாணவியோ அதை முடித்த பிறகு அந்த டிகிரி வாங்குறாங்கல்ல, அந்த டிகிரி வாங்கின உடனே அவங்கள வந்து நம்ம லாயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே அந்த மாணவர்கள் வந்து பார் கவுன்சில் ஆஃப் அந்த கன்சர்ன் பார் கவுன்சிலில் போய் அதுக்கு என்ரோல்மெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அவங்க அந்த இதை வாங்கினதுக்கப்புறமா அவங்கள வந்து நம்ம அட்வொகேட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மேஜர் பிரிவு ரெண்டுத்துக்கும் உள்ளது, லாயருக்கும் அட்வொகேட்க்கும்.
2: ஓகே சார், இன்னொரு நேயர் இணைப்பில் வராங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம், பேசுறது யாருங்க?
5: நாகூர்லேருந்து ஏஜே இந்தியன் முகமது ஜலீல்.
2: உங்களோட கேள்வி கேளுங்க.
5: அதாவது மேடம், பிளஸ் டூ முடிச்சதோட சட்டப்படிப்பு படிக்கிறது 5 ஆண்டுகள்னு சார் சொன்னாங்க. அதே மாதிரி டிகிரி படிச்சதோட 3 ஆண்டுகள் படித்தா போகுதுன்னு
2: சொன்னாங்க.
5: மாஸ்டர் டிகிரி படித்தா எத்தனை ஆண்டுகள் படிக்கணும் மேடம்? அதான் என் கேள்வி.
2: சார் விளக்கம் தருவாங்க. எஃப்எம்ல கேட்டுக்கிறீங்களா, வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?
5: அடுத்தது மேடம், அதாவது எல்எல்பி அப்படின்னு சொல்றாங்க, டிஎல்னு சொல்றாங்க, ரெண்டு படிப்பும் வந்து ஒரே படிப்பா, ஒரே ஈக்குவலா, இல்ல வந்து எல்எல்பிங்கிறது தனி அடிஷனல் டிகிரியா, அதே மாதிரி பிஎல்ங்கிறது அடிஷனல் டிகிரியா, அதுக்குள்ள டிஃபரன்ஸ் விளக்குனா நல்லா இருக்கும் மேடம்.
2: உங்களோட பதில வந்து நீங்க பண்பலையில கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார்.
5: ஓகே மேடம்.
2: 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க சார். ஒன்று வந்து இளங்கலை படிச்சுட்டு சட்டம் படிக்கணும்னா 3 வருஷம் சொல்றீங்க, அப்போ முதுகலை படிச்சுட்டு சட்டம் படிக்கணும்னா எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். முதல் கேள்வி இதுக்கு பதில் சொல்லிடுங்க சார். அடுத்து
4: அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியா

0: படப்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா சட்டத்தில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. ஒன்று 5 ஆண்டுகள் இருக்குது, இன்னொன்று 3 ஆண்டுகள் இருக்குது. ஈவன் பிஜி படிச்சிருந்தாலும் சரி, முதுகலை பட்டம் படிச்சிருந்தாலும் சரி, அவங்க வந்து 3 ஆண்டுகள் சட்டப்படிப்பை கட்டாயமாக படிக்கணும்.
1: முதுகலை படிச்சிருந்தாலும் 3 ஆண்டுகள் கட்டாயம். அது வந்து இப்போ எல்எல்பின்னு சொல்றாங்க, பிஎல்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க, அதையும் விளக்கமா சொல்லிடுங்க சார்.
0: எல்எல்பி அப்படின்னா லீகல் பேச்சுலர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு லாட்டின் ஃப்ரேஸ். அது வந்து வெளிநாடுகளில் வந்து அந்த மாதிரி டிகிரி கொடுப்பாங்க. இப்போ நீங்க சமீபத்தில் பாத்தீங்கன்னா நம்ம மெடிசன் இன்ஜினியரிங் மாதிரி லாவுமே வந்து மக்கள் வந்து மாணவர்கள் வெளியில போய் உயர் படிப்புகள் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அப்போ அந்த ஈக்குவலன்ஸ் இஷ்யூ வரதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்கேயும் நம்ம இந்தியா முழுக்க எல்லா கல்லூரிகள்லையுமே வந்து பிஎன்ற கான்செப்ட் எடுத்துட்டு எல்எல்பி அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க காமன் லா கண்ட்ரிஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்எல்பி அப்படின்றதான் உச்சரிப்பாங்க. ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான், எல்எல்பினாலும் பேச்சுலர் ஆஃப் நாலும் ரெண்டுமே ஒண்ணுதான்.
1: ஓகே சார், உங்களுக்கு விளக்கமா பதில் சொல்லிட்டீங்க சார். சட்டம் அப்படின்னாவே பொதுவாக நமக்கு வந்து இந்த ஆர்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கிற பிஏ பிஎல்னு முன்னாடி சொல்லுவாங்க, இப்போ வந்து பிஏ எல்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான் வந்து இருக்குது, இதில் வேறு என்னென்ன பிரிவுகள் இருக்குது சார்?
0: இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை புதுச்சேரி அரசாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து 4 பிரிவுகள் வந்து இருக்குது. ஒன்று வந்து பிபிஏ எல்எல்பி அப்படின்னு சொல்லுவோம், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே போல் பிகாம் எல்எல்பி, பிஎஸ்சி எல்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ எல்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 பிரிவுகளில் வந்து நீங்கள் சட்டத்தை வந்து படிக்க முடியும்.
1: இங்கே இந்தியாவுக்குள்ள 4 பிரிவு,
0: இந்தியாவுக்குள்ள படிக்க.
1: இது இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா சார்? முன்னாடி சொன்னீங்க இல்லையா பிஎஸ்சி எல்எல்பி, பிஇ படிச்சுட்டு பிடெக் படிச்சுட்டு பண்ணுறவங்களையும் எல்எல்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படிப்புகள் இந்தியாவில் இல்லையா சார்?
0: இல்லை, அது வந்து 3 ஆண்டுகளுக்காக வரும். அது வந்து வெறும் எல்எல்பி அப்படின்றத மட்டும்தான் சொல்லுவாங்க.
1: சேர்ந்து படிக்க முடியாது, இன்ஜினியரிங்கோட சேர்ந்து சட்டம் படிக்க முடியாது. ஆனால் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சட்டம் தனியாக படிச்சுக்கலாம். ஓகே சார்,
0: அதுக்கு டிகிரி வந்து எல்எல்பி அப்படின்னு அவார்ட் பண்ணுவாங்க.
1: ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ வந்து நிறைய பிரிவுகள் சொல்லிட்டீங்க, அதில் வந்து ஒன்று ஒன்றா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிஏ எல்எல்பி, அதாவது பிஏ பிஎல்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த படிப்பு யாரெல்லாம் படிக்கலாம், எவ்வளோ வருடம் படிக்கணும், இதுக்கான வேலை வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: பிபிஏ எல்எல்பி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பேச்சுலர் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க,
1: பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஎல்
0: பிஏஎல்எல்பி. இப்போ நிறைய நம்ம தமிழ்நாடு இருக்கட்டும், இல்லை புதுச்சேரியாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் வரக்கூடிய 15 அரசு சட்டக்கல்லூரிகளிலையுமே, அது இல்லாமல் தனியாரில் வந்து ஒரு 11 சட்டக்கல்லூரிகள் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து பிஏஎல்எல்பின்ற படிப்பு தான் வச்சுருக்காங்க. ஸோ அது நீங்கள் படிக்கலாம். அது வந்து 5 ஆண்டு சட்டப்படிப்பு. நீங்கள் அந்த 5 வருஷம் நீங்கள் சட்டப்படிப்பு படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே போல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கம்பெனி செக்ரட்டரியாக நீங்கள் சிஎஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணலாம். அது இல்லாமல் லீகல் அட்வைசராக கம்பெனிஸ்க்கு வந்து போகலாம், நீங்களே கம்பெனிஸ் உருவாக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பிஏஎல்எல்பி படித்ததுக்கப்புறம் பண்ண முடியும்.
1: ஓகே சார், இப்போ வந்து ஒரு நேர் இணைப்பில் வராங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்றது யாருங்க?
2: சார்ட்ட ஒரு சட்ட சம்பந்தப்பட்ட ஒரு விளக்கம் கேட்கறேன்.
1: யார் பேசுறதுன்னு சொல்லிடுங்க.
2: சிதம்பரத்துல இருந்து பாலசுப்ரமணியன் விவசாயி பேசுறேன்.
1: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம் கேளுங்க.
2: நாங்க வந்து ஒரு நிலத்துல ஒரு சாகுபடிதாரரா இருக்கிறோம், 3 தலைமுறையா இருக்கிறோம். ஆர்டிஆர் பதிவு இருக்குது, எங்க அப்பா பேர்ல இருக்குது
1: சார். இது வந்து நம்ம படிப்பு படிக்கிறதுக்கான, அதாவது சட்டப்படிப்பு படிக்கிறதுக்கான அதுக்கான ஆலோசனைகள் வழங்குற ஒரு நிகழ்ச்சி சார்.
2: அது கரெக்ட் தாங்க. நான் என்ன கேக்குறேன்னா சம்பந்தப்பட்டதுதான், இந்த வழக்குல வந்து நானே வந்து வாதாட முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான்
1: கேட்குறேன். சரி, ஓகேங்க சார், உங்களோட சந்தேகத்துக்கு சார் விளக்கம் கொடுப்பாங்க. நீங்க எஃப்எம்ல கேட்டுக்கிறீங்களா?
2: கேட்டுக்கிறேன்.
1: ஓகே சார், இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு வழக்கு இருக்கு, அதை வந்து நானே வாதாட முடியுமா அப்படின்னு ஒரு காமன் க்வெஸ்சனா கேட்டிருக்காங்க சார்.
0: ஆக்சுவலாக இது வந்து கேள்வி வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு ரிலேட்டடாக இல்லைனாலும்
1: அவுட் ஆஃப் சிலபஸ் க்வெஸ்சன்
0: இருந்தாலும் நேர் விருப்பமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளோட, அதாவது உங்களோட வழக்குகளை நீங்களே வாதாட முடியும். உங்களுக்கான சட்டம் தெரிஞ்சிருக்கணும், அதே போல் கோர்ட்டோட ப்ரொசீஜர்ஸ் என்னன்றதும் தெரிஞ்சிருக்கணும். அது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால அவங்களால சரியாக வாதாட முடியல, அதனால அட்வொகேட்ஸாக என்கேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி வழக்காடும் தன்மையும் தெரியும், அதே போல் என்ன அப்ளிகேஷன் ஆஃப் லா, என்ன இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா, இது எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அட்வொகேட்ஸ் என்கேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வழக்காடணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வழக்காடலாம். சப்போஸ் உங்களால் வழக்காட முடியல அப்படின்ற பட்சத்தில், உங்களால் ஒரு பைசா கொடுத்து ஒரு வக்கீலை வந்து என்கேஜ் பண்ண முடியாத சூழலில் நம்ம டிஸ்ட்ரிக்ட்

0: லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதே போல் சிதம்பரம் மாவட்டத்துலேயும் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்ட உதவி மையம் இருக்கும். அங்கே நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்து அணுகிறீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வக்கீலை நியமித்து உங்களுக்கு கேஸை வந்து நடத்தி கொடுப்பாங்க. நீங்கள் எந்த விதமான கட்டணமும் நீங்கள் அவங்களுக்கு செலுத்த வேண்டாம்.
1: ஓகே சார், இந்த பதில உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இப்போ வந்து நம்ம பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏ எல்எல்பி இந்த சட்டப்படிப்பு யாரெல்லாம் படிக்கலாம், என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: பிபிஏ எல்எல்பின்றது வந்து ஒரு 5 வருட சட்டப்படிப்பு, அதாவது பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பேச்சுலர் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் 3 ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிபிஏ ரிலேட்டடாக நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து டீச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் மிக்ஸ்டாகவே உங்களுக்கு லா சப்ஜெக்ட்ஸும் வந்து இல்லை சொல்லித்தருவாங்க. இது வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக, காமர்ஸ் ரிலேட்டடாக, கம்பெனிஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கோர்ஸ் இருக்கும். ஸோ இதுவுமே நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக ஒரு கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் வந்து இருக்குது. அதையும் இதையும் சேர்ந்து நீங்கள் ஒரே டைமில் பண்ணும்போது நீங்கள் இந்த 5 வருஷம் இதை முடிக்கும் போது நீங்கள் சிஎஸ் ஆகவும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், கம்பெனி செக்ரட்டரியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சப்போஸ் அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை நீங்கள் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டாகவும் உங்களால் இதில் செயல்பட முடியும்.
1: ஓகே சார், விளம்பர இடி வேலைக்கு பிறகு திரும்பவும் இணைவோம் நேயர்களே.
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான பீட்ரூட் கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், செவ்வாழை கடலை மிட்டாய், மாம்பழம் கடலை மிட்டாய், பப்பாளி கடலை மிட்டாய் என மனம் கவர்ந்த பல ரகங்களில் உங்கள்
3: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
2: காமராஜ் ஃபுட்ஸின் கடலை மிட்டாய்கள். உங்கள் காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான பீட்ரூட் கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், செவ்வாழை கடலை மிட்டாய், மாம்பழம் கடலை மிட்டாய், பப்பாளி கடலை மிட்டாய் என மனம் கவர்ந்த பல ரகங்களில் உங்கள்
3: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
2: காமராஜ் ஃபுட்ஸின் கடலை மிட்டாய்கள்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோஜ்வல்லஸ் வழங்கிய அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்,
2: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான பீட்ரூட் கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், செவ்வாழை கடலை மிட்டாய், மாம்பழம் கடலை மிட்டாய், பப்பாளி கடலை மிட்டாய் என மனம் கவர்ந்த பல ரகங்களில் உங்கள்
3: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
2: காமராஜ் ஃபுட்ஸின் கடலை மிட்டாய்கள்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ARC நடேச செட்டியாரன் கோஜ்வல்லஸ் மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோஜ்வல்லஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோஜ்வல்லஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேச செட்டியாரன் கோஜ்வல்லஸ் மயிலாடுதுறை.
1: நேயர்களினி தொடர்ந்து கேட்கலாம் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன் கோஜ்வல்லஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் SK பாலசண்முகம் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ARC நடேச செட்டியார் அன் கோஜ்வல்லஸ் மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன் கோஜ்வல்லஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன் கோஜ்வல்லஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேச செட்டியார் அன் கோஜ்வல்லஸ் மயிலாடுதுறை.
1: அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். இன்னைக்கு நிகழ்ச்சியில சட்டப்படிப்பு சம்பந்தமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் மிக தெளிவா விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் SK பாலசண்முகம் அவர்கள். நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நேயர்களே. மீண்டும் வணக்கம் சார். ஒரு நேயர் இணைப்புல வராங்க, யார் வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்மா.
1: வணக்கம் சொல்றது யாருங்க?
5: உங்களுக்கு வணக்கம்

0: இல்ல கம்பெனி மேனேஜ்மெண்ட் லா ரூல்ஸ் எல்லாம் பண்ண முடியுமா, இல்ல சிவில் கிரிமினல் கேஸ் எடுத்து அவங்க பண்ண முடியுமா? இது ஒரு கேள்வி சார். ரெண்டாவது கேள்வி, அடுத்த ப்ரமோஷன் எல்எல்பி படிக்கிறோம், படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த லாலே வந்து அடுத்த ப்ரமோஷன் வக்கீல் ஜட்ஜ் அதே மாதிரி வரக்கூட 3 வருஷம் எடுத்து படிச்சு அப்புறம் ஒரு லா கோர்ஸ் படிச்சு 6 வருஷம் படிக்கிறது பெஸ்டா, இல்ல இந்த 5 வருஷம் கோர்ஸ்லயே கொடுப்பாங்களா? ஏன்னா சில நிறுவனங்களை பாத்தீங்கன்னா 5 வருஷத்துலயும் கொடுக்குறாங்க, 6 வருஷத்துக்கும் இருக்குது ப்ரிப்பரேஷன், இந்த டிகிரி மாஸ்டர் டிகிரி மெரிட்டர், இதுல எது சார் பெஸ்ட்? இந்த ரெண்டு கேள்விக்கும் விளக்கம் தான் நான் மாணவர்கள் கேட்டுக்கிறேன்.
1: நன்றி. இவங்க வந்து 2 கேள்விகள் கேட்டாங்க இல்லையா சார். பிபிஏ படிச்சுட்டு பிபிஏவோட சேர்ந்து படிக்கிற அந்த சட்டத்தில் வந்து வேலை வாய்ப்பு வந்து கம்பெனி ஓரியன்டாக தான் பார்க்க முடியுமா, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிரிமினல் கேசஸ்லாம் எடுத்து அதை வந்து நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டாங்க சார். ஃபஸ்ட்டு அதற்கான விளக்கம் சொல்லுங்கள்
2: சார். சார், நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஆக்சுவலாக இது சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது பிபிஏ எல்எல்பி அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். இது கம்பெனி ரீதியாக உள்ள வழக்குகளை வந்து சிறந்து பார்க்க முடியும். அதுக்காக இது சிவில் கிரிமினல் வந்து பார்க்க முடியாது அப்படின்றதுலாம் கிடையாது. எந்த ஒரு சட்டப்படிப்பு நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி, அது பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை பிகாமாக இருக்கட்டும், இல்லை பிசிஏவாக இருக்கட்டும், இல்லை பிஏவாக இருக்கட்டும், எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை வந்து நீங்கள் எதிர்கொள்ள முடியும்.
1: ஓகே சார். இரண்டாவது கேள்வியாக அந்த 5 இயர்ஸ் கோர்ஸு அப்புறம் முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு பண்ணுற 6 இயர்ஸ் கோர்ஸு, இதை பற்றின ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க சார்.
2: ஸோ இதுவுமே வந்து ஒரு மிக சிறந்த ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அது 6 இயர்ஸ் கோர்ஸாக இல்லை சாரி 3 இயர்ஸ் கோர்ஸாக இல்லை 5 இயர்ஸ் கோர்ஸான்னு. ஸோ இப்போ நீங்கள் சட்டம் படிக்கணும் அப்படின்னு விரும்பிட்டீங்கன்னா 12th முடித்த உடனே 5 வருஷம் படிப்பை எடுத்து படிச்சிடுறது நல்லது. அதாவது இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை வந்து இந்த 5 வருஷத்தில் பிரித்து அதே போல் கொஞ்சம் லிபரலாக ஏதுவோ சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதே வந்து நீங்கள் 3 வருஷத்தில் பார்க்கும்போது இதே நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். இதை 3 வருஷத்தில் நீங்கள் படிக்கும்போது உங்களால் அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் நீங்கள் தவறிட்டீங்க, நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் லா படிக்கணும்னா 3 இயர்ஸ் கோர்ஸ் படிங்க. அப்படி இல்லை நல்லா தான் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக 5 இயர்ஸ் கோர்ஸ் எடுங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
1: இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா, இரண்டுமே ஒரே படிப்பு தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒன்று தான் படிப்புமா ரெண்டு இதுலேயும் அப்படின்னு சொல்லிட்டு.
2: ரெண்டுமே ஒரே மாதிரியான சட்டங்கள் தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி 5 ஆண்டு சட்டப்படிப்புகளில் வந்து 5 ஆண்டுகள் சட்டப்படிப்புகளை படிப்பீங்க. இதே 3 ஆண்டுகளாக இருந்தால் அந்த 3 வருஷத்துக்குள்ளே அந்த சட்டப்பிரிவுகளை வந்து நீங்கள் படிப்பீங்க.
1: ஓகே சார். ஒரு நேர் இணைப்பில் வராங்க. வணக்கம். வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3. இணைப்பு கிடைக்கல சார். அடுத்து என்னோட கேள்வி, இப்போ நம்ம வந்து பிஏ படிச்சுட்டு சட்டம் படிக்கிறத பற்றி பேசினோம், பிபிஏ படிச்சுட்டு பேசினோம், அடுத்தது காமர்ஸ் கூட சேர்ந்து படிக்கிற படிப்பு, பிகாம் படிச்சுட்டு படிக்கிற சட்டம் பற்றின தகவல்கள் சொல்லுங்கள் சார். அந்த படிப்பு வந்து என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
2: பிகாம் எல்எல்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், பேச்சுலர் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது வணிகவியல் மற்றும் அந்த கணக்கியல், வரி விதிப்பு அதாவது டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே போல் நிதி மேலாண்மை ஃபினான்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து லா கோர்ஸஸோட லா சப்ஜெக்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் 5 ஆண்டுகள் வந்து படிப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைச்சு அந்த 5 ஆண்டுகளில் உங்களுக்கு அந்த சட்டப்படிப்பு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த சட்டப்படிப்பை வந்து நீங்கள் முடிக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ட்ரேடிங் எல்லாம் இருக்குது இப்போது, இந்த நிறைய ட்ரேடிங் அந்த மாதிரி இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் ஈடுபடலாம் சிறப்பாக. அதே போல் நீங்கள் வந்து இந்த கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு லீகல் அட்வைசராக போக முடியும். அதே போல் நீங்கள் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது, அதிலெல்லாம் நீங்கள் ஆலோசகராக நீங்கள் வந்து இருக்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது இல்லாமல் நீங்கள் அகாடமிக்கோ இல்லை ரிசர்ச்சோ அப்படி போகணுன்னாலும் நீங்கள் இப்போ போகலாம்.
1: ஓகே சார். அடுத்தது சயின்ஸ் கூட சேர்ந்து படிக்கிறது, சேர்ந்து படிக்க முடியாது, தனியாக தான் படிக்கணும்னு சொல்லிடுங்க. பிஎஸ்சி படித்து முடித்தா எல்எல்பி படிக்கலாம், வேறு ஏதாவது இருக்கா சார்?
2: ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இதே மாதிரி 5 இயர்ஸ் கோர்ஸில் பிஎஸ்சி எல்எல்பியும் வந்து கோர்ஸ் இருக்குது, ஆனால் நிறைய யூனிவர்சிட்டிஸில் இந்த கோர்ஸாக பார்க்க முடியாது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் மட்டும்தான் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் அறிவியல் பாடத்திட்டங்கள் மற்றும் சட்ட கல்வியும் சேர்த்து வந்து நீங்கள் கற்பிப்பீங்க. ஸோ கற்பிப்பாங்க உங்களுக்கு. அதே போல் இதில் வந்து இந்த அறிவுசார் சொத்துரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிலா அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் சைபர் கிரைம்ஸ், இணையவழி சட்டங்கள், அதே போல் இந்த ஃபாரன்சிக் லாஸ், தடவியல் சட்டங்கள் மற்றும் தொழில்நுட்ப சட்டங்கள், டெக்னாலஜி லா, இப்போ ஏஐலாம் வந்துருச்சு, அது சம்பந்தமான நிறைய சட்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கற்பிப்பாங்க இந்த பிஎஸ்சி எல்எல்பி கோர்ஸில். ஸோ இது நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேயும் ஒர்க் பண்ணலாம், ஃபாரன்சிக் லேப்ஸில், அதே போல் நீங்கள்

0: அட்டர்னியாக கூட ஒர்க் பண்ண முடியும்.
1: ஓகே சார், அடுத்தது பிசிஏ கூட சேர்ந்து படிக்கிற சட்டப்படிப்பு, பிசிஏ எல்எல்பி, இதை பற்றி சொல்லுங்கள் சார். இது எங்கெல்லாம் வேலை பார்க்கலாம் இதை படிச்சுட்டு, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: ஸோ இதுவுமே பிசிஏ எல்எல்பி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கணினி பயன்பாடுகள் சம்மந்தமாக நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே சேர்ந்து நீங்கள் 5 ஆண்டுகள் படிப்பீங்க. ஸோ இதுவும் நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இப்போ டேட்டா சயின்ஸு, டேட்டா ப்ரொடெக்ஷன் எல்லாமே நிறையா வந்துருச்சு. ஸோ இது ரிலேட்டடாக ஃபீல்டில் வந்து நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணலாம். அதே போல் சைபர் கிரைம்ஸ் ரிலேட்டட் நம்ம ஃபாரன்சிக் லேப்ஸும் சரி, அதே போல் சைபர் கிரைம் டிவிஷன்ஸ்லையும் சரி நீங்கள் ஆலோசகராக இருக்க முடியும்.
1: ஓகே சார், அடுத்தது கடைசியாக நம்ம இன்ஜினியரிங் கூட சேர்ந்து படிக்கிற சட்டப்படிப்பு, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: இன்ஜினியரிங்கோடு சேர்ந்து படிக்கிற படிப்புன்னு வந்து நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 இயர்ஸ் கோர்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ நம்ம 3 இயர்ஸ் எல்எல்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஆண்டுகள் சட்டப்படிப்பு. அதுக்கு வந்து எந்த வகையான டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எந்த வகையான டிகிரியில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங்குமே வந்து அதெல்லாம் அடங்கும். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங்க்குன்னு தனியாக லா வந்து பிடெக் லாவோ பிடெக் எல்எல்பி அந்த மாதிரி இன்னும் இந்தியாவில் எதுவும் கொண்டு வரல. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் லா படிக்க விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 ஆண்டு சட்டப்படிப்பை வந்து நீங்கள் படிக்கலாம்.
1: ஓகே சார், அடுத்தது இப்போது வந்து இந்த சட்டத்தில் சட்டப்படிப்பில் உள்ள பிரிவுகள் பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது சட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு நுழைவுத் தேர்வுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார்.
0: அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் சட்டப்படிப்பு பற்றி நான் முதல்ல சொல்கிறேன். அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டும் இருக்குது, அதே போல் நீங்கள் மெரிட் பேசிஸ்லையும் ஜாயின் பண்ணலாம். மெரிட் பேஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், அதன் கீழ் வரக்கூடிய 15 அரசு சட்டக்கல்லூரிகள் மற்றும் 11 தனியார் சட்டக்கல்லூரிகள், இது இல்லாமல் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு சட்டக்கல்லூரி, தனியார் சட்டக்கல்லூரிகளில் வந்து மெரிட் பேஸஸில் வந்து நீங்கள் உள்ளே போக முடியும். நுழைவுத் தேர்வு இல்லாமல் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். இதுக்கு அப்ளிகேஷன் டெட்லைன் எல்லாமே இப்போ முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷத்துக்கான டெட்லைன் தான் நீங்கள் எதிர்நோக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் மெரிட் பேஸஸில் உள்ளே போகிறது. இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வழியாகவும் நீங்கள் சட்டக்கல்லூரிகளில் வந்து சேரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கிளாட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே போல் ஆல் இண்டியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஐலட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் தனியாக அவங்க தனக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து நிறையா டீம்டு யூனிவர்சிட்டிஸும் சரி யூனிவர்சிட்டிஸும் சரி வச்சுருப்பாங்க. ஸோ கிளாட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 27 தேசிய லா யூனிவர்சிட்டிஸ் அதாவது நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கிளாட் வந்து ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் நீங்கள் தமிழகம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து கிளாட் அடிப்படையில் தான் வந்து அட்மிஷன் போடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கிளாட் எக்ஸாம் கண்டிப்பாக எழுத வேண்டியது இருக்கும். இது இல்லாமல் நம்ம நேஷனல் யூனிவர்சிட்டி டெல்லின்னு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் சேரணும் அப்படின்னா ஐலட் அப்படின்ற ஒரு என்ட்ரன்ஸ் எழுதணும். இது ஆல் இண்டியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது அந்த யூனிவர்சிட்டிக்கான உரித்தான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது இல்லாமல் கியூட் எக்ஸாம் இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கான ஒரு ஆக்சுவலாக எலிஜிபிலிட்டி எக்ஸாம். ஸோ இதுவுமே நீங்கள் எழுதி வந்து நீங்கள் 5 இயர்ஸ் கோர்சஸில் நீங்கள் அட்மிஷன் போடலாம். இது இல்லாமல் 3 இயர்ஸ் எல்எல்பி கோர்ஸுக்குமே வந்து மெரிட் அடிப்படையில் தான் வந்து இருக்குது. ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி புதுச்சேரி அரசாக இருந்தாலும் சரி மெரிட் பேஸிஸில், அதாவது நீங்கள் டிகிரியில் எடுத்திருக்கக்கூடிய மார்க் அடிப்படையில் நீங்கள் சட்டம் பயில முடியும். இதற்காக எந்த விதமான நுழைவு தேர்வும் வந்து கிடையாது. அதே நீங்கள் 3 இயர்ஸ் எல்எல்பி வந்து நீங்கள் நேஷனல் யூனிவர்சிட்டியில் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கிளாட் எக்ஸாம் எழுதணும், அதே போல் ஐலட் எக்ஸாம் எழுதணும்.
1: ஓகே சார், ஒரு நேயர் இணைப்பில் வராங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேசுறது யாருங்க?
2: திருவாரூர் மாவட்டம் பூங்குடி செந்தில்குமார்.
1: உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார்.
2: ரிலேட்டிவ் பையன் ஒருத்தர் பிபிஏ பண்ணிருக்கிறாரு, மேற்கொட்ட சட்டம் படிக்கணும்னு விரும்புறாரு. அரசு சம்பந்தப்பட்டது இருக்குதுவா பிரைவேட்லயும் இருக்கா, எத்தனை வருஷத்துக்கு படிக்கணும்?
1: இதை பத்தி சார் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நீங்க சந்தேகம் கேட்டதுனால இன்னும் விளக்கமா சொல்லுவாங்க. எஃப்எம்ல கேட்டுக்கோங்க சார்.
2: நன்றி.
1: தேங்க்யூ சார். பிபிஏ முடிச்சுட்டு எல்எல்பி படிக்கிறதுக்கு வந்து எங்கே காலேஜஸ் எந்த மாதிரி இருக்கும், அரசு காலேஜஸ் இருக்கா இல்லை ப்ரைவேட்டில் இருக்கா, படிப்பு வந்து எப்படி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார்.
0: கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டு சட்டப்பிரிவுக்கு வந்து இப்போது கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் வந்து 5/6/2026 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து இனிமே தான் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, அதாவது TNDALU.com ac.in இந்த முகவரியை

0: இந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே வாங்க. அவங்க நியூஸ் பேப்பர்ஸ்லையும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் எல்எல்பி 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக சேர முடியும்.
1: ஓகே சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு கிளாட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொன்னீங்களே சார், இதுக்கு எப்படி வந்து மாணவர்கள் தயாராகணும், என்னெல்லாம் படிக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: அதாவது நீங்கள் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு நேஷனல் லா யூனிவர்சிட்டி இருக்கும். இது ஒரு தேசிய யூனிவர்சிட்டி மாதிரி, பட் ஆனால் ஸ்டேட் யூனிவர்சிட்டி தான், நேஷனல் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே போல் அதில் படிக்கக்கூடிய கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஏஎல்எல்பி பிகாம் எல்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாடப்பிரிவுகள். ஸோ இந்த மாதிரி நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் 27 நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்லையுமே வந்து நீங்கள் சேரணும், ஏதாவது ஒன்றத்தில் சேரணும் அப்படின்னா அது கிளாட் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். கிளாட் அப்படின்னா என்னென்னா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எப்போவுமே ஜூலை மாதத்தில், அந்தந்த வருஷத்தில் ஜூலை மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும். அக்டோபர் நவம்பரில் உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் வந்து டிசம்பர்லேயே முடிச்சிருவாங்க. அதாவது 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு தயாராகணும்னா அது சத்தியமாக சாத்தியமானது இல்லை. நீங்கள் 12th படிக்கும்பொழுதே ஜூலையிலேயே இதற்கான நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு ஆகஸ்ட் செப்டம்பரில் நீங்கள் அப்ளை பண்ணி ஹால் டிக்கெட் நவம்பரில் நீங்கள் வாங்கிட்டு டிசம்பரில் எக்ஸாம் எழுதணும். December 6 டென்டேட்டிவாக இது குறிச்சிருக்காங்க, December 6, 2026. அது வந்து ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் தான். அது மொத்தம் 120 MCQs அதில் வரும். அதில் என்ன பாடப்பிரிவுகள்லேருந்து அவங்க கேட்பாங்க அப்படின்றத சொல்கிறேன். ஒன்று வந்து ஆங்கில மொழித்திறன், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுலேருந்து உங்களுக்கு 20% வெயிட்டேஜ் வந்து கொஷின்ஸ் இதில் வரும். அது இல்லாமல் நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவு, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறது, இதில் 25% வந்து கொஷின்ஸ் வெயிட்டேஜ் வந்து வரும். அதே போல் சட்ட பகுத்தறிதல், அதாவது லீகல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து 25% கொஷின்ஸ் வந்து இதிலேருந்து வரும். தர்க்க ரீதியான பகுத்தறிதல் அப்படின்னு சொல்கிறாங்க, அது லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு இதில் 20% கொஷின்ஸ் வந்து வெயிட்டேஜ் உங்களுக்கு கொஷின்ஸில் இருக்கும். அதே போல் அளவியல் திறன்கள் மற்றும் கணித திறன்கள், அதாவது குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ், இதிலிருந்து ஒரு 10%. ஸோ ஆல்டுகெதர் உங்களுக்கு 100%, 120 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கிளாட் எக்ஸாமில் வரும். இது வந்து அந்த 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுத ஏதுவாக அவங்க கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் பசங்க நினைக்க வேண்டாம். ஸோ ஈஸியாக இதை அட்டன் பண்ணலாம். ஸோ அதிலிருந்து அவங்க எடுக்கக்கூடிய ஸ்கோர்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ஜனவரி மாதத்தில் கொடுப்பாங்க, அதாவது அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில் கொடுப்பாங்க. ஸோ அவங்க மேலே போய் அட்மிஷன் அந்தந்த லா யூனிவர்சிட்டியில் போட்டுக்க வேண்டியது.
1: ஓகே சார், இப்போ இந்த சட்டம் வந்து ஆங்கில வழியில் மட்டும்தான் படிக்க முடியுமா, இல்லை தமிழ் மீடியம்னு சொல்கிற தமிழ் வழியிலையும் பயில முடியுமா சார்?
0: தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு அரசு சட்டக்கல்லூரியிலையும் ஒரு பிரிவு, ஒரு செக்ஷன் வந்து தமிழுக்குன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு தமிழ் வழியில் சட்டத்தை போதிப்பாங்க. நீங்கள் எக்ஸாமுமே வந்து தமிழில் எழுதலாம். 5 ஆண்டு சட்டப்படிப்பும் சரி, 3 ஆண்டும் சரி, நீங்கள் தமிழ் வழியில் சட்டம் பயிலலாம், சட்டம் எழுதலாம்.
1: ஓகே சார், இப்போ இதுவரைக்கும் நம்ம வந்து தெளிவாக ஒவ்வொரு சட்ட படிப்போட பிரிவுகளையும் எங்கெங்கே வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் இல்லாமல் வேறு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது சார் சட்டம் படித்தவங்களுக்கு?
0: சட்டம் படித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகள் இருக்கும், ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு. இது அவங்க லா படிக்கும் போதே அவங்க இன்னொரு டிகிரி, அதாவது இதுக்குமே வந்து அவங்க என்ரோல் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு லா அந்த 5 வருஷம் முடிக்கும்போது அவங்க சிஎஸ்ஓ முடிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் ஃபைலிங் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து இவங்க கம்பெனிஸ் ரிலேட்டடான கம்ப்ளைன்ஸ் ஓரியன்ட் அந்த மாதிரி எல்லாமே இவங்களால் பண்ணித்தர முடியும். அதே போல் கம்பெனியில் சட்ட சிக்கல்கள் எதுவும் வருது அப்படின்னா அதை வந்து ஒரு அட்வொகேட்டாக இருந்தும் அவங்களுக்கு அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தகுதி ஏற்படும். ஸோ ஒரு இதில் வந்து 2 சம்பளம் வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இது இருக்கும். அதனால் கம்பெனி செக்ரட்டரிஸ் வந்து ஒரு நல்ல கோர்ஸு. இது இல்லாமல் அவங்க ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அகடமிஷியன்ஸாக வரலாம். அதே போல் ரிசர்ச் டிவிஷன்ஸ் நிறையா, அரசு சம்மந்தப்பட்டதும் இருக்குது, தனியார் சம்மந்தப்பட்டதும் இருக்குது, அந்த ரிசர்ச் டிவிஷனில் ரிசர்ச் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண முடியும்.
1: ஓகே சார், அரசு பணிகள்னு சொன்னீங்கல்ல சார், இதில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது சட்டப்பட்டதாரிகளுக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார்.
0: ஸோ அதாவது சட்டம் முடிச்சுட்டா வெறும் அட்வொகேட் அப்படின்றது தான் வந்து நம்ம எல்லாரோட இதுவாகவும் இருக்குது, ஒரு ஒரு ஃபோர்ஸியாக இருக்குது. ஆக்சுவலாக லா முடிச்சிட்டாலே கோர்ட்டுக்கு தான் போகணும், அங்கே தான் வாதாடணும், வேறு அவங்களுக்கு சம்பாதிக்க வழி இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது வந்து தவறானது. மேடம் கேட்ட மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதில் லீகல் ஆஃபீஸர் போஸ்ட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸில் நம்ம லா பிஎல் முடிச்சிருந்தா

0: அது 3 இயர்ஸாக இருந்தாலும் சரி 5 இயர்ஸாக இருந்தாலும் சரி லா முடிச்சிருந்தோம் அப்படின்னா அதில் அழகாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நம்ம இந்திய இராணுவம் பார்த்திங்க அப்படின்னா ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜட்ஜ் அட்வொகேட் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இராணுவ நீதிமன்றங்கள் அதில் நடுவராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது வந்து 21 வயதுலேருந்து 27 வயதுக்கு உட்பட்ட சட்டம் முடித்த மாணவர்கள் வந்து இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து அவங்க எடுக்கலாம். இது இல்லாமல் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது நம்ம கலெக்டர் எக்ஸாம்லாம் எழுதுகிறோம்ல, அதுலேயுமே வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு லாவோட மேட்ச் ஆகும். அரௌண்ட் 60-65% வந்து உங்களோட லா சிலபஸோட மேட்ச் ஆகும். அதனால் உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸும் எழுதுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து லா டிகிரி வந்து பண்ண முடியும், முடித்தவங்க வந்து ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும். அதே போல் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சிவிலாக இருந்தாலும் சரி கிரிமினலாக இருந்தாலும் சரி அரசு நியமிக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் அவங்களுமே வந்து அரசாங்கம் சார்ந்த போஸ்ட்டு தான் அது. இது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க, டிசிஎல்னு சொல்லிட்டு, அதுக்குமே வந்து லா முடித்த மாணவர்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு அரசாங்க போஸ்ட்டு தான். இது இல்லை நான் வந்து ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் ஜட்ஜ் ஆக முடியும். ஆனால் 3 வருட அனுபவம் வந்து உங்களுக்கு முக்கியமானதாக இருக்குது. முன்னாடி எடுத்திருந்தாங்க, அனுபவம் தேவையில்லை. அதான் 3 ஆண்டு சட்டப்படிப்போ இல்லை 5 ஆண்டு சட்டப்படிப்போ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் ஜட்ஜ் ஆகிறதுக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஜட்ஜுக்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருடங்கள் நீங்கள் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆதி திராவிட பெண், அதாவது ஸ்ரீபதின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க, திருவண்ணாமலை அந்த ஏலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, தன்னுடைய குழந்தை பிறந்த 2 நாளில் போய் அந்த எக்ஸாம் சென்னையில் போய் எழுதிட்டு வந்தாங்க. நியர்லி ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி அவங்க போய் எழுதிட்டு வந்து அவங்க அந்த ஜட்ஜ் எக்ஸாம் கிளியர் பண்ணி அவங்க சிவில் ஜட்ஜாக இருக்காங்க. இவங்க தான் இந்தியாவிலேயே முதல்ல ஒரு ஆதி திராவிட சிவில் ஜட்ஜ் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சிறப்புமிக்க ஒரு படிப்பையும் சரி ஒரு சிறப்புமிக்க போஸ்ட்டையும் சரி ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் வந்து இதை எதிர்கொள்ள முடியும் ஈஸியாக.
1: நன்றி சார். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோஜ்வெல்லஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். இன்னைக்கு நிகழ்ச்சியில சட்டப்படிப்பு சம்பந்தமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் மிக தெளிவா விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே பாலசண்முகம் அவர்கள். இப்போ சட்டப்படிப்பு படிச்சவங்களுக்கு எந்த துறையில அதிகமா தேவை இருக்கு சார்?
0: இது ஒரு நல்ல கேள்வி தான். அது இந்த ஐபிஆர் அட்டார்னிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு. இப்போ எந்த ஒரு யூனிவர்சிட்டிஸாக எடுத்துக்கோங்க, அதே போல் ப்ரைவேட் ப்ராக்டிஸாக இருக்கும், பேட்டன்ட்லாம் ரொம்ப முக்கியமாகிடுச்சு. ஸோ பேட்டன்ட் அப்ஜெக்ஷன்ஸு அதை இன்டர்பிரேட் பண்ணுறது, ஸோ அந்த அப்ஜெக்ஷன்ஸை வந்து ஆர்கியூ பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே அட்வொகேட்ஸ் வந்து நிறைய தேவைப்படுறாங்க. அதே போல் சிவில் கிரிமினல் தாண்டி கம்பெனிஸையும் தாண்டி நீங்கள் இந்த மாதிரி ஐபிஆர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். மேம் கேட்ட மாதிரி பிடெக் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கும் இது ரொம்ப இதுவாக இருக்கும், ஏன்னா டெக்னிக்கலாக அவங்களுக்கு பேட்டன்ட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். அதே போல் பிஎஸ்சி சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஐபிஆர் அட்டார்னிஸ் ஆகலாம். இது இல்லாமல் இப்போ லீகல் ப்ராசஸிங் அவுட் சோர்சிங் நிறையா வந்துருச்சு. ஸோ நீங்கள் எல்பிஓஸ்லேயும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இருக்குது இப்போ நிறையா. அதே போல் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் இதுலேயுமே வந்து அதிகப்படியான வக்கீல்கள் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ இதையுமே வந்து ஒரு ஆப்ஷனாக எடுத்து பண்ணலாம்.
1: ஓகே சார். இப்போ அடுத்து வந்து மாஸ்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பற்றியும் அதற்கான வேலை வாய்ப்புகள் பற்றியும் சொல்லுங்கள் சார்.
0: அது மாஸ்டர் ஆஃப் லாஸ்ன்றது வந்து ஆஃப்டர் டூயிங்கு, அதாவது ஒரு இளநிலை பட்டம் முடித்த பிறகு, அதாவது 3 ஆண்டு சட்டப்பிரிவாக இருந்தாலும் சரி 5 ஆண்டு சட்டப்பிரிவாக இருந்தாலும் சரி மாஸ்டர் ஆஃப் லா பண்ண முடியும். அதாவது முதுகலை சட்ட படிப்பு அது. இது வந்து 1 வருட படிப்பும் இருக்குது, இந்தியாவில் 2 வருட படிப்பாகவும் இருக்குது. நான் அப்போவே சொன்ன மாதிரி நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ்லலாம் இது வந்து 1 வருட படிப்பாக வந்து இருக்கும். இது ரெண்டுத்துமே வந்து சமம் தான். ஸோ மற்றபடி நீங்கள் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் முதுகலை படிப்பாகவும் இது வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஆராய்ச்சி ரிலேட்டடாக நீங்கள் பண்ண முடியும். அதாவது இதுக்குன்னு நம்ம என்எல்யூஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கிளாட் பிஜி எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ எப்போ ஜூலை 2026ல உங்களுக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும். சப்போஸ் நீங்கள் லா வந்து நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க, அதாவது மாஸ்டர்ஸ் ஆஃப் லா பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கிளாட் பிஜி எழுதியிருக்கணும்.
1: ஓகே சார்.

0: படிக்கிறது, நுழைவுத் தேர்வு எழுதி படிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி மாணவர்கள் இந்த சட்டத்துறையில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா இன்னும் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சார்?
1: ஸோ பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் சட்டம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, அதாவது பிறக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவோட கருவறையில் இருக்கும்போதே ஆண் பெண்ணான்னு தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்றதுலாம் சட்டம் இருக்குது. ஸோ அதுலேருந்து இறக்குற வரைக்கும் நமக்கு சட்டம் இருக்குது. ஒரு நேர் கேட்ட மாதிரி அதை வந்து வக்கீலாக போகலன்னா கூட சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து எல்லாருக்கும் இருக்கணும். ஏன்னா பிரச்சனை இல்லாத வீடுகள் கிடையாது, பிரச்சனை இல்லாத நகரம் கிடையாது. ஸோ நம்ம பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் அப்படின்னா சட்டம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது அழகாக ஒரு சொல்லுவாங்க, இக்னோரன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் எக்ஸ்கியூஸ் அண்ட் இக்னோரன்ஸ் ஆஃப் லா டஸ் நாட் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சட்டம் வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயும் வழக்காட முடியாது. ஸோ கண்டிப்பாக அனைவரும் சட்டம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே போல் சட்ட மாணவர்கள், சப்போஸ் நான் சொல்கிற மாதிரி இந்த பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல் காலேஜ் இந்த ஃபைனல் இயர் டிகிரி முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து லா படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எது மாதிரியாக நீங்கள் வந்து போகணும் லா முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நீங்கள் வக்கீலாக போகணுமா, இல்லை கவர்மெண்ட் பொசிஷனில் நீங்கள் போகணுமா, இல்லைனா அகாடமிக் ரிசர்ச் அந்த மாதிரி போகணுமா அப்படின்றத நீங்கள் சட்டம் படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அதை முடிவு பண்ணுங்கள். முடிவு பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களோட வேலைப்பாடுகளை வந்து நீங்கள் செய்யுங்க. அதே போல் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து லாயர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ கொடுக்கக்கூடிய அந்த குறைவான நேரத்தில் உங்களால் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு திறன் இருக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க. அப்படி திறன் இல்லைனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. சட்ட அரசு சட்டக்கல்லூரிகளும் சரி, தனியார் சட்டக்கல்லூரிகளும் சரி, உங்களுக்கு வந்து நிறைய அந்த ப்ராக்டிஸ் மாக் ட்ரையல்ஸு மூட்கோட்டு அப்படின்னு நிறைய உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அது மாதிரியும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ எந்தெந்தெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் டெக்னாலஜியில் வந்தாலும் சரி, சயின்ஸில் வந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படிக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா இன்ஜினியர்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக பார்ப்பாங்க, மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் மெடிசன்ஸ் ரிலேட்டடாக பார்ப்பாங்க. ஆனால் லாயர்ஸ் தான் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வரும்போது அது மெடிக்கல் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் நெக்லிஜென்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் டிவிஷன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சேர்த்து படிக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையுது. அப்படின்றக்கிறப்போ நீங்கள் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் தாண்டி நீங்கள் நிறையா படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதே போல் எவ்ரிடே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ஹைகோர்ட்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இந்த லா படிக்கும்போது லா முடித்ததுக்கப்புறம் ஒரு சிறந்த ஒரு வழக்கறிஞராகவோ சரி, இல்லைனா ஒரு நல்ல துறையில் சிறந்து விளங்கணும்னா இது எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது.
0: ஓகே சார்,

0: நிறைவா சட்டம் படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்?
1: ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சட்ட மாணவர்கள் வந்து தெளிவாக பேசக்கூடிய திறன் இருக்கணும். ஸோ எனக்குமே நிறைய நான் வந்து சட்டக்கல்லூரி பயிலும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, நீ ரொம்ப அமைதியாக இருப்பேன், உனக்கு இந்த கோர்ஸ் செட் ஆகுமா அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து அதை மாற்றி காட்டணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தோடு நம்ம வந்து செயல்படணும். அதே போல் பெண்கள் வந்து லா படிச்சுட்டு அவன் என்ன பண்ண போகிறா அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையும் நம்ம மக்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ அப்படிலாம் கிடையாது, பெண்கள் நிறைய போட்டி போட்டு நம்ம சட்டங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் ஒரு டேட்டா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து அதிகமாக லா கற்கிறாங்க. ஸோ அதனால் பெண்களுக்கான எக்ஸ்போசர் வந்து இதில் நிறைய கொடுங்க. அதை கோர்ட்டுக்கு போய் தான் அவங்க சம்பாதிக்கணுன்றது கிடையாது, அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஈவன் பேங்க்லலாம் கூட அவங்க நல்லா ஒர்க் பண்ண முடியும், ஒர்க் பண்ணி அவங்க நல்லா சம்பாதிக்க முடியும். ஒவ்வொரு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸாக இருந்தாலும் சரி, அதே போல் ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயும் சரி, ஒரு லீகல் பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அந்த கான்ட்ராக்ட் வெட்டிங் இதெல்லாமே நிறையா விஷயங்கள் அவங்க பார்ப்பாங்க. இது பெண்களுக்கு ஏதுவான ஒரு நல்ல ஒரு ஆக்குபேஷனாக அது அமையும். ஸோ அதே போல் எழுத்து திறனும் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு டுவெல்த்து படிக்கிற காலத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் லா கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்தந்த காலேஜஸ் வந்து உங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே போல் நீங்கள் காலேஜஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இனிஷியலாக உங்களுக்கு மூட்கோட் பயிற்சிகள், அதாவது ஒரு மாதிரி நீதிமன்றம் வந்து ஒவ்வொரு சட்டக்கல்லூரிகள்லையும் இருக்கும், அதில் ஒரு வழக்கு சார்ந்து ஒரு விசாரணைக்கு கொடுத்துருப்பாங்க. அதை இருதரப்பும் மாணவர்கள் வந்து விசாரிக்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அதில் மூட்கோட் பயிற்சிகள் அப்படின்னு அதை மூட்கோட் பயிற்சிகள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி உங்களை வந்து தயார்படுத்துவாங்க. இது இல்லாமல் மாக் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மாதிரி விசாரணை அப்படின்னு சொல்லலாம். ஸோ

இதுவுமே நீங்கள் அந்த பெட்டிஷனர் சைடு விட்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரெஸ்பாண்டன் சைடு விட்னஸாக இருந்தாலும் சரி, சீஃப் எக்ஸாமின் பண்ணுறது, கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறது, நீங்கள் கோர்ட் சீன்ஸ் வந்து நிறையா மூவிஸில் பார்ப்பீங்க, இது மாதிரியான நிறையா பயிற்சி வகுப்புகள் வந்து உங்களுக்கு அந்த 5 ஆண்டு சட்டப்படிப்புலையும் சரி, அதே போல் 3 ஆண்டு சட்டப்படிப்புலையும் கொடுப்பாங்க. அது இல்லாமல் கிளைண்ட் கவுன்சிலிங்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அதாவது அட்வொகேட்ஸ் வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் எப்படி டீல் பண்ணணும், அவங்கள சார்ந்து ஒரு வாடிக்கையாளர் வராங்க அப்படின்னா அவங்கள எப்படி எதிர்கொள்ளணுன்ற ஒரு ப்ராக்டிஸும் வந்து

0: போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் எப்படி டீல் பண்ணணும், அவங்கள சார்ந்து ஒரு வாடிக்கையாளர் வராங்க அப்படின்னா அவங்கள எப்படி எதிர்கொள்ளணுன்ற ஒரு ப்ராக்டிஸும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் தான் அவங்களால பண்ண முடியும். அது என்ன நிகழ்வு நடந்ததோ அதை அவங்க வந்து சொல்லுவாங்க. அதை வந்து அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் வந்து லாவை இன்டர்பிரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு சட்ட ஆலோசனை கொடுப்பாங்க. இது இல்லாமல் அவங்கள வந்து மாணவர்களை அரசு கல்லூரிகள் வந்து இதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, ஒவ்வொரு கிராமத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு லீகல் எய்ட் கிளினிக்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதாவது சட்ட உதவி மையங்கள் முகாம்கள் அப்படின்னு சொல்லுவோம், அது இலவசமாக சட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இல்லாமல் விவாதங்கள் மற்றும் பேச்சு போட்டிகள் இது எல்லாமே வந்து சட்ட மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதாவது மாணவர்கள் வெறும் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் சேவை மனப்பான்மையோடு இந்த சட்டத்தை வந்து படிக்கணும் அப்படின்றத வந்து நிலைநிறுத்த நம்ம எல்லாருமே பாடுபடுவோம்.
1: ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். இதுவரை எங்கள் கூட இணைஞ்சு நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் மிக தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சார்.
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். காரைக்கால் எஃப்எம் காரை பண்பலை 100.3 நன்றிகள்.
1: நன்றி சார். நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கிய அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.

0: ஆகாஷ்வாணி கேட்டாலே பரவசம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12 மணி. தடம் என் 100.3 வருகிறது இது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 இன்னைக்கு ஒழிக்க போற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னோட்டம். நேரில் இன்னைக்கு ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கிறாங்க. விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். மனதில் நின்றவை அரங்கேறும் நேயர்களின் கடித விடி விருப்ப கானங்களாக அது 12:10. 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுவன் வி முகுந்த் ராகவன். பன்னிசை அரங்கேறும் 12:55 ஒரு மணிக்கு தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. இரண்டாயிரத்துக்கு லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் பி கலியமூர்த்தி அவர்கள் பங்கேற்கும் நிரலை. வானிலை அறிக்கையை கேட்கலாம். 2:55 3 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. லைக் ஷேர் கமெண்ட். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி தொடரும். 3:30 4 மணிக்கு ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவு நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடியில் இருந்த நேர்கள் மத்தியில் நேரலையாக. 4:30 வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகளின் ஊரும் உறவும் தொடரும். சிறுகாழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி வரும். 5 மணிக்கு அலையூசி அடிக்கும். 5:15 5:30 விளக்கேற்றும் வேலை. பன்னிசை ஒழிக்கும் 6 மணிக்கு. நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். இது 6:20.
1: ஆணியர் பார்ப்பனமாக்களும் பெண்டிரும் பிணியுடையிரும் பேணி தென்புலம் வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நும்மரன் சேர்மின் என்ற
0: லைட்டோ சொல்லிக்கு 6:25 40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ பக்கவாத மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள்.

0: சில மாத்திரைகள் கண்டிப்பாக வலி போடுறது கண்டிப்பாக தூண்டும்.
1: அப்போ வந்து ஒரு வலிப்பு நோயாளி இருக்காங்க அப்படின்னா, உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா, டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க சொல்லணும், எனக்கு வலிப்பு நோய்க்கு இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்.
0: அப்போ சில மாத்திரைகள் அவங்க கொடுக்க கூடாது. முக்கியமாக
2: இசை தூரிகை ஒலிக்கும் 6:45 ஏழு மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர்.
3: இருந்தாலும் இந்த விஷயத்தில் காந்திஜியை பலரும் குறை கூறுகிறார்களே தாயே.
4: மகனே சிவா.
2: 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் மூத்த விவசாயியின் அனுபவ பகிர்வு. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார்பேட்டை கு சாரங்கபாணி அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:25 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல்லும்போது வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இரவு மலரும். 10:30 இரவு மலரும் தொடரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இதுவரை உலா வந்தது தடம் 800.3 இது FM எக்ஸ்பிரஸ். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.

0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
8: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
9: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: இதயங்களை கொள்ளை கொள்ளும் இனிமையான பாடல்களோடு இது மனதில் நின்றவை. என்னதான் நம்ம காரைக்கால் பண்பலையில் உடனுக்குடன் தொலைபேசியில் இணைப்பு பிடிச்சி பாடல் கேட்டு ரசிக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம்னா, அதை விட பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, கடிதம் எழுதி என்னைக்காவது ஒரு நாள் அந்த பாட்டு நம்மளுடைய பேரோட, நம்மளுடைய ஊரோட, நம்மளுடைய நண்பர்களோடைய பேரோட சேர்த்து என்னைக்கு வரும் அப்படின்னு வானொலி பேட்டி அறிக்கை காத்திருக்கிற அந்த சுகமே ஒரு அலாதி சுகம்தான் இல்லையா.

ஆமாங்க, இன்னைக்கு மனதில் என்ற நிகழ்ச்சி நேர்களை உங்களுடைய கடித வழி விருப்ப கானங்கள் நிறைவேற போற நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியோட தொடக்கமா செமினார் கோயில் கண் ஸ்ரீராமுலு, விநாயகா, லட்சுமணன், சரஸ்வதி, கபிலன், சுபா, மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம், அமுதாவள்ளி, சுவாமிமலை, சாக்ரடீஸ், கிருஷ்ணா, சீனிவாசன், பூம்புகார், சுந்தரவள்ளி, சங்கரன், பாண்டியன், நெய்துவாசல், பார்த்தசாரதி, சந்திரசேகரன், வடலூர், நெத்தனாங்குப்பம், ராமசாமி, கலா, இளையான்குடி, இக்பால், சித்தி, கதீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் பாத்திமா, இவர்களோடு இருக்கட்டாஞ்சேரி சுப்ராயலு, நாகலட்சுமி, தில்லையாடி வீராசாமி, தமிழன்பன் நகுலன், கீழையூர் உத்தராபதி தென்மொழி மகேந்திரன், கீழமுக்குட்டு செமினார் கோவில் அன்பழகன், வீரகடோர்கஜன், ஆதித்யா மூர்த்தி, ஸ்ரீராமுலு, சபரி பாஸ்கர், வீரமணி, தரணிதரன், பரசலூர் மல்லிகா, இவர்களின் விருப்பத்திற்காக வருதுங்க. நிகழ்ச்சியோட தொடக்கமான இந்த பாட்டு சிந்து மற்றும் குழுவினர் பாடியிருக்கிற பாட்டாக தான் உழைக்கப் போகுது. அது தமிழச்சி படத்திலிருந்து.

0: நீங்களே நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 இன்று மாலை மணி 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில்
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். செங்கல் சுளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை காலை 10 நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வானொலிகளில் ஓர் இசை அரசன், இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 என்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்ல
9: மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம்.
0: அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில்

கேட்க காத்திரங்கள் நேர்களை நிகழ்ச்சி இந்த பிறப்புகள் இரண்டாயிரத்துக்கு லஞ்ச் பிரேக்ல விதமான பாடல்களை கேட்டுட்டே இருக்கீங்க. நம்மளுடைய விருப்பமான பாடல்கள் ஒழிச்சிட்டு இருக்க அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷத்தில் தான் பாடல்களை கேட்டிருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்த பாட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க நிறைய நேர்கள். அந்த பாட்டு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம். தங்கமான ராசா படத்தில் இருந்த சித்ரா மற்றும் குழுவினர் பாடியிருக்கிற பாடல் தான் அந்த பாட்டு ஒழிக்க போகுது. நாங்கள் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செவனார்கோயில் குணசேகர், திலகவதி, பொன்சை ஆறுமுகம், முத்துலட்சுமி, பாளையூர் செல்வராஜ் செல்வி, பண்ணுத்தரு நாகராஜன், ரேவதி நாகராஜன், தமிழ் செல்வி, அன்பரசு, கலைச்செல்வி இவர்களோடு திருமலைராயன்பட்டினம் பூங்குடி தேவா, ரேணு பழனிவேலு, மீனா செல்வம், வினிதா பாலமுருகன், கீதா கண்ணா, சாரதா தட்சிணாமூர்த்தி, கார்த்திகா ஆனந்தராஜ், மோனிஷா, ஹேமா, அனுஹாசினி, தர்ணீஸ்வர் மற்றும் கைலாஷ்வர்

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: டெல்டா மக்களின் மூச்சு, நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு.

0: நாளை காலை 11 மணிக்கு திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசத்யா ரங்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசத்யா ரங்கோ ஜுவல்லர்ஸ்.
1: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தாசு போஸ்ட் ஹவுஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது.
4: உபயோகப் பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவரங்கம்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
8: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: என்ன நேர்களை, நம்ம காரைக்கால் பண்பலையில வாரத்துல 2 நம்ம நேர்களை தேடி ஊரும் உறவு நிகழ்ச்சிக்காக போவோம் இல்லையா. இன்னைக்கு நாம என்ன ஊருக்கு போறோம்? ஒருவேளை

0: என்னங்க இது, இதெல்லாம் நம்ம சைடில் இருக்கிற ஊர் மாதிரி இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இதெல்லாம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊராச்சே. அப்படின்னா ஆமாங்க, இதுதான் நம்ம சைடில் இருக்கிற ஊருங்க இல்லையா? ஆமாங்க, இன்னைக்கு நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடியிலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக ஒழிக்குங்க இன்றைய நிகழ்ச்சி. அது ஊரும் உறவும். நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி பகுதி நேர்களே,
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
0: ஆமாங்க, பனங்குடி பகுதி நேர்களே,
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
0: இதமான பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கிற இந்த வேலையில் அடுத்த பாட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இந்த நேயர்கள்லாம் சொல்கிறாங்க. யார் யார் அப்படின்னா, திருமலை வாசல் ராஜா, தங்கமணி, வீம்பு, பூபாலன், பூங்குழலி, மீனாங்குடி முருகேசன், அரவிந்தன், சாந்தி முருகேசன், கலாவதி, ராஜலட்சுமி, ரேவதி, விஜயா, நிஷான், ஹலீம், கொள்ளிடம், காமராஜ், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு, பாபு, சரஸ்வதி, பாலமுருகனின் விருப்பத்திற்காக வருகிறது. சுவர்ணலதா மற்றும் குழுவினர் பாடியிருக்கும் இந்த பாட்டு, அது பெரிய தம்பி படத்திலிருந்து.

ஆம் நேயர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. வேலாக்குடி ரமணா சகாதேவன், மேட்டுப்பாளையம் நாகராஜன், குழந்தை மனோகரன், பாபுராஜபுரம் இக்பால், செம்பியன் மகாதேவி, லலிதா, ரித்திஷ் இவர்களின் விருப்பத்திற்காக வருதுங்க. இது இரணியன் படத்திலிருந்து.

நீர்களை ஒழித்த அந்த பாடலோடு நீர்களின் கடிதப்படி விருப்ப கானங்கள் காற்றல்களில் ஒளி உலா வந்த இது மனதில் நின்றவை. நீர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. என்றென்றும் உங்கள் மனதோடு தினம் காரைக்கால் FM 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள் நாட்டு நடப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து வருதுங்க தமிழில் செய்திகள். செய்திகள் சிவியேறும் வரை இசையோடு இணைந்திருங்கள் நீர்களே.

பாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12 ஆண்டுகளாக இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மக்களின் ஆதரவுடன் நாட்டு நலனுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரை மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தமது அரசின் பயணம் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக கடந்த 2024 இதே நாளில் பொறுப்பேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 145,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 3000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிநவீன விரைவு சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வருவதாகவும், இதன் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு

0: கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியது, புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிப்பது போன்றவை மத்திய அரசின் சாதனைகள் ஆகும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் ஏழைகளின் மருத்துவ செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சேவை நல்லாட்சி என்ற அர்ப்பணிப்போடு பிரதமர் செயலாற்றி வருவதாகவும் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு அர்ப்பணிப்புடன் பிரதமர் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த புத்தகம் ஒன்று வெளியிடப்பட உள்ளதாக கூறினார்.
2: பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக புத்தகம் வெளியிட இருக்கிறோம். 2026 வெப்ப செயல் திட்டங்கள் என்ற முறையில் இயற்கை சீற்றங்கள் வருகிற போது அதை எப்படி நாம் நேரடியாக அதிலே நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற அனைத்து நிலைமின்றி அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியீடுகளை வெளியிடுகிறோம். இயற்கை சீற்றங்கள் வருகிற போதும் சரி, வறட்சிகள் வருகிற போதும் சரி, வெள்ளங்கள் எங்கே தேங்குகிறதோ அதை எப்படி நாம் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சமூக ஆழ்வர்கள், பள்ளிகள், கல்லூரிகள், இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறாரோ அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பான விரிவான ஆய்வினை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யாத்ரீகர்களுக்கு தேவையான தங்கும் வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்றவை குறித்து இவர்கள் ஆய்வு மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். 57 நாட்கள் அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3 தேதி தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஜல்கான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பஞ்சாபில் அம்மாநில அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லூதியானா, ஜலந்தர், தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மொபைல் போன் விற்பனையில் சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று

0: வருகிறது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுகள் ஈரானில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஓரிரு நாட்களில் தெரியவரும் என்றும் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர், மகளிர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 18-21, 21-19 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரஜ்போல் ஸ்ரீதாங்கை வென்றார். இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனி தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று ஆட்டங்களில் அவர் வெற்றி பெற்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. கால்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 139வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ட்ரிவேக் யாக்கூபை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காற்றலைகளின் ஒளி, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுனு சுனு, ஏக் பரிவார் கி கஹானி, டாக்டர் கே சாம்னே ஜின்ஸே ஹுயி நாதானி.
6: तुम रिपोर्ट्स लाई हो ना?
7: नहीं, मुझे लगा तुम लाए हो।
6: तुम हो ही भुलक्कड़।
7: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
5: ली। लड़िए मत, जानिए आभा के बारे में।
7: आभा?
5: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल, जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
8: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேர்களே, நீங்க கேட்க போறீங்க, ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
10: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழலை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
11: வணக்கம் தம்பி.
12: வணக்கம்.
11: உங்க பேர் என்ன?

0: मैं तुझे खा जाऊंगा। शेर ने बोला ठीक है, ये तेरा आखिरी बार है, इधर आया था, मैं तुझे खा जाऊंगा। एक दिन शेर एक नदी में पानी पी रहा था, तब शिकारी उसके ऊपर जाल बिछा दिया, वो जाल में फंसा के बच्चा चिल्ला रहा था। तब एक चूहा ने उसका आवाज सुन लिया, फिर चूहा ने उसकी दोस्तों को बुला के उसको बचा लिया। இப்ப தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல சொல்றேன். ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்து அது கேவ் குள்ள தூங்கிட்டு இருந்துச்சு. அப்ப வந்து எலி வந்து அது மேல ஏறி எவ்வளவு பெரிய நகம், எவ்வளவு ஷார்ப்பான பல்லு அப்படின்ட்டு சொல்லிச்சான். அப்ப வந்து சிங்கம் வந்து ஏஞ்சிட்டு, யாருடா நீ, எங்க எப்படிரா உள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு எலி சொல்லிட்டு இருந்துச்சு. சாரி, நான் இந்த மேல இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சிங்கம் வந்து, சரி இது வந்து உன்னோட கடைசி வாட்டி, இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நான் சிந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் சிங்கம் வந்து ரிவர்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது வேட்டையாடுறவன் வலைய விரிச்சு குடிச்சிட்டான். அப்ப வந்து அது கத்துனச்சு, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. எலி வந்து அதோட நண்பர்கள்லாம் கூட்டிட்டு, வா நண்பர்களே, அதை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காப்பாத்துனச்சு.
1: சூப்பரா கதை சொன்னீங்களே, யாரு உங்களுக்கு இந்த கதை சொன்னது?
0: ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க.
1: சரிப்பா, இப்ப நீ குட்டியா இருக்கல, படிச்சு பெரிய பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
0: ஆர்மி மேன்.
1: எதனால நீங்க வந்துட்டு ராணுவத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: எங்க அப்பா ஒரு ஆர்மி ஆபீசர், நானும் போகணும்னு ஆசைப்படுறேன்.
1: சரிப்பா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்ஸ்.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: இதுவரை நாம் பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே கேட்டது ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இணையினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை,
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: ஆகாஷ்வாணி, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இது முத்தமிழின் மூச்சு காற்று. இனி நாம் கேட்கலாம் பன்னிசை.

தேன்மழை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது காதல் ஓவியம் திரைப்பட பாடல். இளையராஜா இசையில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடியது.

தேன்மழை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
7: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
8: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
7: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
9: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேரம் 1:13. நினைவுகளின் சுகமான சாரலாய் இது தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது புது கவிதை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் KJ ஏசுதாஸ் மற்றும் S. ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது.

0: டெலிலோகே ஆப், வெப்சைட் www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர் கே ஜி நெய்.
2: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர் கே ஜி நெய்.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுல் அமுது, தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில்.

0: எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: கேட்க கேட்க இனிமை இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை, இடைக்கால இனிய கானங்களின் இசைத்தூரல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது.

0: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லஸ்.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: தேனாய் இனிக்கும் தென்றலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது.

0: நேரம் 1:30. நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை, இடைக்கால இனிய கானங்களின் இசைத்தூரல். நேர்களே, நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும் ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடியிலிருந்து நேரலையாக ஒலிபரப்பாகும். நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லஸ்.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: தேன்மழை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ் ஜானகி, மலேசியா வாசுதேவன் ஆகியோர் இணைந்து பாடியது. தூரல் நின்னு போச்சு திரைப்படத்திலிருந்து.

நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

இதே தீவருடும் இனிய பாடல்களுடன் இது தேன்மழை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கங்கை அமரன் இசையில் வாலி வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் ஆகியோர் இணைந்து பாடிய வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து.

0: மற்றும் உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தேன்மழை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது வைதேகி காத்திருந்தால் திரைப்பட பாடல். இளையராஜா இசையில் பி சுசீலா பாடியது.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேன்மழை. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தாவேக அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் மகளிர் விவசாயிகளின் ஆளுமையில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 140 கோடி மக்களின் விருப்பங்கள் மற்றும் தேச உணர்விற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு நம்பிக்கை வளர்ச்சி பொதுநல பாதையில் அரசு உறுதியுடன் முன்னேறி செல்வதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். மத்திய அரசின் அயரா தொடர் முயற்சிகளால் கட்டமைப்பு தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரையான பல்வேறு தளங்களில் சர்வதேச அளவில் நம் தேசம் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நல்லாட்சி, வளம், மக்கள் சேவை என்ற குறிக்கோளுடன் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்கை எட்ட மத்திய அரசு அயராது தொடர்ந்து செயலாற்றும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். பிஜேபி தலைவர் திரு நரேந்திர மோடி 3வது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்று 2 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில் அவரது கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியா மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். தேச பணியில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் பிரதமரின் ஆட்சியில் ஏழை எளிய மக்களின் நலன்களும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்த செய்தியில் சமூகத்தின் அனைத்து தரப்பிலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இந்தியா பயணிக்கும் இத்தருணத்தில் பிரதமரின் சீரிய தலைமைக்கு கடந்த 12 ஆண்டு சாதனைகள் சான்றாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். எல்லைப் பகுதிகளில் சரக்கு போக்குவரத்தை கையாள வகை செய்யும் நிலவழி மேலாண்மை புதிய அமைப்பை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று பிற்பகல் துவக்கி வைக்கிறார். எல்லைப்பகுதி போக்குவரத்தை மின்னணு தொழில்நுட்பம் மூலம் திறம்பட கையாண்டு வெளிப்படைத்தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க இந்த புதிய தொழில்நுட்பம் வழிகோலும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் வெளியுறவு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் விநியோகம், ஆவண சான்றொப்பம் போன்றவை தடையில்லாமல் நடைபெறுவதால் பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்திருப்பதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் கூறியுள்ளார். இது தவிர பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிப்பதற்காக டிஜிட்டல் இணையதளம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் குறைகள் நிவர்த்தி செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். உலகளாவிய பணியிடங்களுக்கு இந்திய மக்கள் செல்வதற்கான வசதிகளை மத்திய அரசு செய்து கொடுத்திருப்பதோடு நாட்டின் வர்த்தகத்தை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்பு

0: பண்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இந்நடவடிக்கைகளால் ஏற்றுமதி அதிகரித்து இந்திய உற்பத்தி பொருட்கள் சர்வதேச சந்தைகளில் நுழைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 44 தூதரகங்களும் துணை தூதரகங்களும் திறக்கப்பட்டதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகளால் நம் நாட்டு மக்கள் வெளிநாடுகளுக்கு நம்பகத்தன்மையுடனும் மதிப்புடனும் செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை திகழ்கிறது என்று உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். அகமதாபாத்தில் வேளாண்மை சார்ந்த 2 நாள் நிகழ்வில் இன்று துவக்க உரையாற்றிய அவர், வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் உணவு பதப்படுத்துதல் துறையின் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார். அறுவடைக்கு பிந்தைய வேளாண் இழப்புகளை குறைத்து விவசாயிகளின் வருவாயை பெருக்கி வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்வதிலும் இத்துறை முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். உலகளாவிய உணவு பதப்படுத்துதல் மையமாக இந்தியா வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதாகவும் திரு சிராக் பாஸ்வான் குறிப்பிட்டார். நாட்டில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன. இதன்படி தமிழகத்தில் காலியாக உள்ள 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு தாவேகா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கல் செய்த வேட்பு மனு இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், குற்றங்கள் நிகழும் பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு, அனைவரையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளை இப்படையினர் மேற்கொள்வார்கள். தாவேகா அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவு அளித்த 21 அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதர 4 உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
1: இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ் 21 உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். 25 உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: தமிழக அரசு கோரியிருந்த 1000 கோடி ரூபாய் பேரிடர் மேலாண்மை நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் இணைய வழியாக விண்ணப்பிக்கும் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினை உடனுக்குடன் களையப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக ஊடகங்கள் மூலம் பெறப்படும் மின் விநியோகம் தொடர்பான குறைபாடுகளும் சரி செய்யப்படுவதாக தெரிவித்தார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சென்னையில் இன்று வழங்கினார். இதன்படி பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும், பாரா துப்பாக்கி சுடுதல் வீரர் மனோஜ்குமாருக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் 15,65,000 ரூபாயும் அமைச்சர் இன்று வழங்கியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அலைபேசி செயலி மூலம் போதைப் பொருட்கள் சம்பந்தமான தகவல்களை தெரிவிக்கலாம் என்றும், தெரிவிப்போர் குறித்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பிரதீப் கூறியுள்ளார். சேலம் ரயில்வே கோட்டத்தில் லெவல் கிராசிங்கில் விபத்துகளை முற்றிலும் தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் தெரிவித்தார். கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் வரும் 14 தேதி நிறைவடைய உள்ள நிலையில் தூத்துக்குடி

0: மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்குள் செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தில் மீன்பிடி தடைகாலம் வரும் 14ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் 15ஆம் தேதி அதிகாலை மீன்பிடிக்க செல்ல உள்ளனர். விசைப்படகுகளில் உள்ள சிறிய சிறிய பழுதுகளை சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி வலைகளை சரிபார்த்தல், மீன்பிடி உபகரணங்கள் அனைத்தையும் தயார் செய்யும் பணிகளில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: திருப்பூர் மாவட்டம் திருபூர்த்தி அணையிலிருந்து பாலாறு படுகை பாசன பகுதிகளுக்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருமூர்த்தி அணையின் மூலம் முதலாம் மண்டல பாசன நிலங்களுக்கு கூடுதலாக இன்று முதல் வரும் ஜூலை 15ஆம் தேதி வரை 36 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் உடுமலை, வடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய வட்டங்கள் மற்றும் பொள்ளாச்சி, சூலூர் வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும். திருமூர்த்தி அணையிலிருந்து சபரிஷ்.
0: தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 278 ரன் என்ற இலக்கை இந்திய ஏ அணி நிர்ணயித்துள்ளது. முன்னதாக முதலில் பேட் செய்த இந்திய ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்திருந்தது. ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் சிட்னியில் இன்று தொடங்கின. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தாவேகா அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நேர்கள் இணை கேட்கலாம் மெல்லிசையின்.

0: மெல்லிசை கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இது முத்தமிழின் மூச்சு காற்று. நேரம் 2 மணி. நேர்களே, இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல தொடக்கமா
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். அடிக்கடி அஜீர்ண கோளாறு இருக்கா, நீங்கள் எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு வயிறு கடப்பட அப்படின்னு சொல்லிட்டு புரண்டுக்கிட்டே இருக்கா, யாருக்காவது ருட்டீனாக சாப்பிட்றத விட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்றத அப்படியே கண்டினியூஸாக குறுகிக்கிட்டே வருதா, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அதாவது இன்டெஸ்டைன் வந்துட்டு நம்ம குடல் வந்துட்டு இரிட்டேஷன் ஆகிட்டு இருக்கு, சில பொருட்களை வந்துட்டு தாங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ற உணவு பார்த்திங்கன்னா நிறையா சாப்பிட்லாம். ஒரு 16 வயசு பையனை கூப்பிட்டு என்னெல்லாம் சாப்பிடுவான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது, உடம்பு வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் அதே ஒரு 75 வயசு நபர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு பார்த்திங்கன்னா அப்படியே குறுகிய சாப்பாடு ரேஞ்சாக இருக்கும். ஏன்னா ஏதாவது அந்த ரேஞ்சை விட்டு வெளியில் சாப்பிட்டாங்கன்னா வயிறு அவங்களுக்கு கெட்டு போயிடும். ஸோ எல்லாருக்கும் விதவிதமான ஒரு வயிறு அமைப்பு இருக்குது. ஸோ ரெகுலராக ருட்டீனாக நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற உணவே உங்களுக்கு எதிர்க்குது, உங்களுக்கு வந்து அஜீர்ணம் ஆகுதுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ப்ராப்ளமை கண்டுபிடிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. சில டைம் பேசிக் ரத்த டெஸ்ட்லேயும் கண்டுபிடிக்கலாம், சில டைம் லெட்ரின் போகிற பாதையில் வர மோஷன், அதாவது அந்த கழிவையும் நம்ம செக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. பட் பெஸ்ட்டு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எண்டோஸ்கோபி தான். இப்போ வந்து என்ன வந்திருக்கு, நவீன எண்டோஸ்கோப்ஸ்லாம் வந்திருக்கு. ரொம்ப துல்லியமாக குடலுக்குள்ளேயே போய் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதியிலேருந்து அதை செக் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிலாம் இப்போ வந்துருச்சு. சமீப காலத்தில் ஒரு நபர் வந்திருந்தார், கண்டினியூஸாக அவர் வெளிநாடு போய் அவருக்கு வயிறு கெட்டுகிட்டே இருந்துச்சு, திடீர்னு வந்து இங்கே வந்து செக் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வியாதி ஒன்று வந்துச்சு. அந்த வியாதியை கொலனோஸ்கோப்பி மூலமாக எண்டோஸ்கோப்பி மூலமாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தகுந்த ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க சாப்பிட்ற உணவே நல்லபடியாக ஆயிடுச்சு, பழையபடி என்னெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் சஃபர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அஜீர்ண பிரச்சனை இருக்குன்னா தங்க மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா இதுக்குன்னே ஸ்பெஷல் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணால் உங்கள் வயிறில் இருக்க ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணிடலாம்.
3: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.

0: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
1: ஆகாஷ்வாணி நேர்களே, உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்லே இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல இது அனுபவம் அற்புதம். நாம் படித்த அந்த காலம் மறக்க முடியுமா? பள்ளிக்கூடம்

0: ஆமாங்க, நமக்கு அன்பையும் அறிவையும் ஒழுக்கத்தையும் போற்றி பாதுகாத்த ஆசிரியர்களை தான் நம்ம அவ்வப்போ நம்ம அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் சந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கும் ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் பி கலியமூர்த்தி அவர்கள்ட்ட தான் நம்ம சந்திக்க போகிறோம். சார் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்களேன் சார்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில்
0: சரி
1: மேலப்பெரும்பள்ளம் எங்கள் கிராமத்தில் இருக்கிறேன். நான் இங்கே சிறு வயசுலேருந்து பக்கத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் தான் படித்தேன். பக்கத்தில் மேலையூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இது சீனிவாஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில்
0: சரி
1: 6வதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் அங்கே தான் படித்தேன். கல்லூரி பருவம் பக்கத்தில் பூம்பவர் காலேஜில் படித்தேங்க.
0: ஓகே.
1: படித்து முடிச்சுட்டு 1985 முடித்தேன்.
0: டிகிரி முடிச்சிங்க?
1: டிகிரி முடித்தேன். அடுத்து பிஎட் 92 முடித்தேன். அந்த இடைப்பட்ட வேலை கிடைக்கிற வரைக்கும் எங்களுடைய ஊரில் எங்கள் பிள்ளைங்களுக்கு, அங்கே உள்ள எல்லா சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்போது கரண்ட் வசதி இருக்காது.
0: ஓகே.
1: எல்லார் வீட்லேயும் மணல் லைட்டு தான். அதனால் நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைங்களை வந்து உற்சாகப்படுத்தி ஸ்ட்ரீட் லைட்டில் உட்கார வச்சு சந்தோஷமாக

0: நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாலிபமாக இருக்க பிள்ளைங்களை ஒரு நாள் பட்டதாரி பையன்லாம் ஒன்றா சேர்ந்து
1: ஓகே
0: நாளில் தலைமை தாங்கிக்குவேன். அப்படியே வருஷலாம் 9 மணி வரைக்கும் பிள்ளைங்களை படிக்க வைப்போம். கஷ்டமாக இருக்கிற இங்கிலீஷு மேத்ஸ் இதெல்லாம் நான் நல்லா சொல்லி கொடுப்பேன். அந்த சினிமா பாட்டு மெட்டில் அவங்களுக்கு சயின்ஸை ரொம்ப ஜாலியாக சொல்லி கொடுத்துருவேன்.
1: ஓ, என்ன சயின் ஆங்கிலம் மேத்ஸ் அப்படின்னாலே என்ன மாதிரி பல பேர் கொஞ்சம் வந்து தூரமாக இருக்கும். அப்போ அறிவியலே கூட நீங்கள் பாடலாக சொல்லி
0: பாடலாம் சொல்லி
1: அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். அதுக்கு முடியும் உங்கள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா?
0: நான் ஒரே பையன்தான். எனக்கு மனைவி பேர் கலைச்செல்வி, பையன் மூத்தவன் ராஜான்னு சொல்லி எம்இ முடிச்சுட்டு ஐஐடியில்
1: வேலை பார்த்துட்டு இருக்காரு.
0: பெரிய பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னும் ரெண்டாவது பாப்பா நர்ஸாக இருக்கு, பேபி. லாஸ்ட் பாப்பா வந்து சோபியா எம்எஸ்சி முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க.
1: ஓகே, அழகான குடும்பம். ஓகே, ஓய்வு நேரமும் உங்கள் குழந்தைகளோட செலவிடுறதுக்கு இப்போ முக்கியமான நேரமாக இருந்துருக்கு.
0: இன்னைக்கு
1: நம்ம அனுபவம் அற்புத நிகழ்ச்சியில் தான் நம்ம சந்திச்சு பேசிட்டு இருக்கோம் கலிமூர்த்தி ஐயா. தொடர்ந்து இப்போ வந்து நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும், ஏன்னா ஆசிரியர் பணி அறப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம இப்போ வந்து சப்போஸ் என் பையனே ஒரு படித்து வேலைக்கு இப்போ போயிட்டு ஒரு பெரிய வேலையில் இருக்கான்னு வச்சுக்கலேன், என் பையன் அந்த வேலையில் இருக்கான் அப்படின்னு நான் பெருமைப்படுறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் அவங்கள மாதிரி ஆசிரியர்கள் வந்து இன்னும் ஒரு பேரை குறிப்பிட்டு ஒரு விஜயன் ஒரு பையன் இருக்காருன்னு வச்சுக்கலாம், அந்த விஜயன் வந்து எங்கிட்ட படித்த பையன், இன்றைக்கி வந்து அவர் கலெக்டராக இருக்கார் அப்படின்னு பெருமைப்பட்டு 100 பேர்கிட்ட சொல்கிற அந்த தன்மை வந்து ஆசிரியர்களுக்கு மட்டுமே உண்டு.
0: கண்டிப்பாக
1: இல்லையா? ஏன்னா ஆரம்ப கல்வியை கொடுக்கறது வந்து உங்களை மாதிரி ஆசிரியர்கள் தான். இப்போ வந்து நீங்கள் முதல்ல வேலை கிடைச்சது எந்த வருஷம்?
0: டிசம்பர் 2000
1: 2000
0: அரசு மேல்நிலைப்பள்ளி கொண்டலில் பணியாற்றின.
1: கொண்டல் முதல் முறை அங்கே ஜாயின் பண்ண?
0: செகண்ட் கிரேட் டீச்சராக அங்கே தான் ஜாயின் பண்ணேன்.
1: ஓகே. இப்போ வந்து அதிகபட்சம்
0: இடைநிலை ஆசிரியர்
1: 1 முதல் 8 வரைக்கும். ஓகே.
0: ஆனால் அது 10th எனக்கு கொடுப்பாங்க, வாலின்றா மற்ற பாடத்தை ஹெச்எம் வந்து போய் நடத்துங்க அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பாங்க. நானே வாலின்றா போய் சயின்ஸ் நடத்துவேன். அது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும்.
1: சரிங்க. ஏன்னா வந்து பூமி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது தட்டையாக இருக்கும்னு எல்லாரும் நாங்கள் சொன்னோம் சின்ன வயசில். 2வது படிக்கும் போது நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அழைச்சிட்டு அந்த வயல்வெளி பக்கமாக அப்போல்லாம் காம்பவுண்ட்லாம் கிடையாது இல்லையா, பள்ளிக்கூடம் இருக்கும், இடையில காட்டாமணி மாதிரி இது மாதிரி வச்சிருப்பாங்க, அதை தாண்டி தான் நம்ம எல்லாம் போவோம். அப்போலாம் வயல்காடு வரப்பு வழியாக தான் பள்ளிக்கூடங்களுக்கு செருப்பு இல்லாமல் கூட நடந்து போவோம்.
0: இப்போ
1: ஆசிரியர் அழைச்சிக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டர் போகும்போது வரைக்கும் இப்போ எப்படி தெரியுதுன்னு சார் நாங்கள் சொன்னது கரெக்டு தான் சார், பூமி உருண்டெல்லாம் கிடையாது தட்டையாக தான் இருக்கும்னு நாங்கள் சொன்னோம். அப்புறம் அதுக்கு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் அவங்க அனுபவம், அதாவது வந்து நடைமுறையில் அந்த வார்த்தையில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஞாபகங்கள்லாம் வருது. முக்கியமாக நீங்கள் அந்த அதாவது வந்து அறிவியல் பற்றி சொன்னீங்க. அப்போ 2000 ஜாயின் பண்ணீங்க?
0: 2000
1: ஜாயின் பண்ணி. இப்போ இந்த அறிவியலில் நான் பாட்டு பாடி சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு
0: சொன்னீங்க. அவனுக்கு வேதியியல் கெமிஸ்ட்ரினாலே சிலர் மேத்ஸ் பார்க்குற மாதிரி பயப்படுவாங்க. அணுவை பற்றி இந்த ஒரு இது நடத்தும் பொழுது நான் அந்த சினிமா பாட்டில் மேட்டில் அழகாக முதல்ல 20 தனிமங்களை பேரை அப்படியே இது தப்பு இல்லாமல் சீரியலாக சொல்லிடுவான். முன்ன பின்ன மாற்றி சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு பாட்டு அப்பயே வந்து நம்ம ஒரு சினிமா பாடல்ல ஓமில்லி ஓமில்லி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க.
1: சரிங்க.
0: அந்த இதில் அவனுக்கு மெட்டு போட்டு
1: ஓகே அது எங்களுக்காக ஒரு சில லைன் பாடுங்க. அது இருக்கு அப்போ
0: இருக்கு சார், ஞாபகம் இருக்கு. இப்போ ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியன் அந்த வரிசலாக வரும் பொழுது அதை தவறி மாறி சொல்லிடுவான். அதுக்காக நான் அந்த பாட்டை அப்பயே நான் 8வதுக்கு அப்படி சொல்லி கொடுப்பேன். ஒரு 2 வரி வேணா பாடிக்க
1: பாடுங்க.
0: ஹைட் ஹீலி லித்தி பெல்லி போரா ஹார் நைட் ஆக் குளோரினியா. அது உங்களுக்கு புரியுதுங்களா? ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெர்லியம்னு நான் சொல்ல வேண்டியது, ரெண்டு எழுத்து மட்டும் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த முதல் 20 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அது இந்த சினிமா பாடலில் அவனுக்கு அப்படி சொல்லி அவனுக்கு எவ்வளோ சயின்ஸ் நடத்த சொல்லி பிரியப்படுவான். அதனால் இந்த மாதிரி சொல்லி மற்ற மூலக்கூற வாய்ப்பாடெல்லாம் ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம்.
1: ஓகே.
0: கெமிஸ்ட்ரினாலே அவனுக்கு ஜாலியாக இருக்கும் அப்படி சொல்லி கொடுத்துருவேன்.
1: ஓகே. ஏன்னா தமிழியா கிளாஸுக்கு வராருன்னா சந்தோஷப்படுவோம். மேத்ஸ் சார் சயின்ஸ் சார் வராங்கன்னா ரொம்ப ஐயோ அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். அதுவே ரொம்ப அழகாக பாடி அந்த குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க. ஏன்னா வந்து ஆரம்ப கல்வி மீண்டும் ஒரு முறை சொல்லாமல் ஆரம்ப கல்வியை வந்து கொடுக்கும்பொழுது அது இன்னும் பாருங்கள் நம்ம படித்ததெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா 30-35 வருடங்கள் முன்பாக நம்ம சிறு வயதில் பள்ளிக்கூடம் படித்தது இன்னமும் அந்த ஆசிரிய பெருமக்களோட முகம் சொல்லிக் கொடுத்தது உங்களை மாதிரி நான் இன்னமும் ஞாபகம் எனக்கு இருக்கு. முக்கியமாக நம்ம இந்த இப்போ கூட இயர்லாம் இந்த இயரில் வந்து மாதம் சொல்லிக் கொடுப்பாங்க, ஜனவரி பிப்ரவரி சொல்லிக் கொடுக்கும்பொழுது இப்போ இப்போ எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. கட்ட மடக்கி அந்த மேடு வந்து 31 வர்ற மாதிரியும் இறக்கம் வந்து 30 வர்ற மாதிரியும் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அனுபவபூர்வமாக சொல்லி கொடுக்கும்போது தான் மாணவர்களுக்கு விளங்கும் இல்லையா? உங்களுடைய அனுபவம் அப்படி தான் இருக்கு.
0: ஆமாம் சார்.
1: ஓகே, முதல் முறையில் கொண்டலில் ஜாயின் பண்ணீங்க, அதுக்கப்புறமா எந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர்?
0: மாதானம்.
1: மாதானம்
0: அங்கே போயிட்டு

0: பிள்ளைங்களுக்கு நான் வந்து செகண்ட் கிரேடாக இருந்தாலும் நைன்த் டென்த்து பிள்ளைங்களுக்கு நான் எல்லாம் ரொம்ப மோசமாக இருப்பாங்க, படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
1: சரி,
0: முழாண்டு தேர்வில் நானே அங்கே பிடி சாரோட சேரம் பிஎட் முடித்த பட்டதாரி ஆசிரியரோட சேர்ந்து பிள்ளைங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரணுங்கிறதுக்காக
1: ஓகே
0: நாங்கள் ஒரு 3 மாதம் அங்கேயே நைட்டில் தங்கிடுவோம் சார். அங்கே அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியும்.
1: சரி,
0: நான் 4 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன்.
1: ஓகே,
0: 4 வருஷமும் டென்த்து வரும்பொழுது நான் அங்கேயே தங்கிடுவேன். ஹெச்எம் எனக்கு உதவியாக இருப்பாங்க.
1: ஓகே,
0: மற்ற சாரும் என்னுடைய எல்லாம் என்னுடைய வேலை பார்த்தவரும் எல்லோரும் சேர்ந்து நான் அங்கே நைட்டு தங்கிடுவேன். தங்கி இந்த பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் சயின்ஸு எல்லோரும் அதில் நல்ல மார்க். என்னோட எங்கள் அப்போ படித்த பிள்ளை வந்து இங்கிலீஷில் செகண்ட் பேப்பரில் 92 மார்க் எடுக்கல.
1: ஓகே,
0: அது அவ்வளோ ரூரல் ஏரியா அது. என்னை பார்த்துட்டு ஒரு முறை இந்த சார் தான் என்னை படிக்க வச்சாங்கன்னு, அது காலேஜ் பிள்ளைங்களோட வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் நான் நின்றுட்டு இருந்தேன். சும்மா சாதாரணமாக காய்கறி வாங்க போயிட்டு இருந்தேன்.
1: சரி,
0: அந்த பிள்ளைங்கள அழைச்சிட்டு வந்து இந்த சார் தான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. எனக்கு அடையாளமே தெரியல.
1: ஓகே சார், ஓகே.
0: அப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு.
1: ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா வந்து சொல்லுவாங்க இல்லையா, கிராமப்புறத்தில் தோண்ட தோண்ட தான் தண்ணீர் ஊறும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அறிவை கொடுக்க கொடுக்க தான் அங்கே மாணவர்களுக்கு அறிவுகள் பெருகும். முக்கியமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி, ஏன்னா விளையாட்டு குழந்தைகள் விளையாடுற ஞாபகத்தில் தான் இருப்பாங்க. இப்போ அயல் நாடுகள்லாம் குறிப்பிட்ட ஒரு 13 வயதுக்கு மேலே தான் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். நம்ம இப்போ நம்ம 5 வருடங்கள் 5வது 5 வயது தொடங்கின அது முடிஞ்ச உடனே நம்ம 1வது வந்து சேர்க்குறோம். அப்பயும் அவங்களுக்கு விளையாட்டு தன்மை இருக்கும், குறும்புத்தனம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் சமாளித்து அவங்களுக்கு அறிவை ஆணாவிலேருந்து சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரியர் பெருமக்களை நினைக்கும் பொழுது, உங்களை மாதிரி ஆசிரியர் நினைக்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்கய்யா. நேர்களே, இன்னைக்கு லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் பி கலிமூர்த்தி அவர்கள் பங்கேற்று இருக்கிற நேரல் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. தொடர்ந்து கலிமூர்த்தி சார்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐயா வந்து பாடல்கள் கேட்கும்போது, சார் எனக்கு வந்து பழைய பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஏஎம் ராஜா பாட்டுனா எனக்கு உசுறு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பாட்டு வருதுங்க, தேன்நிலவு படத்துலேருந்து, அதை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து கலிமூர்த்தி சார்கிட்ட பேசலாம்.
2: பாடவா

0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை. இது நம் காரைக்கால் எஃப்எம் 100.3. நேரில் நமது காரைக்கால் பண்பலையின் 1.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன் சொல் அமது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் தங்க மாணவர்கள் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் ஊரும் உணவும்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்லே இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் பி கலிமூர்த்தி அவர்கள் பங்கேற்று இருக்கிற நேரலை நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க. கலிமூர்த்தி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஏன்னா சிறுவயது பள்ளிக்கூடங்கள் அப்படின்னாலே இன்னமும் மறக்க முடியாது. ஏன்னா தான் இன்றைக்கி எவ்வளோ வசதிகள் நிறைய இருந்தாலும் கூட, அன்னைக்கு வந்து முன்னாடி நான் சொன்னது போலவே காலில் காலனி இல்லாமல் ஷர்ட்லாம் எப்படி இருந்து அந்த பள்ளிக்கூடம் அந்த போன இந்த நேரத்தில் அந்த ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் கல்வியை வந்து அரசாங்கம் மூலம் நீங்கள் அந்த கல்வியை கற்றுக் கொடுத்த அந்த அனுபவங்கள்லாம் எங்களுக்கு இன்றைக்கும் அதை நினச்சி பார்க்க தோணுது. நிறைய பேர் முன்னேற்றது காரணமாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ஆசிரியர்கள் தான். அந்த ஒரு அறப்பணியில் தான் நீங்கள் இருந்திருக்கீங்க. இப்போ வந்து மாதானம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனீங்க?
8: அது தென்னாம்பட்டினம் கடற்கரை வரும்.
0: தென்னாம்பட்டினம், ஆமாம்.
8: அந்த அது எலிமெண்ட்ரி ஸ்கூல்.
0: ம்,
8: நான் 1 8 வரைக்கும் நான் எடுக்கிறதுனால அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போனேன்.
0: ஓகே.
8: அந்த ஸ்கூல்லையும் அதே மாதிரி சூழ்நிலை தான், ரொம்ப ரூரல் ஏரியா தான். பிள்ளைகளும் ஆனால் அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க.
0: ஓகே.
8: அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அங்கே உள்ள பிள்ளைங்க ரொம்ப எங்கள்கிட்ட இந்த சிறப்பான விசேஷம் வரும் பொழுது உறவுக்காரங்கள்கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. மாசி மகன் அந்த ஊரில் வரும். அது வர்றப்போ எங்கள் மேலேயும் மஞ்சள் தண்ணி எள்ளி ஊற்றிடுவாங்க. அவ்வளவு மகிழ்ச்சியாக கொஞ்சம் ஒரு இதுவே இருக்காது, ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அந்த கிராமத்தில்.
0: ஓகே.
8: இன்றைக்கும் எங்களால் மறக்க முடியாது. நல்ல ஊருங்க அது.
0: சரிங்க. என்ன தென்னாம்பட்டினம்?
8: தென்னாம்பட்டினம்
0: மறக்க முடியாத ஒரு ஊர். நீங்கள் பணிபுரிந்த ஊரில் அது ஒரு ஊர். எந்த வருடம் ஜாயின் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கு?
8: டிசம்பர் 2000 ஜாயின் பண்ணேன். அங்கே வந்து 2007

0: தென்னாம்பட்டினத்தில் ஜாயின் பண்ணீங்க. முக்கியமாக மாணவர்களுக்கு அந்த அறிவை போதிக்கிற அதே வேலையில் பார்த்தீங்கன்னா சில சேட்டை பிடித்த மாணவர்களும் இருப்பாங்க. ஏன்னா சிறு வயதில் என்ன பண்ணுவாங்க, ஆசிரியர் அமரக்கூடிய சேரில் முள்ளு வைக்கிறது, அது வைக்கிறதுலாம் நிறைய இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் கிடைச்சிருக்கா?
1: பையனுடைய குடும்பத்தொழிலாம் இன்னமும் மறக்க முடியாது. பாடம் நடத்திட்டு இருப்பேன்.
0: ஓகே,
1: இது நான் சொல்கிறது ஹைஸ்கூலில் அங்கே நடந்தது.
0: ஹைஸ்கூலில் ஓகே.
1: பிளேடில் ஒரு பையனை கிழிச்சிட்டான்.
0: ஆஹா,
1: கிழிச்ச எங்களால் ஒன்றும் உடனே ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனோம். ஆஸ்பத்திரி சரி பண்ணிட்டோம். அடுத்த நாள் அந்த பையன் அவங்க அப்பா வந்தார். ஏ வந்து அந்த பையனை பற்றி சொன்னார். என்ன பண்ணீங்களே எனக்கு தெரியாது, இவனை நீங்கள் ஒரு நல்ல பையனை ஆக்கணும்.
0: ஓ,
1: இவனுக்காக தான் சார் நான் இந்த வெயிலில் ஏறு உழுதுகிட்டு ஒருத்தர் அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் பிள்ளை வெளியே அனுப்பிடாதீங்கண்ணா. அன்னையிலேருந்து எனக்கு ஒரு நல்ல வைராக்கி அந்த பையன் மேலே.
0: ஓகே,
1: அப்புறம் அவனை ஒன்றும் பண்ணாமல் அடிக்காமல் நல்ல முறையில் பாடம் சொல்லி கொடுத்து நல்லா படிச்சுட்டான் 10th வரைக்கும். ஒரு நாள் சீர்காழி நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அவன் காலேஜ் முடிச்சுட்டு அவன் வந்துட்டு இருக்கிறான். அவன் வந்து எம்எஸ்சி ஏதோ படிச்சுட்டு இருக்கும்போது என் கிட்ட வந்து, சாரி எனக்கு தெரியுதான்னு கேட்டான். தெரியலப்பா அப்படின்னு, இது மாதிரி கொண்டல்ல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனே, அந்த பையன் தான் நான் அப்படின்ட்டு ஞாபகம் வந்துட்டு கரெக்டாக.
0: ஓகே,
1: எல்லா பையன்ட்டு இந்த சார் தான் பையனை இது பண்ணான்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக போச்சு. இவன் எம்எஸ்சி படிக்கிற அளவுக்கு வந்துட்டான்.
0: அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருந்திருக்கீங்களே.
1: எனக்கு உண்மையாகவே ஆனந்த கண்ணீர் வந்துச்சு.
0: சரிங்க, இப்போ நான் கேட்ட கேள்வி, இப்போ மாணவர்களையும் அது மாதிரி குறும்பு பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது அந்த சேரில் முள் வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி சேர்ச்சைகளையும் பண்ணுவாங்களான்னு கேட்குறேன். பண்ணியிருக்காங்களா?
1: பண்ணியிருக்காங்க சார்,
0: பண்ணியிருக்காங்க.
1: ஆமாம்.
0: ஓகே,
1: அதுவும் ஒரு நாள் அடிச்சிட்டேன் ஒரு
0: பையனை.
1: இது மாதிரி மேத்ஸ் சயின்ஸ் நடத்தும் பொழுது சில நேரம் கொஞ்சம் லைட்டாக தண்டிச்சு தானே ஆகணும். அப்போ டிவி ஸ்கிரிப்டில் வருவேன். அவனுக்கு எவ்வளவு ஆற்றுல இருந்ததோ தெரியல, என் டயரை ஃபுல்லாக குத்தி கோணி விசையால் வண்டியில போயிட்டு அடுத்த நாள் தான் கோபத்தையும் காட்டிருக்காங்க. தெரியாத பருவம் பின்னால இதுதான் இருக்கும். ஒரு பையனை அடிச்சு இது மாதிரி நான் அப்ப அந்த காலத்துல படிக்கணுமே கெமிஸ்ட்ரியை சொல்லி கொடுக்கணும் பொழுது அவன் பின்னாடி பேசிக்கிட்டு
0: இருந்தான்.
1: கொஞ்சம் இது பண்ணிட்டேன். ஆனால் அதே பையன் அவனை கண்டித்த பிறகு பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்று இதே மாதிரி நல்லா ஹை கிளாஸ் எம்எஸ்சி எம் இது மாதிரி படிச்சுட்டு கிட்ட வந்து என்னை கட்டி பிடிச்சான் பஸ் ஸ்டாண்டில். சார் டிஃபன் பண்ணுவாங்க சார், சாப்பிட வாங்க, எனக்கு தெரியுதான்னு பையனை அறிமுகப்படுத்தினான். என்னை அடித்து துரத்துனீங்களே, என்னை கண்டிச்சிட்டீங்களே, நான் தான் அந்த பையன், இப்போ நல்லா இருக்கேன் சார், அன்னைக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, நான் இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கிறேன். இது மாதிரி நல்ல ஹை கிளாஸான பிள்ளைங்களாக மாறிட்டாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கும்.
0: இல்லை, நிச்சயமாக ஆசிரியருடைய கண்டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு கம்பீரத்தை காட்டுவதற்காக மாணவர்களை கண்டிக்கல.
1: சரி,
0: நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா அப்படிங்கிறதுக்காக தான் ஆசிரியர் அந்த கண்டிப்பு. ஏன்னா அப்போல்லாம் வந்து ஆசிரியர்களை வந்து பீர் தெரியாது. இப்போலாம் வந்து நாங்கள் அதுக்கப்புறம் பிளஸ் டூ காலேஜ் போகும்போது ஆசிரியரோட இனிஷியலோட சேர்த்து கேஆர் சார் எஸ்ஆர் சார் அப்படின்லாம் சொல்லிப்போம். ஆனால் அந்த காலம் ஆரம்ப கால கல்வி இருக்கும்பொழுது அவங்க கண்ணாடி போட்டு, நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க, கண்ணாடி சாரு, இந்த வளைவு கழுவி வச்சிருக்கிறவங்க வந்து கொண்ட கை உள்ள கை சாரு அப்படின்லாம் நிறைய அப்போ கூப்பிடுவோம். இன்னமும் மறக்க முடியல. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருந்ததா? அப்போ
1: எனக்கு இன்ஷியல சொல்லி கூப்பிடுவோம் இல்லை, மேட்ச் நடத்துறது வராண்டா பிகே சார் வராண்டான்ட்டு
0: ஒருமை இல்லை.
1: விழுந்துடுச்சு, வயலில் விழுந்துடுச்சு ஓடி இருக்கிறான். நான் அப்பயும் விட மாட்டேன், நான் வேற பக்கமாக ஓடி அவனை பிடிச்சி கொண்டு வந்துடுவேன். எப்படியாவது என்ன மேத்ஸ்னாலே அவனுக்கு பயம். அது வந்து அல்ஜப்ராங்கிறது அந்த இதை நடத்துறது அவனுக்கு கொஞ்சம் புரிஞ்சது கஷ்டம்தான். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாலியாக சொல்லி கொடுத்துருவேன். அவர் கடைசி இந்த 10th வர்ற சூழ்நிலை என் மேலே ரொம்ப மரியாதை இருப்பாங்க, அழுவாங்க என்னட்டு பிரிஞ்சு போகும்போது. நல்ல இல்லை, இப்போ கூட நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பாப்பா வந்து என்னை தெரியுதா சார் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வீட்டுக்காரங்க ஆசை வந்து நான் இந்நேரம் தான் அவங்ககிட்ட படித்தேன் இந்த சார் தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. எல்லாம் நல்ல நிலையில் இருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்.
0: மகிழ்ச்சியாக இருக்கு. சரிங்க, ஒவ்வொரு நேரத்துலையுமே நம்ம வந்து ஒவ்வொருத்தரை நம்ம மறந்துருப்போம். ஆனால் முகம் கூட அப்புறம் சொன்னால் தான் ஞாபகம் வரும். அதே இப்போ அந்த ஒரு பையன் பிளேடு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்க, அந்த மாதிரி சொல்லி நான் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஞாபகம் வரும். ஆனால் நம்ம நீ உங்களுடைய முகம் என்ன தான் வயதான தோற்றமானாலும் நீங்கள் அப்போ உள்ள அந்த முகத்தை மறக்காமல் இருக்கிறது காரணமே உங்களுடைய அழகான கண்டிப்பு அப்படிங்கிறது தான்.
1: ஏன்னா
0: அந்த கால கல்வி இந்த கால கல்வி மாதிரி இல்லை. எங்கே மோகன், எங்கப்பா மோகன் வல்ல சார்னு எல்லா பேரும் சொல்லும்பொழுது டேய் ஒரு நாலு பேர் போய் அவனை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னது அன்றைய கால கல்வி.
1: சரி,
0: அப்படிலாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கா?
1: நான் நேரா போய் அழைச்சிட்டு வந்துடுவேன்.
0: ஓகே
1: சார், ஒரு நாள் போனேன், ரொம்ப நாள் வராமல் இருந்தா என்னடா காரணம்னா, உண்மையாகவே அவங்க வீட்டில் சாப்பாடு இல்லை, ஒரு

0: தான் கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு
1: இருந்தேன்.
0: அப்புறம் நான் உனக்கு சட்டை இது பண்ணி கொடுத்து மறுநாள்லேருந்து வருவியான்னு கேட்டேன். வரேன் சார், நான் கரெக்டாக அப்புறம் ரெண்டு நாள்லேருந்து வந்துட்டேன். அது மாதிரி இது மாதிரி ஏழ்மையான உள்ள பிள்ளைங்களுக்கு நாமளாக செஞ்சு அவனை மேலே கொண்டு வரும்போது நல்ல நிலையில் இருக்கான் இப்போ.
1: நல்லா ஏன்னா உண்மையிலே அப்போலாம் இப்போ இருக்கிற பசங்களை எங்கள் பையன்கிட்ட கூட நான் சொல்லும் போது கூட சொல்லுவேன், மத்தியானம் இன்டர்வல் பெல் வந்து லஞ்ச் பெல் அடித்த உடனே வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துருவோம்டா, ஸ்கூல்லேருந்து நான் 5 கிலோமீட்டர் முக்கால் நேரம் தான் டைம் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. எப்படிப்பா நீங்கள் அதுமாரி வந்து போக முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா படிப்பு மேலே அந்த அளவுக்கு ஆர்வம், நம்ம பெற்றவர்கள் வந்து நாங்களாம் இப்படி கஷ்டப்படுறோம்ப்பா, அது மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற பெற்றோர்களுடைய ஒரு ஒரு அரவணைப்போடு சொல்லக்கூடிய அந்த ஆறுதல் கருத்துக்கள் இதெல்லாம் சொல்லி தான் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறாங்க. அந்த அந்த நினைப்போடு தான் ஆசிரியர் பெருமக்களும் அந்த கல்வியை போதிக்கிறீங்க. சரிங்க சார், தொடர்ந்து நாம் பேசலாம். உங்ககிட்ட நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு கேட்கும் பொழுது மனசுக்குள்ளார ஒரு பெரிய பட்டாமூச்சி பறக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய அனுபவங்களை நம்ம தொடர்ந்து நேர்கள்கிட்ட உங்கள்கிட்டருந்து கேட்டு நான் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து ஏஎம் ராஜா பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வருதுங்க அடுத்த பாட்டும், அந்த பாட்டை கேட்டுட்டு நம்ம மீண்டும் உங்களுடைய அனுபவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே சார்.

0: நேர்களை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நமது காரைக்கால் பண்பலையின் 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் விதழில் விடுவதற்கான தற்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் பிபிஎன்

0: மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
0: நாளை முற்பகல் 11 மணிக்கு திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். திருவாரூர் மாவட்டம் வளங்கிமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ்.
1: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
6: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமத.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
11: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்லேயே இது லஞ்ச் பிரேக்கு. லஞ்ச் பிரேக்ல இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில. ஆமாங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் பி கலிமூர்த்தி அவர்கள் பங்கேற்று இருக்கிற நேரலை நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். தொடர்ந்து கலிமூர்த்தி சார்ட்ட நம்ம பேசலாம். சார், நிறைய விஷயங்கள், முக்கியமாக வந்து அந்த சயின்ஸு, அந்த அறிவியல் நிறைய பேருக்கு புரியாது, அது முக்கியமாக மேக்ஸு இல்லையா? மேக்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் இல்லை. உண்மையிலேயே மேக்ஸ் சரசரன்னு போடுறவங்கள பார்த்தலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் பொறாமையும் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான அந்த கணக்குகள், ஏன்னா கூட்டல் கழித்தல் மட்டுமே நம்ம பார்த்தா நம்ம வந்து திடீர்னு வந்து ஒரு 8th மேலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்தவுடனே அந்த மேக்ஸ்லாம் வித்தியாசமாக வந்துடும். இப்போ மாணவர்களுக்கு அந்த யாராவது புரியலன்னு சொல்லும்பொழுது எனக்கு கணக்கே வரலங்கய்யா எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பீங்க? ஏதாவது ஒரு ஃபார்மாவில் கடவுட நீங்கள் சொல்லுங்களேன்.
13: பக்கத்தில் கிட்ட அவனை ஃப்ரீயாக இருக்கும் போதே அவனை கூப்பிட்டு எந்த இடத்துல புரியல அதுலேருந்து ஆரம்பிப்பேன். அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகும் சார், அப்போ தான் என்கிட்ட அவன் சொல்லுவான். ஒரு முறைக்கு இருமுறையா சொல்லும் பொழுது அவனுக்கு புரிஞ்சவன மகிழ்ச்சி அவன் முகத்துல வருது பாருங்க. அது வெளில சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. அடுத்த நாள்லேருந்து அவன் ரெடி ஆகிடுவான், அப்புறம் அவனுக்கு ஈஸியாக போயிடும். அது இந்த அல்ஜிப்ரா கணக்கு அவங்க கற்றுக்கிட்டாலே பின்னால் மேஜர் குரூப் எடுத்து படிக்கும் பொழுது நோ சயின்ஸ் வித்தவுட் மேத்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ மேத்ஸ் தான் அடிப்படையே, அதுலேயும் இந்த அல்ஜிப்ரா ரொம்ப அவனுடைய உயர் கல்விக்கு ரொம்ப உற்ற துணையாக இருக்கும். அங்கே வந்து அவன் படிக்கலன்னா அந்த 9th 10th வந்து அந்த மேத்ஸை கற்றுக்கலன்னா அப்புறம் 10th +1 +2 அவனுக்கு வெறுப்பாயிடும். அதனால இந்த 9th 10th அல்ஜிப்ரா மேத்ஸை கிளீனாக சொல்லி கொடுத்துருவேன். அவன் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவான் சார்.
0: ஓகே, இப்போ மேக்ஸ் நல்லா போடுற பசங்களே அதே மேக்ஸில் வந்து அப்படின்னு தேரி இருக்கும்பொழுது தடுமாறுறாங்களே, என்ன காரணம் அதில்?
13: அது ஒரு அது சொல்லிக் கொடுக்கும்போது சரியாக அந்த நேரத்தில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் போயிடுறேன். அவ்வளோதான் தெரியுது.
0: ஓகே, இப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு சரி இதெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி மாணவர்களும் சரி நீங்களும் சரி இது வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே வரும்பா அந்த கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் சொல்லிக் கொடுத்த அதே மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இந்த தேர்வுகளில் ஆண்டு முழு தேர்வு பொது தேர்வுகளில் வரும்பொழுது அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் வந்து மாணவர்கள் வந்து ஐயா நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரியே சார் அந்த மேக்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்களா?
13: ஆமாம், நிறைய பேர் வந்து அப்போ சயின்ஸ்லே வந்து இந்த எக்ஸாமில் வந்து லோ கிளாஸ் பையனுக்கு வந்து சிம்பிளான உதாரணம், நல்லா புரிஞ்சிருவனுக்கு நல்ல ஹை கிளாஸ் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அவனுடைய தரம் பார்த்து அவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸாம் சொல்லிக் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவன் பாஸ் பண்ணிடுவான். எந்த பையனையும் பாஸ் பண்ண வைக்க முடியும்,
0: வைக்க முடியும்.
13: நான் கற்றுட்டு அதுதான்.
0: ஓகே ஓகே,
13: நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். அதனால அவரேஜான ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் லெவலுக்கு சொல்லிக் கொடுத்தா போதும், அவன் பாஸ் பண்ணிடுவான். அவனை நம்ம வந்து உற்சாகப்படுத்துறது அவன்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக பழகி இது பண்ணும்பொழுது நம்ம எங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவோம் சார்.
0: ஓகே, ஏன்னா நம்ம சில ஆசிரியர்கள் வரும்பொழுது ஒரு அப்படியே அந்த அப்போலாம் வந்து

0: பயம்ங்கிறத விட ஒரு பெரிய மரியாதை இருந்தது ஆசிரியர் மேல. வந்த உடனே வந்து எழுந்துச்சு வணக்கம் சொல்லுவதும் சரி, நீங்க சொல்லிக் கொடுக்கும்பொழுது ஒரு விதமான பதட்டத்தோட இருந்து அந்த பதில்களை கரெக்டா சொல்லும் பொழுதும் சரி, உங்கள் மீதான இருக்கிற மரியாதையத்தான் அது குறிப்பிடுது இல்லையா. சில பேர் கொஞ்சம் பயந்த சுபாவங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் இருப்பாங்க, எது எடுத்தாலும் கொஞ்சம் பாதி சொல்லிட்டு சில மாணவர்கள் வந்து அவர் ஏதாவது கொஞ்சம் சொல்லும் பொழுது கொஞ்சம் அவங்களை சிரிக்கிறதோ நக்கல் அடிக்கிறதோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது கொஞ்சம் தடுமாறிடுவார். இப்படி அப்படிப்பட்ட மாணவர்கள்லாம் எப்படி நீங்க தேற்றுவீங்க?
1: அவன் எழுதியிருக்கிற இதுக்கு வந்து நான் பாதி மார்க்காவது போடுவேன், ஏன்னா சுத்தமாக தப்புன்னு அடிச்சு அவனுக்கு வெறுப்பேற்றாம அவனுக்கு கொஞ்சம் காட்டி இன்னும் கொஞ்சம் எழுதியிருந்தா நான் முழுசும் போட்டிருப்பேன்டான்னு சொல்லி அவனை இது பண்ணிடுவேன்.
0: ஓகே,
1: அவன் அடுத்தடுத்த முறையில் நல்லா பண்ணுவான்.
0: ஓகே, இப்போலாம் வந்து ஆசிரியர்கள் வந்து தம்பி உனக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த நேரத்துக்குள்ளார எனக்கு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அலைபேசி வந்துருச்சு. அப்பாவுடைய அம்மாவுடைய ஃபோனை வாங்கி பசங்க ஃபோன் பண்ணி ஆசிரியர்கள்ட்ட சந்தேகம் கேட்டுக்கிறாங்க. அப்போல்லாம் தொலைபேசி வந்து கிடையாது.
1: அப்போ தான் நான் அங்கேயே ஸ்கூல்லேயே படுத்துருவேன். 3 மாதம் அங்கே இருப்பேன் சார்.
0: ஆஹா,
1: 3 ஆண்டு வரைக்கும் நான் அங்கே இருப்பேன்.
0: ம்,
1: அங்கே இருந்து பையனுங்க மட்டும் என்னோட கூட இருப்பாங்க. அதனால் என் ஃப்ரீயாக நான் அவனோட இருக்கிறதுனால எந்த இடத்துல டவுட் இருக்கோ சயின்ஸு மேத்ஸு அவன் கிளியராக இது பண்ணுவேன்.
0: தெரிஞ்சு இது எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் சொல்லி கொடுத்துருவோம்.
1: ஆமாம்,
0: ஓகே. என்னப்பா காலில் தானப்பா நடத்தினேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல்
1: எதுவுமே நினைக்க மாட்டேன்.
0: ஓகே, 1 to 10 times சொல்லி கொடுத்தாலும் சில பேருக்கு ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி மாணவர்கள் வந்து திடீர்னு தொடர்ந்து நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு அவங்க மேலே கோபம் வருமா, இல்லை வந்து இப்போ இரும்பா உட்காருப்பாங்க பக்கத்தில் உட்காந்துங்க அப்படின்னு சொல்லி பொறுமையாக சொல்லி கொடுப்பீங்களா? எப்படி சொல்லுவீங்க?
1: நான் கோபப்பட மாட்டேன் சார். அவன் டவுட்டு கேட்டேனே எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அவன் எந்த இடத்துல புரியல அதுலேருந்து திரும்ப முதலேருந்து நடத்துவேன்.
0: ஓ,
1: நீங்கள் கிளியராக அவனுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சயின்ஸ் போய்ட்டுனாலே இந்த முழு பிரபஞ்சத்தையும் அவன் மனக்க இதில் கொண்டாந்து வச்சிருந்தோம்.
0: ஓ,
1: அப்போ வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் சயின்ஸ் படிக்கிறது. சும்மா அந்த கேள்வி அந்த அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி படிக்கிறதுல புண்ணியம் இல்லை, நல்லா புரிஞ்சிட்டு படிக்கும் பொழுது அவன் சயின்ஸ் மேலே நல்லா ஈடுபாடு வந்துடும். அதனால் அவன் சயின்ஸை அவன் விரும்பி படிப்பான்.
0: ஓகே, இப்போ அந்த தென்னா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஊர் சொன்னீங்க,
1: அது எலிமெண்ட்ரி ஸ்கூல். நான் பார்த்து 2 இடத்துலையும் ஹைஸ்கூலில் 8th வரைக்கும் எடுத்தாங்க இல்லையா.
0: ஓகே,
1: அங்கே சயின்ஸ் பிள்ளைங்களாம் நல்லா இது பண்ணுவாங்க. 10th பிள்ளைங்களும் என்கிட்ட வந்து
0: ஓகே
1: அது பண்ணி.
0: இப்போ அந்த கடற்கரை கிராமத்தை விட்டு அடுத்த எந்த ஊருக்கு உங்களுக்கு பணி மாறுதல் கிடைச்சது?
1: இது வெல்ஃபேர் ஸ்கூலுங்கிறதுனால அடுத்து நான் காப்பாளராக ஒரு 4 வருஷம் இங்கே திளையாடி மாணவர் வீட்டுல வேலை பார்த்தேன்.
0: ஓகே, அப்போ பணி
1: அப்போ ரிட்டைர்மெண்ட் ஆன சார்.
0: அப்போ அந்த விடுதி காப்பாளராக இருக்கும்போது தான் உங்களுக்கு பணி ஓய்வும்
1: கிடைச்சது.
0: எந்த நாள் எந்த தேதின்னு தெரியும், ஞாபகம் இருக்குங்களா?
1: வந்து மார்ச் மாதம் 2023
0: இப்போ ஒரு 3 வருடங்களாக.
1: ஆமாம் சார்,
0: அது ரிட்டைர்மெண்ட் ஆயிருக்கு. முக்கியமாக இன்னொரு விஷயமும், ஏன்னா ஆசிரியர்களுக்கு தான் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படும். பள்ளியில் வந்து பகுப்பறை எடுப்பது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பள்ளி விடுதி அந்த வந்து வெல்ஃபேர் அந்த ஹாஸ்டலில் வந்து விடுதியோட பொறுப்பும் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ அவங்களுக்கு வந்து பணி இது இருந்தாலும் கூட மாணவர்களோட நிறைய நேரங்கள் செலவிடுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை டியூஷன் எடுத்த மாதிரியும்
1: எடுத்து கொடுப்பேன் சார்.
0: ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா அந்த
1: அவனுக்கு? கஷ்டமாக இருக்கிறதே இந்த மேத்ஸும் சயின்ஸும்
0: தானே,
1: அதனால அதை அவனுக்கு நல்லா கிளியராக சொல்லிக் கொடுப்பேன்.
0: ஓகே, இப்போ இந்த விடுதி நிர்வாகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ஏன்னா வீடுகளில் அது வேற விஷயம். இப்போ மாணவர்களை தங்கி அங்கேயே படித்து அங்கேயே இது பண்ணி அவங்கள நிர்வகிக்கின்றது பெரிய பொறுப்பு. இப்போ அந்த மாதிரியான விடுதி நிர்வாகம் செய்யும்பொழுது உங்களுடைய அந்த பணி அனுபவம் எப்படி இருந்துச்சுங்க?
1: கரெக்டாக எங்களோட வேலை செஞ்ச சமையலர்கள் தொழிப்பாக இருப்பாங்க, அவங்ககிட்ட படிச்சுட்டு நான் 9 மணி வரைக்கும் இருப்பேன். வீடு பக்கங்கிறதுனால நான் அப்படி போயிடுறது வசதியாக இருக்கும். நல்லா படித்தாங்க, நடந்துட்டுருக்கு.
0: ஓகே, அந்த விடுதி நிர்வாகமும் நம்ம அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தப்பையும் மாணவர்களுக்கு நிறைய கல்வியை போதிக்கின்ற வாய்ப்பும் கிடைச்சது. அவங்களோட தங்கியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைச்சது. பள்ளியில் மட்டும் 3 மாதம் இல்லைங்க, நான் விடுதியிலேயே 3 வருஷம் போல் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி பி கலிமூர்த்தி ஐயா அவர்கள். தொடர்ந்து நேரில் இன்றைக்கி அனுபவம் இருப்பது நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் பி கலிமூர்த்தி அவர்கள் பங்கேற்றிருக்கிற நேரில் நிகழ்ச்சியோடு தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். ஐயா, எனக்கு வந்து எவ்வளோ பாடகர்கள் இருந்தாலும் அந்த இனிமையான குரல் கொண்ட அந்த ஏஎம் ராஜா பாட்டு தாங்க எனக்கு எப்போதுமே உஸ்திரு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ ஸ்டுடியோவில் பாட்டை நேரலை ஒளிபரப்பு கூடத்தில் ப்ளே கொடுக்கும்பொழுது கூட கண்ணை மூடி அந்த பாட்டை ரசிச்சுட்டு இருந்தாங்க. நான் அடுத்த பணிக்கு ஆயத்தமாக இந்த பக்கம் திரும்பி திடீர்னு அவங்கள பார்க்குறேன், அவங்களுடைய அந்த பாட்டை ரசிக்கிறத விதமே கண்டிப்பாக அவ்வளோ அருமையாக இருந்தது. தொலைக்காட்சியாக இருந்தால் நானே காமிச்சிருவேன். என் கண்ணு முன்னாடி ஐயா அந்த பாட்டை ரசிச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ இனிமையாக இருக்கும் போல இருக்குது அவர் பாடல் கேட்குறது. ஏஎம் ராஜாவுடைய குரலும் அப்படி தான் இருக்கும். தொடர்ந்து சார் நம்ம ஏஎம் ராஜாவுடைய அடுத்த பாட்டை ஒன்று கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
1: ஓகே சார்.

0: காற்றின் மொழி உங்கள் செவியின் வழி. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களே. இன்னைக்கு லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் பி களியமூர்த்தி அவர்கள் பங்கேற்று இருக்கிற நிரல நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கிறோம். களியமூர்த்தி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைவா பணி நம்ம ஓய்வு பெறும்பொழுது, நான் 2023 மார்ச் மாதம் ஓய்வு பெற்றேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அது வேலை கிடைக்காததுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களோட பட்டதாரி இளைஞர்களோட சேர்ந்துக்கிட்டு ஃப்ரீயாகவே எல்லாருக்குமே விளக்கு வெளிச்சத்தில் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஓய்வுக்கு அப்புறமும் அது மாதிரியான வாய்ப்புகள் நீங்களே அமைச்சிருக்கீங்களா எப்படிங்க?
1: இல்லை, அப்படி டியூஷன் சொல்லிக் கொடுக்க இப்போ முடியல, வயசு ஒத்து வரல. பிள்ளைங்க டவுட்டு கேட்டால் சொல்லிக் கொடுப்பேன்
0: சார்.
1: அதே போல் ஹாஸ்டலில் இருக்கும்பொழுது ஒரு பையன் எனக்கு ஒரு தனி ரூம் கொடுங்கன்னு கேட்டான். ப்ளஸ் டூ பையன்,
0: ஓகே,
1: ஆக்கூர் இன்சார்ஜில் இருந்தேன். ஏன் பாங்கிறேன், பையனை படிக்க விட மாட்டேறேன் சார், நான் வந்து ஸ்டேட்டில் வரணும், எனக்கு ஒரே ஒரு ரூம் கொடுக்குறீங்களான்னு
0: கேட்டான்.
1: அப்படி கொடுக்கக்கூடாது, இருந்தாலும் அவனுடைய உற்சாகத்தை பார்த்து நான் ஒரு ரூமை என் பக்கத்திலே உள்ள ரூமை அவனுக்கு கொடுத்து, நானே ஒரு பூட்டு சாவை கொடுத்து அவனுக்கு கொடுத்து உள்ளே நீ படிச்சுக்க படுத்துக்கன்னு கொடுத்தேன். அது 2015 தமிழ்நாடு செகண்டில்
0: வந்தான்.
1: ஆக்கூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பையன், 2015 நினைக்கிறேன், சரியாக வருஷம் ஞாபகம் இல்லை. பேப்பரில் புத்தூர் பையன், என் புத்தூர் சீர்காழி புத்தூர் பையன், அவன் சப்ஜெக்டில் அவனே நம்ப முடியல. எனக்கு அப்போலாம் ஃபோன் கிடையாது, தினமலர் பேப்பர் அங்கே அவங்க வீட்டு அந்த தெரு அவங்க ஊரில் லோக்கலில் போய் நீ இது மாதிரி ஸ்டேட்டில் செகண்ட் வந்திருக்கிறப்பா உன் சப்ஜெக்டில் அப்படி சொல்லி அது பேப்பரில் அவன் பேரையும் அதையும் பார்க்க

0: பொழுது எனக்கு
1: மகிழ்ச்சியாக இருந்தது.
0: அவரை நாங்கள் பெரிய டிஜிட்டல் ஆக்வர்டில் வச்சு விடுதி மாணவர் ஸ்டேட்டில் செகண்ட் இடம் வந்தார் அப்படின்னு சொல்லி வச்சது வாழ்நாளில் மறக்க முடியாத சம்பவம். இல்லை
1: அதை நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்கள், என்ன தான் பெத்த பிள்ளை வந்து பெரிய வேலைக்கு அரசாங்க வேலைக்கு எல்லாரும் மதிக்கக்கூடிய உயர் பதவிக்கு போனால் கூட ஏன் பையன் ஏன் பொண்ணு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ரத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஆசிரியர் அப்படிங்கிறவர் வந்து யாரோ எங்கேயோ யார் வீட்டு குழந்தையோ, ஆனால் நம்மக்கிட்ட பயின்றவர்னு இன்னும் 10 வருஷம் இல்லை 100 வருஷத்துக்கு அப்புறம் மேல நிறைய விஷயங்கள் நாம பேசணும். ஏன்னா எல்லோருக்குமே வந்து எந்த ஒரு பணியா இருந்தாலும் ஓய்வு அப்படின்ற ஒரு நிலை வரும். இந்த ஆசிரியர் பணிக்கு இடையில இப்ப ஓய்வு நேரம் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு?
0: ஓய்வு நேரம் கொஞ்சம் வயல்வெளி இருக்கு, அதில் கொஞ்சம் விவசாயம் வாழை போட்டு அது பார்த்துக்கிட்டு கொள்ளையை பார்த்துக்கிட்டு இப்படி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் என்ன உருவாக்கி என்னுடைய ஆசிரியர்கள் புலவர் எம் தட்சிணாமூர்த்தி ஐயா, சீர்காழி பகுதியில் எம் ராதாகிருஷ்ணன்ங்கிறவர் என்னை அவர் அடித்து உருவாக்குனார். நான் அவருக்கு பயந்துட்டு காடு பதுங்கிடுவேன். பக்கத்தில் காவேரி இருக்குது, அங்கே போய் பதுங்கிடுவேன், ஸ்கூலுக்கே போக மாட்டேன். இந்த இங்கிலீஷும் மேத்ஸும் பார்த்தாலே பயமாக இருக்கும்,
1: பயமாக இருக்கும்.
0: அதன் பிறகு தான் அதை நான் கற்றுக்கிட்டு நம்ம இதனால் காடு பதுங்கணுமே, நம்ம பிள்ளைங்களை நல்லா உருவாக்கணும்னு சொல்லி என்னை உருவாக்கின அந்த ரெண்டு ஆசிரியர்களையும் என்னால் மறக்க முடியாது.
1: ஓகே ஓகே சார். சரி, இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு, ஏன்னா இன்றைக்கி வந்து என்னதான் ஆசிரியர் சொல்ல வந்தாலும் கூட இவர் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் தேடியதுக்கான பதிலை தயாராக வச்சிருக்கிற பசங்களாக இருக்காங்க. இப்போ இருக்கிற பசங்கள்லாம்
0: சரி
1: இன்றைக்கி அட்வான்ஸாக போயிட்டு இருந்தாலும் ஒரு சில மாணவர்கள் வந்து வேறு எதில் தீய பழக்க வழக்கங்கள்லையோ வேறு நடவடிக்கைகளையோ ஈடுபடுறாங்க. பொதுவாக இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைனா என்னங்கய்யா சொல்லுவீங்க?
0: இப்போதைக்கு இந்த செல்லில் அதிகமாக தன்னை அர்ப்பணிக்காமல் தேவையானதை மட்டும் பார்த்தா நல்லாயிருக்கும். அப்பா அம்மாவை மற்றவங்களை கூப்பிட்றது கூட காதில் விட மாட்டேங்குது, காலம் மாறி போச்சு. நாங்கள்லாம் படிக்கும் இந்த செல் கிடையாது, இப்போ அதிகமாக அதில் அவங்க ஈடுபாடு இருக்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும்.
1: அது ஒன்று மட்டும் போதும்.
0: ஆமாம், செல்லை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு மற்றபடி மனதை செலுத்தி படிப்பு நாட்டத்தை வச்சா நல்லாயிருக்கும். அவங்க அறிவுபூர்வமாக போகிறாங்களா இல்லை வேற எப்படி போகிறாங்கன்னு தெரியல, டக்குன்னு மாற்றிக்கிறாங்க.
1: ஓகே,
0: அதனால் நல்ல முறையில் அவங்க தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டு செல்லு நல்லதுக்கும் பயன்படுது, நல்லதுக்கு பயன்படுத்தலாம். அதனால் அதனுடைய இதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும்.
1: நல்லாயிருக்கும். சரிங்கய்யா, ஏன்னா நம்மக்கிட்ட 100 பவுன் நகை இருக்குது, இல்லை 100 கிலோ தங்கம் இருக்குது, இல்லை வெள்ளி இருக்குது, ஏதோ ஒரு வைடூரியம் இருக்குது, விலை உயர்ந்த பொருள் இருக்குது, அதை யார் வேணாலும் திருடிட்டு போயிடலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கல்வியை யாராலும் எந்த காலத்துலேயும் திருட முடியாது. அதனால் கற்ற கல்வி என்றைக்குமே நமக்கு சோறு போடும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தாக இருக்குங்கய்யா. நிலையத்துக்கு நேரில் வந்து உங்களுடைய பணி அனுபவங்களையும், மாணவர்கள் உங்ககிட்ட பயின்ற அந்த காலங்கள், சேஷ்டை செய்த மாணவர்கள் இப்படிப்பட்ட அனுபவங்களையும் நேர்களோட எங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம்.

அவங்க லஞ்ச் பிரேக்ல இது வரைக்கும் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் பி கலியமூர்த்தி அவர்கள் பங்கேற்ற நிரலி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள்.

நீங்கள் இணைந்து மகிழ்ந்தும் கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நன்றிகளும் வணக்கங்களும் நேயர்களே. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரன் RJMM கலியபெருமாள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது வானிலை அறிக்கை.

நேரம் 2:55, 15 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 12 சென்டிமீட்டர், உப்பாசி 11 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா வால்பாறை ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், ஊத்து சோலையாறு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், காக்காச்சி 7 சென்டிமீட்டர், பாபநாசம் 5 சென்டிமீட்டர், மாஞ்சோலை வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் பெரியாறு வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குண்டாரணை சித்தாறு சிறுவாணி அடிவாரம் பாலமோர் எமரால்டு சூரலக்கோடு பேச்சிப்பாறை முள்ளங்கினா விளை தேக்கடி விண்ட்வர்த் பார்வுட் மேல்கூடலூர் குடலூர் பசார் அடையாமடை ஹாரிசான் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோழிப்போர் விளை உட்பிரையர் மேல்பவானி குழித்துறை நாகர்கோவில் பெருஞ்சாணி அணை கொளைச்சல் சிவலோகம் பூதபாண்டி புத்தனணை மாம்பழத்துறையாறு மயிலாடி தேவாலா களியல் செங்கோட்டை ஆணைக்கிடங்கு கொட்டாரம் நடுவட்டம் கன்னிமார் திருப்பரப்பு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருப்பதி சாரம் தக்கலை முக்கூடல் அணை தென்காசி கொடுமுடியாறு அணை குருந்தன்கோடு சேர்வலாறு அணை கன்னியாகுமரி கருப்பா நதி அணை கெடாய் வீரபாண்டி அடவி நயினார் கோவில் அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.7 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கோயம்புத்தூர் கரூர் மதுரை திருச்சிராப்பள்ளி நீலகிரி மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர் சென்னை கடலூர் நாகப்பட்டினம் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. ஈரோடு திண்டுக்கல் மதுரை நீலகிரி மாவட்டங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை நீலகிரி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 11ஆம் தேதியன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னை குமுதம் சுற்றுப்புற

0: வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்புண்டு. அவ்வப்போது மழை தூறலும் விழக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 22.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: இசை பிரிந்த இசை மீட்டும் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 3 மணி.

எஸ் வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த தேசிய பேருந்து இசை மீட்டும் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 3 மணி.

0: நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
0: LSC லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு LSC நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னு ஃபேஸ்புக்ல பாத்துட்டீங்களா? வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரி போகாது, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத திருப்பங்களோட செம சுவாரஸ்யமா போறது தாங்க வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் சூப்பர் ட்விஸ்டான சம்பவம் எது, ஆறு நிகழ்வு எது, நீங்கள் எதிர்கொண்ட இந்த நிகழ்வு உங்கள் வாழ்க்கையே அப்படியே புரட்டி போட்டு வேற மாதிரி மாற்றிருக்கோம், அப்படி ஒரு நிகழ்வை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட கலகலப்பான சுவாரஸ்யமான ரிப்ளைஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் மற்ற பண்பலை நேயர்களும் ரொம்பவே ஆவலாக இருக்கும். உங்களோட ரிப்ளைஸை அப்படியே நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம LSC நிகழ்ச்சிக்காக போஸ்ட் பண்ணியிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போஸ்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது LSC லைக் ஷேர் கமெண்ட்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம நேயர்கள் எல்லாத்தையும் உங்கள் லைஃப்பில் ரொம்ப சூப்பரான பாசிட்டிவான ட்விஸ்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நேயர்கள் எல்லாம் நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொன்றா படிச்சிடலாம். அனப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு என் கணவர் வந்து ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தது தான் ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னங்க ட்விஸ்ட்டு? ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் வாழ்க்கையில் சூப்பரான ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் திட்டமிடாத சில சம்பவங்கள் தான் இன்றைக்கி நான் இருக்கிற இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கு. சில நேரங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் தான் வாழ்க்கையின் சிறந்த அத்தியாயங்களாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படியே அந்த சூப்பரான ட்விஸ்ட் என்னன்னு சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பேரளம் செந்தில் கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேரேஜ் தாங்க என் வாழ்க்கையில் சூப்பரான ட்விஸ்ட்டு, அதுக்கு பிறகுதான் வாழ்க்கைனா என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், என் வாழ்க்கையோட ட்விஸ்ட்டு என் வாழ்க்கையே தான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. முளக்காடுலேருந்து பாபு வந்து, நான் வந்து சொந்தமாக வீடு கட்டினது தான் என் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் பன்னிபுரம் ராதாகிருஷ்ணன், என்னோட துணைவி தாங்க என் வாழ்க்கையோட மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃபில கமெண்ட் பண்ணுங்க, எஃப்எம்ல கேளுங்க. இது எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட்.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
1: பாட்டு.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது, தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: PSR தங்க மாளிகை,
8: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க வாழ்க்கையில நடந்த சூப்பரான ட்விஸ்ட் இது, இந்த கேள்விதான் கேட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, என்னோட மனைவி வந்த நேரம் தாங்க சூப்பரான ட்விஸ்ட், என் வாழ்க்கையும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால் நளினி, நாங்கள் வந்து சின்ன வயசில் ஒரு கூரை வீட்டில் இருந்தோம், மழை பெஞ்சா கூட நனைஞ்சு போகிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ வந்து நல்ல வீடு கட்டி குடும்பத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விட வேறு என்னங்க வேணும் வாழ்க்கையில், இதுதான் என்னோடய வாழ்க்கையில் சூப்பரான ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க திருவாரூர், மருதப்பட்டினம், இருவேலி, ரேவதி, இளங்கோவன். அடுத்தது இஞ்சிக்குடியிலேருந்து மின்சார கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து திருப்பதி போயிட்டு வந்தது தாங்க. போயிட்டு வந்த உடனே திருமணம், 2 பெண் குழந்தைகள், அப்புறம் திரும்ப ஒரு ஆண் குழந்தை, அப்புறம் வீடு கட்டணும், இப்படி வந்து திருப்திகரமாக போயிட்டுருக்கு என்னோடய வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐயாவாடியிலேருந்து அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து என்னோடய பிரதர் ரீசண்டாக ஒரு மோதிரம் எடுத்து கொடுத்தாங்க, அதுதான் வந்து என் வாழ்க்கையோட சூப்பரான ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமணமானது தாங்க, வேற என்னங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமிர்தராயன்கோட்டை அரியலூர் மாவட்டம்லேருந்து பாரிவல்லல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கல்யாணம் நடந்ததே பெரிய ட்விஸ்ட்டு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. FB-ல கமெண்ட்டை டைப் பண்ணுங்க, 100.3 FM-ஐ டியூன் பண்ணுங்க. இது LSC லைக் ஷேர் கமெண்ட்.

0: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி மற்றும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர் கே ஜெனை மற்றும் மயிலாடுதுறை ARC நடேச ஜெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
5: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர் கே ஜெனை
7: மயிலாடுதுறை ARC நடேச ஜெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் லைஃப்பில் நடந்த மிகப்பெரிய ட்விஸ்ட் இது. இந்த கேள்வியை தான் கேட்டிருந்தோம். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கல்யாணம் ஆன புதுசுலவே வெளிநாடு போயிட்டேங்க. அங்கிருந்து நான் வந்து என் மனைவிக்கு எழுதின அந்த கடிதங்கள் தான் எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. இன்னுமே அதை பத்திரமாக வச்சுருக்கேன். கும்பகோணம்லேருந்து குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு சுமாரான நிலமையில் இருந்தேன்னா இப்போ சூப்பராக இருக்கேங்க. ஓரளவுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன். இதுதான் என் வாழ்க்கையோட ட்விஸ்ட்னால நடந்த நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமணம் மற்றும் குழந்தைகள் இதுக்கப்புறம் தான் வாழ்க்கைனா என்னன்னே புரிஞ்சது. அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு புரிஞ்சது. இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். அந்த உறவுகள் நட்புகள்லாம் இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி உலகமே புரிஞ்சது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் தாங்க என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அப்படின்னு நான் நிலம் அம்பலவாணன் அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. திருபுவனம் ரவி லக்ஷ்மி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் லைஃபோட சூப்பர் ட்விஸ்ட்டு, வீடு மனம் வாங்கணும், வாங்கின

ஒரே வருஷத்தில் அடுத்த தெருவில் ஒரு கட்டின வீடே விலைக்கு வந்துருச்சு. ரொம்ப முயற்சி பண்ணி அந்த வீட்டையே வாங்கிட்டோம். அங்கே தான் இப்போது வாழ்ந்துட்டுருக்கோம். இதுதான் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடலூர் துறைமுகம் சுரேஷ். எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எப்பவும் தகவல்களை தேடி தருவதிலும் அடுத்தவங்க கேள்விக்கு பதில் அளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்திக்கிறேன். அதே போல் மற்றவங்களுக்கு எதிர்பாராத கேள்விகள் தான் அவங்க கேட்கும் ஒவ்வொரு வினாடியும். நான் அதுக்கு முன்பே அறியாத புதிய தகவல்களை தேடி கண்டுபிடித்துக் கொள்வதுதான் என் வாழ்க்கையோட சுவாரஸ்யமான திருப்பமாக. அதாவது இவங்க வாழ்க்கையில வந்து எப்பவுமே ஒரு தேடலோடவே இருக்காங்களாம். நிறைய கேள்விகளுக்கு அவங்க, அதாவது அடுத்தவங்களுக்கு முன்னாடியே, அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நிறைய புதிய தகவல்களை தேடி கொடுக்கறது தான் இவங்க வாழ்க்கையோட சுவாரஸ்யமான திருப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. FB comments to FM mic. It's LSC. Like, share, comment.

0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய எல்எஸ்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்.

0: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேரம் 3:30. எங்கெங்கும் இசை, எந்நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களினி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: LSC லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்ட ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நம்ம நேயர்கள் எல்லாம் ஃபேஸ்புக் பக்கத்துல வரிசையா கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, நம்மளும் அதை படிச்சுட்டே இருக்கோம். அடுத்ததா காட்டுமன்னார் கோயில் டீம் மடப்புறம் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்க்கையில் நான் பலமுறை நிறைய யோசிச்சிருக்கேங்க. வாழ்க்கை பாதை எனக்கு மிகவும் கடினமானதாக இருந்துச்சு. எனக்கு எதிர்பாராத திருப்பமாக வந்தது என்னோட மனைவி தாங்க. எல்லாருக்கும் நல்ல லைஃப் உண்டு, இதுதான் வாழ்க்கையோட சந்தோஷமே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. திருப்பூணிலேருந்து சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கவிதை எழுத தொடங்கினதும் கவிஞரானதும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்துச்சு. இதை வந்து நான் நினச்சி கூட பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் என்னோட சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக தான் எப்போவுமே இருந்திருக்கேன். ஆனாலும் நான் சுமார் தான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ ட்விஸ்டாக இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அதம்பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட திருமணம் தாங்க என்னோட வாழ்க்கையில் சூப்பரான ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமன் நாட்டிலேருந்து வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் முதல் முதல்ல இந்த நாட்டுக்கு வரும்போது இங்கே பெரும்பாலும் பேசப்படுற இந்த அரபி ஹிந்தி மொழியெலாம் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறமா அதை கற்றுக்கிட்டேன். இப்போ ரொம்ப எனக்கே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னோட வாழ்க்கையில் பெரிய ட்விஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து 8ஆம் வகுப்பு தேர்வில் பெருசாக ஒன்றுமே எழுதலைங்க. ஆனால் என்ன எப்படி தேர்வில் தேர்ச்சி பெற்றுட்டேன்னு சொன்னாங்கன்னு எனக்கே இன்னும் தெரியல. இதுதான் என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா. பிரதாபராமபுரம் பூவை அருள்தாசன் வந்து, எனக்கு வாழ்க்கையில் என்னோட மனைவி அமைந்தது கூட ஒரு திருப்பு முனைதாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேத்தாக்குடி தெற்குலேருந்து கலையரசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட மேரேஜ் தாங்க என் லைஃப்பில் நடந்த சூப்பரான ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நேயர்கள் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட மேரேஜை தான் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து நம்ம காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் LSC நிகழ்ச்சிக்காக போஸ்ட் பண்ணியிருக்க போஸ்டரில் உங்கள் லைஃப்பில் சூப்பராக பாசிட்டிவ் நடந்த ஒரு ட்விஸ்ட் எது அப்படின்னு எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. FB கமெண்ட்ஸ்ல இருந்து FM மைக் வரைக்கும் இட்ஸ் LSC லைக் ஷேர் கமெண்ட்.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொலமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் இருக்கட்டும் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர்லாப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நேரம் 3:39. நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 LSC. லைக், ஷேர், கமெண்ட்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம நேயர்கள் எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக நடந்த ஒரு ட்விஸ்ட் எது எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்டில் வந்து பிரபில்லா அவங்க பேர் வந்து பேரும் சரியாக இல்லை, பிரபில்லான்னு சொல்லிவிட்டு அவங்களோட ப்ரொஃபைலில் இருக்குது, அவங்க ஊர் பேர் வந்து குறிப்பிடலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கிடைத்த சூப்பர் ட்விஸ்ட் என்னென்னா என்னோடய மாமியார் தான் அம்மா போல் அன்பாக பாசமாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மகள் சின்ன வயசில் என்னை படத்தில் வரைஞ்சி கொடுத்தாங்க, 3 வயசுலேயே அவர் அழகாக அந்த படத்தை வரைந்தார், அதுதான் எனக்கு பெரிய ட்விஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் வந்து, என்னோடய வாழ்க்கையோட மிகப்பெரிய திருப்புமுனைகளில் ஒன்று எனக்கு மனைவி அமைந்தது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ணா வந்து வழுவூர் பண்டாரவாடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரநாட்டு கருப்பூர்ஜி பிரபாகரன் வந்து, நான் வந்து நினைத்ததை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை வச்சு இவங்க இதை சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, இதை எப்படி ட்விஸ்டாக எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியலை. அகர குந்தகையிலிருந்து கார்த்திகேசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு விபத்துலேருந்து இப்போது பூரண நலம் பெற்று வாழ்ந்து வர்றது தான் பெரிய ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமெண்ட் பண்ணுங்கள், கேட்டு ரசிங்க. இது எல்எஸ்சி, லைக் ஷேர் கமெண்ட்.

0: மகத்தான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சாய்பால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சாய்பால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம், உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை. காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: ஹார்ட்வேர்ஸ் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும், 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து உங்கள் லைஃப்லேயே சூப்பரான ட்விஸ்ட் எது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தேன். வலங்கை மண்லேருந்து ஆட்டோ துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நல்ல கனவு கண்டங்க, அதில் தான் சூப்பரான ட்விஸ்ட் வந்தது. என்னன்னா, அமெரிக்கா போயிட்டேன், ஆனால் அங்கேயும் நான் ஆட்டோ தான் ஓட்டினேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் வாழ்க்கையில் சூப்பரான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, என்னோட பொண்ணுக்கு காவல்துறையில் வேலை கிடைச்சது தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் கலக்குங்க. இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: நேயர்களே, நமது பண்பலையில் அடுத்து ஒளிபரப்பாகவிருக்கும் ஊருமுறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடியிலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும். நிகழ்ச்சியை வழங்குறதுக்கு நமது அறிவிப்பாளர் சுந்தரபாண்டியன் சார் ரெடி ஆயிட்டாங்க. நீங்களும் ரெடி ஆயிடுங்க நேயர்களே. நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து உங்கள் லைஃப்பில் சூப்பரான ட்விஸ்ட் எது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தோம். நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து அவங்க லைஃப்பில் நடந்த ட்விஸ்டான மூமெண்ட்ஸை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நிறைவாக ஒரு நேயர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். என்னோட பிள்ளைங்க தாங்க என்னோட வாழ்க்கையோட மிகப்பெரிய திருப்புமுனை அப்படின்னு செல்வி தெத்தி அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை வழங்கிய எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. காற்றில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 4 மணி.

0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ₹1 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: நேயர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது ஊரும் உறவும். நீங்கள் நேசிக்கும் அறிவிப்பாளர்கள் உறவுகளான உங்களை தேடி வந்து உரையாடும் நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்கறதுக்கு எல்லாரும் ரொம்ப ஆவலா இருக்கீங்களா? இன்னைக்கு ஊருமுறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடியிலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையா உலாவற இருக்குங்க.

நிகழ்ச்சியில நேயர்களோட சேர்ந்து உரையாட நம்மோட இணைஞ்சிருக்காங்க நமது நிலைய அறிவிப்பாளர் சுந்தரபாண்டியன் சார். நம்ம பனங்குடிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுருவோமா?

0: என்ன நேயர்களே, பாடலை கேட்டு புத்துணர்ச்சியோட நம்ம ஊரு முறவும் நிகழ்ச்சியெல்லாம் பங்கு பெறத்துக்கும் கேட்கறதுக்கும் ரெடி ஆயிட்டீங்களா? நானும் ரெடி ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஊரு முறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி இந்த இடத்துலேருந்து தான் நேரலியா உலாவர இருக்கு. வாங்க நேயர்களே, நாமும் நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடிக்கு போவோம்.
1: வணக்கம் நேயர்களே, நன்றி ரெடியா. நீங்க சொன்ன மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடிதான். ஆனா பனங்குடியில எந்த இடம் அப்படின்னு சொல்ல, அப்ப நேயர்கள்ட்ட இடத்த சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறோம். பனங்குடியில இருக்கக்கூடிய சமத்துவபுரம் அருகில் இருக்கக்கூடிய பயணிகள் நிழலகம் அப்படிதான் சொல்றது. பனங்குடியில சமத்துவபுரம் அருகில் இருக்கக்கூடிய பயணிகள் நிழற்குடை அங்கதான் இருக்கிறோம். முத்தம்புரம் சாலைகிட்ட அது இருக்கிறது. அந்த இடத்துலதான் ஒரு கடுமையான சொத்தம் இருந்தால் கூட இந்த புங்க மரம்லாம் இருந்தா எப்படி இருக்கும் அந்த குளிர்ச்சியில நின்று அந்த சாலையில. இதுல எல்லாம் ஒரு பனைமரம் வேற உயரமா நிற்கிறது. ஒரு அடையாளம், நம்முடைய பண்பாட்டுக்கான ஒரு அடையாளம் இல்லையா பனைமரம். அதன் கீழே என்னதான் நேர்களை சந்திச்சிருக்கிறோம். ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேருங்கய்யா?
2: சபாயத்துள்ளா.
1: சபாயத்துள்ளா? எந்த ஊர்? சபாயத்துள்ளா.
2: பனங்குடிதான்.
1: பனங்குடிதானா? சைக்கிள் கடை.
2: உங்க எப்பவுமே எங்க சாலையில இருந்து கடை சாத்திர வரைக்கும் உங்களுக்கு
1: சைக்கிள் வீல் எப்படி சுத்தோ அது மாதிரி எப்ப
2: ஓடிட்டே இருக்கும்.
1: கிடையாது,
2: மிகப்பெரிய ஒரு துணை மாதிரி இருக்குது.
1: துணை மாதிரி இருக்கு.
2: ஆமா, எங்க ஊருக்கு பனங்குடி கிராமத்தை கட்டுறதுக்கு இந்த ஊர் மக்கள் சார்பாக அன்பரை முறையடிக்கிறோம். மேலும் மேலும் வளர பிரார்த்தனை செய்கிறோம். நிகழ்ச்சிகளை நிறைய நிரூபித்த மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்.

0: மேடு படத்துல ஏறி ஒரு பத்து வாட்டி ஏரியா இருக்குனாக்கா பொக்ஸ் ஜம்பி உடஞ்சுன்னு கொட்டம் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக.
1: எத்தனை ஆண்டு காலமா நீங்க பைக்கில் வேலை பாக்குறீங்க?
0: வந்து 13 வருஷமா சரி
1: இப்ப வந்து சைக்கிளோட ஓட்டம் கம்மியா தெரியுது. எங்க பார்த்தாலும் நீங்க என்ன பைக்கில் வரீங்களா? சைக்கிள்
0: தான்.
1: இப்ப வந்து இந்த காலத்திலயும் அதுக்கு மேல ஒரு நம்பிக்கை எப்படி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு டெய்லி வேலைக்கு வருது இப்ப உள்ள ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சைக்கிள் எடுத்து ஓட்டணும் பாருங்க. இடுப்பா வலிக்கணும் சொல்றேன். பயன்படுத்தினால உடல் ஆரோக்கியம் இல்லையா, எரிபொருள் மிச்சம் மாசுபடுறது குறைவு, இவ்வளவு பயன் இருக்கு. அத நீங்க பகுதி நிக்கிற இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு போது மகிழ்ச்சி பேர் என்ன சபாயத்துள்ள உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். எப்படி பண்பலை வெப்பம் இளமையா இருக்கோ அந்த மாதிரி நீங்களும் இளமையா இருக்கும்.
0: நீங்களும் நல்லபடியா
1: ரொம்ப மகிழ்ச்சி. பனங்குடிக்கு வந்த ரொம்ப அழகா பேசுறாரு. ஐயா வாங்க, உங்க பேரு?
0: மூர்த்தி.
1: தங்கமங்கலமா? அதிகங்கிருக்கு சொன்னமங்கலமா? சரி சரி. சரி, கூலி தொழில் சரிங்க.

0: இந்த வேலைக்கு வந்தீங்க?
1: நான் வயசுன்னு சொன்னா ஒரு 22 வயசுல இருந்து வந்திருக்கேன்.
0: 22 வயசுல வேலைக்கு
1: முன்னாடி சிம்பிளா ஜவுளி கடையில் வேலை பார்த்துக்கலாம்.
0: சரி,
1: நான் ஒரு பிகேம்ல வேலை
0: பார்த்தேன்.
1: அது கட்டு இந்த காலத்து
0: இப்ப ஒரு வீடு கட்டுனா, வீடு கட்டுறவங்க அந்த ஸ்ட்ராங்கா இருக்குன்னா என்ன செய்யும்?
1: அது ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஒழுங்கான தரமான சிமெண்டா வாங்கி போட்டு கட்டணும். கல்லு ஒழுங்கான கல்லா இருக்கணும். ஆனா ஒரே கட்டு வேலைக்கு வந்து 9 குண்டும் போடலாம், 8 குண்டும் போடலாம். பூச்சிக்கு வந்து 5 குண்டும் போட்டா பூசணும் நல்லா
0: இருக்கும்.
1: ஆமா, அதுக்கு மேலையும் போட விட கீழே போட அது பிறகு 5 குண்டும் போட்டு பூசணும் நல்லா இருக்கும்.
0: சில பேர் பூசும் போது ஒரு பக்கம் பள்ளமா இருக்கு, ஒரு பக்கம்
1: அது கொத்தனாரை பொறுத்த இருக்கு. தரமா
0: சரியா இருக்கும்,
1: சரியா இருக்கும். கொத்தனாரை பொறுத்தனா கட்டுவேலை போட்டவனு கேட்கணும். ஒழுங்கா கட்டுவேலை போட்டிருக்கானா கேட்கணும்.
0: எத்தனை அடி உயரம் வீடு வந்து?
1: 10 அடி உயரம்.
0: 10 அடி போதும்.
1: 10 அடி
0: காற்று இருக்குமா?
1: காத்தா தாராளமா இருக்கும்.
0: என்ன சொல்றாங்க மாடி வீட்டுல இருக்கிறவங்களா சார், இந்த ஓடி வீடு குடிசை வீடு எல்லாம் நல்லா
1: மாடி வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க.
0: நம்மள
1: வருஷம்னா மாடி வீடு வந்து ஓட்டு விழுந்து எவ்வளவு பெட்டர் உங்களுக்கு? ரீபா பணம் பாத்துக்கலாம், வார பணம் பாத்திக்கலாம், எல்லாத்தையும் மாத்திக்கலாம்.
0: மாடி வீடு கட்டிவிட்டோம்.
1: மாடி வீடு கட்டினா 30 வருஷம் கேரண்டி அதுக்கு.
0: இல்ல மாடி வீடு கட்டிவிட்டோம்.
1: சரி, சுண்ணாம்பல்லி போட்டு வயிறு கோசு போட்டு விட்டு மேல டைல்ஸ் ஓட்டுறாங்களா, அந்த டைல்ஸ் ஓட்டும் போது தட்ட ஓடுன்னு ஒண்ணு இருக்கு, கூலிங்கா இருக்கும். அதை ஓட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: சரி, இப்ப வந்து இந்த சுண்ணாம்பு கட்டு வெள்ளம் இப்ப உண்டா?
1: இப்ப கிடையாது,
0: சிமெண்ட் தான்.
1: சுத்தமா சுண்ணாம்பு கட்டி வாசல்
0: என்னன்னு தெரியாது.
1: ஆமா, இப்ப சுண்ணாம்புனா என்னன்னு கேப்பாங்க. போறாங்களா அதுக்கே சுண்ணாம்பு இல்ல, எல்லாம் சிமெண்டா கலந்து
0: கட்டி
1: அதோட
0: போட்டு போட்டு
1: அப்புறம் என்ன ஹீட் இறங்காம என்ன செய்யும்?
0: மழை இறங்கும்.
1: அப்புறம்
0: 30 வருஷம் என்ன மழை இறங்கும்? இல்ல
1: அவ்வளவுதான்,
0: வாழ்க்கை
1: அள்ளி கொட்டலாம்.
0: மகிழ்ச்சி வாழ்த்துகள். கொத்த ஒரு உழைப்பாளியா இருக்கிறீங்க, உங்களை சந்திச்சதுல பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. நேரில் ஒரு விளம்பர இடையில தொடர்ந்து பேசலாம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
6: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
5: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
7: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
10: PSR தங்க மாளிகை,
11: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.

0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடைக்காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுலமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்படி மற்றும் RKG நெய்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: RKG நெய்.
0: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
6: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும்.

0: மாவட்டம் பனங்குடியிலிருந்து நம்ம சுந்தரபாண்டியன் சார் நேயர்கள் மத்தியில் நேரலையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வாருங்கள் நேயர்களே, நாமும் நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடிக்கு செல்வோம்.
1: ஆம் நேயர்களே, நேயர்கள் எந்த இடத்துல கேள்வி போட்டு வானொலி கேட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மீண்டும் நாம எங்க இருக்கணும் அப்படிங்கிற சொல்லலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி, அந்த பனங்குடி எங்கட இடம் தெரியணும் இல்லையா? பனங்குடி தான் நேரம் ஒரு பெரிய மெயின் ரோட்ல இருக்கு. அதனால பனங்குடிங்கிறது சமத்துவங்கிற அருகே பயணிகள் நிலப்படை முட்டம் போற சாலை அந்த பயணிகள் நிலப்படைகள் ஒண்ணுதான். இந்த மாலை பொழுதுல ஊர் நிகழ்ச்சிக்காக நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இந்த வந்திருக்கிற நேரில் சுதாகரன், எந்த ஊரு?
2: பாஞ்சூர்.
1: பாஞ்சூர் தானா? பாஞ்சூர் இல்லையா? மேல பாஞ்சூர். அப்புறம் நிக்கிறது பனங்குடி பக்கத்துல வாஞ்சூர். வாஞ்சூர் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இங்கயா புதிய இரும்பு, பழைய இரும்பு? பழைய இரும்பு வாங்குறது இப்ப எல்லாரும் வீட்டுக்கு கூட வச்சுக்கிறாங்கல்ல, பழைய இரும்பு வாங்குறது என்னன்னு சொன்னா எடுத்துக்கிறீங்க. இப்ப நிறைய பேர் சுற்றி பைக்ல எல்லாம் வர்றாங்க, ஆட்டோ வச்சுட்டு விளம்பரம் பண்ணிட்டு வர்றாங்க, அதுல வந்து எலக்ட்ரானிக் பொருத்தம் எடுத்துக்கிறாங்க. எப்படி சார் ரேட் ரொம்ப வித்தியாசம் பண்ணுமா? நீங்க இருக்கிறது கொடுக்கறதுக்கும்
2: வித்தியாசம்
1: பண்ண முடியாது, இருந்தாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்புறம் அவங்க
2: பண்ணுவாங்களா?
1: காலையில
3: தொடர்ந்து பேசலாம்.

நேரம் 4:30. காற்றின் மொழி பேசும் காரை பண்பலை 100.3 நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
4: ஊரும் உறவும். நீங்கள் நேசிக்கும் அறிவிப்பாளர்கள் உறவுகளான உங்களை தேடி வந்து உரையாடும் நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடியிலிருந்து நேரலையா உலா வந்துட்டு இருக்குங்க. வாங்க நம்மளும் நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடிக்கு போவோம்.
5: அழகான மாலை போடுதல. இப்ப பனங்குடி அப்படிங்கிற பேர் மட்டும் இருந்தா பாத்தோமா, அப்படிதான் பணமரம் இருக்காங்க நகரத்துக்கு. இதான் பனங்குடி. அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் குடிமக்கள் வந்திருக்கிறாங்க. அதுல வந்து இப்பதான் முத முத பெண்கள், நீங்க போங்க முன்னாடி அப்படின்னு, நான் மட்டும் போறேன் அப்படிமாங்க. சரி, இதுல பேசணுமே அப்படிங்கறதுக்காக அனுப்பிட்டு இருக்காங்க. வணக்கம். உங்க பேரு? உஷாராணி. எந்த ஊர்? உஷாராணி.
6: பனங்குடி. உஷாராணி.
5: பனங்குடி. உஷாராணி. என்ன பண்ணி தெரியுமா?
6: நான் டைலர்.
5: டெய்லரா இருக்கு. நீங்க பேசுறது கேக்குதா? உங்க குரல் கேக்குதா? கேக்கும். இப்ப கேக்குதா உங்க காதுல? நீ பேசுனாதானே கேக்கும். அதனால சிரிச்சு கேட்டா கேக்குறீங்க. சரி, எந்த ஊர் உங்க சொந்த ஊர்? ஆதினங்குடி. நேரோடுதான். நேரோடு அப்படிங்க. நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆகும்?
6: 20
5: வருஷம். வீட்டுக்கார என்ன பண்றாங்க? வந்திருக்காங்க. நீங்க வேலைக்கு போயிட்டாரு. சரி, நீங்க டெய்லர். எத்தனை வருஷமா டெய்லர்
6: வந்து?
5: இப்ப எப்பவும் கெட்டு வர்றீங்க. தேவகமா வந்தீங்க. அதான் என்ன கேட்டீங்க?
6: நான் வீட்டுக்கு போயிருந்த தம்பிக்கு வெறிச்சிட்டு போலீஸ் வந்துட்டாங்க.
5: சரி, பாஸ்போர்ட்டுக்கு சொல்லும்ல.
6: அதனால
5: ஒரு
6: கத்துக்குவோம்
5: சிறப்பா அது சிறப்பா எல்லாத்தையும் ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இப்ப வந்து டெய்லரிங் ஒர்க் கத்துருக்கிறீங்க, ஒரு சீர்த்து வெளியில எடுத்துருக்கீங்க, குடும்பத்தையும் பாத்துக்கலாம், எப்படி மேனேஜ்
6: பண்ணீங்க?
5: மகிழ்ச்சியா நினைச்சது செய்யறோம்ல. உங்க ஊருக்கு வந்து எப்படி?
6: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம்.
5: அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். உங்க பக்கத்து தோழி உங்களை
6: அனுப்பிக்கலாம்.
5: வணக்கம். முதல்ல அவங்க பேசுவோம், அவங்க என்னென்ன பேசுறாங்க பாத்துக்குவோம். அப்புறமும்
6: பாட்டு கேட்பாங்க.

0: என்ன சரி அப்ப
1: அப்படியா
0: அவர் மனைவி பேரு பழமை ரெண்டு பேரும் வந்துருக்கிறீங்க சரி திருப்தியா இருக்கா சரி இப்ப வந்து நீங்களும் பேக்கரி ஒர்க்கே பண்றீங்களா ரெண்டு பேரும் செய்யறீங்க வீட்டு சாப்பாடுலாம்
2: பக்கத்துலதான்
0: இந்த பாப்பா உன ஸ்கூல்ல இருந்து வந்து உடனே போகணுமா உங்க பேர் என்ன பேர்
2: என்ன
0: அல்சாஃபிரா இவங்களோட இருந்தீங்களா பாப்பா எங்க ஃபர்ஸ்ட் பேச உங்க அப்பா பேர் என்ன சஃபாயித்துல்லா சஃபாயித்துல்லா என்ன படிக்கணும் எட்டாம் படிக்கணும் இன்னைக்கு என்ன கிளாஸ்ல போறாரு சார் அஞ்சுதான் ஏதோ உங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்கும் தக்கலி என்ன தமிழ்ல என்ன
2: வாழ்த்துக்கள்
0: உங்க பேரு மறுபடியும்
3: நான்
0: வந்துட்டீங்க
1: அப்படியா
0: எப்பயும் கேப்பீங்க?

என்ன சொல்லுவாங்க? இவ்வளவு விஷயம் சொன்னீங்க கார் பாலிஷ்.

பத்தி அனுப்ப சொல்லுவாங்களா? பேர் என்ன சொன்னீங்க? நாம் இணைந்திருக்கும் கருத்தல் பண்புகளையோட ஒரு விளம்பரம் வெளிவெளி தொடர்ந்து பேசலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்க
2: ட்ரீட்மெண்டால
1: உயிரை காப்பாத்திட்டீங்க.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
2: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் ஊரும் உறவும். இன்னைக்கு ஒருமுறை நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடியிலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையா உலா வந்துட்டு இருக்குங்க. வாங்க நம்மளும் நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடிக்கு போவோம்.
4: பனங்குடி நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாகூருக்கு அருகாமையில் அமைந்திருக்கிற வாஞ்சூருக்கு பக்கத்துல இருக்கிற பனங்குடி அப்படிங்கிற ஊர்ல சுமத்துவங்கிறதுக்கு அருகே இருக்கக்கூடிய மைய நெருக்கூடிய நம்ம வந்து ரொம்ப அழகான உணவுப் பொருள் சேகர் சேகர் தானே, சேகர் உரிமையாளர் சேகர், நாகூர் செக்யூரிட்டி. அது வேற உங்க உங்களுக்கு கேட்டது ஜெயிலு சேர்த்து கேட்டா அது உண்மையில ஊர் மாதிரி தெரிஞ்சு அப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையில அப்படி இருக்குமா?
5: இது வந்து எங்கேயுமே கிடைக்காது.
4: ஏன் அப்படி உப்புரொட்டி தான் எங்க வந்து மத்திகாலி
5: அது மட்டும் பிஸ்கட்
4: உப்புரொட்டி
5: கிடையாது சொல்லுவாங்க.
4: தெரியாம ஏமாந்துட்டு இருக்கணும்.
5: இது ஈஸ்ட் மாவட்டம் தயார் பண்ணி இது உப்புரொட்டினா நாகூர் உள்ள
4: எப்படி சார் செய்யலாம்?
5: கையாலையா
4: சீனி மைதா டால்டா எது எந்த கலப்பும் இப்ப இனிமே நாகூருக்கு வந்தா அந்த உப்பு நாகூர் உப்பு
5: வெளிநாட்டு
4: தெரியாம அடிக்கடி வாங்கி தெரியும். சரி எல்லா கடையும் செய்வாங்க செய்ய முடியாது. சரி
5: நாகூர்
4: எல்லாருமே செய்வாங்க ஊர்ல தயாரிக்கிறது. நமக்கு வேற எங்கேயும் போய் பாத்துக்கீங்களா? கிடைக்கிறத கேள்வி செய்யலா?
5: இல்ல கிடைக்காது. அது மாதிரி வேலை யாரும் எடுத்து செய்ய முடியாது.
4: நாகூர்

0: அப்புறம் கேப்பாங்க கேள்வி கேள்வியா
1: ரொம்ப நாளும் ஆசை நானும் கூட்டு மகளிர் நிகழ்ச்சியில
0: வந்து
1: போட்டு நானும் போட்டு
0: எங்க யார் கிடைக்கும்
1: நானும் எப்படியா வாரத்துல சொல்லாருங்க
0: சார்
1: பாக்கி நேரத்துல எனக்கு நானும் போட்டு மொத்தம் வேலையை போட்டுட்டு கிடைக்காது நீங்க போகும் இருக்க மாட்டாங்க கிடைக்கும் கிடைக்காது
0: கிடைக்கும் ஆனா உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்து பேசுறது நீங்க வேற நாகூர் வேற அறிமுகப்படுத்திருக்கிறீங்க ஏற்கனவே தான் சொல்லியிருக்கிறீங்க இதெல்லாம் நன்றி வாழ்த்துக்கள் காலையில சாப்பிட்டீங்களா
2: அது நம்ம காரைக்கால் பிணைகளை கேட்க கேட்க எவ்வளவு அருமையா இருக்கும்
0: அது எப்படி அக்கௌண்ட்ல பேசுறதுல ஒரு சிரிப்பு வந்துருக்கு எப்படி
2: எல்லாம் உங்களுடைய அனுபவம் ஆசீர்வாதம் அவங்க சாப்பிட்டுருக்காங்க எல்லாரும் சாப்பாடுலாம் வச்சாங்க சப்ளையர் வந்து எனக்கு என்ன செய்யலாம் கொஞ்சம் கொண்டு சாதம் வச்சு அதோட கொஞ்சோண்ட ரசத்தை ஊற்றிருந்தாங்க முத பஞ்சு ஊற்றி கொஞ்சம் ஒரே ஒரு அப்பளத்தை
0: ஊற்றிட்டு மத்தவங்க சாம்பார் ஊற்று
2: மாலையில எடுத்து எடுத்து வந்து ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்னன்னா ஒண்ணுமே புரியல என்ன எல்லாத்தையும் வைக்கிறாரு நமக்கு வைக்கலையா
0: மொத்த குழம்பு போகுது சாம்பார் போகுது
2: எல்லாம் வந்து ஏன் வீட்டுல எல்லாத்தையும்
0: எப்படி
2: என்ன பாத்து பாத்து
0: எதுக்கு
2: உடல்நிலை சரியில்லையா அதனால உங்களுக்கு வைக்கக்கூடாதுன்னா அந்த அம்மா சொல்லி வந்தாங்க அப்படின்னு நான் என்ன செய்யறது சார் என் சாப்பிட்டு அப்புறம் வந்து கேட்டேன் என் வீட்டு என்னம்மா நீ மட்டும் சாப்பிடுறியா இல்ல உங்களுக்கு சக்கரை அதிகமா இருக்கு உங்க உடம்ப பொறுத்தது என்னோட அக்கறை அதனாலதான் உங்களுக்கு
0: அக்கறையில இருந்து பாத்துட்டு இருக்கோம்
2: சக்கரை உங்களுக்கு அதிகமா இருக்கு உடம்ப பார்க்க வேண்டியது என்னோட அக்கறை அதனால நீங்க இதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு பேசிட்டுமா இன்னமே தேவைக்கு நம்ம ரெண்டு பேரும் எங்கேயும் கூப்பிடாத நீ தனியா
0: போயிட்டா
2: திருப்பிவிட்டா நான்
0: சாப்பிடுவான் நல்லா இருக்கு
2: ஆயம் கட்ட முடியுமா சார் கொஞ்சமா சாப்பிட
0: வேண்டியதுதான்
2: சார்
0: எடுத்து உயிர் வணக்கம் உங்க பேருங்க என்ன ஊருங்க பாரம்பரியமா நடத்தி உங்க பொண்ணா
2: பேரு
0: பேர் சொல்ல மாட்டீங்களா

0: வீட்டுல கடை யாருக்கா
1: வீட்டுக்காரங்க நாங்க இந்த மாதிரி அது ஏன் இது மக்கள் நீங்க கொஞ்சம்
0: மாணவர்கள் அடுத்தது என்ன படிக்கலாம், அடுத்தது என்னன்னு நடத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் பள்ளி மாணவர்கள் பள்ளி முடிந்த பிறகு அவங்க என்ன எந்த கோர்ஸ் வரும், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கோர்ஸ் போட்டு காரை பண்பு நடத்தி கொண்டிருக்கணும். பயனுள்ள தகவல் உங்களுடைய ஆதங்கம் நிறைவேறும் எல்லா இளைஞர்களும் கேட்கப்படுகிறோம். வாழ்த்துக்கள். அடுத்து வந்து உப்பு ரொட்டி கேட்டவங்க உப்பு ரொட்டிக்கு ஃபேமஸ் ஆன நாகூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பணம் கொண்டு வந்திருக்கோம்.
1: கண்ணால பார்த்தா தெரியும்,
0: தெரியும்
1: ரொம்ப சந்தோஷம்.
0: காரைக்கால் அன்பி வாழ்க்கை நேரத்துல வந்து கிடைச்சிருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி நாகூர் அப்படிங்கிற ஒரு சுற்றுலா வந்து சொல்லலாம். இஸ்லாமியர்களுடைய போற்றி வணங்குகிற நாகூர் ஆண்டவர் பெருகா இருக்கக்கூடிய இடம், அந்த சிறப்பு வாழ்ந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற வாஞ்சூர்ல இருந்து திருமர்கள் திட்டச்சேரி போற சாலையில பனங்குடி அப்படிங்கிற அந்த ஊர்லயே சமத்துவரம் அருகில் இருக்கக்கூடிய மக்கள் வானொலியை கேட்டு கேட்டு எல்லா மக்களும் வந்தது நமக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறது. நிலையத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை வெளிப்படுத்திய நிதியாவோடு நிலையம் திரும்ப உரிமை.
2: நன்றி சார்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடியிலிருந்து நேரலையாக உலா வந்தது. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இதுவரை உங்களுடன் இணைந்திருந்த நான் அறிவிப்பாளர் நித்யா. அடுத்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறார் நமது அறிவிப்பாளர் ரமேஷ் மோகன். இன்னும் ஒரு இனிய நாளில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 உடன்.

காழி பரஞ்சோதி ஜுவல்லரியில் வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி 9

0: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: வாங்க பேசுகிற நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. தரங்கம்பாடி பகுதியில் சில நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னும் ஒரு தம்பி பக்கத்தில் இருக்காங்க, அவங்களையும் சந்திக்கலாம். தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: விக்ரம்.
1: விக்ரம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். ரைட்டு, என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? டீசல் மெக்கானிக். அது அப்பா, நான் சந்திக்கிறப்ப எல்லாருமே ஓரளவுக்கு சந்திச்சேன், எல்லாமே படிச்சுதான் இருக்கிறாங்க. படித்தவங்க வந்துட்டு டிரைவிங் பண்ணுறாங்க. நீங்க எத்தனை வருஷமா இந்த டிரைவிங் தொழில் எத்தனை வருஷமா இருக்கு? ஒரு பாதுகாப்பான பயணம்
2: அப்படின்னா
1: நீங்க வந்து உங்க தம்பி கிட்ட கத்துக்கிட்டீங்க, நீங்க எத்தனை பேர் உருவாக்கிறீங்க? நீங்க உருவாக்கிறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. உங்களுடைய பயணம் சிறக்கணும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்லுங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?

0: பேசலாம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: தரங்கம்பாடி பகுதியில் இருக்கிறோம். அப்படியே பேருந்து நிறுத்த பக்கத்தில் அப்படியே நிறைய நண்பர்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னொரு நண்பர் வந்துட்டு வாகனத்தில் வந்து வண்டியை நிப்பாட்டினாங்க. சார் வணக்கம் சார், இங்கே வந்து வரீங்க சார்?
4: நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் மாவட்டம் சார்.
3: பரவாயில்ல, உங்கள் தரங்கம்பாடியில் சந்திக்கிறேன். எப்படி இங்கே என்ன?
4: தரங்கம்பாடிக்கு நம்ம ஆயுள் விஷயமா எடுத்துக்கோ.
3: ஓ சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க சார், எத்தனை வருஷம் டிரைவர் ஆகிருக்கீங்க?
4: நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா டிரைவர்
3: ஆகிறேன். அப்பா, என்ன உங்கள் பேருங்க சார்?
4: என் பேர் ஆரோக்கிய ஜஸ்டின்.
3: ஆரோக்கிய ஜஸ்டினா?
4: ஆரோக்கிய ஜஸ்டின்.
3: ஆரோக்கிய ஜஸ்டின், சூப்பராக இருக்கு, ரொம்ப சந்தோஷம். எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு?
4: 5 வயசுல இருந்து நமக்கு வந்து ஆர்வம். 5 வயசுலயே சரிங்க பிடிக்க ஆரம்பிச்சோங்க ஐயா.
3: ஸ்கூல் போலியா?
4: ஸ்கூல் போறது சாயந்தரமா வந்தோம்னா வயல்ல ஆளுகளோட நின்றுகிட்டு ஆளுகளோட வேலை பார்த்துக்கிட்டு.
3: யாரு கத்து கொடுத்தது? இப்படி யாரு இந்த ஆர்வத்தை ஏற்படுத்தினது? யாரு
4: ஏற்படுத்தினது? குடும்ப கஷ்டமும் குடும்ப சூழ்நிலையும் ஆர்வம் ஏற்படுத்தினது.
3: நாங்க ஸ்கூல் போறப்ப அந்த டிராக்டர் எல்லாம் சேத்தோல அடிப்பாங்களே, அதை வேடிக்கை பார்ப்போம். அதே அந்த பறவை எல்லாம் நின்று இந்த இதெல்லாம்
4: எல்லாம் அவங்க ஓட்டிட்டு போவாங்க. சுத்தி எல்லாம் அந்த போகும்போது அந்த பறவை எல்லாம் பறந்துகிட்டே போவோம்.
3: எனக்கு
4: வந்து

0: மனைவி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க.
1: சரிங்க.
0: பசங்க மூணு பசங்க.
1: சரிங்க. அவங்க
0: ஒரு பசங்க வந்து ஆரோனு.
1: சரிங்க.
0: ஒரு பையன் பெரிய பையன் பேரு ரூபனு.
1: சரிங்க.
0: செகண்ட் பையன் பேரு ஆரோனு. மூணாவது பையன் பேரு ரியான்னு பேரு.
1: ஓ, எல்லாமே பசங்க
0: தானே?
1: இப்ப எல்லாமே சின்ன குழந்தைங்க தான்.
0: ஆமாங்க.
1: இந்த நேரத்துல மருத்துவ செலவு அப்படி
0: இப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும். மாதத்துக்கு ஒரு 12,000 தனியா பிள்ளைங்களுக்காக ஒதுக்க வேண்டியது இருக்கு.
1: இல்ல இல்ல, அதாவது சின்ன குழந்தைங்கள ஒரு 10 வயசு வரையும் வளர்த்துற வரைக்கும் செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை சார், பொதுவாகவே
0: எல்லாருக்கும்.
1: இப்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு,
0: எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை.
1: உங்களுக்கு யார் சார் குருநாதர்? யார் சார்?
0: எனக்கு குருநாதர்ன்னு பாத்தீங்கன்னா, என்னோட குருநாதர் என்னோட தாய் மாமன் வந்து ஜோசப்பா.
1: அவங்க அவங்க எந்த ஏரியா?
0: அவர் வந்து உள்ளூரே தான்.
1: அடே,
0: அவரே சொந்த ஊரே தான். அவர் தான் எனக்கு குருநாதர்.
1: நல்லா திருப்தியா போகுது.
0: வர வாகனங்கள் வந்து நின்று பார்த்து பொறுமையா வந்தா போதுங்க ஐயா. அதை பார்க்காம வந்துடுறாங்க. நாங்க போற நாங்க இடையில மாட்டிக்கிட்டு நிக்க வேண்டிய நோண்றாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து வந்தா அது பிரச்சனை இல்லாம ஒரு 5 நிமிஷம் ஆக போகுது.
1: தாமதம் பண்றது விரும்பல. எல்லாருமே
0: விரும்ப, எல்லாருமே அவசரம் அவசரம். எல்லாம் சிக்கல்ல தாங்கய்யா முடியும். அது ஒண்ணு, அது ஒரு ஃபால்ட் இருக்குங்க ஐயா. அப்புறம் இந்த வண்டியில போறவங்க ஓரமா ஒதுங்கி போறோம். ஆரனு சில பேர் வேகமா ஏன் அடிக்கிறாங்கன்னு சண்டை போடுறாங்க, கத்துறாங்க, வைறாங்க. சில பேர் வந்து ஆரனு வந்து பொறுமையா அடிச்சாலும் என்ன பொறுமையா அடிச்சுட்டு வரலாம், பைக் தான் வருது பேருக்கு நினைச்சிட்டு போறாங்க. இவ்வளவு சிக்கலுங்க இருக்குங்க ஐயா. அது அவங்கவுங்க திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. பிடிச்சமான பாட்டு வந்து சொல்லுங்க.
0: எனக்கு பிடிச்சமான பாட்டுங்க ஐயா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரங்கற மாதிரி. எனக்கு மனைவி அமைந்தது ஒரு இறைவன் கொடுத்த வரம் தான்.
1: சரிங்க சார்.
0: அது மாதிரி அந்த இறைவன் கொடுத்த மனைவி அமைந்ததெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
1: அந்த பாட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி சார். வணக்கம்.
2: மனைவி

0: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: பேசலாம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: நம்ம கூட பேசுறதுக்கு இன்னொரு பாப்பா பக்கத்துல இருக்காங்க, அவங்களையும் சொல்லிக்கலாம். பாப்பா வணக்கம். அவங்க
4: சார் சொல்லுங்க. சிவசங்கரி.
3: சிவசங்கரி எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: சிவசங்கரி என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? சரி, உங்க நண்பர்களோட நீங்க எப்படி இந்த மதிப்பெண் விஷயத்துல அதிகமா எடுப்பீங்களா இல்ல அவங்கள்ட்ட கம்மியா எடுப்பீங்களா?
4: அதிகமா தான் எடுப்பேன்.
3: உங்க வீட்டை பொறுத்த அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, என்னென்ன மாதிரி எல்லாம் உதவி எல்லாம் பண்ணுவீங்க உங்க அப்பா அம்மாக்கு, உங்க கூட பிறந்தவங்க?
4: படிச்சு கொடுக்கறது.
3: சரி.
4: தங்கச்சிக்கு படிச்சு கொடுக்கறது, வீட்டுல வேலை பாக்குறது, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் பாப்பேன்.
3: நல்லபடியா போயிட்டு இருக்கேன். இந்த கோடை காலங்கள்ல தரங்கம்பாடி கோட்டை எல்லாம் இருக்குல்ல, உங்க ஊர் அந்த ஏரியா இருக்கிறதுனால அடிக்கடி போவீங்களா, எப்பாச்சும் நினைச்சா போவீங்களா?
4: அடிக்கடி போவோம்.
3: ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெயில் நேரங்கள்ல வெயிலே தெரியல அப்படின்னா இருக்கு. இப்ப நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வர்றாங்களே, அவங்ககிட்ட எல்லாம்

0: பேசுவீங்களா?
1: பேசுவாங்க.
0: அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க, இல்லை ஒரு ஹிந்தியிலோட பேச வாய்ப்பு இருக்கு. அவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்துலாம் வர்றது உங்கள் ஏரியா பக்கம் இந்த பக்கம் வர்றதுல உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? நல்லதுமா. என்ன படத்துலேருந்து பாட்டு வேணும்?
1: தில்லி படத்துலேருந்து.
0: நன்றிம்மா, வணக்கம்.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பரச்சோதி ஜுவல்லரியில். வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரச்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம், பரச்சோதி ஜுவல்லரி சீர்காழி. பரச்சோதி தங்கம், பலகால தங்கம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 100% BIS, 916 ஹால்மார்க் ஷோரூம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம், பலகாலம் தங்கும். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசக்யன், படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
3: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம், 5:15 நிமிடம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
6: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
5: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
7: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
3: நேயர்களின் கேட்கலாம் அலையோசை நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கிறக்கும் பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திற்காக.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிற்கும் பாடல் அமர்க்களம் திரைப்படத்திற்காக

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:30. நேரலை கேட்கலாம் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.
4: சரி சரி சரி சரி
5: வசந்தன் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்தன் கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
5: சரி சரி.
7: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி.

0: சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: வேலை கேட்டும் வேலை நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கிறக்கும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

0: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: சுனோ சுனோ, ஏக் பரிவார் கி கஹானி. டாக்டர் கே சாம்னே ஜின்ஸே ஹுயி நாதானி.
5: तुम रिपोर्ट्स लाई हो ना?
6: नहीं, मुझे लगा तुम लाए हो।
5: तुम हो ही भुलक्कड़।
6: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली।
4: लड़िए मत, जानिए आभा के बारे में।
7: आभा?
4: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल, जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड्स सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ சங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்எம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பர நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 11 மணிக்கு திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டேச செட்டியார் கோச் வல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர் மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டேச செட்டியார் கோச் வல்லர்ஸ்.
3: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
4: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோச் வல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமது
7: வீட்டு உபயோகப் பொருட்கள்
6: அனைத்து

0: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி ஸ்டேட் வழங்கும் உழவர் அரங்கம்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
7: சரி சரி சரி சரி
8: வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: சரி சரி.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிபரப்பும் பாடலுக்கு குரல் எஸ் ஜானகி.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி.

0: செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிபரப்பும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் நாகூர் இ.எம். ஹனிஃபா.

0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகையின் உலங்கடைந்த நாள் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் படத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டி செட்டியார் கோச் வல்லரசன் உலங்கடைந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு
5: சரி சரி சரி சரி
6: வசந்த் அண்ட் கோ சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
6: சரி சரி.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிகருக்கும் பாடலுக்கு குரல் காயல் ஷேக் முகமது.

0: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிபரப்பும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் உன்னி கிருஷ்ணன்.

0: நேர்களது வரை கேட்டது விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: Pakistan occupied Jammu and Kashmir. Union Home Minister Amit Shah today inaugurated the Land Port Management System Vinimay in New Delhi to digitize and streamline cargo processing and passenger movement across India's land borders. Addressing the gathering, Mr. Shah said the initiative marks a significant step towards building a modern and technology-driven border management system. He said the platform is aligned with the vision of Viksit Bharat 2047 and will strengthen trade facilitation, connectivity and national security.
1: After the rapid development of the land port, not only has trade increased, but security has also been ensured. It has helped transform illegal trade into legitimate trade. In the vision of all-round development of border areas, where migration was the biggest problem, the land ports have made a very important contribution in addressing this as well.
0: Defence Ministry has approved the establishment of a 250-megawatt solar power project with Battery Energy Storage System, BESS, at Sitapur in Uttar Pradesh. This system will be established on approximately 850 acres of vacant defence land. This is the first of its kind project undertaken by the Ministry of Defence involving the development of a large-scale solar power generation facility with integrated BESS support on defence land. Prime Minister Narendra Modi held a telephonic conversation this afternoon with the Emir of Kuwait, Sheikh Mishal Al Ahmad Al Jaber Al Sabah. The two leaders exchanged views on the evolving security situation in West Asia. Prime Minister expressed deep concern over the escalation of tensions and reaffirmed India's strong condemnation of attacks on Kuwait's sovereignty and territorial integrity. He reiterated the call for de-escalation, dialogue and diplomacy for earliest restoration of peace and stability. Union Health and Family Welfare Minister Jagat Prakash Nadda has said that in the last 10 years, the government is continuously strengthening the healthcare facilities for women during pregnancy through the Pradhan Mantri Surakshit Matritva Abhiyan. Mr. Nadda said this while launching the nationwide celebrations to commemorate 10 years of the Pradhan Mantri Surakshit Matritva Abhiyan in New Delhi today. Union Education Minister Dharmendra Pradhan today visited the National Testing Agency headquarters and reviewed preparations for the re-NEET exam, which is going to be held on the 21st of this month. Talking to reporters outside the NTA headquarters in New Delhi, the minister said that the centre has ensured that all necessary measures are being taken while maintaining complete confidentiality from the preparation of the question papers to all subsequent procedures. In US, thousands of skilled immigrants are set to benefit after a federal judge struck down the Trump administration's proposed $1 lakh H-1B visa fee and called it unlawful. US District Judge Leo Sorokin issued the decision following a lawsuit filed by 20 Democratic State Attorneys General. The lawsuit challenged a policy announced by President Donald Trump in September last year that sought to increase the H-1B visa application fee from about $2,000 to $1 lakh. And that is the end of this news bulletin.
2: Vanakkam. Akashwani Puducherry, Manila Seidhigal, Vasipavar, Krishnamurthy Ramasubramanian. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குவைத் அமீருடன் தொலைபேசியில் உரையாடினார். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் பிரிக்ஸ் வேளாண் மாநாடு இன்று தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகிய மூவரை அமைச்சர்களாக நியமிக்க முதலமைச்சர் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குவைத் அமீர் ஷேக் மிஷால் அல் அகமது அல் ஜபர் அல் சபாஹ் உடன் தொலைபேசியில் உரையாடினார். மேற்காசியாவில் உருவாகி வரும் நிலவரங்கள் குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பதற்றம் அதிகரித்து வருவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை வெளியிட்டார். குவைத் நாட்டின் நில ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை மீதான தாக்குதல்களுக்கு இந்தியாவின் கடும் கண்டனத்தை அவர் மறு உறுதி செய்தார். பதற்ற தணிப்பு, பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலம் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை விரைந்து மீட்க அவர் வலியுறுத்தினார். குவைத்தில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பில்

0: குவைத் அமீர் தனிப்பட்ட முறையில் செலுத்தி வரும் அக்கறைக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது குறித்த பிரதமரின் சமூக ஊடக பதிவில் இருந்து கூடுதல் விவரங்கள்.
1: 140 கோடி மக்களின் ஆசையுடன் நாட்டிற்கே முதலிடம் என்ற அடிப்படையில் நம்பிக்கை, வளர்ச்சி மற்றும் மக்கள் நலன் மீதான அர்ப்பணிப்பு உணர்வுடன் அரசு செயல்பட்டு வருவதாக சமூக ஊடக பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இத்தகைய அயராத முயற்சிகளின் பலனாகவே உள்கட்டமைப்பு முதல் டிஜிட்டல் புரட்சி வரையிலான பல்வேறு துறைகளில் உலக அளவிலான புதிய அங்கீகாரம் இந்தியாவிற்கு கிடைத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னேறிய இந்தியா என்னும் கனவை நனவாக்க சேவை, வளம், நல்லாட்சி என்ற இதே பாதையில் அரசு அயராது தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் மேலும் கூறியுள்ளார்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் நாடு கடந்த 12 ஆண்டுகளில் ஏழைகள் நலன், வளர்ச்சி ஆகிய 2 குறிக்கோள்களையும் ஒரே சமயத்தில் எட்டியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் நாட்டிற்கு அயராது சேவை புரிந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் ஆளுகை என்பதன் பொருளே சேவை உணர்வு என்பதாக மறு வரையறை செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விக்சித் பாரத் 2047 எனும் இலக்கை நோக்கி நாட்டை நகர்த்துவதில் நாட்டிற்கே முதலிடம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதன் சாட்சியாகவே கடந்த 12 ஆண்டுகள் திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வெளியுறவு கொள்கையில் கடந்த 12 ஆண்டுகளில் பல முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டு உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பாஸ்போர்ட் வழங்கும் நடைமுறைகள் மற்றும் ஆவணங்களுக்கு சான்றளிக்கும் நடைமுறைகள் சாதாரண மக்களுக்கு ஏற்ற விதத்தில் எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும், பொதுமக்களின் குறைகள் மற்றும் பின்னூட்டங்களை பெற டிஜிட்டல் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு நெருக்கடி காலங்களில் திறம்பட்ட முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான வேலைவாய்ப்பு சந்தையை இந்திய இளைஞர்களும், உலக அளவிலான ஏற்றுமதி சந்தையை இந்திய வர்த்தகர்களும் எளிதில் அணுக தேவையான வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளதால் இந்தியர்கள் தற்போது கூடுதல் நம்பிக்கை மற்றும் பெருமித உணர்வுடன் வெளிநாடு செல்ல இயன்றுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். இன்று விடுதலை போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டா நினைவு நாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். நிலம், நீர் மற்றும் வன வளத்தை அந்நிய சக்திகளிடம் இருந்து பாதுகாக்க அபார துணிச்சலுடன் போராடியவர் பிர்சா முண்டா என்றும், பழங்குடி சமூகத்தினரின் சுயமரியாதை, கலாச்சாரம் மற்றும் உரிமைகளை பாதுகாக்கும் முயற்சிகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதே அன்னாரின் வாழ்க்கை என்றும் சமூக ஊடகத்தில் பிரதமர் கூறியுள்ளார். தாய்நாட்டிற்காக உயிர் தியாகம் புரிந்த பகவான் பிர்சா முண்டாவின் அரிய செயல் ஒவ்வொரு தலைமுறை இந்தியர்களுக்கும் தேசப்பற்றை ஊட்டுவதாக தொடர்ந்து நீடிக்கும் என்று பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இன்று ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள பிர்சா முண்டா சமாதியில் அம்மாநில ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பலரும் மலரஞ்சலி செலுத்தினர். பிர்சா முண்டா பிறந்த உலிஹாத்து கிராமம் உட்பட ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பல்வேறு பழங்குடி பகுதிகளில் கலாச்சார மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இன்று தொடங்கியுள்ள பிரிக்ஸ் வேளாண் மாநாட்டில் பிரேசில், இந்தோனேஷியா, சீனா, ஈரான், தென்னாப்பிரிக்கா மற்றும் இதர உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். 21 நாடுகளில் இருந்து வேளாண் அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள் மற்றும் வல்லுநர்களும் இம்மாநாட்டிற்கு வந்துள்ளனர். மாநாட்டின் இன்றைய அமர்வுகளில் உணவு பாதுகாப்பு, பண்ணை புதுமைகள், பருவநிலைக்கு ஏற்ற சாகுபடி, வேளாண் வர்த்தகம் மற்றும் சிறு விவசாயிகளின் அதிகார மேம்பாடு குறித்து விவாதிக்கப்படுகிறது. பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கு இடையிலான சிறப்பு பேச்சுவார்த்தைகள் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளன. விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மூலமான உணவு பாதுகாப்பு என்பது குறித்து இதில் விவாதிக்கப்படும். வரும் 13ஆம் தேதி பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கு இடையிலான கூட்டமும் நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் திரு பி ராஜவேலு, திரு வி பி சிவக்கொழுந்து, திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகிய மூவரை அமைச்சர்களாக நியமிக்க முதலமைச்சர் திரு ரங்கசாமி பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் விரைவில் இவர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர்களாக பதவியேற்க உள்ள 3 சட்டமன்ற உறுப்பினர்களில் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து ஆகியோர் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள். திரு ராஜசேகரன் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவராவார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூர் பகுதியில் பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் ஒருங்கிணைந்த மின்கல வசதிகளுடன் கூடிய 250 மெகாவாட் சோலார் மின்

0: உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைக்கும் திட்டத்திற்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டிலேயே பாதுகாப்புத் துறைக்கு சொந்தமான நிலத்தில் பெரிய அளவில் இத்தகைய சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைவது இதுவே முதல் முறையாகும். தேசிய அனல் மின்சார கழகத்தின் உதவியுடன் அமைக்கப்பட உள்ள சித்தாப்பூர் சோலார் மின் உற்பத்தி நிலையத்தினால் அப்பகுதியில் உள்ள பாதுகாப்புத்துறை சார்ந்த அமைப்புகள் பயன்பெறும் என்றும் சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாதுகாப்பான மகப்பேற்றை உறுதி செய்யும் நோக்கிலான பிரதமரின் சுரக்ஷித் மாத்ருத்வா இயக்கத்தின் தேசிய அளவிலான 10ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களை மத்திய சுகாதார அமைச்சர் திரு J.P. நட்டா புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். விழாவின் போது 75 ரூபாய் நாணயம் மற்றும் சிறப்பு நினைவு தபால் தலை ஒன்றையும் அவர் வெளியிட்டார். பாதுகாப்பான மகப்பேற்று இயக்கம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2016 ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி தொடக்கி வைத்த சுரக்ஷித் மாத்ருத்வா இயக்கத்தின் கீழ் கருவுற்ற தாய்மார்கள் அனைவருக்கும் தரமான மகப்பேற்றுக்கு முந்தைய சேவைகள் விரிவான முறையில் வழங்கப்படுகின்றன. மகப்பேற்றுக்கால மரணங்களை தவிர்க்கவும் சிசு மரண விகிதத்தை குறைக்கவும் இந்த இயக்கத்தின் கீழ் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இயக்கம் தொடக்கப்பட்டதிலிருந்து இதுவரை கருவுற்ற சுமார் 7.5 கோடி பெண்களுக்கு மகப்பேற்றுக்கு முந்தைய ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. இயக்கத்தின் 10ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக திட்டத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: இதற்கிடையே மத்திய சுகாதார அமைச்சர் திரு J.P. நட்டா இன்று தேசிய நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் பாதுகாப்பான ஒவ்வொரு மகப்பேறும் பெண்கள் மீதான நாட்டின் கடமை பற்றியே பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். சுரக்ஷித் மாத்ருத்வா இயக்கத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி மகப்பேற்றுக்கால ஆரோக்கியத்திற்கு அர்ப்பணிக்கப்படுவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ஜோஜிலா கணவாய் பகுதியில் குளிர்காலம் உட்பட அனைத்து பருவ காலங்களுக்கும் ஏற்றதாக நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டத்தின் கீழ் ஜோஜிலா சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் இன்று நிறைவடைந்துள்ளன. பாறை பகுதியை வெடி வைத்து தகர்ப்பதன் மூலம் சுரங்கப்பாதையின் கிழக்கு வாயிலை திறப்பதற்கான தொலைநிலை பொறியை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று இயக்கி வைத்தார். லடாக்கில் உள்ள மினிமார்கா பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜோஜிலா சுரங்கப்பாதை திறக்கப்பட்டு இருப்பது நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பயணத்தில் முக்கிய வரலாற்று தருணமாக அமைந்துள்ளது. சுரங்கப்பாதையுடன் கூடிய புதிய நெடுஞ்சாலை முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்தவுடன் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிக்கும் லடாக் பகுதிக்கும் இடையே போக்குவரத்து தொடர்புகள் அதிகரித்து வர்த்தகம், சுற்றுலா உள்பட பல்வேறு துறைகள் மேம்படும் என்பதும் பாதுகாப்பு படைகளின் நடமாட்டத்திற்கு பேருதவியாக புதிய நெடுஞ்சாலை திகழும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல கீழடக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, குமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் 15ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குவைத் அமீருடன் தொலைபேசியில் உரையாடினார். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் பிரிக்ஸ் வேளாண் மாநாடு இன்று தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு GNS ராஜசேகரன் ஆகிய மூவரை அமைச்சர்களாக நியமிக்க முதலமைச்சர் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1:03, 6:20.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: நேயர்களை கேட்கலாம். நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்ல மது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: நிகழ்ச்சியை வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
6: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
8: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே

0: பேச்சுதான்.
1: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை தரமான தங்கம் கைராசி.
0: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: சொல் ஆமோது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். சங்ககாலத்தில் தமிழ் மன்னர்கள் போர் முறைகளை வெச்சி கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை என பாகுபடுத்தியுள்ளனர். ஒரு மன்னன் பகை நாட்டின் மீது போர் தொடுக்க எண்ணினால் திடீரென போர் தொடுக்க மாட்டான். எங்கள் நாட்டு மன்னன் உங்கள் நாட்டின் மேல் போர் தொடுக்க இருக்கின்றான். ஆகையால் நீங்களெல்லாம் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று பறையறைந்து தெரிவித்து அதன் பின்னர்தான் போரிலே ஈடுபடுவான். அவ்வாறு அந்த செய்தியை கூறுவதை பற்றி புறநானூறு கூறுகின்றது. ஆவும் ஆணியர் பார்ப்பனமாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் பேணி தென்புலம் வாழ்நற்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நும்மரன் சேர்மின் என்ற பாடல் மூலம் இந்த கருத்து விளக்கப்படுகிறது. மன்னர்கள் தாங்கள் படையெடுக்க எண்ணிய பகை நாட்டில் உள்ள பசுக்கள், பெண்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், குழந்தை பேறு இல்லாதவர்கள் இவர்களெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று போர் தொடங்கும் முன்பே தெரிவித்து விடுவார்கள். திடீர் தாக்குதல் நடத்துவது அக்காலத்தில் இல்லை. எதிரிகள் பலவீனமாக இருக்கும் நேரம் பார்த்து போர் தொடுக்கும் கோழைத்தனமும் சங்ககாலத்தில் இல்லை. பாஞ்சாலங்குறிச்சி மக்களெல்லாம் திருச்செந்தூர் திருவிழாவிற்கு சென்றிருந்த நேரத்திலே ஆங்கிலப்படைகள் பாஞ்சாலங்குறிச்சியை தாக்கியதை நாம் அறிவோம். இவ்வாறு போர்க்களத்திலே ஈடுபடுகின்ற பொழுது படைக்கலன்களை இழந்தவர்களையும் கண் இமைத்தவர்களையும் குடுமி அவிழ்ந்தவர்களையும் கொல்லாது விடுவது மரபாக இருந்தது. அவ்வாறு போரிலே ஈடுபட்டு புறமுதுகு காட்டி ஓடுபவர்களையும் கொல்லாது விட்டிருக்கின்றனர். இவ்வாறு மரத்திலும் அறம்போற்றியவர்களாக நம்முடைய தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.
2: சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
4: தொடர்வது லைட் ஹவுஸ்.

0: இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசை தூரிகை, 7:00 பிளாசிய முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டுத் தொடர். இரவு 7:35 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் மூத்த விவசாயியின் அனுபவ பகிர்வு. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார்பேட்டை கோ சாரங்கபாணி அவருடன் நேர்முகம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சுழரியின் காற்றில் வரும் காணம். 8:25 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மயிலாடுதுறை ARC நட்டி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் இசை உஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மீன் சொலமுத்து. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இரவு மலரும். 11:00 காற்றலை நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தொழில் முன் இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள் பார்க்கலாம். நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சுவலரி, மயிலாடுதுறை ARC நட்டி செட்டியார் கோச் வல்லர்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்புடி, RKG நெய். காலை 6:00 குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானம் நலவை கேட்க படத்த கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சுலமது. வழங்குவோர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லாப். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரெஸ் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுவன் எஸ் சபரி கணேசன். 7:00 திரை இசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். எழுபது கோபால் படிப்பின் காலை காம்போ நிகழ்ச்சியுடைய பொது அறிவு விடாபடும் சேவை செய்யும் நடப்பரும். 8:00 தொழில் வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நட்டி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் வழங்குகிறார் நிகழ்ச்சி. 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சுழரியின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 RKG வைக்கிங் பனியன்சன் பிரீவ்ஸ் வரும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்கள மங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPNI ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கல் மேம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் வளர்வதா நிகழ்ச்சி. சிந்தனை அரங்கம் உங்களின் கைவினைத்திறன் என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் 0 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க. நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்பட

0: நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ்பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார்.
1: இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக முதற்கட்டமாக 354 கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட 2வது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்டு ஒர்க்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ்ல இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் முறை அறிமுகப்படுத்தப்படும்.
0: முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும், தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் அறநிலையங்கள் துறை செயலாளர் திரு குமரகுருபரன், பதிவுத்துறை தலைவர் திரு அருண் சுந்தர் தயாளன் உள்ளிட்ட பதிவுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நெதர்லாந்து பயணத்தின் போது மீட்கப்பட்ட நாகை மாவட்டம் ஆனைமங்கலம் செப்பேடுகளை தாயகம் கொண்டு வந்துள்ளதற்கு அப்பகுதி மக்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் கீழ்வழு அருகே உள்ள ஆனைமங்கலம் 1000 ஆண்டுகள் பழமையான கிராமம். சைவ சமயத்தினை சேர்ந்த சோழ பேரரசர் பௌத்த மதத்திற்கு கொடையளித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் நிலவிய மத நிலநடுக்கத்திற்கு இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் சான்றுகள் ஆகும். ஆனைமங்கலம் செப்பேடுகள் 2 தொகுதிகளை கொண்டவை. முதல் தொகுதி 21 ஏடுகள் கொண்டது. இதனை வழங்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். 2வது தொகுதி 3 ஏடுகள் கொண்டது. ராஜேந்திர சோழனின் பேரனான முதலாம் குலோத்துங்க

0: அவர்களால் கிபி 1086 வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 18 நூற்றாண்டில் டச்சு ஆட்சியின் போது டச்சு அதிகாரி புளோரன்சியஸ் கேம்பர் என்பவரால் இந்த 2 செப்பேட்டு தொகுதிகளும் நெதர்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. பல ஆண்டுகளாக மத்திய அரசு செப்பேடுகளை மீட்க வலியுறுத்தி வந்த நிலையில் சமீபத்தில் நெதர்லாந்து சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளமைக்கு கிராம மக்கள் வரலாற்றாளர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று தமிழகம், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். காலை முதல் வரும் மே 14 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை சார்ந்த வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை தேவைப்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயர்கல்வி கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கும் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வஞ்சிநகரம் கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பது தொடர்பாக அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் அருகே தொரப்பாடியில் உள்ள சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலரங்கத்தில் சிறை அதிகாரிகளுக்கான 3 மாதங்கள் பயிற்சி நிறைவு விழா அதன் இயக்குநர் திரு பிரதீப் தலைமையில் இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் நூத்தப்பூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நாளை நடைபெறவுள்ளது. சென்னை திருவிக்கா நகர் மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு கட்டடப் பணிகள் சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் சமீரன் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள இலவச ஒப்பனை அறையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா தஜகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம், 6:40.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
8: மக்களின் அத்தியாவசிய தேவை அறிந்து
7: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
8: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
7: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
8: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
3: நேயர்களை கேட்கலாம், காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்பாய்கள் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.

0: துருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.
5: நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
6: மது அருந்து திடீரென நிறுத்தும் பொழுது மருத்துவரின் அனுமதிகளுடன் பாதுகாப்பான மருந்துகளை சாப்பிட்டு முறையாக நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் மது அருந்து நிறுத்தும் போது கூட வித்ட்ராயல் சீசஸ், நிறுத்தும் பொழுது ஏற்படும் நொடிப்பு நோய் 40 மணி நேரத்தில் வருகிறது.
5: ஏன் டாக்டர் அந்த மாதிரி வரும்?
6: மூளை ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிவிடுது மதுவுக்கு. மது ஒரு போதை, அந்த போதை இல்லாத போது மூளை அதிகமாக வேலை செய்யும். அந்த நேரத்தில் வர்ற நொடிப்பு நோய் தான். அதுக்கு ரொம்ப நாள் மருந்து தேவையில்லை,
5: அதுவா சரியாயிடும்.
6: சரியா சரியாயிடும்.
5: சரிங்க டாக்டர், இப்போ வந்து ஒரு வலிப்பு நோய் இருக்கிற ஒருத்தவங்க வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது?
6: செய்ய வேண்டியவை முதல்ல தவறாமல் மாத்திரை சாப்பிடணும். அப்புறம் தனியாக இருப்பதை தவிர்த்து ஒரு வருட காலத்திற்கு உதவியோடு இருக்க வேண்டும். செய்யக்கூடாதவை மருத்துவரின் ஆலோசனை இன்றி சாப்பிடும் மருந்துவதை இவர்களாக நிறுத்திவிடவோ இல்லை வேறு மருந்துக்கு மாறவோ கூடாது. வேளா வேளைக்கு உணவு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. அப்புறம் மது புகை வலிப்பு வருவதை தூண்டலாம். சில இருமல் மருந்து வலிப்பு வருவதை தூண்டலாம். சில மாத்திரைகள் கண்டிப்பாக வலிப்பு வருவது கண்டிப்பாக தூண்டும்.
5: அப்போ வந்து ஒரு வலிப்பு நோயாளி இருக்காங்க அப்படின்னா, உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க சொல்லணும், எனக்கு வலிப்பு நோய்க்கு இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்.
6: அப்போ சில மாத்திரைகள் அவங்களுக்கு கொடுக்க கூடாது. முக்கியமாக ஃப்ளாக்ஸசின் இந்த குரூப்பு, நலடிக்சிக் ஆசிட் நாங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்றும் குழந்தை மருத்துவர்களுக்கோ பெரியவர்களுக்கோ வயிற்றுப்போக்கு ஏற்படும் பொழுது கூட சில மாத்திரைகள் அவசரத்துக்கு கொடுத்தா கூட நொடிப்பு நோயை தூண்டலாம், தவிர்ப்பது நல்லது. இது ஒரு தவறான வியாதியோ பயப்படுவான வியாதியோ இல்லை. பொதுவாக வீட்டுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய தகவல் என்னவென்றால், பயப்பட தேவையில்லாத ஒரு சாதாரண சளி இருமல் போன்ற ஒரு காய்ச்சல் போன்ற ஒரு சாதாரண வியாதி.
5: இது ஒரு சாதாரண வியாதி அப்படின்னு சொல்லிட்டீங்க, இது எப்ப டாக்டர் ஒரு பயப்படக்கூடிய விஷயமா மாறுது? ஒரு சிலருக்கு வந்து எந்த மெடிசன்ஸுமே நொடிப்பு நோயை சரி பண்ண முடியாம அந்த கண்டிஷனுக்கு மாறுது, அதுக்கு என்ன மாதிரியான மருத்துவ முறைகள்லாம் இருக்கு டாக்டர்?
6: பொதுவாக 2 முறைக்கு மேற்பட்டு உரிய மருந்துகளை அதிகபட்சமாக எடுத்துக்கொண்டும் 2-3 முறைக்கு மேல் திருப்பி திருப்பி நொடிப்பு வந்து கொண்டிருந்தால் அந்த நோயாளிக்கு அந்த மருந்து பற்றவில்லை. வேறு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று உரிய மருத்துவர் உரிய முறையில் சிகிச்சை அளித்தால்தான் உண்டு. அதே நேரத்தில் 3-4 முறைக்கு மேல் மாத்திரை சாப்பிடும்போது நொடிப்பு வந்தால் அவர்கள் வேறு சில முறைகள், கீட்டோஜெனிக் டயட், உணவு முறைகள் மாறுதல்கள், மருத்துவ மாறுதல்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். வாழ்க்கை முறை மாறுதலும் செய்ய வேண்டும். மூளையில் இரத்த கசிவு, மூளையில் மேற்பது இரத்த காயம், ரத்தக்கட்டு, அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை செய்துதான் ஆக வேண்டும். அந்த மாதிரி செய்தாலும் நொடிப்பு மாதிரிகள் சில சமயங்களில் 3 வருடத்திலிருந்து 5 வருடம், சில சமயங்கள் வாழ்க்கை முழுவதும் விலை குறைவான நொடிப்பு மாதிரிகள் தேவைப்படலாம்.
5: இப்ப அந்த வாழ்க்கை முழுவதுமே அவங்க வந்து அந்த டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க, எந்தெந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து லைஃப் லாங் வந்து இந்த வலிப்புக்கான மாத்திரையை எடுத்துதான் ஆகணும் டாக்டர்?
6: மூளையில் கட்டி, மூளையில் அறுவை சிகிச்சை, சில மூளையில் பிறவிலேயே ஏற்படும் சில கோளாறுகள், வளர்ச்சி சரியாக இல்லை, சில பகுதி சிதைந்து காணப்படுகிறது, பிறவிலே ஏற்படும் கோளாறு.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சி வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால் தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்

0: நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1.3.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தொடர்ந்து இசை தூரிகை நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கருக்கும் பாடல் கண்ணதிரே தோன்றினால் திரைப்படத்திற்காக.

0: இன்றைய ஆடுகளத்தில் அகமதாபாத்தில் நடைபெற்ற முதலாவது உலக யோகாசனா சாம்பியன்ஷிப் 2026 தொடர் நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்த உலக சாம்பியன்ஷிப் தொடரில் 79 நாடுகளைச் சேர்ந்த 522 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்த தொடரில் போட்டியை நடத்திய இந்திய அணி 102 தங்கப்பதக்கங்கள் உட்பட மொத்தம் 114 பதக்கங்களை கைப்பற்றி பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர் கடந்த 2 வாரங்களாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வந்தது. இந்த தொடரின் ஆண்கள் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் முன்னாள் ஒலிம்பிக் சாம்பியனும் உலக தரவரிசையில் 3வது இடத்தில் உள்ள ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் இத்தாலியின் 14ஆம் நிலை வீரரான ஃபிளாவியோ கோபோலியை எதிர்கொண்டார். மொத்தம் 4:16 நீடித்த இந்த பரபரப்பான ஆட்டத்தின் முடிவில் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் வெற்றி பெற்று பிரெஞ்சு ஓபன் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை முதல் முறையாக வென்றார். நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொலமுது. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமக்ஸ். பூமக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:15 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள் ஓசுகள் சரியான வழியில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நட்டி சத்யராஜ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும். 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல் பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். இவை அனைத்தும் உலகதான நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: PSR தங்க மாளிகை,
8: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
1: என்பது சும்மாவா வந்தது.
2: முஸ்லிம் லீக் தனிநாடு கேட்டதை காந்திஜி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னீர்கள். இருந்தாலும் இந்த விஷயத்தில் காந்திஜியை பலரும் குறை கூறுகிறார்களே தாயே.
3: மகனே சிவா, காந்தியை குறை கூறுகிறவர்கள் அவனுக்கு இந்திய விடுதலையின் மீது இருந்த உண்மையான வேட்கையை உணர்ந்தார் இல்லை. காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீகுக்கும் இடையே ஓர் உடன்பாட்டை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று அவன் நெஞ்சார விரும்பினான். ஒரே நாடு இரண்டு சுதந்திரமான நிர்வாகம் என்ற அவனது எண்ணத்தையும் அவர்கள் குறைகூறத்தான் செய்தார்கள். காந்தியின் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியுற்றதன் மூலம் முஸ்லிம்கள் தங்கள் வாழ்நாள் வாய்ப்பை இழந்து விட்டார்கள் என்றான் ராஜகோபாலாச்சாரி. விரும்பியவர்களுக்கு வாரி வழங்க மாநிலங்கள் ஒன்றும் காந்தி அல்லது ராஜகோபாலாச்சாரியின் சொந்த சொத்து அல்ல என்று கோபத்தை

வெளிப்படுத்தினான் சாவர்கர். இது பாகிஸ்தான் திட்டத்துக்கு எதிரான மோசடி என்று சாடினான் லியாக்கத் அலி கான். காந்தி ஜின்னா சந்திப்பால் பலனடைந்தது என்னவோ, ஜின்னாவும் முஸ்லிம் லீகும் தான். இதனால் முஸ்லிம்களிடையே ஜின்னா மிகுந்த செல்வாக்கை பெற்றான். காந்தி ஜின்னா சந்திப்பு தோல்வியை அடுத்து அரசியல் தேக்க நிலைக்கு தீர்வு காண மேலும் ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள்.

தேசாயும் 1945 ஜனவரியில் ஓர் உடன்பாட்டுக்கு வந்தார்கள். அது தேசாய் லியாக்கத் உடன்பாடு எனப்பட்டது. காங்கிரசும் முஸ்லிம் லீகும் இணைந்து மத்தியில் இடைக்கால அரசை அமைக்க சில நிபந்தனைகளுடன் உடன்பாடு எட்டினார்கள். ஆனால் தேசாய் லியாக்க திட்டம் காங்கிரஸ் முஸ்லிம் லீகின் சம்மதத்தை பெறுவதற்கு முன்பாகவே வெளியிடப்பட்டது. எனவே அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அதோடு சமூகத்தில் ஒரு வேறுபாட்டையும் கிளப்பிவிட்டது. இந்த திட்டத்தில் தன் பெயர் தொடர்பு படுத்தப்பட்டதை காந்தி விரும்பவில்லை. காங்கிரசுக்கு சமமாக முஸ்லிம் லீக் கருதப்பட்டது ஜின்னாவுக்கு மகிழ்ச்சியை அளித்தது. ஆனால் சூழ்நிலை கட்டாயத்தால் லியாக்கத் அலி கான் தனக்கும் இந்த உடன்பாட்டுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று மறுக்க வேண்டியதாயிற்று. இத்துடன் புலாபாய் தேசாயின் அரசியல் வாழ்வுக்கு இந்த உடன்பாடு முற்றுப்புள்ளி வைத்தது. இருந்த போதிலும் தேசாய் லியாக்கத் உடன்பாட்டில் காணப்பட்ட கொள்கைகளின் அடிப்படையில் வேவல் திட்டம் என்ற ஒன்று தயாரானது. வைஸ்ராய் வேவல் லண்டன் சென்று 10 வாரம் தங்கியிருந்து பிரிட்டிஷ் பிரதமருடனும் இந்திய விவகார செயலாளருடனும் பேச்சுவார்த்தை நடத்தினான். அதன் பிறகு இந்தியா திரும்பி 1945 ஜூலை 14 வானொலி உரை நிகழ்த்தினான். அதில் பிரிட்டிஷ் அரசின் சார்பில் ஓர் அறிவிப்பை வெளியிட்டான். இதை வேவல் திட்டம் என்றார்கள். இந்த திட்டத்தின்படி புதிய ஆட்சிக்குழு அமைக்கப்படும். அதில் இந்தியாவின் முக்கிய வகுப்பினர் இடம் பெறுவார்கள். சாதி இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம எண்ணிக்கையில் இடங்கள் ஒதுக்கப்படும். இந்த குழுவில் வைஸ்ராய், தலைமை தளபதி இருவரை தவிர மற்ற அனைத்து உறுப்பினர்களும் இந்திய பிரதிநிதிகளாகவே இருப்பார்கள். வெளி விவகாரத்துறையும் இந்திய உறுப்பினர்கள் இடமே இருக்கும். இந்த ஆட்சிக்குழுவே இடைக்கால அரசாங்கமாக செயல்படும். வைஸ்ராய் தனது வெட்டதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் இந்திய நலனே கருத்தில் கொள்ளப்படும். இந்தியர்கள் தனியே தங்களுக்கென ஓர் அரசியல் அமைப்பு சட்ட மன்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். வைஸ்ராயின் அறிவிப்பை அடுத்து சிறையில் இருந்த காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் முஸ்லிம் லீக் இடையே அரசியல் சம விகிதத்துக்கு ஒரு புதிய கோணத்தை கொடுத்து அதை இன சம விகிதமாக மாற்றியது வேவல் திட்டம். இதன் மூலம் முஸ்லிம் லீகின் நோக்கம் மிக சாதுரியமாக அரசாங்கத்தின் கொள்கை அறிவிப்பில் அங்கீகரிக்கப்பட்டது. இது முஸ்லிம் லீகிற்கு கிடைத்த ஒரு மறைமுக வெற்றியாகவே கருதப்பட்டது. வானொலி மூலம் அறிவித்த தனது திட்டத்தினை முன்வைத்து வைஸ்ராய் வேவல் ஒரு மாநாட்டை கூட்டினான். 1945 ஜூன் 25 ஷிம்லாவில் இருந்த வைஸ்ராயின் மாளிகையில் இந்த மாநாடு கூட்டப்பட்டது. இந்த மாநாட்டுக்கு காந்தி உள்பட 21 முக்கிய அரசியல் தலைவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம், பிரிட்டனின் போர் முயற்சிக்கு ஆதரவு, போர் முடியும் வரை புதிய ஆட்சிக்குழு நீடித்தல் போன்ற திட்டங்களில் கருத்து ஒற்றுமை ஏற்பட்டது. ஆனால் புதிய ஆட்சிக்குழு குறித்து கருத்து வேறுபாடுகள் தோன்றின. வேவல் திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட சாதி இந்துக்கள் என்ற சொல்லை காந்தி பலமாக எதிர்த்தான். அதுபோல காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீகுக்கும் இடையே உள்ள சமவிகிதம் என்பது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையேயான சமவிகிதம் ஆகாது என்று காந்தி வாதிட்டான். அதை ஜின்னா ஏற்கவில்லை. புதிய ஆட்சி குழுவுக்கு காங்கிரஸ் இந்து உறுப்பினர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும், முஸ்லிம் உறுப்பினர்களை முஸ்லிம் லீக் மட்டுமே நியமிக்கும். லீக் நியமிக்கும் 5 முஸ்லிம் உறுப்பினர்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகிய நிபந்தனைகளை ஜின்னா விதித்தான். ஜின்னாவின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் காங்கிரஸ் அந்த ஆட்சிக்குழுவுக்கு

எந்த முஸ்லிமையும் அதன் சார்பில் நியமிக்க முடியாது. காங்கிரஸ் என்பது ஒரு இந்துக்கள் அமைப்பே என்பதை ஒப்புக்கொண்டதாகிவிடும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் பின்வாங்கினார்கள். காங்கிரசும் முஸ்லிம் லீகும் ஒத்து போகாததை கண்ட வேவல் தன் வழியில் செல்ல தீர்மானித்தான். ஒவ்வொரு கட்சியும் ஒரு பட்டியலை தருமாறும் தானே அதிலிருந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வதாகவும் கூறினான். அந்த யோசனையை ஏற்று அனைத்து கட்சிகளும் பட்டியலை கொடுத்தன. ஆனால் ஜின்னா தனது நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் ஷிம்லா மாநாட்டை புறக்கணிக்கப் போவதாக கூறினான். இதனால் நொந்து போன வேவல் ஷிம்லா மாநாட்டை கலைத்து விட்டான். ஷிம்லா மாநாடும் தோல்வி அடைந்தது. ஜின்னாவோடு ஒத்துப்போக வேண்டும் என்ற பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நோக்கம், ஆங்கிலேய அதிகார வர்க்கத்தின் சுயநலப்போக்கு, ஜின்னாவின் பிடிவாதம், இவையெல்லாம் இந்த மாநாட்டை தோல்வியடைய செய்தன. ஷிம்லா மாநாட்டின் தோல்விக்கான பொறுப்பை வைஸ்ராய் தானே ஏற்றுக்கொண்டான். இதனால் வைஸ்ராய் மீதும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மீதும் காங்கிரசுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் மேலும் தளர்ந்து போனது.

நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகளின் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்புப் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருடன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குவைத் இளவரசர் ஷேக் மிசால் அல் அகமதுடன் தொலைபேசி வாயிலாக உரையாற்றிய அவர் மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரதமர் இது அந்நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயல் என கூறியிருக்கிறார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குவைத் நாட்டில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்கு அந்நாட்டு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். லெபனான், ஈரான், காசா பகுதிகளில் உடனடியாக போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் வணிக கப்பல்கள் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்காசிய பிரச்சினைக்கு ராணுவ நடவடிக்கை மூலம் தீர்வு காண முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,000

0: 1692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். 26 மாநிலங்கள் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர், கர்நாடகா, தெலங்கானா, ஜார்க்கண்ட், மிசோரம் மாநிலங்கள் விரைவில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யும் என்றும் கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் ராணுவ நிலத்தில் சூரிய மின்சார திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதல் முறையாக ராணுவ நிலத்தில் பெரிய அளவிலான சூரிய மின் திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி, நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய அனல் மின் கழகத்துடன் இணைந்து ராணுவ நிலங்களில் சூரிய மின் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மின்னணு வணிக தளம் மூலம் மேற்கொள்ளப்படும் பொதுத்துறை கொள்முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைமை செயல் அதிகாரி திரு மிகிர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் பயனடையும் வகையில் வெளிப்படை தன்மையுடன் நிர்வாகம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மின்னணு வணிக தளத்தை பயன்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 12 லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதில் மகளிர் தொழில் முனைவோர் எண்ணிக்கை 2,16,000 உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு மின்னணு வணிக தளம் மூலம் கொள்முதல் 93,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கப்பட்ட அரசு மின்னணு வணிக தளம் மூலம் பொதுத்துறை நிறுவனங்களின் கொள்முதல் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் திறம்பட மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு மிகிர்குமார் தெரிவித்தார். விவசாயிகள் தங்களது வேளாண் விளைபொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யும் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும், எவ்வித இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை செய்து லாபம் ஈட்டவும் இத்திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக வேளாண் வணிக துணை இயக்குநர் திருமதி மெர்சி ஜெயராணி தெரிவிக்கிறார்.
2: மதுரை விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் மட்டையோடு கூடிய தேங்காய் மறைமுக ஏலம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அது ஈநாம் திட்டத்தில் இணைக்கப்பட்டு அதன் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஈநாம் திட்டத்தினுடைய 2.0 வெர்ஷன் வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்த விழிப்புணர்வு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய நோக்கத்திலும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஈநாம் திட்டத்தின் மூலமாக வெளிப்படை தன்மையோடு விவசாயிகளுக்கு எந்த விதமான இடைத்தரகருடைய பிரச்சனையின்றி சரியான எடை மற்றும் நல்ல விலைக்கு விளைபொருள்கள் விற்பதற்கு ஏதுவாக உள்ள காரியங்கள் விளக்கி கூறப்பட்டது.
0: மின்னணு தேசிய

0: வேளாண் சந்தை மூலம் தங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர்.
1: என் பேர் பாரதிராஜா, நான் மணியஞ்சி கிராமத்துல இருந்து வரேன். நான் வந்து தென்னை விவசாயத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காய் எல்லாம் வாடிப்பட்டி வேளாண்மை விற்பனை கூடத்துல இருந்து பதிவு செஞ்சு போட்டுருக்கேன். இதுல வந்து எந்த ஒரு தரகர் கமிஷன் இல்லாம எனது பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 48 மணி நேரத்துல ஏறிடுது. இனாம் திட்டத்துல இதை போறதுனால எனக்கு நல்லா பெருமையா இருக்கு.
2: வாடிப்பட்டியில இருக்க ஒழுங்குமுறை தேங்காய் விற்பனை கூடத்துல வந்து நாங்க காய் போட்டிருக்கோம். காய் நல்ல ஏலத்துக்கு வந்திருக்கு. நாங்க வெளியே கொடுத்தா வந்து தரகு ரேட்டு வாசி காயெல்லாம் போகாம இங்க வந்து கொடுக்கறது எங்களுக்கு நல்ல லாபமா இருக்கு. போட்டதுல இருந்து 48 மணி நேரத்துல வந்து எங்களுக்கு பேங்க்ல வர வச்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்.
0: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர், 200 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பொருளாதார அரசியல் பிரச்சினைகளை எழுப்பி ஒருங்கிணைந்த அவாமி குழு நடத்திய போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். ராவல்கோட், முசாராபாத் உள்ளிட்ட இடங்களில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பிரிட்டன் உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆர்டன் குவான்லி ஸ்டான்லி சிங் இணையை வென்றது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 6 விக்கெட் இழப்பிற்கு 277 எடுத்தது. 278 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1:07:25.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1,000,000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: நேர்களை கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
7: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
3: நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட்.
8: மங்கள்யான் சூப்பர் கோல்ட், உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன்.
9: உழவர்களுக்கு
10: பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் பற்றி சிறு தகவல்கள். இந்த திட்டம் பல விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணமாக அமையும். நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். விவசாயிகளின் உழைப்பால் தான் நம் தட்டில்

0: தினமும் உணவு வருகிறது. அந்த உழைப்பை மதித்து விவசாயிகளுக்கு நிதி ஆதரவாக இந்திய அரசு அறிமுகப்படுத்திய முக்கிய திட்டம்தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி, அதாவது PM கிசான். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி வழங்குவது. இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு பயிர் சுழற்சியின் முடிவிலும் எதிர்பார்க்கப்படும் பண்ணை வருமானத்திற்கு ஏற்ப பயிர் ஆரோக்கியம் மற்றும் பொருத்தமான மகசூலை உறுதி செய்ய பல்வேறு உள்ளீடுகளை வாங்குவது நோக்கமாக உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு மொத்தம் 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த தொகை ஒரு முறையில் அல்லாமல் 3 தவணைகளாக ஒவ்வொரு தவணையும் 2,000 வீதம் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. இந்த திட்டம் கடன் வழங்குபவர்களின் பிடியில் சிக்காமல் அவர்களை பாதுகாக்கும் நோக்கமும் மேலும் விவசாயிகள் நடவடிக்கைகளில் அவர்கள் தொடர்வதை உறுதி செய்யவும் உதவுகிறது. கிசான் கிரெடிட் கார்டு, இது விவசாயிகளின் சாகுபடி மற்றும் பிற தேவைகளுக்கு நெகிழ்வான மற்றும் எளிமையான நடைமுறையுடன் ஒற்றை சாளரத்தின் கீழ் வங்கி அமைப்பிலிருந்து போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் ஆதரவை வழங்குவதே கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் நோக்கமாகும். PM கிசான் திட்டத்தின் கீழ் பயனாளிகள் அடையாளத்தை சரிபார்க்க EKYC சேவை அவசியமாகும். இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் பயன்பெற தங்கள் அடையாளத்தை சரிபார்க்க EKYC சேவை அவசியமாகும். விவசாயிகள் தங்கள் நோயுவர் கஸ்டமர், அதாவது KYC செயல்முறையை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். இதன் மூலம் அவர்கள் தகுதி அளவுகோல்களை பூர்த்தி செய்து நிதி உதவியை சரியான நேரத்தில் பெறுவதை உறுதி செய்யலாம். இத்திட்டத்தின் பயனை பெற விரும்பும் விவசாயிகள் தங்கள் ஆதார் எண், வங்கி கணக்கு மற்றும் நில விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். இந்த திட்டத்தின் மூலம் ஏராளமான விவசாயிகள் பயனடைந்து வருகிறார்கள். விதை, உரம் அல்லது சிறிய விவசாய செலவுகளுக்கு இந்த திட்டம் ஒரு சிறிய ஆதரவாக விவசாயிகளுக்கு இருக்கும். விவசாயம் வளர்ந்தால்தான் நாடு வளரும். விவசாயிகளை ஊக்குவிக்கும் இந்த PM கிசான் திட்டத்தை அறிந்து பயன்படுத்தி பயனை பெறுவோம்.
1: கேட்டது உழவர்களுக்கு. நேர்களது வரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை வழங்கிய ஒரு KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கல்யான் சூப்பர் கோல்ட் உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கல்யான் சூப்பர் கோல்ட்.
3: மங்கல்யான் சூப்பர் கோல்ட் உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம் அருகிலுள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கல்யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1:30 7:30.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
3: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: செல்வி அக்கா, உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் சுபா, என்ன விஷயம் திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்க?
1: இல்ல செல்வியக்கா, விவசாயம் செய்யற நமக்கு ஒரு விதத்துல நன்மை தானக்கா?
2: அது என்ன சுபா, ஒரு விதத்துலன்னு சொல்ற, அது பல விதத்துல நமக்கு நல்லதை தான் செய்யும். அது சரி, அது என்ன இப்ப நீ இத பத்தி பேசுற, என்ன விஷயம்?
1: இல்லக்கா, இதுவே ஒரு மூத்த விவசாயியோட அனுபவத்தை கேட்டா.
2: சுபா, எங்க அப்பா இந்த நேரத்துல வீட்டுல இல்லையே, வயலுக்குள்ள போயிருக்காங்க. எங்க அப்பாவை பார்த்து ஏதாவது பேசலான்னு வந்தியோ?
1: நீங்க சொல்றதும் சரிதான்க்கா, நம்ம ஊர்லயே உங்க அப்பா தான் மூத்த விவசாயி, முன்னோடி விவசாயியும் கூட.
2: சுபா, எங்க அப்பா மட்டும்

0: மட்டும் இல்லை சுபா, மூத்த விவசாயிகள் நம்ம ஊர்லேயே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் நமக்கு நல்லது தான்.
1: சரியா சொல்றீங்கக்கா. இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில் கூட ஒரு மூத்த விவசாயியோட அனுபவத்தை தான் கேட்க போறோம்.
0: அப்படியா சுபா, நான் காலையில் நிகழ்ச்சி குறிப்பை கேட்காம விட்டுட்டேன்.
1: அதனால என்ன, நான் சொல்றேங்க்கா. இன்னைக்கு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் பேட்டையிலிருந்து கோ சாரங்கபாணி அப்படிங்கிறவங்க தான் அவங்களோட விவசாய அனுபவத்தை நம்ம கூட பகிர இருக்கிறாங்க.
0: ஓ அப்படியா சுபா, சரி சரி, வளவலன்னு பேசிட்டு இருக்காம ரேடியோவா வையி, நிகழ்ச்சியை கேட்போம்.
1: வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சியில் ஒரு மூத்த விவசாயியை நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களோட விவசாய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
1: உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் ஒரு மூத்த விவசாயி. உங்களோட வயது என்ன, எங்களுக்கு விவசாய அனுபவங்கள்லாம் சொல்லுங்கள் உங்களோடத.
2: என் பேர் கோ சாரங்கபாணி. எனக்கு பேட்டை கிராமம். என்னுடைய 20வது வயசுலேருந்து விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன்.
1: 20வது வயசுலேருந்து. இப்போ உங்கள் வயது?
2: இப்போ வயது 75.
1: கிட்டத்தட்ட 55 வருஷம் விவசாய அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கு.
2: ஆமாம், விவசாய குடும்பம் தான் எங்கள் குடும்பம். வர வர பழைய விவசாயம்லாம் மாறி போய் இப்போ விதப்பு இந்த மாதிரி ஆகிட்டு நாள் பற்றாக்குறையால் இந்த மகசூரில் 46 நெல் விதைச்சி விதப்பில் நல்லா விளைஞ்சிது. 20% குறைவு இல்லாமல் ஈல்டு வந்தது.
1: என்ன ரகம் போட்டிருந்தேன்னு சொன்னீங்க?
2: 86
1: 86 வருட வருடம் அதான் போடுவீங்களா?
2: இல்லை இல்லை, மாற்றி போடுவோம், பொண்ணி போடுவோம். வருஷத்துக்கு ஒரு ஒவ்வொன்றும் மாற்றி போகுது. விதை கொடுத்துருந்தாங்க கேவிக்கின் நிறுவனத்துலேருந்து, அதையும் போட்டிருந்தோம். ஒரு மாற்றி மாற்றி தான் போடுவோம்.
1: நல்ல மகசூல் கிடச்சிது.
2: நல்ல மகசூல்.
1: இப்போ சம்பாவுக்கு எடுத்து என்னையா போட்டிருக்கீங்க?
2: உளுந்து விதைச்சோம். அந்த உளுந்துலே அறுப்பு அறுவடை லேட் ஆனதால கொஞ்சம் இங்கே மாதுரை ஃபார்ம்லேருந்து விதை வாங்கி வச்சுருந்தோம். அது மாசி ஒரு 10 தேதிக்கு விதைச்சதால அது நல்லா செடி நல்லா கிளம்பியிருந்தது. ஆனால் நல்ல காய்ப்பு இல்லாமல் மகசூல் கம்மியாக போயிட்டு.
1: உளுந்துங்களா பயிரங்க?
2: உளுந்து உளுந்து
1: உளுந்து. என்ன வெரைட்டிங்களா?
2: இந்த மாதுரை ஃபார்மில் கொடுப்பாங்க பக்கத்தில் அவங்க இவங்களுக்கு இவங்க தயார் பண்ண வெரைட்டி. அது முன்போகத்துக்கு தை பட்டத்துக்கு நல்லா விளைஞ்சிருது, லேட் போகிறதுக்கு அது சரியாக தான் இல்லை.
1: அதனால் காய்ப்பு சரியாக இல்லைங்களா?
2: இல்லை, அது எடுத்தோம், ஏதோ குறைவாக இருக்குது. ஒரு 3 முட்டை கிடைக்கிற இடத்துல 1 முட்டை கிடைச்சிருக்கு.
1: இந்த மாதிரி ஆகிருக்குங்களா இந்த வருடம் அது உங்களுக்கு?
2: இதுக்கு முன்னாடி சில வருடங்களில் அது தழிஞ்சு போய் பூத்து போய் அந்த மாதிரிலாம் சில வருடங்களில் இருந்திருக்கு. எள்ளு விதைச்சா அந்த ப்ராப்ளம் வராது. போன வருஷம் எள்ளு தான் விதைச்சிருந்தோம், அதை மாற்றி விதைக்கணுமாங்கிறதுக்காக இந்த தடவை உளுந்து விதைப்போம் அப்படின்னு விதைச்சோம். இப்போ பரவாயில்ல, இப்போ அதை திரும்ப உழுதுட்டு மண்ணை பக்குவப்படுத்தி திரும்ப அடுத்த சாகுபடிக்கு ஏற்பாடு பண்ணணும்.
1: அப்போ வந்து நீங்கள் சம்பாவுக்கு அப்புறம் உளுந்து இல்லைன்னா எள்ளு விதைப்பீங்க. எள்ளு விதைச்சா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எப்படி வந்துருவா?
2: எப்படியும் ஈல்டு வந்துடும். அதாவது 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தர சரியான மழை, நல்ல காயும் பூமா இருக்கிறதால அதிக மழை இருந்ததால அது சோர்ந்து போய் அழிவு போச்சு. மழை வந்து தாங்காது எள்ளு. அதிக மழை 2 நாள் 3 நாள் மழை பெஞ்சதுன்னா அந்த எள்ளும் பாதிக்கப்படும். அந்த நிலவரம் எள்ளுல இருக்கு.
1: ஆனா மழை பெஞ்சாதான் அந்த எள்ளே துளுத்து வரும் இல்லையா? அதிகமா இருந்ததுனாலும் பிரச்சனை தான்.
2: ஆமா, அதிகமா இருக்க கூடாது. மழை பெஞ்சா ஒரு லிமிட்டா இருந்ததுன்னா அந்த எள்ளு நல்லா செழிப்பா வளைஞ்சு நல்ல கண்டு முதலுக்கு கொண்டு வந்துடும்.
1: சரிங்க, அது என்ன வெரைட்டி போடுவீங்க?
2: திண்டிவனம் வெரைட்டி போடுவோம்.
1: எப்போதும் திண்டிவனத்துல உள்ளதான்
2: இந்த பகுதியெல்லாம், அதுதான் நல்ல பலன் கொடுக்கும்.
1: இப்போ அடுத்த வருடம் எள்ளுக்கு தான் போவீங்களா உளுந்துங்களையா?
2: அடுத்த வருடம் எள்ளு தான் போடுவோம்.
1: எள்ளு தான். இதுலயே மாத்தி மாத்தி போடுவீங்களோ? ஒரு வருஷம் உளுந்து
2: அப்படிதான் போட்டுட்டு இருந்தோம். இந்த தடவை உளுந்து போடுறது லாபம் இல்லாம போயிட்டு, அடுத்த தடவை எல்லாம் நமக்கு வந்து செலவும் கம்மி நல்ல லாபத்துல வரும்.
1: பருத்தி போட மாட்டீங்களா?
2: பருத்தி போடுறோம். நான் போடல, மரம் போட்டிருக்காரு 2 ஏக்கரு. எங்கள் பகுதியில் யாரும் பருத்தி போடல, அதனால நாங்கள் போடல.
1: ஏன் மற்றவங்க போடுறதுக்கும் நீங்கள் போடுறதுக்கும் என்ன ஒற்று?
2: காரணம் என்ன, ஆர்டிஷன் போகிற அகலங்கன்லேருந்து எங்களுக்கு தண்ணி பாசனம் பண்ணணும். எல்லாரும் போட்டாதான் அந்த வாய்க்கால் கொண்டு வர முடியும்.
1: ஓ,
2: அந்த ப்ராப்ளம் இருக்கு.
1: நீர் பாசனம்
2: போட்டாங்களா தான் பருத்தி போடலாம். யாரும் போடலன்னா உளுந்து விதைக்கணும் இல்லை எள்ளு விதைக்கணும், அப்படிதான் செய்யணும்.
1: இப்போ அடுத்த குருவையில் என்ன போட போறீங்க?
2: குருவையில் இப்போ நியூ வெரைட்டி ஏதாவது வந்ததுன்னா டிபார்ட்மெண்ட்ல கேட்டு அதை போடுவோம். போடலாம்
1: புதிய ரகம் அது மாதிரி கேட்டு கேள்விப்பட்டு அது மாதிரிலாம் போடுவீங்க?
2: கேள்வி கேள்வி இவங்களும் உள்ளுவாங்க. பஜன்கோவில் அக்ரிகல்ச்சர் காலேஜில் அவங்க ஏதாவது ஒரு ரகம் வெளியிட்டா அதையும் போய் கேட்டு வாங்கி போடுவோம்.
1: துணிஞ்சு போடுவீங்க பரிசாத்த முறையில்.
2: ஏன்னா ஒரு காலத்துல பருத்தியே பேட்டையில போடாத இருந்த காலத்துல நான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல உடவுருவாத குழு அமைப்பாளராக இருந்தேன். அதனால பருத்தி விதையை கொண்டாந்து கொடுத்து இது MC7 நீங்க தான் போடணும், உங்களை பார்த்து எல்லாரும் பருத்தி போடணும்னாங்க.

0: ஓ
1: நான் அப்போ வந்து 1 ஏக்கர் ரைஸ் பண்ணி பருத்தி போட்டேன், நல்ல ஈல்டு வந்தது, கொல கொலையாக காய்ச்சது. எனக்கு காய் இப்போ உள்ள காய்க்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுக்கும் பிறகு என்ன பார்த்துட்டு ஊரே எல்லாரும் பருத்தி போட்டாங்க.
0: ஓ, அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஆயிடுச்சு.
1: ஏமாமா, அதுக்காக தான் என்ன வந்து நீங்கள் தான் லீடிங் ரைட்டு, அதனால் நீங்கள் தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி போட்டேன். ஒரு தடவை பச்சைவாடையும் அதேமாதிரி அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து பச்சைவாடை கொடுத்தாங்க, அதையும் இப்போ 1/2 ஏக்கர் போட சொன்னாங்க, 1/2 ஏக்கர் போட்டாங்க. அது மாதிரி அவங்க ஏதாவது கொண்டு வந்துருந்தா நம்மளை பார்த்து எல்லாரும் போடணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் முடிஞ்ச வரைக்கும் செய்ய.
0: முன்னோடி விவசாயி, உங்களை பார்த்து பல விவசாயிகள் போடுவாங்க. இப்ப நிலத்தை எப்படி தயார்படுத்திருக்கீங்களா? இல்ல
1: இப்ப மழை கொஞ்சம் லேசா பெஞ்சிருக்கு இல்லையா, மழை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறந்தீங்க பெஞ்சுனா டிராக்டர் வச்சு உழுது போட்டுருவோம். உழுது போட்டுட்டு அதை முதல்ல 2 சால் விடுவோம், கொஞ்சம் காய வச்சு அப்புறம் 2 சால் விடுவோம். அப்புறம் விதைக்கும் பொழுது 1 சால் ஓட்டிட்டு விதைச்சிட்டு அப்புறம் மேல டிராக்டர் இதை வச்சு அறுவதை எடுப்போம்.
0: நேரடி நெல் விதைப்பு தான், ஆனா நீங்க வந்து அதை விதைச்ச பிறகும் மண்ணடி போடுவீங்களா மேல?
1: மண் போடுறது இல்ல, அதாவது டிராக்டர் இந்த கலப்பை இருக்க கீழே 1 சால் விழுத்துட்டு அப்புறம் மேல தூக்கி 4 இன்ச் இல்லை 2.5 இன்ச் 3 இன்ச் மேல மண் ஆழமா போகாம நெல் மேல இருந்து முளைச்சு வரும். அது மாதிரிதான் நாங்கெல்லாம் செய்யறோம்.
0: சரிங்கய்யா, 55 வருடம் உங்களுக்கு விவசாய அனுபவம் இருக்குங்க இல்லையா? இப்ப வந்து நேரடி நெல் விதைப்பு பண்றீங்க, இதுக்கு முன்னாடி நாத்து விட்டு நடவு செஞ்சிருக்கீங்கல்ல?
1: அந்த காலத்துல இப்ப எல்லாம் எங்களுக்கு லேபர் ப்ராப்ளமே இல்லை. விவசாயத்துக்கு வேலை செய்கிறவங்களுக்கு நெல் கொடுத்தோம், அவங்கெல்லாம் திருப்தியாக நெல் எடுத்துகிட்டு போய் அரைச்சி சாப்பிட்ட காலம் அது. அப்போ வந்து ஏறு மாடு தான், ஏறு மாடு எங்ககிட்ட 3 ஏறு மாடு இருந்தது. எங்கள் தகப்பனாரெல்லாம் இருந்தாங்க, அண்ணன் தம்பி எல்லாரும் இருந்தாங்க. அப்போ உழவு உழுது பழஞ்சேராக்குவோம், உழுது உடனே நடுறது இல்லை, 10 நாள் இருக்கும், அதுக்கு பிறகு அது பழஞ்சேர் ஆகிடும். அப்புறம் நாற்று 30 நாள் ஆனவுடனே பறித்து நடுவோம். அப்போ வந்து நடவு எல்லாத்துக்கும் நடவு நடுறதுக்கு விவசாய வேலை செய்யறதுக்கு நாத்து பிரிக்கலாம் இப்போ உள்ள பற்றாக்குறை மாதிரி அப்போ இல்லை. அது ஒரு பொற்காலம்னு சொல்லணும். நல்ல ரகம் நெல், வெள்ளைச்சம்பா, கட்டைச்சம்பா, சேப்புச்சம்பா, இந்த மாரி 6 மாசத்து நெல், 5 மாசத்து நெல்லாம் இப்போ விளைவிச்சு சாப்பாட்டுக்கு நல்லா சாப்பிட்ட காலம். அப்போல்லாம் இந்த சுகர் ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லாத காலம், நல்ல சத்தான நெல் சாப்பிட்ட காலம் அது. அப்போ இன்னொரு உபகாரம், வீட்டில் பால் தயிர் மோர் மாடுகள் நிறைய இருந்த காலம், அது பஞ்சம் இல்லாமல் சாப்பிட்ட காலம். சில பேர் விரும்பி பழையதையும் சாப்பிடுவாங்க. நான் கூட அந்த காலத்தில் ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் 10வது வரைக்கும் பழையது சாப்பிட்ருவேன்.
0: எந்த கட்டத்தில் அது மாறுச்சுன்னு நினைக்கிறீங்க? எப்போ நாத்துலேருந்து நேரடி நெல் விதை பார்த்துச்சு, எப்போ கால்நடைகள் குறைய ஆரம்பிச்சுது?
1: கால்நடைகள் குறைய ஆரம்பிச்சதுன்னா இப்போ வந்து அதுக்கு முன்னாடி கால்நடைகள் கிராமங்களில் மாடு மேய்க்கிறதுக்குன்னு இடம் நிறைய இருந்தது. அப்போ வீட்டுக்கு 4 மாடு 5 மாடு 10 மாடு வச்சுருந்தாங்களோ, நாட்டு மாடுகள் இப்போ உள்ள பசு
0: மாடுகள்
1: இல்லை. அப்போ அதை எல்லாத்தையும் அவுத்து விட்டு மேய்க்கிற பையனுள்ள வச்சு பார்த்துட்டு வர சொல்லுவோம். அவங்க மேய்ச்சிட்டு வருவாங்க, பிள்ளை அறுத்தாந்து போடுவாங்க. மாடு கறக்கிற மாடுகளுக்கு அப்போ நல்ல பால் கறவைலாம் இருந்தது. அப்போ என்னன்னா, ஒரு வீட்டுக்கு வேறாவது வந்தாங்களா, பால் மோர் இது எல்லாம் காசு வாங்காமல் கொடுப்பாங்க. அது அது வேறு காலம் அது. அதுக்கு பிறகு இந்த மாடுகள்லாம் மேய்க்க இடம் இல்லை, மாடுகள் கொன்ற குறைச்சல போட்டு உழவு மாடும் யாரும் வச்சிருக்காம டிராக்டரு நம்பி தான் உழவு அடிக்கிற காலமாக வச்சு.
0: ஓ, அப்போ நகரமயமாதல் இயந்திரமயமாதல்,
1: இயந்திரமயம்
0: ரெண்டனால தான் சொல்லலாமா?
1: ஆமாம், இயந்திரமயமான பிறகு தான் பில்டிங் அதிகமாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. எல்லாம் பில்டிங் வேலைகளுக்கு போனால் விவசாய வேலையோட சம்பளம் கொத்தனார் இந்த மாதிரி உள்ளவங்க சென்ட்ரிங் அடிக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் போய் அங்கே சம்பளம் அதிகம்னு போயிடுறாங்க.
0: அந்த விவசாய நிலமே வந்து பில்டிங் கட்டுறதுக்கும் அந்த மாதிரி,
1: அந்த மாதிரியும் இப்போ ரோட்டு ஓரமாக உள்ளதெல்லாம் அதிக விலைக்கு விற்றுறதால பின்னாடி உள்ளவங்க விற்க முடியாதவங்கெல்லாம் விவசாயம் தான் பண்ணியாக வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்குது. ஏதோ ஒரு நெல்லை விதைப்போம் விளையிட்டோம், அறுவடை மிஷின் இருக்குது, டிராக்டர் இருக்கு, விடுறோம் விதைக்கிறோம், அறுவடை மிஷின் அறுத்து கொடுத்துருது. ஸ்பாட்லேயே இப்போ நெல் வியாபாரிகள் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த நிலவரத்தால் இப்போ விவசாயம் கொஞ்சம் செலவு கம்மி. இப்போல்லாம் நடவு நட்டால் 1 ஏக்கருக்கு அதிக செலவாகும், ஆனால் விதை புதைக்கிறதுல செலவு கம்மி.
0: கலைகளுக்கு கட்டுப்படுத்தது களைக்கொல்லி அடிச்சுக்கிறோம்,
1: களைக்கொல்லி அடிச்சுக்கிறோம். இப்படி தான் இதை செய்ய முடிகிற காலமாக இப்போ இருக்குது. களை எடுக்கிறதுக்கு இப்போ பெண்கள் லேபரை விட்டு ஏதாவது கொஞ்சம் களைகளை மிதிச்சு விடுவோம். அப்படியே வயலில் 4-5 பேர் வேலை பாருங்கள், அப்படியே இறங்கி துவைச்சு விடுங்கன்னு செய்வோம். அது இந்த கலைகள்லாம் உள்ளே போயிடும், பயிர் மேலே வந்துடுது.
0: சரிங்கய்யா, இப்போ நீங்கள் பண்ண விவசாயம் ஆரம்பத்தில் பண்ணதுக்கும் இப்போ நீங்கள் வச்சுருக்க நிலம் அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா?
1: இப்போ நிலம் எங்கள்கிட்ட இப்போ அதிகமாக இருந்தது. அப்போ 10 ஏக்கர் கிட்டது.

0: இதை வச்சிருந்தோம். ஒரு 6 ஏக்கருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். பாக்கி இப்போ இருக்கிறது எங்கள்கிட்ட ஒரு 4 ஏக்கர் தான் இருக்கு. அதை தான் இப்போ சாகுபடி பண்ணுறோம்.
1: வேற இப்ப இன்னும் பரப்பு அதிகப்படுத்தணுமா இல்ல எப்படிங்கயா? விவசாயத்துல
0: பரப்பு அதிகப்படுத்தலாம். பரப்பு அதிகப்படுத்தலாம்னா அது வந்து இப்ப உள்ள காலகட்டத்துக்கு நான் காய்கறி அதிகமா போட்டேன். அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கத்திரிக்காய், வெண்டைக்காய், மிளகாய் இதெல்லாம் நல்ல பரங்கிக்காய் அதெல்லாம் நிறைய போடுவேன். அப்பெல்லாம் வந்து காய்கறி இப்போ கீரை வகைகள் நிறைய போலாம் ஒரு கட்டு 2 ரூபாய்க்கு கூட சேல்ஸ் ஆகுது. அந்த காலம் அப்போ வந்து எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுப்போம். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் கீரை வாங்கியிருக்கு. ஒரு நானே ஒரு கட்டு கீரை 25 ரூபாய்க்கு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. எல்லாமே விலை கூட, காய்கறிகளும் இப்போ விலை கூட. ஆனால் காய்கறி இப்போ அதிகமாக உற்பத்தி பண்ண மாட்டுறாங்க. அதாவது காரணம் என்னென்னா வடுவையில் காய்கறி போகிற இடத்துலலாம் உளுந்து வச்சுடுறாங்க. அது வந்து கொஞ்சம் 2 மாதத்தில் கிடைச்சிடுதுங்கிறதால அந்த காய்கறி குறைஞ்சி போச்சு. இப்போ
1: நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காய்கறி போடுற விவசாயிகளுமே கம்மியாக தான் இருக்காங்க.
0: கம்மியாக இருக்குது. காய்கறி போடுற தோட்டமாக இருந்து சரியான தண்ணி வசதி போர்வெல் இருந்து 1 ஏக்கர் இருந்தால் கூட போதும், இல்லை 2 ஏக்கர் இருந்தால் காய்கறி பண்ணால் இந்த உள்ள இப்போ உள்ள காலகட்டத்தில் நல்ல வருமானத்தில் நல்ல முன்னேற்ற பாதையில் போகலாம். அதே மாதிரி செய்கிறாங்க. இந்த பக்கம் மயிலாடுதுறை, சம்மனார் கோவில் இப்படி உள்ளவெல்லாம் காவிரி படுகைகள்லாம் அதை செய்கிறாங்க. நம்ம பகுதியில் அதை செய்ய மாட்டுறாங்க, செய்யவும் முடியல.
1: இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இளைஞர்கள் கூட இதில் மாதிரிலாம் இறங்கலாம் இல்லையா விவசாயத்தில் காய்கறி சாகுபடியெல்லாம்?
0: அதாவது சுழன்றும் ஏற்புண்ணது உலகம், உழன்றும் உழவே தலைன்னு திருவள்ளுவர். எப்படி தான் போனாலும் உழவன் உற்பத்தி பண்ணி அரிசி படைச்சாதான் உலகமே வாழணும். எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஆக உணவு கொடுக்குறவங்க தான் தெய்வத்துக்கு சமமானவர்கள் அவர் நினைச்சார். இப்போ உள்ள காலகட்டத்தில் அரசாங்கமும் எவ்வளோ சலுகைகள் செய்கிறாங்க, பருத்திக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, நெல்லுக்கு கொடுக்குறாங்க. இது மேலும் மேலும் வருங்கால இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் இந்தியாவில் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுங்கிறது முடியாத காரியம். இவங்களை இது மாதிரி லைனில் விவசாயம் உள்ளவங்களுக்கெல்லாம் ஊக்குவிச்சு விவசாயம் இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னேற பாதையில் போகலாம்.
1: உங்களுக்கு பிறகு யார் விவசாயம் பண்ணுவாங்க?
0: எனக்கு பிறகு இப்போ என் மகள் எங்கள் மருமகன் பார்க்க சொல்லி பார்க்குறோம். என் பையன் புதுச்சேரியில் இருக்கான், இடிபியில் வேலை பார்க்குறான். இவங்க தான் பார்க்கணும்.
1: விவசாயம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதோட நுணுக்கங்கள்
0: தெரியும்
1: எல்லாமே.
0: விவசாயம் தெரியும், அதனால் பார்த்துட்டு இருக்காங்க. விவசாயத்தை விட மாட்டோம். எங்கள் பரம்பரை விவகாரங்கிறதால விவசாயத்தை நாங்கள் காலம் இருக்கோம். எந்த நாட்டுக்கு போனாலும் இளைஞர்கள் யாரோ ஒருத்தர் அந்த விவசாயத்தை போனோம்.
2: கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: சுபா, நீ சொன்ன மாதிரியே காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பேட்டை கோ சாரங்கம்பாணி அவங்க மூத்த விவசாயி தான். அவங்க 55 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களாம்.
3: ஆமாங்கா, மூத்த விவசாயியா இருந்தாலும் வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள் மூலம் வெளியிடப்படுற ரகங்கள் எல்லாம் பரிச்சாத்த முறையில சாகுபடி செய்வாங்களாம் பாருங்க.
2: நானும் தானே சுபா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நாத்து நட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்த இவங்க கால சூழலுக்கு ஏற்ப இப்ப நேரடி நெல் விதிப்பும் பண்றாங்களாம்.
3: ஆமாங்கா, நிறைய விவசாயிங்க இப்ப அப்படித்தானே மாறிட்டாங்க. நெல்லு, பருத்தி, எள்ளு இப்படின்னு சாகுபடி செஞ்சிட்டு இருக்க இவங்க வாழை சாகுபடியும் விட்டு வைக்கல பாருங்களேன்.
2: ஆமா சுபா, இன்னும் அடுத்த பகுதியை நம்ம கேட்டோம்னா வாழை சாகுபடியை பத்திய நிறைய விஷயமும் நமக்கு தெரிய வரும்.
3: நெல் விவசாயத்துல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க?
4: நெல்

0: விவசாயத்தில் கவனிக்க வேண்டியது. இப்போ நம்ம நெல்லை வந்து விதை நேர்த்தி பண்ணி விதைக்கணும். அது முளைச்சி வந்தோடனே அதுக்கு வந்து தண்ணி கட்டி லேசாக யூரியா இல்லை டிஏபி கொஞ்சமாக போட்டு அது பயிரை கலப்பணும். கலப்பின பிறகு அதில் ஏதாவது பூச்சி இருக்கா, ஒரு ஓரளவு அளவு ஒரு சாவம் வளர்ந்த பிறகு பூச்சி இருக்கா பார்க்கணும். பூச்சி மர இருந்தால் அதுக்கு இன்சியல் ஸ்டேஜில் என்ன மருந்து அடிக்கலான்னு டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு அவங்க சிபாரிசு பண்ணுறதை அடிக்கணும். அதுக்கு பிறகு களைக்கொல்லி இருந்ததுன்னா களை நிறுத்தி பண்ணுங்கிறதுக்காக களைக்கொல்லியை நம்ம அடிக்கணும். அதுதான் இப்போ செய்கிறோம்.
1: இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறது எல்லாமே ரசாயன உரம் சொல்லியிருக்கீங்க, களைக்கொல்லி, பூச்சி மருந்து, இதெல்லாமே இயற்கை முறையில் தான் முன்னாடி பண்ணியிருந்திருப்பீங்க.
0: இயற்கை முறை தான். ஆனால் பழைய காலத்தில் வந்து எல்லார்கிட்டையும் அந்த மாடுகள் அதிகமாக இருந்ததால சாணம் நிறைய எருவு நிறைய இருந்தது. அந்த காலத்தில் பசு மாடுகள் குறைவு இல்லாமல் 100-150 மாடுன்னு வந்து கடை மாடுன்னு மேய்ப்பாங்க. கடை கட்டுறதுன்னு சொல்கிறது வயலுள்ள கட்டி அந்த சாணியை வயலில் அடித்து விட்டு அப்படி செஞ்சாங்க. தெரு இருந்தவங்க எரு அடித்தாங்க. அப்போல்லாம் வந்து இந்த இதெல்லாம் கிடையாது. எங்கள் தகப்பனார் காலத்தில் எனக்கே 10 வயசு இருக்கும். அந்த காலத்தில் தான் யூரியாங்கிற ஃபெர்டிலைசர் இங்கே வந்தது. லேசாக கொஞ்சம் கொஞ்சம் யூரியாவை கொடுங்க பயிர் விளைஞ்சிக்கின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் இயற்கை உரத்தில் தான் விளைஞ்சது.
1: அந்த உரம் வந்ததே உங்களுக்கு தெரியும், முதல் முறையாக பயன்படுத்துனது எல்லாமே
0: நிச்சயமாக தெரியும். ஏன்னா முத வந்து யூரியா தான், அதை தான் லேசர் பயன்படுத்துறாங்க.
1: அப்போ எப்படி இருந்தது மக்கள்கிட்ட வரவேற்பு?
0: அது யூரியா போட்டோன்னு கொஞ்சம் பசுமை அதிகமாக இருந்ததா கொஞ்சம் ஈல்டு வருதே அதனால யூரியா பயன்படுத்தலாம்னு நினைச்சாங்க. அதுக்கு பிறகு பசுமை புரட்சி பண்ணாங்க. பசுமை புரட்சியை கூட்டு வந்து இந்த ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணுங்க. இந்தியாவுக்கு பற்றாக்குறையாக இருக்கு. ஏன்னா பஞ்சகாலம் அப்படலாம் இந்த அரசு டேமுகள்லாம் இல்லாமல் ஆறுகளால் விவசாயம் பண்ணது அழிஞ்சு போச்சுன்னா ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டுரும். அரிசி கூட கிடைக்காது அந்த காலத்தில். இல்லை மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டோம், நாங்களே நானும் சாப்பிட்ருக்கோம் மரவள்ளி கிழங்க உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். திருவள்ளம் வந்துடும் அழிஞ்சிட்டு போயிடும். அப்படி இருந்த காலம் அது.
1: நீங்கள் அப்போ அதை எல்லாமே பார்த்துருக்கீங்க, காலகட்டம், பஞ்சம் எல்லாமே. அப்போ வந்து இப்போ உணவு தேவை இருக்கும்போது ரசாயன உரங்களை போட்டு எப்படியாவது அதை அறுவடை செஞ்சு மக்களுக்கு கொடுக்கணும், அந்த பசி இல்லாமல் வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் முதல் நோக்கமாக இருந்திருக்கும் இல்லையா?
0: பசுமை புரட்சி கொண்டு வந்து அப்போ தான் ஃபெர்டிலைசர் பண்ணாங்க. எல்லாருக்கும் அதிக கண்ணு முதல் வந்துச்சு. அதை எல்லாரும் ஆதரவு கொடுத்து செஞ்சாங்க. வருமானமும் இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ உள்ள காலகட்டத்தில் தான் இயற்கை விவசாயம் அப்படி இப்படின்ட்டு ஏன்னா சுகர் ப்ரெஷர்லாம் வருது, இயற்கை விவசாயத்துக்கு போகணும்னு சில இதை கொண்டுட்டு வராங்க. அது காலப்போக்கில் அப்படியே அப்படியே மாறிட்டு தான் போகுது.
1: இது இப்போ சாத்தியம் தானே இயற்கை விவசாயம் பண்ணுறது?
0: இயற்கை விவசாயம் சாத்தியம் தான். சாத்தியம்னா இயற்கை விவசாயத்தில் அதிக ஈல்டு கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இயற்கை விவசாயம் செஞ்சால் உடல் நலத்துக்கு ஏற்றதாக இருக்கும். ஒரு 10 ஏக்கர் வச்சால் ஒரு 1.5 ஏக்கர் செஞ்சு பார்க்குறாங்க சொந்தத்துக்காக பயன்படுத்தணும்னு. அதேமாரி காய்கறி உதவியும் அதுமாரி போட்டு பார்க்குறாங்க. ஆனால் இன்னும் நடைமுறையில் அது பெரிய அளவில் வரல.
1: நடைமுறையில் பெரிய அளவில் கொண்டு வர கொஞ்சம் தாமதமாகும். இப்போ நீங்கள் வயது மூப்புங்கிறதுனால நீங்கள் அதை பண்ணலை, இல்லைன்னா நீங்களும் அதை செய்வீங்க
0: இல்லையா? பண்ணுவோம். நம்ம வயது மூப்பாதனால பார்க்க முடியலன்னு
1: கொஞ்சம் சிரத்தை எடுத்து செய்யணும். இந்த கரைசல்களாக ஏதாவது இலை தழையை வெட்டி போடுறது அதெல்லாம் நீங்கள் எப்பயும் பண்ணுறது உண்டா?
0: இலை தழையை வெட்டி இந்த நல்லா பள்ளமாக தோண்டி நீலா காலத்தில் அதில் வேப்ப நிழல் ஆடாதோட எல்லா நிலையும் போட்டு அதில் தண்ணி விட்டு மணலை போட்டு மூடி அது எருவான பிறகு எருவு அதை அள்ளி நாங்கள் வயலுக்கு போடுவோம். வாழை மரங்களுக்கெல்லாம் வைப்போம்.
1: ஓ, எருவா அதே கொண்டு போய் வைப்பீங்களா?
0: மக்கினத்தை கொண்டு போய் வயல்லையும் போடுவோம். வாழை போட்டிருந்தா வாழைக்கு வாழை போட்டு கொத்தி விடுவோம். அது நல்லா வரும்.
1: பச்சை வாழைப்பழம் போட்டிருந்தேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ வாழையெல்லாம் உண்டுங்களா?
0: இப்போ வாழை இருக்கு, வீட்டுக்குள்ளையில் தான் வச்சுருக்கேன். இப்போ பச்சை வாழை இல்லை, இந்த பூவன் மொந்த வாழை கற்பூரவள்ளி இந்த மாதிரி வச்சுருக்கேன்.
1: அப்போ நீங்கள் போட்டிருந்தப்ப நல்லா வந்ததுங்களையா?
0: நல்லா வந்தது.
1: பொதுவாக அந்த செவ்வாழையும் பச்சை வாழை இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெனக்கடல் இருக்கணும், கொஞ்சம் கவனிச்சுட்டே இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்களே.
0: நிச்சயமாக நிச்சயமாக கவனிக்கணும். பச்சை வாழைக்கு அப்பப்போ என்னன்னு பார்க்கணும். அதுக்கு வந்து நாட்டு உரோட டிஏபி யூரியா லேசாக கலந்து போடணும். எப்படி வளருது என்னன்னு பார்க்கணும். அதுக்காக அப்பப்போ அதுக்கு என்ன தேவையோ அது பூச்சி மருந்து தேவைப்பட்டால் அதுக்கு அடிக்கலாம். ஆனால் அதுக்கு அதிகமாக பூச்சி மருந்து வாழைக்கு அடிக்க தேவையில்லை. கோஸ் அந்த மாதிரி ஏதாவது நோய் இருந்தால் அதை அடிக்கணும்.
1: எப்படி ஒரு மரம் மட்டும் விட்டுருந்தா போதுமா, ரெண்டு மரம் விடணுமா, அந்த இது சொல்லுங்களேன்.
0: வாழைக்கு கிளை வெடிச்சு வர்ற மாதிரி சிங்கம்னு சொல்லுவாங்க. அது வெடிச்சு வந்த பிறகு கொஞ்சம் நல்லா நாளையெல்லாம் விட்டு வந்த பிறகு ஒரு வாழை கன்ற மாட்டும் வச்சுட்டு பாக்கெல்லாம் பேத்தணும். பேத்த மாதிரி இடத்துல புதைக்கணும்.
1: ஒன்று தான் இருக்கணும்.
0: ஒன்று தான் இருக்கணும். ஒன்று நாட்டு வாழைக்கு ஒன்று இருந்தால் அது அடுத்த மரம் கிளம்பணும். பாக்கி உள்ள 2-3 வாழைக்கன்றுகளும் பேத்து வெளியில் புதைக்கலாம். வேற இடத்துல
1: புதைச்சி அதையே ஒரு தோட்டமாக மாற்றலாம்.
0: மாற்றலாம். அப்படிதான் நாட்டு வாழையெல்லாம் செய்யறது.
1: அப்போ வீடுகளில் மட்டும்தான் வாழையடி வாழை அந்த மாதிரிலாம் பண்ணுறது?
0: ஆமாம்.
1: தொழிலாக ஒரு சாகுபடியாக செய்யணும்னா ஒன்று தான் இருக்கணும். மற்ற வாழையெல்லாம் வந்து அடுத்த இடத்துல தான் வைக்கணும்.
0: ஆமாம், அடுத்த இடத்துல தான் வைக்கணும். ஒரு விவசாயி

0: ஒரு 186 ஏக்கர் போட்டிருந்தாருன்னா அந்தாண்ட இடம் இருந்ததுன்னா ஒரு வருஷத்திற்கு பிறகு அந்த வாழை தாரெல்லாம் வெட்டின பிறகு ஒரு கண்ணை மாற்றம் விட்டுட்டு பாக்கி கண்ணுகளை போயிட்டு அடுத்த இடத்துல போடலாம்.
1: அது இந்த பேக்கறது வந்து எத்தனை நாளுக்குள்ள கண்ணா இருக்கணும், பெருசாவும் போய் எடுக்கலாமா இல்ல சின்னதுல எடுத்துடணுமா?
0: சின்னதுல பேக்க கூடாது, ஒரு 4 இலை வந்த பிறகு. ரொம்ப சின்னதா இருந்தா அது இலை வராது. 4 இலை வந்த பிறகு அந்த கிழங்கு நல்லா இருக்கணும், அதோட பேத்து எடுக்கணும்.
1: அதுல பழுதுலாம் வராது, மாத்தி வைக்கிற இடத்துல
0: வராது. வேற எடுக்கலா இருந்ததுன்னா அது அதுல வரும். ரெண்டு கிழங்குல வேற மத்தபடி வாழையில வராது.
1: நீர்ப்பாசனம் அதுக்கு எப்படியா இருக்கணும், அதிகமா தண்ணி இருந்துட்டு இருக்கணுமா?
0: வாழைக்கு தண்ணி அதிகமா இருக்கணும். வாடகைக்கு தண்ணி அதிகமாக வேணும்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு தண்ணியாவது நல்லா நீர்ப்பாசனம் இருக்கணும். பச்சை வாழைக்கெல்லாம் 10 நாளைக்கு ஒரு தண்ணி அவசியமாக பாய்ச்சணும். அப்படி பாய்ச்சினாதான் மரம் நல்லா கிளம்பும், உரம் போடணும், நீர்ப்பாசனம் வேணும்.
1: மற்ற வாழை சாகுபடிக்கும் பச்சை வாழைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இருக்கு, என்ன கவனிக்கணும்?
0: மற்ற வாழை சாகுபடியில் நாட்டு வாழையில் பூச்சி தொல்லைகளோ அதுவும் வராது. பச்சை வாழையில் சமயத்தில் அது இனிப்பு சக்தி இருக்குது, அதுக்கு என்ன பழம் அதெல்லாம் பூச்சிகள் சமயம் வரும், அதெல்லாம் பார்க்கணும். தார் வந்து ஒரே டைமில் வந்துடும்.
1: ஓ, எல்லா மரத்துக்கும்?
0: எல்லா மரத்துக்கும், ஏன்னா ஒரே டைமில் போடுறோம் இல்லையா, அப்போ ஒரு மரம் ஆகிடும். ஒரே டைமில் வரும். ஒரு 500 மரங்கள் இருந்தால் 500 தார் வந்துடும். அதுக்கு வியாபாரிகளை நமக்கு கைவசம் பார்த்து அவங்க கொண்டு வந்து பேசி.
1: ஆனால் நல்லது தானே?
0: நல்லதுதான், நல்லதுதான். அதுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அணுகி நல்ல விலைக்கு அதை விற்பனை பண்ணணும்.
1: அதுக்கு சரியான வியாபாரி சரியான நேரத்துலையும் நம்மளுக்கு
0: கிடைக்கணும். அதுதான் அந்த பச்சை வாழையில் ஒரு உபகாரம். நாட்டு வாழையில் இல்லை, முன்ன பின்ன நாட்டு அந்த வாழையை வெட்டி தாரை எடுக்கலாம். அது பச்சை வாழையில் ஒரே டைமில் வெட்டுக்கு வரும், ஒரே டைமில் சேல்ஸ் பண்ணணும். ஆனால் பணம் பயிரது நல்ல வியாபாரிகள்லாம் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க,
1: தேடி வந்துடுவாங்க,
0: தேடி வந்துடுறாங்க. அதுக்கு சென்னைக்கு போய் கொண்டு போவாங்க, நார்த்துக்கு கொண்டு போவாங்க. இந்த மாதிரிலாம் அது ஒரு குறிப்பிட்ட சீசனில் அது வரும். இப்போ அதுவும் குறைஞ்சி போச்சு. இப்போ
1: சரிங்க, இப்போ அந்த பூவை வெட்டுவாங்கல்ல, ஒரு குளத்தல்ன பிறகு அந்த பூ வெட்டணுமா வெட்டக்கூடாதா?
0: அதாவது பூவை வந்து பழைய காலத்தில் பூவை இந்த நாட்டு வாழையெல்லாம் சுத்தமாக பொடிச்சு தான் விடுவாங்க. பொடிச்சு விட்டால் தான் அந்த காய்ப்பு இருக்கும். அந்த பூ வந்து சமையலுக்கு பயன்படுத்துவாங்க, மந்தம்பூ பூம்பூலாம். அதுக்கு பிறகு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொன்னா பூ விட்டுனா அதுல வந்து யூரியா பையில வச்சு அதை கட்டணும்,
1: இல்லைன்னா நுண்ணுயிர்கள் பாதிக்கப்படும், அழுகல் மாதிரி வருவோம் அப்படி சொல்றாங்க.
0: கரைசல் வந்து உரமா போயிடும், அது கட்டுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு பூவோட விட்டுருங்கிற மாதிரி இப்ப பூவை விட்டுறாங்க. இப்ப இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் யாரும் பூவை ஒடிக்கிறது.
1: அதனால காய்ப்பு இருக்கிறதுல பழுக்கிறதுல அதெல்லாம்
0: ஒடிச்சிட்டு விட்டா அது வழியா சலனத்துல பூச்சி வந்துடுது வந்தது பாருக்குன்னு இப்ப அதை முடிக்க மாட்டாங்க.
1: இப்ப உள்ள இளைஞர்களுக்கு விவசாயிகளுக்கு நீங்க ஒரு விவசாயியா என்ன ஆலோசனை கொடுப்பீங்க?
0: இப்போ உள்ள விவசாயிகளுக்கு நான் என்ன ஆலோசனை சொல்றேன்னா, நம்ம வீட்டில் விவசாயம் இருக்கும் பொழுது விவசாயத்தை அப்பா அம்மா சொல்றாங்களே அதை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும், அந்த வயல்ல போய் இறங்கி அதை பார்க்கணும், அந்த வேலைகளை செய்யணும். காய்கறி மிளகாயோ கத்திரியோ ஏதோ வச்சாலும் அதை நட்டு நம்ம பழகி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இளைஞர்கள் படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் விவசாயத்தையும் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு போனாதான் எதிர்காலம் நல்லாயிருக்கும். இப்போ அக்ரிகல்ச்சர் காலேஜில் அவங்க எல்லாம் இறங்கி வேலை செய்யலையா, பிஎஸ்சி அக்ரி படிக்கிறவங்கெல்லாம். அதே மாதிரி வீட்டில் இப்போ எல்லாம் படிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். சில குடும்பங்களில் படித்த பிள்ளைங்க விவசாயத்தில் இறங்கி பார்க்குறாங்க, வேலை செய்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்களும் அவங்கள இந்த மாதிரி செய்யணும்னு அவங்கள பழக்கணும் இளைஞர்களை.
1: படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி விவசாயமும் முக்கியம்னு சொல்றீங்க.
0: நிச்சயமா நிச்சயமா விவசாயமும் முக்கியம். இப்போ அரிசி இப்பயே கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிதான், இன்னும் போக போக 100 ரூபாய்க்கு வந்துடும். அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன ஒரு விவசாயி, ஒரு 2 ஏக்கர் உள்ள விவசாயி அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து இதெல்லாம் செஞ்சால் அவங்க குடும்ப வருமானம் பெருக போகுது. அதுதான் முக்கியம். காய்கறி போத்தியம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இளைஞர்கள் அந்த விவசாயத்தை ஒரு இது ஏன் தோணும்னு அவங்க நினைக்கக்கூடாது. இவங்க இதெல்லாம் நம்ம அப்பா அம்மா நமக்கு நல்லது தான் செய்கிறாங்க அப்படின்னு அவங்க எடுத்துக்கணும். இப்படி இருந்தால் எதிர்காலம் நல்லா தான் இருக்கும்.
1: ரொம்ப நன்றிங்கய்யா, உங்களோட விவசாய அனுபவங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்கவே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. உங்களோட அலைபேசி என்ன நேயர்களுக்கு தரேன், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவாங்கய்யா.
0: சரி,
1: குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே. திருநள்ளார்பேட்டை கோ சாரங்கபாணி அவங்களோட அலைபேசி எண் 95 85 15 71 76. ரொம்ப நன்றிங்கய்யா.
0: நன்றிமா.
1: செல்வியக்கா, காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார்பேட்டை கோ சாரங்கபாணி அவங்க அவங்க பண்ணுற விவசாயத்தில் எவ்வளோ மாறுதல்களை சந்திச்சிருக்காங்க பாருங்களேன். இவங்க 10 வயசாக இருக்கும்போது தான் இவங்க ஊரில் யூரியா பயன்பாட்டுக்கே வந்துச்சான். அதை கூட இவங்க கண்ணார பாத்துருக்காங்க.

0: ஆமாம் சுபா, எங்கள் அப்பா கூட இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க.
1: வாழை பராமரிப்பை கூட எப்படி செய்யணும்னு ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சொல்லியிருக்காங்க.
0: பச்சை வாழை சாகுபடி பண்ணுறது ஒரு விவசாயிக்கு எந்த அளவுக்கு பலன் தருங்கிறத இவர் சொல்லி தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: அக்கா, ரொம்ப நாளா குளத்தலின பிறகு வாழைப்பூவை வெட்டலாமா வேணாமான்னு இருந்த சந்தேகம் இன்னைக்கு தெளிவடைஞ்சிருச்சு எனக்கு.
0: நானும் இன்னைக்கு நிகழ்ச்சியின் மூலம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் வருங்கால இளைஞர்களும் விவசாயத்தை மும்முரமாக எடுத்து பண்ணணும்னு சொன்னாங்க இந்த மூத்த விவசாயி. கேட்டியா?
1: அதனால தான்க்கா நான் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கேன்.
2: இதுவரை நேயர்கள் கேட்டது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
2: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை,
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1.3

0: நேரம் 8 மணி. நேர்களை கேட்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணம்.
1: என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை
0: நிகழ்ச்சியில் உங்களது விருப்பமான பாடல் இடம்பெற சொல்லி 4368 என்ற முன்னிணைப்பு என்னோட 2994 8 சொல்லி 2995 8 சொல்லி 2311 2311 என்ற தொலைபேசி எண்களிலோ அல்லது 9566427231 என்ற அழைப்பேசியினோ அழைத்து வரலாம். உங்களது விருப்பமான பாடலை நீங்கள் தொலைபேசியின் வாயிலாக கேட்கும் அதே நேரத்தில் நம்மளோட ஃபேஸ்புக்கில் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். உங்கள் வீட்டில் யார் அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்டாக நீங்கள் அதில் பதிவு பண்ணலாம்.

0: திருமூலஸ்தானம் வீர சுந்தரி என் வீட்டில் நான் தான் மொபைல் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மாபேடை வைத்தியநாதனும் எங்கள் வீட்டில் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறது நான் தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாரு.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: தன் விருப்பப்படலுக்காக நம்மோடு இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சார். யாரு?
1: நெட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: சொல்லுங்க நாகராஜன் சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: அருணாச்சல மண்டலத்திலிருந்து மாத்தாடு மாத்தாடு.
0: சரி, பாடல் கொடுத்தலாம். அழைத்து மைக்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

உங்கள் வீட்டில் யார் அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அதற்கு அனுப்பன்பேட்டை எஸ் ஜோதி, என் கணவர், அப்புறம் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரியவள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் வீட்டில் நான் தான் மொபைல் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டுருக்காரு. காட்டூர் எஸ் சிவகுமார், மை சன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு.

0: தன் விருப்ப பாடலுக்காக நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: மகிழ்வான மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம் சார். யாரு?
1: திருப்பின்னூர் சதாபெருமான்.
0: சொல்லுங்க சார். நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார்.
0: என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு சேனாதிபதி பிரச்சனை இருந்து மூணு முழம் மல்லி வைப்போங்கிற பாடல் கொடுங்க.
0: பாடல் கொடுத்தலாம் சார். அழைத்த மிக்க நன்றி.
1: நன்றி, வணக்கம் சார்.
0: ஐயாவடியிலேருந்து அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய வீட்டில் நான் தான் அதிகமாக கைபேசி உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுத்துறை செல்வகுமார், எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறோம், நாலு பேருமே தான் சார் யூஸ் பண்ணுறோம். நேரம் கிடைக்கிறப்பலாம் நான் கொஞ்சமாக அதிகமாக யூஸ் பண்ணுவேன், முகநூல் உள்ள ஏதாவது கமெண்ட் பார்ப்பேன், அவ்வளோதான் அப்படின்ட்டுருக்காரு. அவரிக்காடு வித்யா வீரமணி, எங்கள் வீட்டில் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறது என் மகன் அபிநந்தன் தான். நான் நம்ம காரைக்கால் பண்பலைக்கே கருத்து தெரிவிக்கிறதோடு சரி அப்படின்ட்டுருக்காங்க. குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, என் வீட்டில் அதிகமாக செல்ஃபோன் உபயோகிப்பது நான் தான், அலுவல் காரணமாகவும் மற்றும் சோஷியல் மீடியா உபயோகிப்பதால் நான் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டுருக்காரு. நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எஸ்எட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் பழங்கும் மூடவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொல் அமோது, மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமக்ஸ். பூமக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து பிடிக்கும் பூமக்ஸ்.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
5: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரேடஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ரேடஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடையில் கிடைக்கும் உங்கள் நலன் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தற்பைகள் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நட்டேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கும், நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும், 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் வழங்கும் தங்கமானவர்களை வேணத்தும் விளம்பரதான நிகழ்ச்சிகள், நாளை மாலை 4:30 வைக்கிங் படின்சன் பிரிவ்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க

என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.

0: தன் விருப்பப்படலுக்காக நம்முடைய இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கங்க சார்.
0: வணக்கம்மா, யாரு?
1: தில்லையாடியில இருந்து ராமு சந்தாமரை பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்க சந்தாமரமா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: ஆட்டுக்கராளமேல இருந்து பருத்தி எடுக்கையில பல நாளுமா, அந்த பாடல் போடுங்க.
0: பாடல் கொடுத்துடலாம், அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றிங்க சார், நன்றிங்க சார்.
0: மேமாவத்தூர் அமுதா சேகர், என் கணவர் தான் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறாரு. நான் காரை பண்பலைக்காகவும் என் பிள்ளைங்கிட்ட பேசுறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அலிவலம் சத்தி முருகானந்தம், எங்கள் வீட்டில் அதிகமாகவே எல்லாருமே மொபைல் யூஸ் பார்ப்போம். நைட்டு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பார்ப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. நன்னிலம் அம்பலவானன், என் வீட்டில் நான் தான் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் ஒழுங்கு ஒரு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு குறைந்த சாதாரண பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கூர் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியின் அட்மிஷன் நடைபெறுது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். நாளை காலை 10:30 திருக்கடையூர் குளோரி ஸ்வீட்ஸ் பேக்கரி ஃபேன்சி ஸ்டோர், பொறையார் ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருக்கடையூர் ஐயப்பன் ஹோட்டலின் ஆலய உலா, தரங்கம்பாடி வட்டம் திருவிடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வைகாசி சதய திருத்தோரட்டத்தின் நேர்முக வர்ணனை.
2: தரமான சுவையான இனிப்பு கார வகைகள் கிடைக்கும் குளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருக்கடையூர்.
3: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையார்.
2: தரம் என்றால் செம்பை ஐயப்பன் ஹோட்டல், செம்பனார் கோவில், திருக்கடையூர் மற்றும் வைத்தீஸ்வரன் கோவில்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1:09 PM.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
5: ஓடையில் வேண்டுமென்றே விழுந்தாயா அல்லது மயக்கம் வந்து விழுந்தாயா என்று குந்தவை வானதியிடம் கேட்க, வேண்டுமென்று எதற்காக விழ வேண்டும், மயக்கம் வந்துதான் விழுந்தேன். தாங்களும் அந்த வானர்குலத்து வீரருமாக என்னை காப்பாற்றினீர்கள். காப்பாற்றியதற்கு நன்றி உள்ளவளாக தோன்றவில்லையே. இந்த ஜன்மத்தில் மட்டுமல்ல, 7 ஜன்மத்திலும் நன்றி உள்ளவளாயிருப்பேன். இந்த ஜன்மம் இத்துடன் முடிந்து போய்விட்டது போல் பேசுகிறாயே. நான் சொல்கிறேன் கேள் வானதி, வீணாக மனதை வருத்தப்படுத்திக் கொள்ளாதே. அருள்மொழிவர்மனுக்கு அபாயம் எதுவும் வந்திருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. சற்று முன் அரண்மனை முற்றத்தில் கூடியிருந்த ஜனங்களுக்கு சொன்னதையே உனக்கும் சொல்லுகிறேன். அன்றொரு நாள் காவிரி தாய் என் தம்பியை காப்பாற்றினாள். அதுபோல சமுத்திரராஜனும் அவனை காப்பாற்றியிருக்க வேண்டும். சீக்கிரத்தில் நல்ல செய்தியை நாம் கேள்விப்படுவோம்.
6: எந்த ஆதாரத்தைக் கொண்டு இவ்வளவு உறுதியாக தைரியம் சொல்லுகிறீர்கள் அக்கா?
5: என் மனத்துக்குள் ஏதோ ஒன்று சொல்லுகிறது. என் அருமை தம்பிக்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால் அது என் உள்மனத்திற்கு தெரிந்திருக்கும். நான் இப்படி சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்க மாட்டேன்.
6: மனது சொல்வதில் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை அக்கா.
5: உள்மனத்திலும் நம்பிக்கை இல்லை, வெளிமனத்திலும் நம்பிக்கை இல்லை. நீ அப்படி எவ்வளவு தீர்மானமாக சொல்லுகிறாய்?
6: என் உள்மனத்திலும் வெளிமனத்திலும் சில நாளாக ஒரு பிரமை தோன்றிக் கொண்டிருந்தது. தூக்கத்தில் கனவிலும் தோன்றியது. விழித்து கொண்டிருக்கும் போதும் சில சமயம் அப்படி பிரமை உண்டாயிற்று.
5: அது என்ன வானதி?
6: தண்ணீரில் தங்கள் தம்பியின் முகம் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. என்னை அழைப்பது போலவும் இருந்தது. கனவிலும் இந்த பிரமை அடிக்கடி ஏற்பட்டு வந்தது.
5: அது ஏன் பிரமை என்று சொல்லுகிறாய்? நமக்கு வந்திருக்கும் செய்திக்கும் உன்னுடைய மனத்தோற்றத்துக்கும் பொருத்தமாக இருக்கிறதே.
6: இன்னும் முழுவதும் கேட்டால் அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான பிரமை என்பதை அறிவீர்கள். ஓடையில் மயக்கம் போட்டு விழுந்தேனல்லவா? அப்போது நான் நாகலோகத்துக்கே போய்விட்டேன். அங்கே ஒரு திருமண வைபவம் நடந்தது.
5: யாருக்கும் யாருக்கும் திருமணம்?
6: அதை சொல்ல விருப்பமில்லையக்கா. மொத்தத்தில் மனத்தில் தோன்றுவதிலும் கனவில் தோன்றுவதிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. கண்ணால் காண்பதையும் காதால் கேட்பதையும் தான் இனிமேல் நம்புவது என்று தீர்மானித்திருக்கிறேன்.
5: வானதி, நீ சொல்வது முற்றிலும் தவறு. கண்ணால் காண்பதும் காதினால் கேட்பதும் சில சமயம் பொய்யாக இருக்கும். மனத்திற்குள் தோன்றுவதுதான் நிச்சயம் உண்மையாயிருக்கும். கதைகள் காவியங்களிலிருந்து இதற்கு எத்தனையோ உதாரணங்கள் நான் உனக்கு சொல்லுவேன்.
6: பிறகு ஒரு சமயம் கேட்டுக்கொள்ளுகிறேன் அக்கா. இப்போது எனக்கு விடை கொடுங்கள் என்றாள் வானதி.
5: இளவரசி குந்தவைக்கு ஒரே வியப்பாய் போய்விட்டது. இந்த பெண்ணுக்கு இவ்வளவு தைரியமும் திடீரென்று எப்படி ஏற்பட்டது?

0: என்ன என்று ஆச்சரியப்பட்டாள். வானதி, இது என்ன அவசரம்? அப்படியே நீ கட்டாயம் ஊருக்கு போக வேண்டுமென்றாலும் சில நாள் கழித்து புறப்படக்கூடாதா? இப்போது நாடெங்கும் ஒரே குழப்பமாயிருக்குமே. உன்னை தக்க பாதுகாப்புடன் அனுப்பி வைக்க வேண்டாமா?
1: எனக்கு என்ன பயம் அக்கா? கொடும்பாளூரிலிருந்து என்னை அழைத்து வந்த பல்லக்கு தூக்கிகளும் காவல் வீரர் நால்வரும் ஒருவேளையுமின்றி இத்தனை காலம் இங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களே என்னை திரும்ப அழைத்து கொண்டு போய்விடுவார்கள்.
0: அழகா இருக்கிறது. உன்னை அப்படி நான் அனுப்பிவிடுவேன் என்றா நினைக்கிறாய்?
1: உங்களை நான் ரொம்பவும் கேட்டுக்கொள்ளுகிறேன் அக்கா. எனக்கு பயமொன்றுமில்லை. கொடும்பாளூர் வானதியை இந்த நாட்டில் யாரும் எதுவும் செய்ய துணிய மாட்டார்கள். அதிலும் இளைய பிராட்டியின் அன்பு குகந்த தோழினான் என்பது யாருக்கு தெரியாது? ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் அனுமதி கொடுங்கள். போகும்போது அந்த குடந்தை ஜோதிடரின் வீட்டுக்கு இன்னொரு தடவை போய் அவரை சில விஷயங்கள் கேட்க விரும்புகிறேன். அவ்விதம் செய்யலாமா?
0: அவரிடம் எனக்கு கூட வரவேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் நீ இவ்வளவு அவசரப்படுகிறாயே.
1: இல்லை அக்கா, இந்த தடவை அவரை நான் தனியாக பார்த்து ஜோதிடம் பார்க்க விரும்புகிறேன்.
0: குந்தவை மூக்கின் மீது விரலை வைத்து ஆச்சரியப்பட்டாள்.
2: இந்த பெண் ஒரு நாளில் உருஜாம நேரத்தில் இவ்வளவு பிடிவாதக்காரியாக மாறிவிட்டது எப்படி என்று இளவரசிக்கு புரியவே இல்லை.
0: அவள் பிரயாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்ற முடிவுக்கு வந்தாள்.
1: சரி வானதி, உன் விருப்பம் போல செய்யலாம். நீ பிரயாணத்துக்கு செய்ய வேண்டிய ஆயத்தத்தை செய். அதற்குள் சிறையில் இருக்கும் அந்த வானர்குலத்து வீரகுமாரனை விடுதலை செய்துவிட்டு வருகிறேன் என்றாள்.
0: வானதியை விட்டு பிரிந்ததும் அரசளங்குமரி நேரே பழையாறை சிறைச்சாலைக்குச் சென்றாள். காவலர்களை வெளியிலேயே நிறுத்திவிட்டு தான் மட்டும் வந்தியத்தேவன் அடைபட்டிருந்த இடத்துக்கு போனாள். அவன் தனி அறையில் பூட்டப்பட்டிருந்தான். சிறையின் உச்சியை பார்த்து கொண்டு உற்சாகமாக தெம்மாங்கு பாடிக்கொண்டிருந்தான். வானச் சுடர்களெல்லாம் மானே உந்தனைக் கண்டு மேனி சிலிர்க்கதடி மெய்மறந்து நிற்கதடி. குந்தவை அருகில் வந்து நின்று தொண்டையை கனைத்த பிறகுதான் அவளை திரும்பி பார்த்தான். உடனே எழுந்து நின்று,
3: வருக வருக இளவரசியாரே வருக, ஆசனத்தில் அமருக என்று உபசரித்தான்.
1: எந்த ஆசனத்தில் அமரட்டும் என்று இளவரசி கேட்டாள்.
3: இது தங்கள் அரண்மனை, இங்கு நடப்பது தங்கள் ஆட்சி, தங்கள் ஆணை. இங்குள்ள சிம்மாசனம் எதில் வேண்டுமானாலும் தாங்கள் விருப்பம் போல அமரலாம் என்றான் வல்லவரையன்.
1: ஐயா, உமது முன்னோர்கள் ஆணை செலுத்தி மூவலகையும் ஆண்டபோது வல்லத்து அரண்மனை இவ்விதம்தான் இருந்தது போலும். எங்கள் நகரில் இந்த இடத்தை சிறைச்சாலை என்று சொல்லுவார்கள் என்றாள் இளவரசி.
3: அம்மணி, எங்கள் ஊரில் இப்போது அரண்மனையும் இல்லை, சிறைச்சாலையும் இல்லை. பல தேசத்து அரசர்களுமாக சேர்ந்து அரண்மனை, சிறைச்சாலை எல்லாவற்றையும் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டார்கள் 100 வருஷத்துக்கு முன்பு.
1: ஏன் ஏன் வல்லத்து அரண்மனையின் மீது சிறையின் பேரிலும் அவர்களுக்கு என்ன அவ்வளவு கோபம்?
3: எல்லாம் ஒரு கவிஞரால் வந்த வினை.
1: ஆ, அதெப்படி?
3: என் குலத்து முன்னோர்கள் தென்னாட்டின் பேரரசர்களாக அரசு புரிந்த நாளிலே காலாகாலத்தில் கப்பம் செலுத்தாத அரசர்களை அதிகாரிகள் சிறை பிடித்து கொண்டு வருவார்கள். அரண்மனை முற்றத்தின் இருபுறத்திலும் அரசர்களை அடைத்து வைக்கும் சிறைகள் இருந்தன. சக்கரவர்த்தி கருணை புரிந்து எப்போது தங்களை வரும்படி சொல்லி அனுப்புவார், மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஊருக்கு திரும்பலாம் என்று அந்த சிற்றரசர்கள் காத்திருப்பார்கள். பேரரசரை காணும் பேறு அவர்களுக்கு எளிதிலே கிட்டாது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கவிஞர்களும் புலவர்களும் சக்கரவர்த்தியின் ஆஸ்தான மண்டபத்துக்கு போவார்கள். சக்கரவர்த்தி முன்னிலையில் பாடல்களைச் சொல்லி பரிசுகள் பெற்றுக்கொண்டு திரும்பிச் செல்லுவார்கள். அப்போது சிறையில் காத்திருக்கும் சிற்றரசர்கள்,
4: அடடா, இந்த புலவர்களுக்கு வந்த யோகத்தை பார், இவர்கள் கொண்டு போகும் பரிசுகளைப் பார் என்று சொல்லி வியப்பார்கள்.
3: ஓஹோ, இந்த புலவன் கொண்டு போவது என் வெண்கொற்ற குடையல்லவா என்பான் ஓர் அரசன்.
4: அடடே,
3: இந்த கவிஞன் என் சிவிகையில் அமர்ந்து போகிறானே என்பான் இன்னொரு வேந்தன். ஐயோ, என் பட்டத்து யானையை இவன் கொண்டு போகிறானே என்பான் இன்னொரு மன்னன். இது என் குதிரை, இந்த கவிராயனை என் குதிரை கட்டாயம் ஒரு நாள் கீழே தள்ளிவிடும் என்று சொல்லி மகிழ்வான் வேறொரு அரசன். எல்லா புலவர்களுக்கும் கடைசியில் இன்னொரு புலவர் வந்தார். அவர் சிறையிலிருந்த சிற்றரசர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டார். கேட்டுக்கொண்டே சக்கரவர்த்தியின் சன்னிதானத்துக்குச் சென்று இந்த பாடலை சொன்னார்.
4: என் கவிகை என் சிவிகை, என் கபசம் என் துவசம், என் கரியீது என் பரியீது, என்பரால் பன்கவள மாவேந்தன் வாணன் வரிசை பரிசு பெற்ற பாவேந்தரை வேந்தர் பார்த்து.
3: இவ்விதம் இந்த புலவர்கள் பாடிய பாடல் தமிழ்நாடெங்கும் அப்பாலும் பரவிவிட்டது. மக்கள் அடிக்கடி பாடியும் கேட்டும் மகிழ்ந்தார்கள். இதனால் எங்கள் ராஜ்யத்துக்கே ஆபத்து வந்துவிட்டது. எல்லா அரசர்களுமாகச் சேர்ந்து வந்து படையெடுத்து எங்கள் ஊரையும் அரண்மனையையும் சிறைச்சாலையையும் எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள்.
1: எல்லாவற்றையும் அழித்தாலும்

0: கவியின் பாடலை அழிக்க முடியாதல்லவா? உங்கள் குலம் பாக்கியம் செய்த குலம்தான். அதன் புகழ் என்றும் நிலைத்திருக்கும்.
1: வாணர் குலத்தின் வீரப்புகழை கெடுக்க நான் ஒருவன் இப்போது ஏற்பட்டிருக்கிறேன்.
0: இந்த உண்மையை நீரே ஒப்புக்கொள்ளுகிறீர் அன்றோ?
1: ஒப்புக்கொள்ளாமல் வேறு என்ன செய்வது? அடிமைத்தனங்களுக்குள்ளே பெண்ணடிமை மிகப் பொல்லாதது. ஒரு பெண்மணியின் வார்த்தையே கேட்கப் போய் என் முன்னோர்களின் குலப்புகழுக்கு நான் மாசு தேடிக்கொள்ள நேர்ந்தது. ஓடி ஒளிந்து மறைந்து திரிந்து உயிர் வாழ நேர்ந்தது. என் கோபத்தையெல்லாம் அந்த வைத்தியர் மகனை கொன்று தீர்த்து கொள்ளலாம் என்று பார்த்தேன். அதற்கும் ஒரு தடை வந்து குறுக்கிட்டு விட்டது.
0: ஐயா, வைத்தியர் மகன் பினாகபாணி மீது உமக்கு ஏன் அவ்வளவு கோபம்?
1: கோபத்துக்கு வேண்டிய காரணம் இருக்கிறது. நல்லாளை பிடித்து என்னோடு கோடிக்கரைக்கு அனுப்பினீர்கள். அவன் என் காரியத்தையே கெடுத்துவிட இருந்தான். அது போகிறதென்றால், சற்றுமுன் இந்த ஊர் வீதியில் அவன் என்னை பகைவர்களின் ஒற்றன் என்று சொல்லி பழுவேட்டரையர்களிடம் பிடித்து கொடுக்க பார்த்தான். அங்கிருந்து தப்பி வந்தால் அரண்மனை முற்றத்தில் 10,000 பேருக்கு எதிரில் என்னை பழுவூர் ராணியின் ஒற்றன் என்று குற்றம் சாட்டினான்.
0: வல்லத்து இளவரசரே, அது உண்மையல்லவா?
1: எது உண்மையல்லவா?
0: நீர் பழுவூர் ராணி நந்தினி தேவியின் ஒற்றன் என்று பினாகபாணி குற்றம் சாட்டியதை கேட்கிறேன். உண்மையை சொல்வீரா?
1: நான் உண்மை சொல்லுவதில்லை என்று விரதம் வைத்துக் கொண்டிருக்கிறேன் தேவி.
0: ஆஹா, அது என்ன விரதம்? அரிச்சந்திர நதிக்கரையில் பழுவூர் ராணியை பார்த்ததிலிருந்து அப்படிப்பட்ட விரதம் எடுத்துக்கொண்டீரோ?
1: இல்லை இல்லை, அதற்கு முன்னாலேயே இந்த முடிவுக்கு வந்துவிட்டேன். நான் உண்மைக்கு மாறானதை சொல்லிக் கொண்டிருந்த வரையில் எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஓரிடத்தில் வாய் தவறி இளவரசர் நாகைப்பட்டினத்தில் பத்திரமாயிருக்கிறார் என்று சொன்னேன். ஒருவரும் நம்பவில்லை. கேட்டவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள்.
0: எவ்வளவு தவறான காரியத்தை செய்தீர்! உம்முடைய வார்த்தையை அவர்கள் நம்பாததே நல்லதாய்ப் போயிற்று. நம்பியிருந்தால் எவ்வளவு பிசகாகப் போயிருக்கும்!
1: இனிமேல் எப்போதும் இத்தகைய தவறுகள் நேரவே நேராது.
0: உமது வாக்குறுதிக்கு மிக்க நன்றி.
1: என்ன வாக்குறுதி கொடுத்தேன்?
0: இனிமேல் தவறு ஏதும் நேராமல் நான் இட்ட காரியத்தை செய்வதாக.
1: கடவுளே, அப்படி நான் ஒன்றும் வாக்குறுதி கொடுக்கவில்லை. போதும், என்னை சிறையிலிருந்து விடுதலை செய்து விடுங்கள். என் வழியே போகிறேன்.
0: அப்படியானால் உமக்கு விடுதலை கிடையாது. இந்த சிறையிலேயே நீர் இருந்து வர வேண்டியதுதான் என்றாள். வந்தியத்தேவன் கலகலவென்று சிரித்தான். நீர் எதற்காக சிரிக்கிறீர்? நான் சொல்வது வேடிக்கை என்றா?
1: இல்லை தேவி, இந்த சிறையிலிருந்து தாங்கள் என்னை விடுதலை செய்யாவிட்டால் நான் இதிலிருந்து தப்பிச் செல்ல முடியாதா?
0: இளவரசி ஒரு கணம் வந்தியத்தேவனை தன் மலர்ந்த கண்களினால் உற்று பார்த்துவிட்டு, ஐயா, நீர் கெட்டிக்காரர்தான். அதிலும் சிறையிலிருந்து தப்பிச் செல்வதில் மிக கெட்டிக்காரர். பழுவேட்டரையரின் பொக்கிஷ நிலவரையிலிருந்து தப்பிச் சென்றவருக்கு இது ஒரு பிரமாதமா என்றாள்.
1: அப்படியானால் நீங்களே கதவை திறந்து என்னை விடுதலை செய்யுங்கள்.
0: நானே இந்த சிறையை திறந்து விடலாம், அல்லது நீரும் தப்பிச் செல்லலாம். ஆனால் இன்னொரு சிறைச்சாலையிலிருந்து நீர் தப்ப முடியாது.
1: சின்ன பழுவேட்டரையரின் பாதாள சிறையை சொல்லுகிறீர்களா?
0: இல்லை இல்லை, அதுவும் உமக்கு லட்சியமில்லை. பாதாள சிறைவாசலில் காத்திருக்கும் புலிகளையும் வென்றுவிட்டு தப்பிச் சென்று விடுவீர்.
1: பின்னே எந்த சிறையை சொல்லுகிறீர்கள்?
0: என்னுடைய இதயமாகிற சிறைச்சாலையைத்தான் சொல்லுகிறேன்.
1: தேவி, நான் வீடு வாசலற்ற அநாதை. என்னுடைய குலப்பெருமையெல்லாம் பழங்கதை, கவிஞர் கற்பனை. தாங்களோ 3 உலகையும் ஒரு குடை நிழலில் ஆளும் சக்கரவர்த்தியின் செல்வகுமாரி.
0: யார் கண்டது? இந்த சோழகுலத்தின் பெருமையும் ஒரு நாள் பழைய கதை ஆகலாம்.
1: ஆயினும் இன்றைக்கு தாங்கள் இந்நாட்டில் இணையற்ற அதிகாரம் படைத்தவர். சக்கரவர்த்தியும் பழுவேட்டரையர்களும் முதல் மந்திரியும் தங்கள் விருப்பத்துக்கு மாறாக நடக்க துணிய மாட்டார்கள்.
0: இதெல்லாம் உண்மையாயிருந்தால் நீர் மட்டும் எவ்விதம் என் அதிகாரத்தை மீற முடியும்?
1: அரசாங்க அதிகாரம் வேறு விஷயம். தாங்கள் நெஞ்சின் அதிகாரத்தை அல்லவா குறிப்பிட்டீர்கள்?
0: அதிலேதான் என்ன தவறு?
1: நம் இருவருக்கும் அந்தஸ்திலே உள்ள வித்தியாசம்தான் தவறு.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: களிப்பில மெருகும் சோகத்தில வாட்டமும் வானதியின் புறத்தோற்றத்தில் காணப்பட்டது போல சுபாவத்தில முரண்பாடுகளை அதிநுட்பமாக உணர்த்திக்கிட்டு வரார் ஆசிரியர். இந்த கட்டத்தில் பொன்னியின் செல்வர் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் பத்திரமா இருக்கார் என்ற செய்தி மகிழ்ச்சி அளிக்குது. ஆனால் அந்த ஓடக்கார பெண் தங்கிட்ட 1000 உயிர்கள் இருந்தாலும் அத்தனையும் அவருக்கு அர்ப்பணம் செய்வாளாமே. இந்த செய்தி வேதனை அளிக்குது. இது இப்படி இருக்க தன்னை அடிக்கடி நந்தவனத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் அந்தரங்கம் பேசி வந்த இளைய பிராட்டி இப்போதெல்லாம் தனிமையை நாடுறாங்க. அது மட்டுமா, சுத்தி இருக்கிற எல்லாருமே கூடி கூடி பேசுறாங்க. எல்லாமே மர்மமா இருக்குது. மொத்தத்துல அடைக்கலமா வந்த இடமே சிறைச்சாலை போல ஆயிட்டுது. அடுத்த காட்சியை சிறைச்சாலையிலேயே

0: அமைச்சிட்டார் கல்கி. மாதோட்ட சிறையோ பழையாறை சிறையோ ஏன் தஞ்சாவூர் நிலவரையோ கப்பலின் அடித்தளத்தில் இருண்ட அறையோ எதிலுமே குந்தவையின் நினைவோடையே இருந்துகிட்டு வர வல்லவர் எனக்கு என்ன குறை? பல காரணங்களால வேற யாரையாவது காஞ்சிக்கு அனுப்பலாமேன்னு அனிருத்தர வேண்டினா குந்தவை. அவரோ வந்தியத்தேவன்தான் பொருத்தமான ஆள்னு சொல்லிட்டார். ராஜாங்க விஷயம் ஏற்பாடு பண்றவர் பேரரசின் முதன் மந்திரி. தன் உள்ளத்தை திறந்து காட்ட வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. சுவாரஸ்யமான கட்டத்தில் இருக்கும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:30.

0: நேயர்களின் கேட்கலாம் மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டேச செட்டியார் கோச் வல்லர்ஸ்வின் இசை உஞ்சல். நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் நிகழ்ச்சியின் வழங்கும் ஏஆர்சி நட்டேச செட்டியார் கோச் வல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டேச செட்டியார் கோச் வல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒரு பட பாடலாக இடம்பெறும் திரைப்படம் தெனாலி. ஒலிக்கும் முதல் பாடல்
6: அலங்கட்டி மழை தலட்ட வந்தாச்சா.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ சங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்ப்பைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்எம்எஸ் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் வளர்ந்த நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மளிகை வழங்கும் பசும் தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 11:00 திருவாரூர் காமராஜ் ஸ்போர்ட்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டி செட்டியார் கோச் வல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஸ்போர்ட்ஸ் திருவாரூர் மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டி செட்டியார் கோச் வல்லர்ஸ்.
3: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
4: உங்கள் காமராஜ் ஸ்போர்ட்ஸ் புலிவலம் திருவாரூர். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமது
1: உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும்.

0: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி செட் வழங்கும் உழவர் அரங்கம்.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறக்கும் பாடல் தெனாரி படத்திலிருந்து சுவாசமே.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார் பகல் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை நாகப்பட்டினம் காரைக்கால் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம்? அகதிய மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமது தார்பகல் கிரானைட் வாஸ் நர்வ் விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கள மங்கள் கோபால் பல்பொடி, ஆர் கே ஜி நை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டேச செட்டியார் கோச் வல்லர்ஸ்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர் கே ஜி நை
10: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.

0: நாளை நிகழ்ச்சி அனைத்தும் முழங்கும் ஒரு காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் படத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் முழங்கூர் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: அடுத்து அந்த பாடலோடு நிறைவு பெற்றது. மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கிய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சி பகுதியை வழங்கிய ஒரு நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஏஆர்சி நட்டேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:55 நிமிடம்.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
7: சுனோ சுனோ, ஏக் பரிவார் கி கஹானி. டாக்டர் கே சாம்னே ஜின்ஸே ஹுயி நாதானி.
8: தும் ரிப்போர்ட்ஸ் லாயி ஹோ நா?
9: நஹி, முஜே லகா தும் லாயி ஹோ.
10: செக் செக் செக் செக்.
8: तुम हो ही भुलक्कड़.
9: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
7: ली. मत जानिए आभा के बारे में.
9: आभा?
7: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
11: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
12: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: நேர்களை கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோலமது. நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள், கிரானைட் ஓஸ், நரம்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
13: உங்கள் கடை காரைக்கால்.
14: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
15: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில்.

0: எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில். எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: சொல் ஆமோது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். சங்ககாலத்தில் தமிழ் மன்னர்கள் போர் முறைகளை வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை என பாகுபடுத்தியுள்ளனர். ஒரு மன்னன் பகை நாட்டின் மீது போர் தொடுக்க எண்ணினால் திடீரென போர் தொடுக்க மாட்டான். எங்கள் நாட்டு மன்னன் உங்கள் நாட்டின் மேல் போர் தொடுக்க இருக்கின்றான். ஆகையால் நீங்களெல்லாம் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று பறையறைந்து தெரிவித்து அதன் பின்னர்தான் போரிலே ஈடுபடுவான். அவ்வாறு அந்த செய்தியை கூறுவதை பற்றி புறநானூறு கூறுகின்றது. ஆவும் ஆணியர் பார்ப்பனமாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் பேணி தென்புலம் வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நும்மரண் சேர்மின் என்ற பாடல் மூலம் இந்த கருத்து விளக்கப்படுகிறது. மன்னர்கள் தாங்கள் படையெடுக்க எண்ணிய பகை நாட்டில் உள்ள பசுக்கள், பெண்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், குழந்தை பேறு இல்லாதவர்கள் இவர்களெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று போர் தொடங்கும் முன்பே தெரிவித்து விடுவார்கள். திடீர் தாக்குதல் நடத்துவது அக்காலத்தில் இல்லை. எதிரிகள் பலவீனமாக இருக்கும் நேரம் பார்த்து போர் தொடுக்கும் கோழைத்தனமும் சங்க காலத்தில் இல்லை. பாஞ்சாலங்குறிச்சி மக்களெல்லாம் திருச்செந்தூர் திருவிழாவிற்கு சென்றிருந்த நேரத்திலே ஆங்கிலப்படைகள் பாஞ்சாலங்குறிச்சியை தாக்கியதை நாம் அறிவோம். இவ்வாறு போர்க்களத்திலே ஈடுபடுகின்ற பொழுது படைக்கலன்களை இழந்தவர்களையும் கண் இமைத்தவர்களையும் குடுமி அவிழ்ந்தவர்களையும் கொல்லாது விடுவது மரபாக இருந்தது. அவ்வாறு போரிலே ஈடுபட்டு புறமுதுகு காட்டி ஓடுபவர்களையும் கொல்லாது விட்டிருக்கின்றனர். இவ்வாறு மரத்திலும் அறம்போற்றியவர்களாக நம்முடைய தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.
1: சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஏன் சொல்ல மது. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் உங்கள் கடை நாகப்பட்டினம் தார்பாய்கள் நின்று விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1.3.

0: நேர்களை கேட்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இரவம் மலரும் நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சி நடத்தி வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் படத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: மயிலாடுதுறை
1: ஏஆர்சி நடிசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடிசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கிருக்கும் பாடல் ஏம் ராஜா பி பானுபதி குரல்களில் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து

0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகையின் புலன்கிணத்து நாள் வாழ்த்துக்கள். தங்கடங்கைகளுக்கு மிகக்குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டி செட்டியார் கோச் வல்லர்சின் உலகிணைந்த நல் வாழ்த்துக்கள்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசி செட்டியார் கோச் வல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒலிகருக்கும் பாடல் ஏ எம் ராஜா பி சுஷீலா குரல்களில் அமர்தீரமும் திரைப்படத்திற்காக.

0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஒரு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்கடங்களுக்கு மே குழந்தை சேதாரம் படத்தை மெச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிற்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா குழந்தைகளின் தெய்வத்தாய் திரைப்படத்திற்காக.
1: இந்த

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூழல் மற்றும் விதை நிறுவனத்திற்கான தரப்புகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் நோய் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் வலுவான நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 11 மணிக்கு திருவாரூர் காமராஜ் பட்ஸ் மயிலாடுதுறை ARC நட்டேச செட்டியார் கோச் வல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. மாணவர்கள் பண்பேற்று உயர்வுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் பட்ஸ் திருவாரூர் மயிலாடுதுறை ARC நட்டேச செட்டியார் கோச் வல்லர்ஸ்.
3: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
4: உங்கள் காமராஜ் பட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
6: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோச் வல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நாளை மாலை 6:30 நாச்சியார்குள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி சார் வழங்கும் உழவரங்கம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
10: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிக்கற்கும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் பி சுஷிலா குரல்களில் என் கடமை திரைப்படத்திற்காக.
11: Swing,

0: நாளை காலை 10:30 திருக்கடையூர் க்ளோரி ஸ்வீட்ஸ் பேக்கரி ஃபேன்சி ஸ்டோர், பொறையா ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருக்கடையூர் ஐயப்பன் ஹோட்டலின் ஆலய உலா, தரங்கம்பாடி வட்டம் திருவிடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வைகாசி சதய திருத்தோரட்டத்தின் நேர்முக வர்ணனை.
1: தரமான சுவையான இனிப்பு கோர வகைகள் கிடைக்கும் க்ளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருக்கடையூர்.
2: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையார்.
1: தரம் என்றால் செம்பை ஐயப்பன் ஹோட்டல், செம்பனார் கோவில், திருக்கடையூர் மற்றும் வைத்தீஸ்வரன் கோவில்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிகருக்கும் பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷிலா. கொள்களில் 1000 ரூபாய் திரைப்படத்திற்காக.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய இரவு மலரும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கிய ஒரு நிகழ்ச்சி வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்று நேரம் 10:30.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் இரவு மலரும் நிகழ்ச்சியில் ஒளிக்கிற்கும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் காதலுக்கு நேரமலை திரைப்படத்திற்காக.
7: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் துள்ளிவரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்களுக்கு காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்ப்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்களுக்கு காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்களுக்கு காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலம், அது தார்ப்பாய்கள் கிரானைட் வாஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்களுக்கு நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள், கோபால் பல்பொடி, RK ஜினை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ARC நட்டை செட்டியார் கோச் ஜுவல்லர்ஸ்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
7: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
8: RKG நெய்
9: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிபரப்பும் பாடல் P. சுஷீலா, LR ஈஸ்வரி குரல்களில் பச்சை விளக்கு திரைப்படத்திற்காக.

0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் அடங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மேற்கொண்ட சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் அடங்குவோர் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிகருக்கும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் பி சுஷிலா குரல்களில் பணக்கார குடும்பம் திரைப்படத்திற்காக.

0: நேர்லுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகையின் உலக்கடைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மேற்குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகைக்கு வாங்க. நேர்லுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸின் உலக்கடைந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிபரப்பும் பாடல் பி. சுஷலா, குரலில் புதிய பறவை திரைப்படத்திற்காக.

0: நாளை காலை 10:30 திருக்கடையூர் குளோரி ஸ்வீட்ஸ் பேக்கரி ஃபேன்சி ஸ்டோர், பொறையார் ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருக்கடையூர் ஐயப்பன் ஹோட்டலின் ஆலய உலா, தரங்கம்பாடி வட்டம் திருவடிக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வைகாசி சதய திருத்தோரட்டத்தின் நேர்முக வர்ணனை.
1: தரமான சுவையான இனிப்பு கார வகைகள் கிடைக்கும் குளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருக்கடையூர்.
2: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையார்.
1: தரம் என்றால் செம்பை ஐயப்பன் ஹோட்டல், செம்பனார் கோவில், திருக்கடையூர் மற்றும் வைத்தீஸ்வரன் கோவில்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிபரப்பும் பாடல் பி. சுஷிலா குரலில் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்காக.

0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஒரு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பணங்குடி நாகப்பட்டினம். பணங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பணங்குடி நாகப்பட்டினம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒளிபரப்பும் பாடல் பி சுஷீலா குரலில் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக.
3: தகதான் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான் தாம் தகதான

ஒழித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இரவும் மலரும். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11 மணி. நேரலை கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ARC நட்டை செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள், கோபால் பல்பொடி, ஆர்கே சினை, நாகப்பட்டினம் பணங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 5 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதளம் நலவை கேட்க வழங்குவோர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவரியசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உள்ளவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் மின்சொல்ல மது, வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின்சுரு டி சி அரங்கநாதன் அவர்கள், 6:55 கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப், காரைக்கால் கமர்ஷியல் ரைடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் எஸ் சபரி கணேஷ், 7 மணிக்கு திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 கோபால் புல்பரின் காலை காம்போ, 8 மணிக்கு தொலைவரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ARC நட்டி செட்டியார் கோச் பல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் வழங்குதா நிகழ்ச்சி, 8:05 நாகப்பட்டினம் பணங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் தொலைவரும் பாட்டு, 8:30 ஆர்கேஜினை வைக்கிங் பலின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தொலைவரும் பாட்டு, 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் சிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தலலட்சுமி அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மகளின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 10 மணிக்கு சிந்தனை அரங்கம், முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பர நிகழ்ச்சி, 10:05 சிந்தனை அரங்கம், உங்களின் கைவினைத்திறன் என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், 10:30 திருக்கடையூர் குளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, பொறையார் ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சமணர் கோயில் திருக்கடையூர் வைத்தீஸ்வரன் கோயில் ஐயப்பன் ஹோட்டல் வழங்கும் ஆலய விழா, தரங்கம்பாடி வட்டம் திருவிடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வைகாசி சதய திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் மயிலாடுதுறை முனைவர் டி சந்தானலட்சுமி அவர்கள், 11:00 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் மயிலாடுதுறை ARC நட்டை செட்டியார் கோச் வல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வித்தொடர், திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் எல் ஜான் லூயிஸ் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 11:30 மயிலாடுதுறை ARC நட்டை செட்டியார் கோச் வல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன, நண்பகல் 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 நாகப்பட்டினம் பணங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்களின் தேன்மொழி பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக், அச்சானையில் மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தமங்கலம் தையல் கலைஞர் ஆர் ராஜா அவர்கள் பங்குபெறும் நேரலை, 3 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் LSC. மூன்று 30 கோபால் பல்படி வழங்கும் LSC, 4 மணிக்கு ஆர்கே சென்னையின் ஊரும் உணவும் நிகழ்ச்சி, அரியலூர் மாவட்டம் இடைக்கட்டு தாதாகுளம் அருகிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும், 4:30 வைக்கிங் பன்னின் சென்பர்ஸ் வழங்கும் ஊரும் உணவும், மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் சுவலரி வழங்கும் கதையும் காணவும் விளம்பரதா நிகழ்ச்சி, 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல் பேலஸின் தங்கமானவர்கள், 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:30 நாச்சியர்குள் அமர்ந்த சூப்பர் ஸ்டார் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் மின்சொல்லமது, வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின்சுரு டி சி அரங்கநாதன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40

உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராந்தர் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் ஆர் பத்மநாஜன் அவர்கள். 6:45 இசைத்துறை, 7 பிளாஸ்டிக் முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டை தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி செட் வழங்கும் உழவர் அரங்கம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கணம். 8:15 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி.

0: aligned with the vision of Vikasit Bharat 2047 and will strengthen trade facilitation, connectivity and national security. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:10 துயிலும் முன். ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள், அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள் என்ற டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சிந்தனையோடு நேர்லயத்துடன் 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நேரப்பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5

0: நேரம் 5:28. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது வாணி ஜெயராம் அவர்களின் குரலில்.
1: குரலோசை வெகுளாமை 31 அதிகாரம் 2வது குறட்பா.